gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் சங்கமம் @gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

எனது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இறைமகன் இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீதிமானோ பாடி மகிழ்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. மோசே, தாவீது, சாலமன், மிரியாம், தெபோரால் போன்ற தேவ பக்தர்களெல்லாம் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணினதை வேதத்திலே காண்கிறோம். அவர்கள் மட்டுமல்ல, அவர்களோடு இருந்த மக்களும் சேர்ந்து பாடி தேவனை மகிமைப்படுத்தி இருக்கிறார்கள். கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், கர்த்தரை போற்றி பாடுங்கள், சங்கீதங்களால் ஆர்ப்பரித்து பாடுங்கள், அவர் இரக்கத்தை பாடுங்கள், அவர் மேன்மையை பாடுங்கள், அவர் மகிமையை, அவர் மீட்பை, அவர் தயவை, அவர் நமக்கு செய்தவைகளை எல்லாம் எண்ணி போற்றி பாடுங்கள் என்று வேதத்திலே பல இடங்களிலே நாம் வாசிக்கிறோம். ஆரம்ப நாட்களிலே நான் இளம் வயதிலே கர்த்தருக்காக எழுதிய பாடல்கள் சிலவற்றையும், என் மனைவி ஜெயராணியும் எழுதின

சமூகத்தில் இருந்த பொழுது பெற்ற பாடல்கள். அந்நாட்களில் இந்த பாடல்கள் வாலிபர் மத்தியில் அதிகமாய் பாடப்பட்டவைகள். இவைகளை பாடுங்கள். கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேலே தங்கி தாபரிக்கும், உங்கள் இருதயம் பூரிக்கும், ஆவி களி கூறும், தேவ பக்தியில பெருகுவீர்கள், நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: குறிப்பிட்ட நேரத்தில் என் வாழ்க்கையில் ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை, ஒரு பயங்கரமான வேதனையின் பாதை. இந்த உலகத்தில் ஏன் வாழ்கிறோம், ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனைகள், ஏன் இப்படி என் இளம் பிராயத்திலே இப்படிப்பட்ட அவமானங்கள் என்று சொல்லி நான் கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தேன். எனக்கு உதவி செய்ய யார் என்னோடு கூட நிற்க போகிறார்கள் என்று சொல்லி நான் என் உள்ளத்திலே நான் கண்ணீரோடு கூட கீபோர்டு வாசித்துக் கொண்டே கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருந்த போது கர்த்தர் எனக்கு ஒரு பாடலை கொடுத்தார். என் அடைக்கலமே என் ஆறுதலே, உம்மையே நான் தேடி ஓடி வந்தேன் என்கிற பாடல். தேவ பிரசன்னத்தோடு இந்த பாடலை என்னோடு கூட கேளுங்கள். உடைக்கப்பட்ட நிலையில் இருக்கிற சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உன்னை ஆறுதல் படுத்த வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார்.

0: கரங்களை தட்டி உயிருள்ள நாள் வரைக்கும் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே, உம்மை பாடுவேன். நீரே ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர் என்று சொல்லி கரங்களை தட்டி நம்முடைய தேவனுக்கு மகிமை செலுத்துவோம்.
1: ஒரு மியூசிக் மைண்ட்ஸ் வெளியீடு.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

உடைந்த உள்ளத்தோடு கூட இந்த பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நண்பனே, இயேசுவிடத்துக்கு ஓடி வா, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு சொன்னது உண்மையுள்ள ஒரு வார்த்தை. அதை நம்பி ஓடி வா மகனே.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

அபிஷேகம் பண்ணுகிறவர். சத்துருக்கு முன்பதாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை உயர்த்துகிறவர். என்னோடு கூட சேர்ந்து பாடுங்கள், கர்த்தர் நிச்சயமாக உங்கள் தலைகளை உயர்த்துவார்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

சகோதர சகோதரி அவர்களுக்கு நன்றி. எனக்கு அருமையானவர்களே, இந்த துதி ஆராதனையின் மிக முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? நாம் மன மகிழ்ச்சியோடு ஆண்டவரை ஆராதிப்பதுதான். இப்பொழுதும் நாம் மகிழ்ச்சியோடு ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து பாடுங்கள்.

0: ஆறும் பொதகரே, ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியார் பாரும் பொதகரே, வற்றாத நதியார் பாரும் பொதகரே, வற்றாத நதியார் பாரும் பொதகரே, வற்றாத நதியார் பாரும் பொதகரே, வற்றாத
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேயர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் உலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

சங்கீதம் 91 வாக்குறுதிகள் நிறைந்த சங்கீதம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவரும் அதை நிறைவேற்ற வல்லவருமாயிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி அவரை ஆராதிப்போமா?

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: ஒன்று சாமுவேல் இரண்டாம் அதிகாரம். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன், கர்த்தரைப் போல பரிசுத்தமுள்ளவர் இல்லை, உம்மையல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை, எங்கள் தேவனைப் போல ஒரு கண்மலையும் இல்லை. இனி மேட்டுமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ? பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடை கட்டப்பட்டார்கள். திருப்தியாயிருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள், பசியாயிருந்தவர்களோ இனி பசியாயிரார்கள். மலடியாயிருந்தவள் ஏழு பெற்றாள், அநேகம் பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சியப்பட்டாள். கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாயிருக்கிறார், அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாயிருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார், துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள், பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை. கர்த்தருடைய வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள், வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்திரங்களை நியாயம் தீர்த்து, தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து, தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயரப் பண்ணுவார் என்று துதித்தாள். பின்பு எல்கானா ராமாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான். அந்த பிள்ளையோ ஆசாரியனாகிய ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாயிருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. அந்த ஆசாரியர்கள் ஜனங்களை நடப்பித்த விதம் என்னவென்றால், எவனாயிலும் ஒரு பலியை செலுத்தும் காலத்தில் இறைச்சி வேகும்போது ஆசாரியனுடைய வேலைக்காரன் மூன்று கூருள்ள ஒரு ஆயுதத்தை தன் கையிலே பிடித்து வந்து, அதனாலே கொப்பரையிலாவது பானையிலாவது சர்வத்திலாவது சட்டியிலாவது குத்துவான். அந்த ஆயுதத்தில் வருகிறதையெல்லாம் ஆசாரியன் எடுத்துக்கொள்வான். அப்படியே அங்கே சீலோவிலே வருகிற இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்தார்கள். கொழுப்பை தகனிக்கிறதற்கு முன்னும் ஆசாரியனுடைய வேலைக்காரன் வந்து பலியிடுகிற மனுஷனை நோக்கி, ஆசாரியனுக்கு பொறிக்கும்படி இறைச்சி கொடு, பச்சை இறைச்சியே அல்லாமல் அவித்ததை உன் கையிலே வாங்குகிறதில்லை என்பான். அதற்கு அந்த மனுஷன், இன்று செய்ய வேண்டியது முதலாவது கொழுப்பை தகனித்து விடட்டும், பிற்பாடு உன் மன விருப்பத்தின்படி எடுத்துக்கொள் என்று சொன்னாலும், அவன் அப்படியல்ல, இப்பொழுதே கொடு, இல்லாவிட்டால் பலவந்தமாய் எடுத்துக்கொள்வேன் என்பான். ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதாயிருந்தது. மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பாய் எண்ணினார்கள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். அவனுடைய தாய் வருஷந்தோறும் செலுத்தும் பலியை செலுத்துகிறதற்காக தன் புருஷனுடைய கூட வருகிற போதெல்லாம் அவனுக்கு ஒரு சின்ன சட்டையை தைத்து கொண்டு வருவாள். ஏலி எல்கானாவையும் அவன் மனைவியையும் ஆசீர்வதித்து, இந்த ஸ்திரீ கர்த்தருக்கென்று ஒப்புக் கொடுத்ததற்கு பதிலாக, கர்த்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளையிடுவாராக என்றான். அவர்கள் தங்கள் ஸ்தானத்திற்கு திரும்ப போய்விட்டார்கள். அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பம் தரித்து மூன்று குமாரரையும் இரண்டு குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். ஏலி மிகுந்த கிழவனாயிருந்தான். அவன் தன் குமாரர் இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்கிற எல்லாவற்றையும், அவர்கள் ஆசாரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோட சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு, அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன? இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன். என் குமாரரே, வேண்டாம், நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமாயிருக்கிறீர்களே. மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வானேயாகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றான். அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமற் போனார்கள். அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமாயிருந்தார். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். தேவனுடைய மனுஷன் ஒருவன் ஏலியனிடத்தில் வந்து, கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், உன் பிதாவின் வீட்டார் எகிப்திலே பார்வோனின் வீட்டில் இருக்கையில் நான் என்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தி என் பலிபீடத்தின் மேல் பலியிடவும் தூபம் காட்டவும் என் சமூகத்தில் ஏபோத்தை தரிக்கவும் இஸ்ரவேல் கோத்திரங்களிலெல்லாம் அவனை எனக்கு ஆசாரியனாக தெரிந்து கொண்டு உன் பிதாவின் வீட்டாருக்கு இஸ்ரவேல் புத்திரருடைய தகன பலிகளையெல்லாம் கொடுக்கவில்லையா? என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையையும் நீங்கள் உதைப்பானேன்? என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளிலெல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்கிறார். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தும் இனி அது எனக்கு தூரமாயிருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஹீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் வீட்டில் ஒரு கிழவனும் இராதபடிக்கு உன் புயத்தையும் உன் பிதாவின் வீட்டாருடைய புயத்தையும் நான் தரித்து போடும் நாட்கள் வரும். இஸ்ரவேலுக்கு செய்யப்படும் சகல நன்மைக்கும் மாறாக என் வாசஸ்தலத்திலே உபத்திரவத்தை காண்பாய். ஒரு போதும் உன் வீட்டில் ஒரு கிழவனும் இருப்பதில்லை. என் பலிபீடத்தில் சேவிக்க நான் உன் சன்னதியில் நிர்மூலமாக்காதவர்களோ உன் கண்களை பூத்து போக பண்ணவும் உன் ஆத்மாவை வேதனைப்படுத்தவும் வைக்கப்படுவார்கள். உன் வம்சத்தில் உள்ள யாவரும் வாழ வயதிலே சாவார்கள். ஓப்னி பினகாஸ் என்னும் உன் இரண்டு குமாரரின் மேல் வருவதே உனக்கு அடையாளமாயிருக்கும். அவர்கள் இருவரும் ஒரே நாளில் சாவார்கள். நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணி அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். அவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக சகல நாளும் நடந்து கொள்வான். அப்பொழுது உன் வீட்டாரில் மீதியாயிருப்பவன் எவனும் ஒரு வெள்ளி பணத்துக்காகவும் ஒரு அப்ப துணிக்கைக்காகவும் அவனிடத்தில் வந்து பணிந்து நான் கொஞ்சம் அப்பம் சாப்பிட யாதொரு ஆசாரிய ஊழியத்தில் என்னை சேர்த்துக் கொள்ளும்.
1: ஏசாயா 46 அதிகாரம். பேல் பணியும் நேபோ குனியும் அவைகளின் விக்கிரகங்கள் காட்டு மிருகங்களுக்கும் நாட்டு மிருகங்களுக்கும் சுமையாகும். நீங்கள் சுமந்த சுமைகள் இழைத்து போன மிருகங்களுக்கு பாரமாயிருக்கும். அவைகள் ஏகமாய் குனிந்து பணியும், சுமைகளை அவைகள் தப்புவிக்க மாட்டாது, அவைகள் தாமே சிறைப்பட்டு போகும். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன். இனி மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். யாருக்கு என்னை சாயலும் சமமுமாக்கி யாருக்கு நான் ஒப்பாகும்படிக்கு என்னை ஒப்பிடுவீர்கள்? பையில் இருக்கிற பொன்னை கொட்டி வெள்ளியை தராசில் நிறுத்தி தட்டானுடனே கூலி பொருத்திக் கொள்ளுகிறார்கள். அவன் ஒரு தெய்வத்தை உண்டாக்குகிறான், அதை வணங்கி பணிந்து கொள்ளுகிறார்கள். அதை தோளின் மேல் எடுத்து அதை சுமந்து அதை அதன் ஸ்தானத்திலே வைக்கிறார்கள். அங்கே அது நிற்கும், தன் இடத்தை விட்டு அசையாது. ஒருவன் அதை நோக்கி கூப்பிட்டால் அது மறு உத்தரவு கொடுக்கிறதும் இல்லை, அவன் இக்கட்டை நீக்கி அவனை ரட்சிக்கிறதும் இல்லை. இதை நினைத்து புருஷராயிருங்கள், பாதகரே இதை மனதில் வையுங்கள். முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமானமில்லை. அந்த திசையில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ கால முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராயிருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். முரட்டு இருதயம் உள்ளவர்களே, நீதிக்கு தூரமானவர்களே, எனக்கு செவி கொடுங்கள். என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாயிருப்பதில்லை, என் ரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை, நான் சியோனில் ரட்சிப்பையும்.
0: ஏசாயா 47 பாபிலோன் குமாரத்தியாகிய கன்னிகையே, நீ இறங்கி மண்ணிலே உட்காரு, கல்தேயரின் குமாரத்தியே தரையிலே உட்காரு, உனக்கு சிங்காசனம் இல்லை, நீ செருக்குக்காரியும் சுக செல்வியும் என்று இனி அழைக்கப்படுவதில்லை, இயந்திரத்தை எடுத்து மாவரை, உன் முக்காட்டை நீக்கிவிடு, வெறுங்காலும் அம்மணத்தொடையுமாய் ஆறுகளை கடந்து போ, உன் நிர்வாணம் வெளிப்படும், உன் இலைச்சை காணப்படும், நான் ஒருவனையும் பாராமல் நீதியை சரி கட்டுவேன், எங்கள் மீட்பருடைய நாமம் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய சேனைகளுடைய கர்த்தர் என்பது. கல்தேயரின் குமாரத்தியே, நீ அந்தகாரத்துக்குள் பிரவேசித்து மௌனமாய் உட்காரு, இனி நீ ராஜ்யங்களின் நாயகி என்று அழைக்கப்படுவதில்லை, நான் என் ஜனத்தின் மேல் கடும் கோபம் அடைந்து என் சுதந்திரத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி அவர்களை உன் கையில் ஒப்புக்கொடுத்தேன், நீ அவர்கள் மேல் இரக்கம் வையாமல் முதிர் வயது உள்ளவர்கள் மேல் உன் முகத்தை மகாபாரமாக்கி என்றென்றைக்கும் நாயகியாயிருப்பேன் என்று சொல்லி இந்த காரியங்களை இதுவரைக்கும் உன் மனதிலே வையாமலும் அதன் முடிவை நினையாமலும் போனாய். இப்பொழுதும் சுக செல்வியே, விசாரமில்லாமல் வாழ்கிறவளே, நான் தான், என்னை தவிர ஒருவரும் இல்லை, நான் விதவையாவதில்லை, நான் சந்தான சேதத்தை அறிவதில்லை என்று உன் இருதயத்திலே சொல்லுகிறவளே, நான் சொல்லுகிறதை கேள், சந்தான சேதமும் விதவை இருப்பும் ஆகிய இவ்விரண்டும் உனக்கு சடுதியாக ஒரே நாளில் வரும், உன் திரளான சூனியங்களின் நிமித்தமும் உன் வெகுவான ஸ்தம்பன வித்தைகளின் நிமித்தமும் அவைகள் பூரணமாய் உன் மேல் வரும், உன் துர்மார்க்கத்திலே நீ திட நம்பிக்கையாயிருந்து என்னை பார்க்கிறவர் ஒருவரும் இல்லை என்றாய், உன் ஞானமும் உன் அறிவுமே உன்னை கெடுத்தது, நான் தான் என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று உன் இருதயத்தில் எண்ணினாய், ஆகையால் தீங்கு உன் மேல் வரும், அது எங்கே இருந்து உதித்ததென்று நீ அறியாய், விக்கினம் உன்மேல் வரும், நீ அதை நிவர்த்தியாக்க மாட்டாய், நீ அறியாதபடிக்கு சடுதியாய் உண்டாகும் பால்கடிப்பு உன்மேல் வரும், நீ உன் சிறு வயது முதல் பிரயாசப்பட்டு பழகி வருகிற உன் ஸ்தம்பன வித்தைகளையும் உன் திரளான சூனியங்களையும் நீ அனுசரித்து நில், அவைகளால் உனக்கு பிரயோஜனம் உண்டோ பலன் உண்டோ பார்ப்போம், உன் திரளான யோசனைகளினால் நீ இழைத்து போனாய், இப்பொழுதும் ஜோசியரும் நட்சத்திரம் பார்க்கிறவர்களும் அமாவாசை கணிக்கிறவர்களும் எழும்பி உனக்கு நேரிடுகிறவைகளுக்கு உன்னை விலக்கி ரட்சிக்கட்டும், இதோ அவர்கள் தாளடியைப் போல இருப்பார்கள், நெருப்பு அவர்களை சுட்டரிக்கும், அவர்கள் தங்கள் பிராணனை அக்கினி ஜுவாலையின் என்று விடுவிப்பதில்லை, அது குளிர்காயத்தக்க தழலும் அல்ல, எதிரே உட்காரத்தக்க அடுப்பும் அல்ல, உன் சிறு வயது முதல் நீ பிரயாசப்பட்டு எவர்களுடன் வியாபாரம் பண்ணினாயோ அவர்களும் அப்படியே இருப்பார்கள், அவரவர் தங்கள் போக்கிலே போய்.
1: வெளிப்படுத்தின விசேஷம் 5 அன்றியும் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலதுகரத்திலே கண்டேன். புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழவேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாயிருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரீர், புஸ்தகத்தை வாங்கவும்
0: அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவர்களுடைய இலக்கம் 10,000 10,000 ஆகவும் 1,000 1,000 ஆகவும் இருந்தது. அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராயிருக்கிறார் என்று சொன்னார்கள். அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுள் அடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். அதற்கு 4 ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்லின. 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா கால வெளிப்படுத்தின விசேஷம் 6 அதிகாரம். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். அவர் 2 முத்திரையை உடைத்த போது 2 ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவர் 3 முத்திரையை உடைத்த போது 3 ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்துக்கு 3 படி வாக்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். அவர் 4 முத்திரையை உடைத்த போது 4 ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் காற்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. அவர் 5 முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அவர்கள், பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாயத்தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பார வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அவர் 6 முத்திரையை உடைக்க கண்டேன். இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது. சூரியன் கருப்பு கம்பளியைப் போல கருத்தது. சந்திரன் இரத்தம் போலாயிற்று. அத்தி மரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது. வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று. மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளித்துக் கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது.

கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைய நல்ல ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 60

0: எனக்காக உண்டாக்கியிருக்கீங்க. சமுத்திரம் எவ்வளவு அழகா இருக்கு ஆண்டவரே. இதெல்லாம் சொல்லியிருக்கமா, இதை சொல்லணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார் தெரியுங்களா? எல்லாவற்றையும் வானத்தை பூமி உண்டாக்கின சர்வலோக அதிபதி நமக்காக எல்லாத்தையும் சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். அப்ப அதெல்லாம் பார்த்து ஆண்டவருக்கு பாடல்களை பாடணும், ஆண்டவரை துதிச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்ப நம்முடைய நாட்களில் இதெல்லாம் பார்த்து அவருக்கு நன்றி சொல்றது மிகுதான். அதுதான் கீர்த்தனை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்படி கீர்த்தனை என்ன செய்யணுமா, கீர்த்தனை பண்ணி அது மட்டும் சொல்லப்படலை, அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். ஆமேன். அவருடைய நாமத்தின் மகத்துவத்தை தான் கீர்த்தனை பண்ணணும். அவர் எத்தனை விதமான நாமங்கள் இருக்குல்ல, யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் இருக்கு. எத்தனை நாமங்களை சொல்ல முடியும் சொல்லுங்களேன். ஒரு நாளைக்கு எத்தனை நாமம் சொல்ல முடியுமா, அத்தனை நாமங்களை சொல்லி கீர்த்தனை பண்ணுங்களே. அது மட்டும் இல்லை, வேதம் சொல்ற துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். துதி வேற, துதி என்ன என்ன செய்யறது, அவரை துதித்து பாடுவது, கீர்த்தனை துதி எல்லாம் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஆனா இங்கு வேதம் சொல்லுகிறது அந்த மகிமையை கொண்டாடுங்க. மகிமையை கொண்டாடுங்கள். ஆமென். கர்த்தரே பிள்ளைகளே, இது எப்படி இருக்குன்னா பரலோகத்தில் மிகுந்த பிரீத்தியா இருக்கும், பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷமா இருக்கும். அதனால இந்த நாளில் கர்த்தர் உங்க கூட பேசியிருக்கிறார். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே ஆண்டவரே, நாங்கள் உங்க நாமத்தை கீர்த்தனை பண்ணவும் ஆண்டவரே துதிக்கவும் அந்த மகிமையை கொண்டாடுவோம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்க. நன்றி ஆண்டவரே. வெறுமையா நாங்கள் ஜெபித்துக்கிட்டு இருக்கோம், அதல்ல. உங்க நாமத்தை மகிமைப்படுத்தணும், உங்க நாமத்தை ஆண்டவரே பிரஸ்தாபப்படுத்தணும், அதனுடைய ஆண்டவரே கீர்த்தனை பண்ணணும். அது மட்டும் இல்லை, நீங்க செய்த நன்மைகளை சொல்லி துதித்து உங்க நாமத்தை ஆண்டவரை உயர்த்தணும் ஆண்டவரே. அதுதான் உமக்கு பிரியம். இன்றைக்கு நாங்கள் தெரிந்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து அதை செய்ய எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. இதை காத்துக்கொள்ளுங்க, வெளிநடத்துங்க. இதை கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். கிறிஸ்துவ நாமத்தினாலே ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறோம் எங்களல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல்.
1: ஆமேன், ஆமேன். இன்று 22 தேதி, 6 மாதம், 22 தேதி ஆனி மாதம், 22 தேதி ஜூன் மாதம், 2026 ஆண்டு திங்கட்கிழமை, புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 7:34 நிமிடங்கள். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கிறிஸ்பல் .com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் காலை வேளையிலும் வரவேற்கிறோம். அந்த வேலை வகையிலே எந்தெந்த நாடுகளில் எந்தெந்த நேரத்தில் இணைந்திருக்கிறீர்களோ உங்களில் ஒரையும் கத்தர் ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. ஆமேன். இந்த நாளுக்கான வசனம், கத்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கத்தர் தமது ஜனத்துக்கு சமாதான மரளி அவர்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 29:11 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. இன்றைய நாளுக்காக பரிசுத்த வேதாகம புத்தகத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள், 1 சாமுவேல் 1, இசாயா 46-47, பழைய ஏற்பாடுலேருந்து புதிய ஏற்பாடுலேருந்து வெளிப்படுத்தல், 3-4 அதிகாரங்களை வெற்றி நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொள்ளுங்கள். கதிர்தாமை வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். வேளையில் நாங்கள் ஊழியர் பாச நகோமி லோகன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அபிஷேக ஆராதனுடன் வழி நடத்துவார்கள். எங்களுடன் சௌரியை டாலி அவர்கள் அதிகால வேளையிலே அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். அவருக்கு நேரம் 5:35. அதே வேளையிலே மாலை வேளையிலே எங்களுடன் சகோதரி ஜனட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மாலை நேரமாக இருக்கிறது, 2:35. அந்த வகையிலே இணைந்திருக்கிற உங்களையும் இணையப்போர் ஒருவரையும் கத்திரதாமே ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. பிதா குமாரன் பரிசுத்தாவியாரன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்தி கொண்டு இந்த வேளையில் நாங்கள் ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகனிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். சத்தியவேல் திருச்சபை டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். துதிகளோடு, ஜெபங்களோடு, பாடல்களோடு வழி நடத்த, தேவ செய்திகளோடு, சாட்சிகளோடு வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்பித்துக்கொண்டு இந்த வேலையிலும் வரவேற்போம். பிரைஸ் லோர்ட் அம்மா, உங்களுக்கு காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆமேன். இந்த வேளையிலும் உங்களிடமா படைக்கிறோம், வழி நடத்தி

0: ஆமா, காட் பிளஸ் யூ.
1: நினைவுகளும் சிந்தனைகளும் ஆராதிப்பதும் துதிப்பதும் வார்த்தைகளை உச்சரிப்பதும் ஆயிருக்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஐயா. ஊரில் ஒருவனாகவும் வம்சத்தில் ஒருவனாகவும் எங்களை தெரிந்தெடுத்து ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் எங்களை ஆண்டவரே அழைத்து ஆசீர்வித்து எங்களை பிரிக பண்ணி இருக்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் தகப்பனே. உம்முடைய கிருபையுள்ள கரத்திலே இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம் தகப்பனே. தடைகளை நீக்கி போடுகிறவரே எங்களுக்கு முன்பாய் செல்லுகிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன். சிறகுகளின் நிழல் தனிலே நான் நம்பி இழைப்பாருவேன், நீர் துணையாய் இருப்பதினால் நான் என்று மிளைப்பாருவேன். சிறு

என்றும் இழைப்பாருவேன். ஹலிலுயா. ஆண்டவராகிய தேவனே, நீர் எங்களுக்கு தகப்பனா இருக்கிறீரப்பா. ஆண்டவரை வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இழப்பார்தல் தருவேன்னு சொன்னீரே அப்பா ராஜா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் சொன்னவரே ராஜா. ஆண்டவரே தேவனே, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்றும் சொல்லி இருக்கிறீர் அப்பா ராஜா. என் தகப்பனாகிய தேவனே, நீரே எங்களுடைய ஆதாரம், நீரே எங்களுடைய மூச்சு ஆண்டவரே, நீரே எங்களுடைய ஜீவன் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து என்னும் ஜீவனாலே ஆண்டவரே என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுகிறார்கள் சொல்லப்படுகிறது ராஜா. எல்லா இடங்களிலும் ஜீவன் முளைக்கட்டும் அப்பா, ஜீவன் பெறவட்டும் ஆண்டவரே. இயேசு என்கிற நாமம் உயர்த்தப்படுவதாக ராஜா. ஆண்டவரே முக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நேற்றைய நாளிலே ஆண்டவரே அப்பா ஃபாதர்ஸ் டே கொண்டாட நீர் செய்திருக்கிற கிருபைக்காக சூத்திரம். ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா ராஜா. ஹல்லேலூயா.

ஆய் இருப்பதனால் நான் என்று மிளைப்பாருவேன். கண்மணி போல் என்னை காப்பவரை நான் நம்பிழைப்பாருவேன். கண்காமல்

உறைவிடமே உமக்கு ஆராதனை, அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, என்னை ஆதரிக்கும்

அலேலூயா அப்பாவே, துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே, இதுவரை எங்களை தூக்கி சுமக்கின்ற எங்கள் தெய்வமே அப்பா பிதாவே, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே அதிகாரம் கொடுத்தவரே உமக்கு சோத்திரம் ஐயா. என் தகப்பனே, நாங்கள் பிள்ளைகளானால் நாங்கள் சுதந்திரரும் ஆமே ஆண்டவரே. என் தகப்பன் ஆகிய தேவனே, உம்முடைய கண்கள் எங்கள் மேல் நோக்கமாயிருக்கிறபடியால் உமக்கு நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே உமை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ராம் முழுவதும் ஆண்டவரே அப்பா நல்ல உறக்கத்தை கொடுத்தீரப்பா ராஜா. ஆண்டவரே எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீர் ஐயா. எங்கள் பிள்ளைகளை உமக்கு கீழ்ப்படிய வைத்திருக்கிறீர், அதற்காக நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய சமூகத்திலே வைத்திருக்கிறீர், நன்றி சொல்லுகிறோம். எங்கள் வாழ்க்கை துணைய ஆண்டவரே உமக்காக ஆண்டவரே தேவனே பாடுபட வைத்திருக்கிறீர், அதற்காக நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த வீடுகளுக்காக, எங்களுக்கு கொடுத்திருக்கிற வருமானங்களுக்காக, எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியங்களுக்காக ஆண்டவரே உமை ஆராதிக்கிறோம் ஐயா ராஜா. சிறுமப்பட்டவன் ஆண்டவரே அப்பா உமை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவரே தேவனே அந்த சிறுமி எல்லாவற்றையும் மாற்றுகிறவரே துதிக்கிறோம் ராஜா. நன்றியோடு சோத்தரிக்கிறோம், நன்றியோடு சோத்தரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. என்மேப்பரே இயேசையா, என்னோடு இருப்பவரே, சோத்திரம் சோத்திரம், சோத்திரம் சோத்திரம், என்மேப்பரே இயேசையா, என்னோடு இருப்பவரே, சோத்திரம் சோத்திரம், சோத்திரம் சோத்திரம். ஹல்லேலூயா. உங்கள் கவலைகளை எல்லாவற்றையும் சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதல் நாளும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனே, உம்மிடத்தில் நாங்கள் வருகிறோம் அப்பா. எங்கள் அப்பா நீங்களப்பா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம். நீர் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலம் அப்பா. ஆண்டவரே நீர் எங்களுக்கு அரணும் கோட்டையுமாயிருக்கிறீரப்பா ராஜா. எங்கள் தேவைகளும் ஒன்றை நீர் சந்திக்கிற தேவனையா ராஜா. ஆண்டவரே உமை ஆராதிக்கிறோம், அதிசயங்களை காண செய்கிற தேவனையா ராஜா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம். எங்களை பெருக பண்ணுகிற தேவன் தேவரீர் ஆண்டவரே. எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே எங்களை எல்லைகளை பெரிதாக்கி ஆண்டவரே தீங்கு எங்களை ஆண்டவரே துக்கப்படுத்தாதபடி உடைய கரமங்களோடு கூட இருந்து தீங்குக்கு விலக்கி காத்தரிடும்படி செவிக்கிறோம். பொல்லாத மனிதர்களுடைய கைகளுக்கு எங்களை விலக்கி ரட்சிக்கும்படி செவிக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் நம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். திருச்சபை பிள்ளைகள் நம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. இந்த தேசம் ஆண்டவரே தேவனே தகப்பனே அப்பாமக்கு முன்பாக இருக்கிறதப்பா ராஜா. ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ரட்சியும் ஆண்டவரே, ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் விடுதலை பண்ணும் ஆண்டவரே. அப்பாமை துதிக்கிறோமே, ஆராதிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா.

என்னை தொடரு, உங்க கிருபை என்னை தொடரு, உங்க கிருபை என்னை தொடரு. ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்கள் அப்பா ராஜா தங்களுடைய அவிசுவாசத்தினால் அப்பா ராஜா ஆண்டவரே நீர் இழைப்பார சொன்ன தேசத்திலே ஆண்டவரே தேவனை பிரவேசிக்க முடியாமல் போனார்கள். ஹாலேலூயா, நாங்கள் உண்மை விசுவாசிக்கிறோம் ஐயா, நாங்கள் இழைப்பாருகிறோம் ஆண்டவரே. அப்பாபிதாவே உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், அதிசயமான காரியங்களை செய்கிற தேவனே. ஹாலேலூயா, நாங்கள் அப்பத்தை கேட்டால் நீர் ஆண்டவரே அப்பத்தை கொடுக்கிற தேவன், நாங்கள் மீனை கேட்டால் எங்களுக்கு மீனை கொடுக்கிற தேவன் ஐயா ராஜா. பொல்லாதவர்களாகிய நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற பொழுது பரமபிதாவாகிய ஆண்டவர் எங்களுக்கு நன்மையானவர்களை தருவது அதிக நிச்சயம் அல்லவோ. ஹாலேலூயா, உண்மை ஆராதிக்கிறோம் ஐயா. அந்த நம்பிக்கையினாலே ஆண்டவரே நாங்கள் பொறுமையோடு காத்திருக்கிறோம் அப்பா ராஜா. என் தகப்பெரியும் நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆண்டவரே வியாதியின் கொடுமையிலே இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களுடைய ஆண்டவரே வருத்தங்கள் வியாதிகள் இயேசுவின் நாமத்தை நாம் உரிக்கப்படுகிறது. ஹாலேலூயா, வலி வருத்தங்கள் இயேசுவின் நாமத்தை நான் ஸ்டாப் பண்ணப்படுகிறது ஆண்டவரே. நீர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனசரால் புறக்கணிக்கப்பட்டவரும் ஆண்டவரே, பாடுகளையும் துக்கங்களையும் அனுபவித்தருமா இருந்தீர். ஹாலேலூயா, எங்கள் பாடுகளை நீர் ஏற்றுக் கொண்டீர், எங்கள் துக்கங்களை நீர் சுமந்து கொண்டீர். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் இயேசு காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கின இயேசு மேல வந்தது. அவருடைய தழும்புகளால் உடைய பிள்ளைகள் குணமாகிறார்கள். ஹாலேலூயா, சத்ருவேனுடைய கரத்தை இந்த இயேசுவின் நாமத்தினால் இந்த நேரத்திலே சர்வத்தை விட்டு விட்டு என்று நான் கட்டளை கொடுக்கிறேன். ஹாலேலூயா, ஆண்டவர் இயேசுவின் தழும்புகளால் ஒவ்வொரு பிள்ளைகளும் குணமாகிறார்கள் சொல்லி அறிக்கையிடுகிறேன் ஐயா. என் தகப்பனைய தடைகள் நீங்கி போகிறது ஐயா ஆண்டவரே. நாங்கள் வலதுபுறத்தில இடதுபுறத்தில இடம் கொண்டு பெருக்கம் அடைகிறோம், மந்த பெருகுவது போல் நாங்கள் பெருகிறோம் ஐயா ராஜா. நீர் ஒருவரே அதிசயங்களை காண செய்கிறதுவன், சத்ருவானவனே சந்தோஷப்படாதே. நாங்கள் விழுந்தாலும் எழுந்திருப்போம், நாங்கள் இருளில் இருந்தால் தேவனங்களை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். அவருடைய ரட்சிப்பை நாங்கள் காண்போம். ஹாலேலூயா, ஆண்டவரே முக்கு நன்றி நன்றி நன்றி ஐயா. ஹாலேலூயா, சூத்திரம் ஐயா ராஜா. அப்பா பிதாவே முக்கு சூத்திரம் ஐயா. என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணீம் முழு மனதாய் சோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தவரை முழு மனதாய் சோத்தரிப்பேன் நான். ஹாலேலூயா ஆண்டவரே. அப்பா, எங்கள் இருதயத்தை காண்கிற தேவனப்பா, எங்கள் இருதயத்திலே ஐயா ராஜா அந்நிய தேவர்களுக்கு ஒரு ஒரு கிஞ்சித்து கூட நாங்கள் இடம் கொடுக்கவில்லையப்பா. ஆண்டவரே நாங்கள் உண்மை ஆண்டவரே நேசிக்கிறோம். நீர் எங்களுடைய ஆண்டவரே வாழ்க்கையிலே வந்தவர், எங்கள் ஜீவனை ஆண்டவரே அப்பா தேவனை மறுரூபமாக்கினவரே உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா ஆண்டவரே, நீர் ஒருவரே இந்த நாளிலே அதிசயங்களை காண செய்கிறதுவன். உம்முடைய பிள்ளைகள் என்ன காரியங்களுக்கூடாக கடந்து செல்லுகிறார்களோ அந்த காரியங்களிலே நீங்கள் அற்புதங்களை செய்கிற தேவனையா ராஜா. பார்வோனையும் ஆண்டவரே, அவனுடைய கூட்டத்தாரே ரதங்களையும் ஆண்டவரே, அப்பா செங்கடலிலே ஆண்டவரே தேவனை அமிழ பண்ணினவரே உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே கானானிய ஸ்திரீனுடைய ஆண்டவரே மகளுக்கு அற்புதமான சுகத்தை கொடுத்தவரே உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே சிறுபண்ணே எழுந்திரு என்று சொல்லி ஆண்டவரே மரித்து போன அந்த பிள்ளைக்கு உயிர் கொடுத்தவரே உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயை ஆண்டவரே தொட்டு சுகமாக்கின தேவனே ஆண்டவரே, தொட்ட வேளையிலே ஐயா சுகமாக்கின தேவனே உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா, ஆராதிக்கிறோம் ஐயா. சந்திர ரோகியா இருந்து ஆண்டவரே தீயிலும் தண்ணீரிலும் விழுந்த அந்த மகனை ஆண்டவரே அற்புதமாய் சுகமாக்கி தகப்பனுக்கு கொடுத்த தகப்பனே உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. நிறைய எங்களுடைய வாழ்வின் ஆதாரம், நிறைய எங்களுக்கு சிறப்பப்பா, நிறைய எங்களுக்கு மகிமை அப்பா, நிறைய எங்களுக்கு கிருபி அப்பா, நிறைய எங்களுக்கு துணி ஆண்டவரே, நிறைய எங்களுக்கு ஆசீர்வாதம் ஆண்டவரே தகப்பனே.

0: தகப்பனே. அப்பா இந்த வேளையிலும் ஆண்டவரே தகப்பனே உமக்கு நன்றி பலி செலுத்தியிருக்கிறோம், ஆராதித்திருக்கிறோம் ராஜா. தகப்பனே இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் விட்டு வந்த தேசத்தையும் இருக்கின்ற தேசத்தையும் உங்களுடைய கரத்திலே நாங்கள் கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே தேவனே யுத்தங்களை கடமனை மட்டும் ஓய பண்ணுகிற தேவனையா, நாங்கள் இருக்கின்ற தேசத்திலே சமாதானம் சமாதானம் என்று சொல்லி கட்டளிடுகிறோம். ஆண்டவரே உலகம் முழுவதும் இருக்கின்ற ஆண்டவரே பொருளாதார பிரச்சனையிலிருந்து தேசங்களை நீங்கள் விடுதலையாக்கும்படி செவிக்கிறோம். விசேஷமாக நாங்கள் விட்டு வந்த தேசத்தை உடைய கரத்திலே கொடுக்கிறோம் ராஜா. எல்லா விக்கிரக ஆராதனையிருந்தும் ஆண்டவரே பதவி மோகங்களில் இருந்தும் ஆண்டவரே மனுஷர்களுடைய பெருமைகள் இருந்தும் ஆண்டவரே நம்முடைய தேசத்தை விடுதலையாக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் சொந்த ஜனங்களே ஆண்டவரே முற்றிலுமாய் உடைய கரத்திலே கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவராகிய தேவனே அவருடைய இருதயங்களை மாற்ற வல்லவர் நீர் ஒருவர் தான் தகப்பனே. என் ஆவியானவரே நீர் வெளிப்படுத்தும் அங்கே இருக்கிற ஊழியக்காரர்கள் நம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். என் ஆவியானவரே ஊழியக்காரர்கள் மூலம் அற்புதங்கள் அடையாளங்கள் நடைபெறுவதாக தகப்பனே. தேசத்தில் ஒரு மாற்றங்கள் வருவதாக ராஜா. அதே போல இந்த கனடா தேசத்தை நம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேசத்தில் ஆண்டவரே இருக்கின்ற அத்தனை ஊழியங்களை நம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே திருச்சபையிலே வாலிபர்கள் பெருகட்டும் ஆண்டவரே, குழந்தைகள் பெருகட்டும், முதியவர்கள் பெருகட்டும் ஐயா. அற்புதங்கள் நடக்கட்டும் தகப்பனே. அதிசயமாய் நிறங்களை நடத்துகிற தேவனையா ராஜா. உம்முடைய கரத்தில் இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கோம் தேவனே. நீர் நல்லவர், நல்லவர் என்று அறிக்கையிடுவோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் அபிஷேக ஆராதனையுடன் வழிநடத்தி வழிநடத்தினீர்கள். துதிகள் பாடல்கள் ஜபங்களோடு வழிநடத்தி ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். கர்த்தருடைய வார்த்தைகளை விதைத்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. நாளை காலை வேளையில் இதே வேளையிலே அப்படி சுத்தமான சந்திப்பு. அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. உங்களையும் சபையை குறித்து கொண்டு போக்கிலும் வரத்திலும் கத்தர் தாமே கூட இருப்பாராக. காரியங்கள் குடும்ப காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்தர் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ அம்மா, காட் பிளஸ் யூ.
0: ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சத்திய திருச்சபையிலிருந்து பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் அபிஷேக ஆராதனை வழி நடத்தினார். இமானுவேல் அவர்கள் அங்கு ட்ரம் பிளே பண்ணினார், ஆசீர்வாதமாக வழி நடத்தினார். கத்தர் தாமே அவர்களுடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் எங்களுடைய ஜபங்களை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். அதற்கு முன்னதாக இன்றைய நாளுக்கான வார்த்தை, கத்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கத்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 29:11 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 1 Samuel 1, ஏசாயா 46-47, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் வெளிப்படுத்தல் 3:4 வேற்றி நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கத்தர் தாமையத்துக்கூடாக உங்களுடன் பேசுவாராக. மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள், கத்தர் வழி நடத்துவாராக. அத்தோடு ஜீவ வார்த்தை, ஜீவ மன்னா, நற்சிந்தனை, வாக்கு தத்துவம் இதையும் நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் இலங்கைக்காக, உலக நாடுகளுக்காக, யுத்த பூமிகளுக்காக, ஸ்ட்ரகிளுக்காக, ஜெபிப்பதற்காக இணைந்திருக்கிறோம். கத்தர் தாமே இணைந்திருக்கிற ஊழியர்களையும் இணைய போகிறவர்களையும் கத்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென எந்தெந்த நாடுகள் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் அழைப்பு கொடுத்திருக்கிறோம். அந்த வகையிலே சௌரியை டோலி அவர்கள் அதிகால வேளையிலே அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். கால வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் அன்றின் ராசனாயம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். மாலை வேளையிலே எங்களுடன் சௌரி சிசிலியாமா லண்டன் யூகேலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அதோட்டு வெற்றியெல்லாம் தொகுத்து வழங்க சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார். புதிய வாரத்திலும் புதிய நாட்களையும் கத்தர் ஆசீர்வதித்து தருவாராக. சனி ஞாயிறுகளில் நடந்த அபிஷேக ஆராதனை மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். இணைந்த உங்களையும் கத்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழிய சௌரி ஜானட் அவர்கள் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார், அவரிடம் ஒப்படைப்போம். பிரைஸ்லோடம்மா உங்களுக்கு ஆமேன். மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். ஆமேன். காட் பிளஸ்.
0: என்னுடைய அன்பின் எல்லாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சகவானொலியை நடத்தி கொண்டிருக்கிறேன் குடும்பத்தையும் சொந்ததையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து எல்லாத்தோடும் வராக. சரியானாலே நாங்கள் சங்கீதம் 46:9 அவர் பூமியின் கடை முனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனந்தா பூமியை வானத்தையும் பூமியை உருவாக்கின எங்கள் தகப்பன் எல்லாவற்றையும் செய்ய அவருக்கு அதிகாரம் உண்டு என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. சங்கீதம் 76:2-3 சாலோமின் அவருடைய கூடாரமும் சியோனில் அவருடைய வாசஸ்தலமும் இருக்கிறது என்று சொல்லி நாங்க பாக்குறோம். அவர் அங்கிருந்து வில்லின் அம்புகளையும் கேடகத்தையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் அங்கு முறித்தார் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். சாலமேன் என்றார் எருசலேம் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். சியோனாகிய அவருடைய வாசஸ்தலத்தில் இருந்து மனிதனால் பாவிக்கப்படுகிற சகல அதிகாரங்களும் சகல ஆயுதங்களையும் அனைத்தையும் அவர் முறிக்க வல்லவருக்கே ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். முதலாவது எதிரிகளை அவனுடைய சிந்தனைகளை செயல்களை அழிக்க வல்லவர் எங்கள் தேவன் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். ஏனென்றால் தாவீது எதிரியாகிய அந்த பொலிஸ்தியனை கொன்ற போது என்று சொல்லி நாங்க பாக்குறோம். பாருங்கள் 1 Samuel 18:7 அந்த ஸ்திரிகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000 தாவீது கொன்றது 10,000 என்று முறைமுறையாய் பாடினார்கள். அப்பொழுது சவுல் எரிச்சல் அடைந்து காய்காரமாய் பார்த்தான் என்று சொல்லியும் அவனுடைய எரிச்சல் அவனுடைய பொல்லாத எரிச்சலின் நிமித்தம் அந்த சுபாவத்தின் நிமித்தம் அவனுக்குள்ளே அந்த பொல்லாத ஆவி இறங்கினது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. தாவீது அங்கு தாவீதை சுவரோடு சேர்த்து உருவி குற்றி போடுவேன் என்று ஈட்டியை தாவீதின் மேல் எறிந்தான், 2 எறிந்தான். ஆனால் கர்த்தர் தாவீதோடு கூட இருந்து அங்கு விலகி, அதாவது அவன் அந்த இடத்திலிருந்து விலகி அங்கு போகக்கூடியதாய் கர்த்தர் உதவி செய்தார். அதற்கு பிறகு அங்கு 1000 பேருக்கு அதிபதியாய் தாவீதை வைக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. பாருங்கள், எதிரியின் சிந்தனை செயல்களை அழிக்க வல்லவர். 2 காரியம், ஒடுக்கத்தையும் கொடுமையையும் அகற்ற வல்லவர் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். நியாயாதிபதிகள் 5:8 நூதன தேவர்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது யுத்தம் வாசல் வரையும் வந்தது. இஸ்ரவேலிலே 46,000 பேருக்குள்ளே கேடயமும் ஈட்டியும் காணப்பட்டது உண்டோ? 40,000 பேருக்குள்ளே கேடகமும் ஈட்டியும் காணப்பட்டது உண்டு என்று சொல்லி வேதம் எங்களுக்கு கேள்வி எழுப்புறதை காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், நியாயாதிபதிகள் 2:13 அங்கு தாவீது அங்கு இப்படியா அவர்கள் கர்த்தரை விட்டு பாகாலையும் அஸ்தரோத்தையும் சேவித்தார்கள், இதனால் தேவனுக்கு கோபம் ஊட்டினார்கள், இதனால் ஒடுக்கமும் கொடுமையும் ரத்தம் சிந்துதலும் அந்த இடங்கள்ல உருவானது என்று சொல்லி நாங்க பாக்குறோம். ஏன் எங்களுக்கு ஒடுக்கம், ஏன் எங்களுக்கு கொடுமை? ஏனென்றால் நாங்கள் கர்த்தரை விட்டு வெளியே போவோமா இருந்தா அந்த காரியம் எங்களுக்கு வரும் என்பதை வேதம் எங்களுக்கு கற்று தருகிறது. பாருங்கள், 3 கோலியாது தன்னுடைய சத்தத்தை உயர்த்தினார் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். அந்த உயர்த்தின நேரமே அங்கு சங்கரித்த தேவனா இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். 1 Samuel 15:45 அதற்கு தாவீது பொலிஸ்தனாகிய கோலியாத்தை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலருடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்திலே உன்னிடத்திலே வருகிறேன் என்று சொல்லி கோலியாத் சொல்லுகிற தாவீது சொல்லுகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், கோலியாத்தின் நம்பிக்கை என்னென்றால் அவனுடைய ஈட்டி, அவனுடைய பாதுகாப்புக்குரிய அந்த கேடகம் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். அவன் தன்னுடைய பலத்தை நம்பினான், ஆயுதத்தை நம்பினான், அந்த நம்பிக்கை எல்லாம் வீண் போனது என்று சொல்லி நாங்க பாக்குறோம். பாருங்கள், தாவீதின் நம்பிக்கை முற்று முடிய தன்னை உருவாக்கின தேவன் மேல் அவன் பற்றுதலாய் இருந்தான் என்று சொல்லியும் யாருக்கும் அந்த வெற்றி வாய்ப்பு அங்கு தேடி வந்தது அவருக்கு என்று சொல்லி நாங்க பாக்குறோம். ஏனென்றால் கர்த்தர் பட்டயத்தினாலும் வீட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கைகளில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி நாங்க வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் இப்ப பாருங்கள், இந்திய நாட்களில் மனுபுத்திரரின் கற்களான ஈட்டியை முறிக்கிறவர் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். நாங்க சங்கீதம் 57:4 என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது, தீயை இறைக்கிற மனு புத்திரருக்குள்ளே கிடக்கிறேன், அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும் அவர்கள் நாவு கருக்கான பட்டயமாய் இருக்கிறது என்று தாவீது ராஜா சொல்லுகிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. இதற்கு அவர் பதில் என்னென்றால் ஜபந்தான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் ஈட்டிகள் எல்லாம் ஈட்டி என்றால் எப்படியும் ஒரு எதிரியை அல்லது கொடுமையானவனை அங்கு தாக்குற ஒரு ஆயுதமாய் இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் அந்த ஈட்டியை கூட காண்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி யுத்தங்களை ஓய பண்ணவும் அந்த வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கவும் அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட தேவனுக்குள்ளே நாங்க வாழுகிறபடியா நிச்சயமாகவே தேவனங்களை பெரிய காரியத்துக்கு அழைத்திருக்கிறார். ஏனென்றா தன்னுடைய ஜெபத்தை எபித்து இந்த மக்களை மணந்திருப்பவும் இந்த யுத்தங்களை நிறுத்தவும் தேவன் எங்களுடைய கையிலே எல்லாவற்றையும் கொடுத்து வைத்திருக்கிறார், அதிகாரம் கொடுத்திருக்கிறார், தன்னையே கொடுத்து சிலுவையிலே எங்களை மீட்டிருக்கிறார். ஏனென்றால் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் யுத்தத்தில் வல்லவராயிருக்க வேண்டும் என்று அவருடைய விருப்பமாயிருக்கிறது. ஆகவே நாங்கள் இந்த வேளையிலே பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. ஏனென்றால் எதிரிகளின் சிந்தனைகளை அறிந்த தேவன் அந்த சிந்தனை அங்கு அவர்களுக்குள்ளே வர முன்னமே அதை தடுத்து நிறுத்தி ஆண்டவரா சமாதானத்தை தேசங்களிலே நாடுகளிலே மக்களுக்குள்ளே தலைவர்களுக்குள்ளே குழந்தைகளுக்குள்ளே கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, ஒன்றான தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். நீரே இந்த ஐந்து கண்ட மக்களையும் அரசாங்கங்களையும் உருவாக்கின தேவன் ஆண்டவரே, அந்த தீமையான சிந்தனைகள் தேவன் உமக்கு பிரியமில்லாத சிந்தனைகள் பாகால் அஸ்ரோத் வணக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போகும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு மனிதனுடைய சிந்தனைகளை நீர் அறிகிற தேவனாக இருக்கிறீர். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே எல்லாம் ஆகும், உம்மாலே எல்லாம் ஆகும், உம்மாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ராஜா. அன்றைக்கு பார்வோனையும் பார்வோனின் சேனைகளையும் செங்கடலில் மூழ்கடித்த தேவன் வெற்றி சிறந்தார். வெற்றி சிறந்த தேவன், யுத்தம் உம்முடையது, வெற்றி எங்களுடையதாக தந்தீரே. இந்த காலத்துல நடக்கிற ஒவ்வொரு யுத்தங்களும் உமக்கு பிரியமில்லாத யுத்தங்கள், மனுஷர்கள் தற்பிரியராக பணப்பிரியராக எரிக்கல் உள்ளவர்களாக சொத்து ஆசை உள்ளவர்களாக வாழுகிறார்கள். நாடுகளை பிடிப்பது படியான தீமையான எண்ணங்கள் தீமையான காரியங்கள்ல இருந்து நீர் ஒருவரே அந்த காரியங்கள் சிந்தைகளில வரும் பொழுதே நீர் அவற்றை எடுத்து போடுகிற தேவனாக இருக்கிறீர். உம்முடைய ஆவியானவர் அந்த சிந்தனைகளை யோசனைகளை இருதயங்களை அறிகிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் தீமையான காரியங்கள் மக்களை மக்கள் கொல்லுகிற காரியங்கள் அத்தனை காரியங்களை நீர் எடுத்து போடுவீராக. ஆண்டவரே, அந்த காமான் மற்றவர்களுக்காக அந்த தூக்கு மரத்தை கட்டுவித்தான், ஆனால் அவனையே நீர் தூக்கில போட்டீரே. உமக்கு பிரியமில்லாத மனிதர்களுடைய சிந்தனைகள் காரியங்கள் கொலை வெறி ஆவிகள் பாவ காரியங்களை எல்லாம் நீர் அகற்றி போடுவீராக. உம்முடைய கரம் ஒவ்வொரு ஜெபிக்கிற மனிதனோடும் கூட இருக்கிறது என்பதை ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள அன்று யோசேப்போடு கூட இருந்து அந்த பஞ்ச காலங்களில நீர் ஞானத்தை கொடுத்து நடத்தினது போல இந்த தேசங்கள்ல நடக்கிற காரியங்கள் உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் அகன்று அல்லவரே உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்துல செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் வருவதாக, ஒவ்வொருவரும் 1000 வருட ஆட்சியில உம்மோடு வாழுகிற வாழ்வை, அந்த சமாதானமான வாழ்வை கொடுப்பீராக. இதோ சமாதானத்தை வைத்து விட்டு போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன், உங்கள் இருதயம் கலங்காமலும் திகையாமலும் இருப்பதாக. எங்களுக்கு நீர் சமாதானத்தை தந்திருக்கிற தேவன், உம்முடைய வழியில உம்மிடத்துலதான் ஜீவன் உள்ள வார்த்தைகள் இருக்கிறது, உம்மிடத்துலதான் அந்த நித்திய வாழ்வு இருக்கிறது. ஒவ்வொரு மக்களும் இந்த கடைசி காலத்துல மனம் திரும்பி உம்மிடத்துல வர, உம்முடைய நாமமே ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் என்பதை அப்போ சில 4:12 விசேடமாக ஒரு தமிழ் மக்களும் அறிந்து உம்முடைய ராஜ்யத்துக்கு வருவார்களாக. இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற ஸ்ரீ ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து உம்முடைய ராஜ்யம் இந்த பூமியில கட்டப்பட, ஒவ்வொரு மக்களும் ரட்சிக்கப்பட கிருபை செய்வீராக. ஜெனட் சிஸ்டர் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன், கணவருக்காக ஜெபிக்கிறேன், மகனுக்காக மகளுக்காக, ஒவ்வொருவரோடும் கூட இருந்து சிஸ்டரை கொடுத்த ஞானத்துக்காக, புத்திக்காக, அறிவுக்காக மேலும் வெளிப்பாடுகளை கொடுத்து நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவரும் உமக்கு பிரியமாக வாழ, தீமையான எண்ணங்கள் யோசனைகளை விட்டு வாழ நீர் கிருபை செய்வீராக. இந்த ஊழியத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்கள சுகத்தை விரும்புகிற தேவன், அழகான பாதங்களாக நீர் ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் பார்க்கிற தேவனாக இருக்கிறீர். எவ்வளவு இரக்கம் உள்ளவரப்பா, எவ்வளவு அன்புள்ளவரப்பா, எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவரப்பா. உங்களுடைய வார்த்தைகள் இந்த ரேடியோ கூட போகும் பொழுது கேட்கிறவர்களுடைய இதயங்களில் ஒரு உணர்வை கொடுக்கும்படியாக, 30, 60, 100 ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தைகளும் உள்ளே சேர்றதாக. தீமைகளை தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, ஒவ்வொருவரும் நன்மையான இவுகளை பரிபூரணமான வரங்களை இந்த நிகழ்ச்சி கூடாக, இந்த ரேடியோவுக்கூடாக கேட்கிற ஒவ்வொருவரும் பெற்று பரலோக பாக்கியத்தை அடைவார்களாக. அந்த மத வழிபாடுகளில் இருந்து இன்னைக்கு பின்பு மறுமையில என்ன நடக்கும் என்று தெரியாமல் பிசாசின் பிடியில் அகப்பட்டு நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் மனம் திரும்ப உதவி செய்வீராக, ஒருவரோடு முடப்படுவீராக. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்,
0: ஆமீன், ஆமீன். எங்கள் ஜபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம் நன்றி பாஸ்டர் கத்தர். உங்களோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்,
2: ஆமீன். காட் பிளஸ் யூ சிஸ்டர், காட் பிளஸ் யூ எவ்ரிபடி.
0: ஆமீன், ஆமீன். நாங்கள் டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு, பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், நீங்க ஒடுக்கமாய் இருக்கிற மனுஷர்களுக்காகவும், கொடுமையாய் இருக்கிற மனுஷர்களுக்காகவும், அங்க ஆங்காங்கே இருக்கிற ஒடுக்கங்களை கர்த்தர் காண்கிறார். அப்படிப்பட்டவர்கள் விடுதலையாகி ரட்சிப்பை சுதந்திரிக்க கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
3: ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த கால நேரம் புதிதான கிருபையின் மூலமாக அப்பா எங்களை நீங்க வழி நடத்துற கிருபைகளுக்கு நீ நன்றி செலுத்துற. இன்று மட்டும் காத்தவரே, இனிமேலும் காக்க வல்லமை வல்லமை நிறைந்த தகப்பனே, உங்களுக்கு நன்றி, நன்றி அப்பா. இடுக்கத்துல நெருக்கத்துல இருக்கிற மக்களை உங்களுக்கு கரத்துல ஒப்பு கொடுக்குறேன் அப்பா. நீங்க ஜீவன் உள்ள தகப்பன், இன்னமும் ஜீவிக்கிறீங்கப்பா அப்பா. உங்களோட வார்த்தையில அப்பா எங்களை அனுப்பி சுகமாக்கி எங்களுக்கு புதிய ஜீவனை கொடுத்து புதிய வழியில் நடத்தி வருகிற தகப்பனே, இன்று மட்டும் காத்தவரே, இனிமேலும் இந்த மக்களை கண்ணோக்கி பார்க்க போற தகப்பனே, உமக்கு நன்றி, நன்றி. இவர்களை உங்களுக்கு கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். நெருக்கத்துல தவித்துக் கொண்டு எங்கே போவோம், என்னத்தை செய்வோம், எப்படி நடப்பது என்று தவித்துக் கொண்டு இருக்கிற மக்கள் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறான். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவரை யாவரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்ன வாக்கு தத்துவப்படி அப்பா, அப்பா நீங்க ஜீவன் கொடுக்க வல்லவராயிருக்கீங்க. ஜீவனே அப்பா, ஜெபமே ஜெயம் என்று ஆண்டவருக்குரிய அந்த ஜெபத்துல ஜெயத்தை கொடுத்த ஆண்டவரே, இந்த மக்களுக்குள்ள ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களை நான் கண் நோக்கி பார்க்கும் பொழுது நீங்க கண்ணீர்களை துடைக்கிற தேவனா இருக்கிறீங்களா ஆண்டவரே. செங்கடலை நீங்க பிளந்து ஆண்டவரே அப்பா அந்த அங்க உள்ளவருக்கு அந்த தாகத்தை தீத்தி அவர்களது தாகத்தை நிறைவேற்றின தகப்பனே, இன்றும் ஆண்டவரே எங்கள் ஜனங்களுக்குள்ள எங்களுடைய அப்பா இந்த ஜனங்களுக்குள்ள உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறீங்கள் ஆண்டவரே அப்பா. குருடனின் கண்ணை திறந்தவரே அப்பா, குஷ்டரோகிய சுத்தமாக்கின தகப்பனே, இப்பொழுதும் ஆண்டவரே எத்தனை பேர் பாவத்துல குஷ்டரோகிகள் போல அப்பா விழுந்து போயிருக்கிறாங்க ஆண்டவரே, அவர்களுக்கு ஆண்டவரே ஒரு பெரிதான ஒரு கிருபையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிற அப்பா. இயேசுவின் நாமத்தின் மூலம் உள்ள எல்லா விதமான அசுத்தமான ஆவியை இயேசுவின் நாமத்தின் மூலம் அதட்டுகிறேன் அப்பா. நீங்கரே ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே, வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆண்டவரே நீங்க அதேப்பா விளக்கி காக்குற வல்லவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவி தாமே கொடி பிடிப்பார் ஆண்டவரே. அஞ்சாதே மகளேமான் என்று கூறின தகப்பனே, இப்பொழுது இவர்களை இவர்களுக்கு மேல ஒரு இரக்கத்தையும் அப்பா தாயவையும் கொடுத்து இவர்களை ரட்சிக்கும்படியாக ஜபிக்கிறேன். உங்களுடைய நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு எங்களுக்கு தந்த மகா பெரிதான அன்பு காவலி ஜபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. இன்று மட்டும் காத்தவரே இனிமேலும் காத்து அப்பா, இந்த நித்திய வெளிச்சம் சங்கமம் வானொலி வார்த்தையின் வெளிச்சம் விடுதலையும் வெளிச்சம் எல்லாத்திலும் ஆண்டவரே பலத்தினாலும் இல்ல பராக்கிரமத்தினாலும் இல்ல உங்களுடைய பரிசுத்தமான ஆவியை தினமும் புதிதாக்கி புதிதான வல்லமை கிருபையை கொடுத்து யாவரையும் உங்களோட சித்தத்தின்படி உங்களுக்கு அப்பா உண்மை உள்ளவர்கள் ஜனங்களாக அப்பா ஒவ்வொரு ஊழியக்காரங்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்களால மட்டும்தான் இதை செய்ய முடியும் ஆண்டவரே. ஒருதருக்கும் செய்ய முடியாத காரியத்தை நீங்க செய்யறதாக மனுஷரால் முடியாத காரியம் உங்களால கூடும். மறுபடியும் யாவரையும் உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். நீங்களே வழி நடத்துங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவரே. உங்களோட திரு கரத்தினால அப்பா தாங்கி நடத்தி வந்து வருகிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி பிரதர் லெஸ்லி சிஸ்டர் வீக்கெண்ட்ஸ்லயும் ஆண்டவரே சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மண்டேல இருந்து ஃப்ரைடே வரை ஒவ்வொரு நிமிடம் ஒவ்வொரு அப்பா நேரத்தை உங்களுக்கென்று செலவழித்து ஆன்லைன்ல இருக்கிற தடையில் எல்லாற்றையும் நீக்கி யாவரையும் அப்பா அவர்களை மென்மேலும் ஆக உங்க ரத்த கோட்டைக்கெல்லாம் மறுத்து வைத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். பாஸ்டர் ஜெனட் லோகனுக்கானும் ஜெபிக்கிறேன். அவங்கள கூலி ஊழியத்துல குடியிருங்க. சிஸ்டர் ஜெனட் பிள்ளைகளுக்கானும் அவருடைய ஹஸ்பண்டுக்கான வர்ற அவர்கள் இப்ப புதிதாக செய்ய போற ஊழியங்கள் யாவற்றையும் நீங்க கண்ணோக்கி பாக்குறீங்க ஆண்டவரே அப்பா. பிரதர் லெஸ்லிக்கு கொடுத்த தரிசனத்தை போல அவர்களுக்கு ஆண்டவரின் அதிகமான புதிதான தரிசனங்களை கொடுத்து யாவரையும் உங்களுடைய சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட வருகையில நாங்க எடுபட்டக்கூடியதாக நீங்க பரிசுத்தமா இருக்க போல எங்களையும் பரிசுத்தமாக்கி வழி நடத்துற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி அதிகமாக உங்களுடைய அன்புல இணைத்து அப்பா எங்களை அனைத்து உங்களுக்குள்ள நிறுத்தி வைக்கும்படியாக ஜபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவேன் என்று கூறி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன். உங்கள் ஜபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கத்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் கட்டளை இடுவாராக. ஆமேன்,
3: ஆமேன், ஆமேன். God bless sister.
0: ஆமேன். நாங்க சிசிலி அம்மாவை வரவேற்று கொண்டு பிரைஸ் லார்ட். சிசிலி அம்மா
4: பிரைஸ் லார்ட்.
0: நீங்கள் எல்லா அதிகாரிகளுக்காக அதிகாரங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இந்த மனுஷனுடைய மாமிச அதிகாரங்கள் அகன்று போக தேவனுடைய வல்லமை தேவனுக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படிவு எல்லா ராஜாக்கள் அதிகாரிகள் தலைவர்களுக்குள்ள வர வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
4: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இருக்க தினம் இயேசுவே சுவாமி உங்களுக்கு கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு அப்பா பிதாவே உமக்கு சோத்திரம். அப்பா உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அன்பான தகப்பனே, ஆவியானவரே உமக்கு சோத்திரம். அப்பா அப்பா பிதாவே, நாங்கள் ஜெபிக்க போகும்போது எங்களோட துணையாயிருந்து நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களை கேட்டு எங்களுக்கு துணை செய்கிறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா பிதாவே, இந்த அரசாங்கங்களை அப்பா அவர்களோடு கூட இருந்து அவர்களை பாதுகாத்து அவர்களை வழிநடத்து. அப்பா அவர்கள் செய்ய போற செயல்கள் எல்லாம் ஒரு நன்மைக்கேத்த காரியங்களாக நடக்க உதவி செய்யும் தகப்பனே. ஆவியானவரே இந்த ராஜாக்கள் மந்திரிமார்களுக்கு யோட கூட இருந்து அவர்களை பலப்படுத்த அப்பா அவர்களை ஆசிர்வதியும் தகப்பனே. அப்பா அந்த நாட்டுக்கு ஒரு சமாதானத்தை மட்டும் ஏன் கொடுத்த தகப்பனே. அப்பா எந்த தீயே அவர்களை பாதுகாக்கிறதுக்காக உமக்கு கூடான கூடி நன்றி அப்பா. அன்பான தகப்பனே, நாங்கள் ஜபிக்கும் போது எங்கள் ஜபத்தை கேட்டு எங்களுக்கு துணை செய்கிறவரே உமக்கு கூடான கோடி நன்றி அப்பா. அப்பா விதாவே இந்த நாட்டை ஆசீர்வதியின் தகப்பனே, இந்த ராஜாக்களே மந்திரிமார்களே ஆசீர்வதியின் தகப்பனே. அவர்களுக்கு என்னென்ன தேர்வையோ அவற்றை பெற்றுக் கொடுந்த தகப்பனே. அப்பா தகப்பனே, தனமெல்லாம் ஒரு செந்தளிப்பை கொடும் தகப்பனே. மக்கள் பட்ட கஷ்ட துன்பத்துக்கு ஒரு நிம்மதியை கொடும் தகப்பனே. அவர்கள் மகிழ்ச்சியின் சந்தோஷமாயிருக்க ஒரு நல்ல வழியை காட்டும் தகப்பனே. அப்பா அவர்கள் ஏங்கி தவித்துக் கொண்டு எந்த நேரமும் போராட்டத்தில் நிற்கிறார்களே தகப்பனே. அப்பா அப்படிப்பட்ட சனத்தின் மேலே உமது ஆவியை ஊற்றும் தகப்பனே. பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் ஊற்றும் தகப்பனே. அவர்களுக்கு ஒரு ஆறுதலை கொடும் தகப்பனே. அவையானவரே இந்த ராஜாக்கள் அவர்கள் மேல் இறங்க செய்யும் தகப்பனே. அவர்களுக்கு ஒரு ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்கறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அவையானவரே ஒவ்வொரு பொழுதும் நாங்கள் ஜபிக்கும் போதும் அங்கே மன்றாடும் போதும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. அங்கே ஒரு சமாதானத்தை கொடுந்தகப்பனே. அப்பா இந்த மக்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுந்தகப்பனே. ஏங்கி தவிக்கிற மக்கள் மேலே ஆதரவை காட்டும் தகப்பனே. அப்பா அங்கே ஒரு ஆபத்துக்களை நேரிடாத வண்ணமும் இந்த போது குடிவகையிலிருந்து எல்லோரையும் பாதுகாத்து வழிநடத்துறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி இழப்பா. அப்பா தகப்பனே, லேசி அண்ணா குடும்பத்தையா ஆசீர்வதி இந்த கம்பெனி இந்த சங்கம வானொலியை நடத்துறதுக்காக உமக்கு கூடான கோடி நன்றி அப்பா. அன்பான தகப்பனே, இந்த சங்கம வானொலியிலே வந்து ஜபிக்கிற அத்தனை பேருக்காகவும் ஜபிக்கிறேன் தகப்பனே. அப்பா தகப்பனே, அவர்களை ஆசீர்வதி இந்த கம்பெனி அவர்களை பலப்படுத்தும் தகப்பனே. அவர்களுக்கு உற்சாகத்தையும் உறுதியையும் அவர்களுக்கு கொடுத்தரலும் தகப்பனே. அவர்கள் மென்மேலும் ஓங்கி வளர உதவி செய்யறதுக்காக உமக்கு கூடான கோடி நன்றி அப்பா. அன்பான தகப்பனே, கனா சிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா தகப்பனே, அவர்கள் இரு பிள்ளைகளையும் மதுகரங்களில் ஒப்படைக்கிறோம் தகப்பனே. அவர்களை பாதுகாத்து வழிநடத்த அவர்களின் தேவைகளை எல்லாம் நேர்த்தியாய் அவர்களுக்கு கொடுக்கும்படியாக உதவி செய்யும்படியாக உண்மை இருந்துகளும் என்றாடி கேட்கிறேன் தகப்பனே. ஜீசுக்கு சுண்ணாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.
5: அமேனங்கள் ஜபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி அம்மா. கத்தர் உங்களோடும் உங்கள் கணவனோடும் கூட இருந்து ஆரோக்கிய பலன் சுகம் சமாதானம் தந்து நடத்துவாராக. ஆமேன்.
4: உங்களோடும் இருந்து உங்களோடும் சமாதானத்தையும் மட்டுமே தருவாராக.
5: ஆமேன் ஆமேன். நாங்கள் ஐரீன் அவர்களை வரவேற்று கொண்டு இலங்கை தேசத்திலே இருக்கிற எல்லா ஆட்டூழியங்கள் அநீதிகள் அநியாயங்கள் துன்மாக்கங்கள் பொல்லாப்புகள் இந்த மனுஷரை விட்டு மனுபுத்திரரை விட்டு வெளியேற கத்தர் உதவி செய்ய வேண்டும். ஏனென்றால் கொலைகள் கொள்ளைகள் இப்படிப்பட்ட அநேக காரியங்களினால் தேசம் தீட்டுப்படுகிறது. தேசம் தீட்டுப்படும் போது தேவனுடைய கோபம் வெளிப்படும். ஆகவே இந்த கோபம் வெளிப்பட முன்ன இந்த மனுபுத்திரர்கள் மனம் திரும்ப கத்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்கள் இலங்கை தேசத்துக்காக இலங்கை தேச மக்களுக்காக நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
6: நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இரக்கத்தின் கிருபை தேவனே, மக்கோடான கூடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. சுவாமி அன்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சுவாமி கத்தாவே, இந்த நிமிஷம் வரையிலும் தேவன் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நாங்கள் என்னென்ன பாவங்கள் குற்றம் குறைகள் செய்திருந்தாலும் எல்லாவற்றையும் மன்னித்து தகப்பனே எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு எல்லாம் தேவன் பதில் கொடுக்க போறது அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். நாளிலும் கத்தாவே அப்பா இலங்கை தேசத்தையும் அது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இலங்கை தேசத்திலே இருக்கிறதான கத்தாவே தலைவர்கள் முதல் கத்தாவே அப்பா கடைசி ஜனங்கள் வரையிலும் கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம், ஒவ்வொரு வரையும் தேவன் நீங்க ஆளுகை செய்யும்படியா நீங்க வழி நடத்தும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேசத்திலே இருக்கிற எல்லா கட்டுகளையும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டி நிர்மூலமாக்கி செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேசத்திலே இருக்கிற எல்லா அப்பா பொல்லாத ஆவிகளையும் கத்தாவே நிர்மூலமாக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே கத்தாவே அப்பா தற்கொலையின் ஆவிகள் கத்தாவே விபத்தின் ஆவிகள் கத்தாவே அப்பா எல்லாவற்றையும் தேவன் எடுத்து போடும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. தேசத்திலே நடக்கிறதான வீண் ரத்தம் சிந்துதல்கள் கத்தாவே அப்பா எல்லாவற்றையும் தேவன் எடுத்து போடும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுவாமி கத்தாவே அப்பா அந்த ஜனங்கள் மனம் திரும்ப தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே இவர்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை தேவன் நீங்க அனுப்பும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய வார்த்தைகளை கேட்கத்தக்கதான கிருபையை தேவன் இவர்களுக்கு கொடுக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுவாமி கத்தாவே அறியாத அநேக ஜனங்கள் கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா அவசியத்திலே விழுந்து கிடந்து கிடக்குறாங்க தகப்பனே. அப்பா அவங்களை எல்லாம் தேவன் நீங்க தூக்கி எடுக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா அந்த தேசத்திலே கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் சாரி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுவாமி. நன்றி தகப்பனே. அப்பா தேசத்துல இருக்கிறதான கத்தாவே எல்லா பொல்லாத காரியங்களையும் எடுத்து போடுங்க தகப்பனே. அப்பா எல்லா ஜனங்களுக்கும் நல்ல ஞானத்தை தேவன் இந்த நாளிலே கொடுக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுவாமி கத்தாவே அப்பா கொலை வெறியின் ஆவிகளை தேவன் எடுத்து போடும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அநேக பிள்ளைகள் தற்கொலைக்கு நேராக போய் கொண்டிருக்கிறாங்க தகப்பனே. அப்பா அந்த வாலிப பிள்ளைகளை எல்லாம் தேவன் நீங்க பாதுகாத்து கொள்ளும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே விசேஷமாய் விசுவாச பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் எடுத்து பயன்படுத்தும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. இலங்கை தேசத்திலே ஒரு நல்ல எழுப்புதலை தேவன் கொண்டு வரும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உம்முடைய ஆவி இந்த இடத்திலே கதாவை தேசத்திலே ஆளுகை செய்யும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உம்முடைய அபிஷேகத்தால் இந்த தேசத்தை நிரப்பும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே விக்கிற கட்டுக்குள்ளே அடங்கி கிடக்கிற கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த ஜனங்களை தேவன் நீங்க மீட்டு கொள்ளும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா பொறாமையின் ஆவிகள் கத்தாவை விரோதத்தின் ஆவிகள் கத்தாவை எல்லாவற்றையும் தேவன் நீங்க எடுத்து போடும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. ஜனங்களுக்கிடையே ஒற்றுமை அன்பு சமாதானம் கிடைக்க தேவன் கிருபை செய்யும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே கத்தாவை அப்பா ஒரு இனத்துக்கு இனம் கத்தாவை அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே பிரச்சனைகள் எழும்பாத படிக்கு தேவன் தேசத்திலே சமாதானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா எங்கள் இலங்கை தேசத்தையும் ஜனங்களையும் தேவன் நீங்க

0: அப்பா தேசத்தை முற்றிலுமாக உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேச தலைவர்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுவாமி. நன்றி ராஜாவே. அப்பா இலங்கை தேசத்தையும் ஜனங்களையும் தேவன் நீங்க பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம். எங்களுடைய சங்கமம் ஊடகத்தை கூட உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஊழியம் செய்கிற அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. என்னென்ன தேவைகளோடு என்னென்ன எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறாங்களோ எல்லாவற்றையும் தேவன் நிறைவேற்றி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே சுவாமி. நன்றி தகப்பனேப்பா. எல்லா குறைவுகளையும் நிறைவா ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த நேரத்தை கொடுத்தபடியா நன்றி செலுத்துகிறேன். எங்களுடைய ஜெபங்களுக்கு எல்லாம் தேவன் பதில் கொடுக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். வந்து ஜெபித்த பிள்ளைகளை நீ வந்து ஜெபிக்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா என்னை தாழ்த்தியுமை உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஷகர் உங்களோடு கூட இருந்து வலிமையா வழி நடத்துவாராக.
0: அமேன். உங்களையும் அப்படியே ஆசீர்வாதம்.
1: நாங்க டொனால் பிரதர் அவர்களை வரவேற்று கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர். இஸ்ரவேல் தேசத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். யுத்த தேசங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். யுத்த தேசத்தில் இருக்கிற ஈட்டிகளை முறிக்கிற தேவன் அந்த ஈட்டியலை எல்லாம் முறித்து யுத்தங்களை ஓய பண்ண வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: அன்பும் கிருபையும் இந்த பிதாவே, தேவனே, இந்த வேண்டுகோளை உடைய பாதத்திலே வைக்கிறேன் அப்பா. கேளுங்கள், கொடுக்கப்படும் சொன்ன தேவனே அப்பா, இந்த தேசங்களை ஒவ்வொரு தேசங்களையும் அந்த கருத்தை ஒப்படைக்கிறேன். விசேஷமா யுத்தம் நடக்கிற தேசங்களை பொறுப்படுங்கள் அப்பா பிதாவே. தேவனே, இஸ்ரவேல் தேசத்தை பொறுப்படுங்கள் அப்பா பிதாவே. இஸ்ரவேலின் தேவனே அப்பா, இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை சொன்ன தேவனே அப்பா பிதாவே, இஸ்ரவேலை பாதுகாத்துக் கொள்ளுங்க, அக்னி முதலாய் சூழ்ந்து கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. இந்த மக்களுக்கு தேவனே ஒரு புதிய இருதயத்தை கொடுங்க அப்பா, புதிய ஆவியை கொடுங்க, உடைய மனக்கண்களை திறவுங்க அப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. கர்த்தரா இயேசு கிறிஸ்துவுடைய பரிசுத்த இரத்தம் தேவனே சிந்தின தேவனே, இந்த பூமியுள்ள இந்த மக்களை மீட்டு ரட்சியுங்க, இந்த மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, அக்னி முதலாய் சூழ்ந்து கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் சொன்ன தேவனே அப்பா பாதுகாத்துக் கொள்ளுங்க. இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறவளை நான் ஆசீர்வதிப்பேன் சொன்ன தேவனே, சபிக்கிறவளை நான் சபிப்பேன் சொன்ன தேவனே அப்பா கிருபை செய்யுங்க அப்பா என் தேவனே. இந்த கடைசி நாட்களிலே இஸ்ரவேல் தேசம் அப்பா பிதாவே உம்முடைய நாமம் மகிமைப்பட தேவனே, அந்த தேசத்திலே நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் மாற்றி அமையுங்க அப்பா பிதாவே. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற தேசமாக இஸ்ரவேல் தேசம் தேவனே எழும்பத்தக்கதாக நீங்க பெரிய காரியங்களை இஸ்ரவேல் தேசத்திலே செய்யுங்க அப்பா தேவனே. எல்லா வஞ்சிக்கிற ஆவியல், தந்திரத்தின் ஆவியல், பொய்யின் ஆவியல், கண்ணியல் ஆவியல் எல்லாம் இஸ்ரவேலுக்கு எதிராக உருவாக்கப்படுகிற சகல காரியங்களும் சேர்ந்து போவதாக என் தேவனே. நீங்கள் நீதியின் நியாயாதிபதி அப்பா பிதாவே, நீங்கள் நீதியின் படி யுத்தம் செய்யுங்க அப்பா இஸ்ரவேல் தேசத்துக்காக. ஓ இந்த வழக்காடுங்கப்பா, யுத்தம் செய்யுங்க என் தேவனே பிதாவே. பராக்கிரம சாரியை போல் புறப்பட்டு தேவனே, யுத்த வீரனை போல் வைராக்கியம் உண்டு முழங்கி கட்சித்து தேவனே உம்முடைய சத்துருக்களை நான் மேற்கொள்வேன் சொன்ன தேவனே, அப்படியாக நீங்கள் இந்த கடைசி நாட்களிலே இஸ்ரவேலுக்கு எதிராக எழும்புற சத்துருக்களை நீங்கள் மேற்கொள்ள போவதற்காய் நன்றி அப்பா பிதாவே. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனே, உங்களாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்பா பிதாவே. இதை கடைசி நாட்களிலே இஸ்ரவேல் தேசத்தின் மூலமாக இந்த பூமி உள்ள அனைத்து தேசங்களுக்கும் அப்பா நீங்கள் அதை அறிவிக்க போவதுக்காய் நன்றி அப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை சகல மக்களும் அறியத்தக்கதாக இஸ்ரவேலே நீங்கள் பெரிய காரியங்களை செய்ய போவதுக்காய் நன்றி அப்பா பிதாவே. உம்முடைய வருகைக்காக இஸ்ரவேல் தேசத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருப்பதற்காய் நன்றி ராஜாவே. இஸ்ரவேல் மக்கள் அப்பா பிதாவே, உம்முடைய நாமத்தை மயப்படுத்தும், உம்முடைய சுவிசாசத்தை அறிவிக்கும் அப்பா பிதாவே. இந்த கடைசி நாட்களிலே நீங்கள் செய்யற ஒவ்வொரு காரியங்களும் தேவனே உம்முடைய சுவிசேஷம் பரம்புவதற்காக நடக்க போவதற்காய் நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா பிதாவே. சர்வ சிருஷ்டிக்கும் உம்முடைய சுவிசேஷம் இஸ்ரவேல் தேசத்தின் மூலமாக தேவனே பூமியெங்கும் நீங்கள் அறிவிக்க போவதற்காய் நன்றி, அறிவித்துக் கொண்டிருப்பதற்காய் நன்றி அப்பா.

0: உம்முடைய நாமத்துக்கு முன்பாக முழங்கால்கள் யாவும் முடங்குவதாக, நாவுகள் யாவும் இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் அறிக்கை செய்வார்களாக. என் தேவனே, தேவனே புறப்படுங்கள் அப்பா பிதாவி. இப்பொழுது நடக்கிற ஒவ்வொரு பேச்சுவார்த்தைகளையும் புறப்படும் அப்பா பிதாவி. ஈரான் தேசத்தை புறப்படும், அமெரிக்காவை புறப்படும், இஸ்ரேலை புறப்படும் அப்பா. தேவனே, சகல மாம்ச கிரிகளும் பிசாவுடைய கிரிகளும் உலக கிரிகளும் தேவனே இந்த தேசங்களை விட்டு வெளியேறுவதாக. தேவனே ஆவியானவரே, நீங்கள் இந்த பேச்சுவார்த்தையிலே நீங்கள் அவர்களை ஆட்கொண்டு வழிநடத்துங்கள் அப்பா. உம்முடைய சித்தம் மாத்திரமே இந்த பேச்சுவார்த்தையிலே நிறைவேற கிருபை செய்யுங்க அப்பா. சமாதானம் இல்லாமல் இருந்து சமாதானம் சமாதானம் என்று சொல்லி மேற்பூச்சாய் தேவனே பேசுகிற ஒவ்வொரு காரியங்களை நீங்கள் பார்க்கிறீங்களப்பா பிதாவே. எல்லா தந்திரங்கள், எல்லா கண்ணிகள், பிசாவுடைய தந்திரங்கள் எல்லாம் நிர்மூலம் வந்து சேர்ந்து போவதாக. என் தேவனே, வஞ்சிக்கிற ஆவியல் எல்லாம் நிர்மூலம் வந்து சேர்ந்து போவதாக. ஒவ்வொரு தேச தலைவர்கள் மீதும் அதிகாரிகள் மீதும் உம்முடைய ஆவிய ஊற்றுங்க அப்பா. உம்முடைய அக்னியை போடுங்க ராஜாக்குடைய தேவனே. இருதயங்கள் சிந்திகளை நீங்கள் மாற்றுகிற தேவனப்பா பிதாவே. உம்முடைய சித்தத்தின்படி ஒவ்வொரு தேச தலைவன் அதிகாரியுடைய இருதயங்களையும் சிந்திகளையும் உம்முடைய சித்தத்தின்படி நீங்கள் திருப்புங்க அப்பா பிதாவே. ஓ அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க தேவனே பிதாவே. ஈரான் தேசம் ரட்சிக்கப்படுவதாக, அமெரிக்கா தேசம் ரட்சிக்கப்படுவதாக, ரஷ்யா தேசம், உக்ரைன் தேசம் ரட்சிக்கப்படுவதாக, இலங்கை தேசம் ரட்சிக்கப்படுவதாக, இந்தியா தேசம் ரட்சிக்கப்படுவதாக, ஒவ்வொரு தேசங்களும் ரட்சிக்கப்படுவதாக இயேசு ராஜாவே. கடைசி நாட்களில் என் தேவனே, நீங்கள் அப்படியாக பெரிய காரியங்களை தேசம் எங்கும் செய்து கொண்டிருப்பதற்காய் நன்றி. நீங்கள் செய்ய நினைத்த காரியம் ஒரு நாளும் தடைப்படாது என் தேவனே. உம்முடைய சகல ஜனங்களும் நீங்கள் உருவாக்குற சகல மக்களும் அப்பா ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே உம்முடைய சித்தம். உம்முடைய சித்தம் தேவனே இந்த கடைசி நாட்களிலே நிறைவேறுவதாக. உம்முடைய ஆளுங்க தேவனே தேசம் எங்கும் வருவதாக. உம்முடைய ராட்சியம் இந்த பூமியிலே வருவதாக. ஓ நன்றி என் தேவனே. சோஸ்ரம் அப்பா, இயேசு ராஜாவே நன்றி அப்பா. அப்படியாக இந்த கடைசி காலத்திலே ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி ராஜாவே. நீதி உள்ள ராஜாக்களை ஏற்படுத்துங்கள் அப்பா. உம்முடைய நீதியை, உம்முடைய நியாயத்தை, உம்முடைய அன்பை, உம்முடைய இரக்கத்தை தேவனே கடைபிடிக்கிற தேவனே ராஜாக்களை ஏற்படுத்துங்க இயேசு ராஜாவே. ஓ வலது பக்கம் இடது பக்கம் சாயாதபடி என் தேவனே உம்முடைய சித்தத்தை மாத்திரம் தேவனே இவள் செய்ய, ஒவ்வொரு தேச தலைவர் அதிகாரிகள் செய்ய தேவனே கிருப செய்யுங்க அப்பா. கிருப செய்யுங்க ஆவியானவரே. இந்த வேண்டுகோளை உம்முடைய பாதத்திலே வைக்கிறேன்ப்பா. நீங்கள் அப்படியா இந்த கடைசி காலத்திலே செய்ய போவதற்காய் நன்றி இயேசு ராஜாவே. நன்றி என் தேவனே. சுவாசம் ஐயா, உம்முடைய ஆவிய ஊற்றுமையா மாம்சமான யாவர் மேலும், உம்முடைய அக்னியை போடுங்கப்பா மாம்சமான யாவர் மேலும். இப்பொழுதே அந்த அக்னி பற்றி எரிவதாக என் தேவனே. ஓ நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி என் தேவனே. சோஸ்ரம். அதே போல் தேவனே சங்கம ஊழியத்தை ஆசீர்வதியுங்க, அதை நடத்துகிற ஆசீர்வதியுங்க, மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதியுங்க, சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உடைய ஆவியை ஆசீர்வாதத்தை ஊற்றுங்க. இந்த ஊழியத்தை தேவனே, இந்த ஊழியத்தின் எல்லைகளை பெரிதாக்குங்க. இந்த ஊழியத்தின் மூலமாய் பெரிய காரியங்களை செய்யுங்க அப்பா பிதாவி. ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் தேவனே இந்த ஊழியத்தின் மூலமாக, இந்த ஜபங்கள் மூலமாக நீங்கள் செய்து கொண்டிருப்பதற்காய் நன்றி. ஜபத்துக்கு பால் கொடுப்பதற்காய் நன்றி அப்பா பிதாவி. திறப்பின் வாசலிலே நின்று ஜபிக்கிற தேவனே ஒவ்வொருவரையும் தேவனே அக்னி ஜுவாகளாய் மாற்றுங்க. வெளிப்பாடுகளை கொடுங்கப்பா அவர்களுக்கு. ஓ அந்த குடும்பங்களை ஆசீர்வதியுங்கப்பா பிதாவி. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியுங்கப்பா. ஜெனசிஸ் புறப்படும் ஐயா, கணவனை புறப்படும், ரெண்டு பிள்ளைகளையும் புறப்படும் அப்பா பிதாவி. தேவனே அக்னி மதுராய் விட சூழ்ந்து கொள்ளுங்கப்பா பிதாவி. தேவனே விவசாய ஊழியங்களை ஆசீர்வதியுங்கப்பா. இரட்டிப்பான வரங்களினாலும் வல்லமையினாலும் அபிஷேகத்தாலே நிரப்புங்கப்பா, நிரப்புங்க ஆவியானவரே. அதே போல் தேவனே யார் யார் கேட்டுக் கொண்டிருக்காளோ பட்சபாதம் இல்லாத தேவனே ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியுங்க தேவனே. சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் ஆவிய ஆசீர்வாதத்தை ஊற்றுங்கப்பா. சகல நோய்கள் வியாதிகள் சரங்களை விட்டு வெளியேறுவதாக. ஒவ்வொரு வீட்டில் பரிசுத்தத்தை பூசுகிறேன். அந்த வீட்டுக்குள்ளே தேவ சமாதானம், சுகம், ஆசீர்வாதம், விடுதலை, ரட்சிப்பு உண்டாவதாக என் தேவனே. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. எல்லா வேண்டுகோள்கள், விண்ணப்பங்கள், ஜபங்கள் யாவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலேயே ஜபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.
1: ஆமீன், ஆமீன். கேட்ட கடவுளுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்.
0: ஆமீன் ஆமீன். உங்கள் அனைவரோடும் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக.
1: நிர்மலா அம்பியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு, பிரைஸ் தி லார்ட் பிரதர் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். நீங்கள் இந்த நாட்களிலே தேவனுடைய உடன்படிக்கையை அநேகர் மீறி கொண்டிருக்கிறார்கள் சபைகளிலே, மக்கள் மத்தியிலே. இந்த மீறுதலில் இருந்து அவர்கள் விடுதலையாக்கப்பட, சத்துருவின் பிடியிலிருந்தும் அவர்கள் விடுதலையாக்கப்பட்டு, அவர்கள் புரிந்து கொள்ள உணர்வுள்ள நல்ல ஆவி அவர்களுக்குள்ளே வர வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: நல்லவரே வல்லவரே மாறாத தெய்வமே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் எப்போதும் நிர்மலமாகாத இருப்பதும் உண்ட ஆண்டவரே, உடைய சுத்த கிருபையா இருக்கிறபடியா ஆண்டவரே, ஸ்தோத்திருக்கிறோம் ஸ்தோத்திருக்கிறோம் அப்பா. அப்பா இதோ இந்த நாளிலும் ஆண்டவரே ஜனங்களை எல்லாம் உடைய சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம் கர்த்தர் தாமே ஆண்டவரே. உமக்கு பயப்படுகிற அந்த பயம் ஆண்டவரே அவர்களை வீட்டிருக்கிறபடியால் கர்த்தாவே, அவர்கள் உலகமும் உலகத்தினுடைய காரியங்களையும் அனுதினமும் ஆண்டவரை யோசித்து நடப்பித்து ஆண்டவரை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை மறந்து ஆண்டவரே அப்பா அவருடைய சமூகத்தை நினைக்காமலும் இந்த உலகத்தினுடைய தேவைகளுக்காக தன்னுடைய லல்வீக கவலைகளுக்காக ஆண்டவரை தன்னை அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் சமூகத்துல கொண்டு வருகிறோம்ப்பா. தேவன் தாமே ஆண்டவரே அவளை சந்திக்கும்படி ஆய்ச்சிக்கிறோம். என் தேவராஜ்ய ராஜா அவர்களை ஆண்டவரே நீர் ஆளுகை செய்யும்படி ஆய்ச்சிக்கிறோம் அப்பா. அப்பா இதோ ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் ஆண்டவரே அவர்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா இதோ பரிசுத்த அக்னிய அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே, ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகள். ஆனாலும் ஆண்டவரே உம்முடைய உடன்படிக்கையை ஆண்டவரே காரியங்களை அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே அதையே அவர்கள் அதை அதன்படி நடக்காமல் வீணான காரியங்களுக்கு தன்னை அர்ப்பணித்து உலகத்தினுடைய அப்பா லௌகிக கவலைகளினால் நிலைத்து அவர்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்கிற அந்த வாழ்க்கையிலே ஆண்டவரே ஒரு வெற்றியும் இல்லை, ஒரு சமாதானமும் இல்லை, ஒரு சந்தோஷமும் இல்லை. காரணம் என்னவென்றால் தேவனுடைய வார்த்தைகளை மீறுகிறபடியால், தேவனுடைய சத்தியத்தை மீறுகிறபடியால், தேவன் அவர்களுக்கு சொல்லியிருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர்களை அசட்டை செய்து தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் நடப்பித்துக் கொண்டிருக்கிறபடியால் அவர்கள் வாழ்க்கையில உயர்வும் இல்லை, அவர்கள் வாழ்க்கையில ஒரு சமாதானம் இல்லை, அவர்கள் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் இல்லை. குடும்பங்கள் ஆண்டவரை சீர்கட்டு இருக்கிறது, குடும்பங்களில ஒரு ஒற்றுமை இல்லை அப்பா. இதோ ஆண்டவரே அவர்கள் கண் போன போக்கிலே ஒவ்வொருவரும் போய்கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம் அப்படியா. இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா உம்முடைய பரிசுத்த நாமத்தினால் ஆண்டவரே இவர்கள் எல்லாம் மனம் மாறணும் ஆண்டவரே. உம்முடைய வேதத்தின்படி நடக்கிற பிள்ளைகளாய் அப்பா பரிசுத்த தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகளாய் என் தேவன் அவர்களை ஒவ்வொரு நாளும் இந்த நாள் வரையிலும் போஷிக்கிறார், அவரை ஜீவனோடு வைத்திருக்கிறார் என்பதை நினைக்காமல் வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே ஆண்டவரே அவளை வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம். நீர் நல்ல மெய்ப்பன் என்று ஆண்டவரே அப்பா முடிவதும் சொல்லுகிறதே ஆண்டவரே. அப்படியாய் ஆண்டவரே கறிக்கட்டு போகிறவர்களையும் வழி தப்பி போகிறவர்களையும் ஆண்டவரே இதோ ஆண்டவரே அவர்களை ஆண்டவரே பலவிதமான காரியங்களிலே ஈடுபடுத்தி தன்னை சிக்கிக் கொண்டிருக்கிற காரியங்களிலிருந்து அவளை விடுவித்து உண்மையும் உத்தமும் நேர்மையுமான வழியிலே சத்தியத்திற்கு கீழ்ப்படியவர்களாக, வேத வார்த்தைக்கு கீழ்ப்படியவர்களாக, உம்முடைய ஆண்டவரே கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக அவருடைய வாழ்க்கையில அவர்களை ஒவ்வொரு நாளும் திடப்படுத்தி வழி நடத்தி உம்முடைய பாதையில அவர்கள் கவனம் செலுத்த, உம்முடைய காரியங்களிலே நிலைத்திருக்க, உமக்காக ஆண்டவரை ஓடவும் உமக்காக உழைக்கவும் கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சிக்கிறோம். அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவனை முன்வைத்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும்படியாய் அப்படியான ஒரு காரியத்தை அவருடைய வாழ்க்கையில கண்டு ஆண்டவரே அதன் மூலமாய் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே உயர்வை உயர்வை காண கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சிக்கிறோம். தேவனாக கர்த்தர் அப்படியே நீ செய்ய போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வேளையில் ஆண்டவரே அப்பா ஆலயங்களை ஆண்டவரும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். ஆலயங்களில் ஆண்டவரே அப்பா தேவன் இருக்கிறாரா என்கின்ற ஆண்டவரே அந்த சந்தேகத்தோடு ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜீவிக்கிறதை பார்க்கிறோங்க தாவே.
3: அங்கே தேவனை ஆண்டவரே ஆராதிக்க வருகிறார்களா? இல்லை, அந்த இடத்திலே தன்னுடைய ஆடம்பரத்தையும் தன்மை பெருமைகளையும் காட்ட வருகிறார்களா என்று தெரியவில்லை. அதே வேளையில் கொடுத்தாவே அந்த இடத்திலே அவர்கள் ஆண்டவரே உமக்கு பயந்து நடக்கிற நடைகள் இல்லாமல் ஆண்டவரே வெளியூர் வேஷமும் உள்ளூர் வேஷமுமாய் தரித்து கொண்டு ஆலயத்தில் இருக்கிற வரையிலும் ஆண்டவரே ஏதோ ஆராதனைக்கு வந்தோ வார்த்தைகளை கேட்டோம் என்று அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவரே நடத்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் கர்த்தாவே. அப்படியா இல்லாதபடிக்கு இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே தேவனுக்கு பயந்து தேவனுடைய வார்த்தைகளை தன்னுடைய வாழ்க்கையில கை கொண்டு அப்பா அவர்கள் வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே விசுவாசிகளா இருக்கிறார்கள் கர்த்தாவே. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அந்த ஓய்வு நாளிலே தேவனை ஆண்டவரே தேவனுடைய வார்த்தையை கேட்டு தேவனுடைய சமூகத்தில் அமரக்கூடியவர்களா இருக்கிறார்கள். அதை விட்டு ஆண்டவரே ஆலயத்தை விட்டு வெளியே போனதும் ஆண்டவரே போன உடனே அவர்கள் ஆண்டவரே இந்த உலக உலகத்தை பற்றி கொண்டு உலகத்தினுடைய காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு ஆலயத்துக்கு சென்று வந்துற அந்த எண்ணமும் இல்லாதபடி அவர்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல ஆண்டவரே அங்க இருக்கிற ஊழியக்காரர்களுக்கு தாவே ஊழியக்காரர்களுக்கு தாவே ஏதோ ஆண்டவரே வருமானத்திற்காகவும் அந்த இடத்திலே தன்னுடைய தனக்கு ஒரு ஆலயம் இருக்கிறது என்பதை காட்டிக்கொள்ள தக்கதாகவும் அதே நேரத்திலே சில வேளையிலே ஆண்டவரே இந்த ஆராதனையும் மற்ற காரியங்கள் தேவனுக்கு ஏத்த காரியங்களிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ளாதபடிக்கு ஏதோ வந்து கடமைக்காக ஏதோ ஒரு வியாபாரம் போல ஏதோ வந்தோம் அந்த நாட்களிலே கிடைக்கிற பணத்தை சுருட்டி கொண்டும் போனோம் என்று அப்படியா இருக்கிற இந்த நேரத்திலே கர்த்தர் தாமே இந்த பிள்ளைகள் எல்லாம் சந்திக்கணும் கர்த்தாவே. அவருடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பயந்து வாழ்கிற அந்த வாழ்க்கையை தரும்படியா இச்சுமைக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லியிருக்கிறீர். அந்த கர்த்தருக்கு பயப்படாத வாழ்க்கையே தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற விசுவாசிகளும் ஊழியக்காரர்களையும் ஆண்டவரை இந்த சமூகத்திலே கொண்டு வருகிறோம். இந்த பிள்ளைகள் எல்லாம் பயத்தோடு பக்தியோடு தேவனை தொழுது கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறோம் கர்த்தாவே. அப்படி ஆய் ஆண்டவர் இந்த பிள்ளைகள் எல்லாம் மனம் மாறும் ஆண்டவர அப்பாடியோ ஆண்டவரை எழுப்புவதற்கு தலையா இருக்கிற இப்படியான ஆண்டவரே சீர்கேடான காரியங்கள் செய்கிற ஒவ்வொரு ஆலயத்தில் இருந்தும் ஆண்டவரே அப்பா அந்த ஆலயங்களில் மாற்றப்படும்படியாக ஜெபிக்கிறோம். கடமைக்காக செய்கிற காரியங்களை எல்லாம் எடுத்து போட்டு உண்மையும் உத்தமுமாய் என் தேவனுக்கு செய்கிற ஆராதனையை ஒழுங்கும் கிரமமாய் செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் ஆண்டவரே இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற கட்டளைகளுக்கும் உடன்படிக்கைகளுக்கும் தன்னை அர்ப்பணிக்கிறவர்களாக அவளுடைய வாழ்க்கையை அப்படியாய் ஆண்டவரே வேதத்தை படி நீ சொல்லிருக்கிறீர்கள் கர்த்தாவே என்னை பின்பற்றி வருகிறவன் என் சிலுவையை எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர்கள் கர்த்தாவே சுமந்து கொண்டு. அப்படியா இல்லாதபடி ஆண்டவரே உலகத்தை அல்லவா ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் சுமந்து கொண்டு வருகிறார்கள். அப்பா இதோ தன் தேவையை அறிந்து கொண்டு தானே ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ வந்தோம் என்று ஏதோ காரியம் அவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு இக்கட்டும் இன்னலும் ஏற்படும் பொழுதுதான் தேவன் இருக்கிறார் என்கின்ற எண்ணமே அந்த பிள்ளைகளுக்கு வருகிறது கத்தாவே. அதுவரையிலும் ஆண்டவரே தேவன் ஒருவர் இருக்கிறார் என்ற அந்த பயம் இல்லாமல் அந்த வாழ்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றி இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே நித்தமும் ஆண்டவரே உண்மையான உத்தமமான ஆண்டவரே பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்த தேவன் வார்த்தையினாலும் தொட்டும் ஆண்டவரே நீர் இந்த உலகத்தில் திரிந்தானா ஆண்டவரே இந்த மூன்றரை காலம் நடந்த ஆண்டவரே இந்த ஊழியத்தில் எத்தனை அற்புதங்கள் ஆண்டவரே அப்பா நீர் செய்த அப்பா அற்புதங்களை இந்த எழுதினால் இந்த உலகமே கொள்ளாது என்று ஆண்டவரே வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அப்பேற்பட்ட அற்புதங்களை செய்த தேவன் அவரையே மறந்தல்லவா ஆண்டவரே இந்த உலகத்திலே ஆண்டவரே அநேக பிழைகள் ஆண்டவரே தன் இஷ்டத்திற்கு தன்னுடைய எண்ணத்திற்கு தக்கதாய் ஆண்டவரே கண் போன போக்கிலே போய் ஆண்டவரே அவள் எண்ணும் போல் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் கர்த்தாவே. அப்படியாக ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே மனம் மாறணும். இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே தேவனை தரிசித்து தேவனை நோக்கி பார்க்கிறவர்களாக மாற்றப்பட வேண்டும் ஆண்டவரே. அந்த கதையை அந்த நாட்களில் ஆண்டவரே நீ ஒவ்வொருக்கும் ஒருவருக்கும் பழைய காலை காரியங்களில் ஆண்டவரே ஒருவரோடு நீர் இடைப்பட்டதை பார்க்கிறோம். இவ்வப்பொழுது ஆண்டவரே நீரே வருவதற்கு தடையா இந்த பிள்ளைகள் எல்லாம் அறுக்கிறபடியா உம்முடைய பிரசத்தரை எப்படி ஆண்டவரே இவர்கள் அறிந்து கொள்ள முடியும், உம்முடைய பிரசனம் எப்படி ஆண்டவரே அவர்களை ஆண்டவரே வந்து சேரும் ஆண்டவரே, அப்படியா இந்த பிள்ளைகள் எல்லாம் தன்னை அர்ப்பணித்து ஆண்டவரே உமக்காகவும் உம்முடைய ஊழியத்தையே நோக்கி பார்த்து ஆண்டவரே உம்முடைய வசனங்களின் படியாகவும் அப்பா உம்முடைய உடன்படிக்கையின் படியாகவும் உம்முடைய கற்பனைகளின் படியாகவும் வாழ கத்த தன்னை அர்ப்பணிக்கிற பிள்ளைகளாய் இவர்களை மாற்றி ஆண்டவரே உண்மையான தேவனை முழு உள்ளத்தோடும் பரிசுத்தோடும் தொழுது கொள்கிறவர்களாக மாற்றி வழி நடத்தும்படியாய் சபிக்கிறோம். அப்படியாய் ஒவ்வொரு ஆண்டவரே ஆலயங்களிலும் உமக்கு செலுத்தக்கூடிய அந்த ஆண்டவரே கனத்தை அந்த பிள்ளைகள் எல்லாம் செலுத்தத்தக்கதாகவும் தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிற ஜீவியத்தை அந்த இடத்துல அநேக ஜனங்கள் ஆண்டவரை காணக்கூடத்தக்கதாகவும் ஆமாப்பா நீ இருக்கும் பொழுது ஆண்டவரே அங்கு அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும். தேவ ஆவியின் வல்லமை ஆண்டவரை இறங்கி ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும் கத்தாவே. அப்படியாய் அந்த ஆலயங்கள் எல்லாம் பரிசுத்தமாக்கப்பட்டு பரிசுத்தமாய் ஜீவிக்க அந்த இடத்துல அந்த பிள்ளைகள் ஆண்டவரே ஏறெடுக்கிற ஜபங்களுக்கு ஆண்டவரே அந்த ஒத்தாசு இமெடியாயிட்ட ஆண்டவரே கிடைக்க உடனே அவர்களுக்கு அந்த பதில் கிடைக்க அப்பேற்பட்ட விசுவாசத்தை இந்த பிள்ளைகளுக்கு தந்து ஆசீர்வதித்து வழிநடத்த முடியாய்ச்சிருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் உமக்கு பயந்து வாழ்கிற அந்த வாழ்க்கையை அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீங்க ஆண்டவரே சொல்லும்படியாய் சுபிக்கிறோம். எத்தனையோ ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள் கத்தால், எத்தனையோ பிரசங்கள் சொல்லுகிறார்கள் கத்தால், எத்தனையோ செய்திகளை கேட்கிறார், ஆனாலும் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரே பின்னோக்கி அல்லவா சென்று கொண்டிருக்கார். அப்படி இல்லாதபடிக்கு தேவனை அன் உண்மையோடு உத்தமத்தோடு ஆண்டவரை தொழுது கொள்கிற ஒவ்வொருவரையும் மாற்றி ஆண்டவரை வழி நடத்தி இந்த ஆலயம் எல்லாம் பரிசுத்தப்படுத்தி இந்த ஆலயத்தில் தேவன் புலாவுகிறார் என்ற எண்ணத்தை இந்த பிள்ளைகளுக்கு தந்து வழிநடத்த முடியாச்சிருக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்வதற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரப்பா. கர்த்தர்தாமே இப்படியாய் ஆண்டவரே இந்த வேளையில் ஆண்டவரே இப்படியாய் இந்த பிள்ளைகளுக்கு ஜெபிக்க நீ தந்த தருணத்துக்கு உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நம்முடைய சமூகத்தில் கொண்டு வருகிறோமோ கர்த்தர்தாமே ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே சொல்லுகிற இடங்களில் எல்லாம் நம்முடைய தேவ வார்த்தை சொல்லும் பொழுது இந்த பிள்ளைகள் எல்லாம் மாறட்ட ஆண்டவரே, மனம் மாறட்டும் ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் உண்மை தேடுகிறவளாக மாடட்டும். ஏன்னா ஆண்டவரை ஜெபிக்க காத்திருக்கிற தேவ பிள்ளைகளையும் நம்முடைய சமூகத்தில் கொண்டு வருகிறோம். இந்த பிள்ளைகளும் உடைய வார்த்தைகளை சொல்லும் பொழுது ஆண்டவரே அதை ஆண்டவரே கவனமாய் கேட்டு அதன்படி நடக்க தன்னை ஆயத்தப்படுகிறவர்களாக மாறக்கத்தர் உதவி செய்யும்படி ஆட்சிப்பிக்கிறோம். ஏற்கனவே ஏறெடுக்கப்படுகிறதான ஜபங்களுக்கு தேவன் விடை தந்து வழி நடத்தி வீராக அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காயும் கோடான கூடி ஸ்தோத்தம். இப்படியாய் ஆண்டவரே இப்படியாய் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் மனம் மாறவும் ரட்சிப்படையவும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியவும் இப்படியாய் ஆண்டவரே இந்த பிள்ளைகளின் வாழ்க்கையில ஒரு விசுவாசத்தையும் நம்பிக்கையும் தர இந்த உலகத்தை நீ பயன்படுத்தியதற்காக உமக்கு கோடான கூடி ஸ்தோத்தம். இந்த உலகத்தை நடத்துகிறதான் அருமையான லேசி சகோதரன் சமூகத்தில் கொண்டு வருகிறையா மகன் ஆண்டவரே, எத்தனையோ ஆண்டவரே அவமானமோ அவமானங்கள் நிந்தைகள் தடைகள் வேதை மத்தியிலே இந்த ஊழியத்தை ஆண்டவரே துவைக்கிற காலத்தில் ஆண்டவரே எத்தனையோ இடப்பாடுகள் இருந்திருக்கலாம், அத்தனையும் தாண்டி இந்த நாட்களிலே ஒவ்வொரு நாளும் இந்த ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது கர்த்தாவே. அந்த மகன் ஆண்டவரை திறம்பட செய்கிறதற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். அந்த மகனுக்கு ஆண்டவரே நல்ல ஆண்டவர் ஆரோக்கியத்தையும் பலனையும் தந்த ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரை தகப்பனாயிருந்து ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரை அவர்கள் எருகிற காரியங்கள் எல்லாம் வாழ்க்கை செய்து இந்த பிள்ளைகளை அவர்கள் வாழ்கிறதான இடத்தில் ஆண்டவரே உமக்கு சாட்சியாய் வாழ கர்த்தர் உதவி செய்ய முடிய ஆட்சேபிக்கிறோம். அருமையான சகோதரனுக்கு கொடுக்கப்பட்ட மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருவ பிள்ளைகள் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தேவ பிரசனத்தினால் வழி நடத்துங்கப்பா. இந்த பிள்ளைகள் ஆண்டவரை செய்கிறதான ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்க இருங்க, கையிட்டு செய்யற வேலையெல்லாம் விருத்தி அடையட்டும். அப்படியே என் தேவன் செய்து வழிநடத்த போவதற்காக மக்கள் கூடான கொடி சோத்திரம்பா. இந்த வேலைகளுக்கு கத்தாவே இந்த அருமையான ஜெப வேலையை தொகுத்து விடுகிறதான ஜானக் மகளையும் ஆண்டவரே அவருடைய கணவனையும் அவருடைய மகனையும் மகளையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். உமக்காக ஓடுகிற பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை தேடி ஒவ்வொரு நாளும் போகிற இந்த பிள்ளைகளுக்கு நீ துணையா இருந்த ஆண்டவரே அப்பா இவர்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே எந்த விதமான உள்ளாப்புகளும் நேரிடாதபடிக்கு ஆண்டவரே சாத்தானுகளிடம் நெருங்காதபடிக்கு இவர்கள் சுற்றிலுமாய் உடைய தேவ பட்டாலும் இருந்து ஆண்டவரே இவர்கள் செய்கிற ஊழியத்தை கனப்படுத்தி அநேக ஜாதி ஜனங்களை ஆண்டவரும் பக்கமாய் ஆண்டவருக்கு கொண்டு வர கர்த்தர் இவர்களுக்கு உதவி செய்யுங்க. தேவனாகி கர்த்தர் அப்படியே நீ செய்ய போவதற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமை யாவற்றையும் ஆண்டவரே ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்து என்ற அற்புதமான நாமத்தினால இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். எங்கள் ஜபங்களை கேட்டதோ அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றோடும் கூட இருந்து வழி நடத்துவாராங்க. நாங்க நிர்மலா மரியா அவரை ஏற்றுக்கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். நீங்க வாதை என் கூடாரத்தை அணுகாது பொல்லாப்பு நேரிடாதுன்னு சொன்னபடி இந்த கூடாரங்களிலே தேவனுடைய வல்லம் இறங்க வேண்டும். அதுக்கேற்றபடி அவர்கள் சமாதானத்தின் தேவனை அவர்கள் வீடுகளிலே ஒவ்வொரு கூடாரங்களிலே அழைத்து கொள்ளக்கூடிய ஒரு கிருபையை இந்த நாட்கள்லே ஊற்ற வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
4: எங்களை அதிகமாய் நேசியின்பனே இந்த அருமையான நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கூட ஆண்டவரே நாங்கள் ஒரு மனதோடு கூடிய அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கின்ற வேளையிலே கர்த்தருடைய கரம் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் எங்கள் மடியிலே திரும்பி விழாதபடிக்கு ஒரு விசை கூட எங்களுடைய பாவ சாபங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்கள் எல்லாவற்றையும் ஒரு பரிசுத்த ரத்தத்தினாலே நீர் கழுவும்படியாய் ஒப்பு கொடுக்குறப்பா. உமக்கு சூத்திரம் இருக்கொடி மட்டுமாய் பாதுகாத்து வந்த எபினேசரே உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. நீர் கொடுத்த எல்லா சுகபல ஜீவன் ஆரோக்கியத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் வரும் வரை எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரங்களை நாங்கள் கரைத்திரையற்றதாய் பாதுகாத்து கொள்ள ஆவியானவர் தாமே எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஒப்பு கொடுக்குற ராஜா. முழுமையாய் எல்லோரையுமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தரை கொடுத்த இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்படியாக கொடுக்கப்பட்டதான ஜெப குறிப்புக்காய் உமது சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே வாதை உன் கூடாரத்தை அணுகாது பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே முதலாவதாக கர்த்தாவே எங்களுடைய கூடாரங்களையும் அப்பா நீர் எந்த ஒரு வாதை எங்களை நெருங்காத படிக்க பாதுகாத்து எங்களை பலப்படுத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். எந்த பொல்லாப்பு கூட நேரிடாத வண்ணமாய் ஆண்டவருடைய கரம் எங்களை பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறப்பா. நீர் சோத்ர ராஜா உன்னுடைய சட்டைகளின் நிழலிலே எங்களை மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. தீங்கு நாட்களிலே அவர் தம்முடைய கூடாரத்திலே மறைத்து கொள்வார் என்ற வார்த்தையின்படி எப்பேற்பட்ட தீங்கு நாள் வந்தாலும் ஆண்டவராகிய தேவன் உடைய கூடாரத்திலே எங்களை மூடி மறைத்து அப்பா நீர் வழி நடத்துறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசை கூட ஆண்டவரே இந்த நாள்ல அநேகமாக பார்க்கும் பொழுது அதிகமான கொள்ளை நோய்களும் ஆண்டவரே அப்பா வேறு விதவிதமான நோய்களும் நாங்கள் பார்க்கிறோம். அப்படியாக மக்கள் படுகிற அவதிகளே அவஸ்தைகளே ஆண்டவரே வேதனைகளே ஆண்டவரே அப்பா உமது பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஏற்கனவே எங்களுடைய பாவ சாபங்கள் அக்கிரமங்கள் நோய்கள் எல்லாவற்றையும் தேவன் நீர் சிலுவையிலே சுமந்து அந்த பாவ சாபங்களின் மீது வெற்றி கொண்டு அப்பா நீர் சிலுவையிலே பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ளும்படியாய் எங்களுடைய கர்த்தாவே எங்களுடைய காரியங்கள் வாழ்க்கை எல்லாம் உமக்கு பிரீதியா இருக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. உமக்கு சூத்திரம். அப்படியா கர்த்தாவே தேவனுடைய தேவன் கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளின் கூடாரங்களிலும் ஆண்டவரே நீர் வாசஸ்தலம் வசித்த ஆண்டவரே உமது வாசஸ்தலமாய் நீர் மாற்றிக்கொள்ளும்படியாய் ஒப்பு கொடுக்கிறப்பா. அப்படியாக ஒரு ஒருத்தரும் உமக்கு ஏற்ற பாத்திரங்களாய் வாழ்ந்திருக்க பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ராஜா நீர் சொல்லி இருக்கிறீரப்பா எகிப்தியருக்கு வர பண்ணின எந்த கொள்ளை நோயும் உன் மீது நான் வர பண்ணேன் என்று சொல்லி இருக்கிறீரப்பா. நாங்களும் உமது கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்து வாழ்ந்திருக்கும் பொழுது தேவன் எப்பேர் ஒரு இப்படிப்பட்ட ஒரு வாதை எங்களை அண்டாத படிக்க எங்கள் கூடாரத்தை தேவனே சமாதானத்தோடு பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆமே சப்பா தேவாவியானவர் எங்களுடைய கூடாரங்களிலே இறங்க முடியாய் ஜபிக்கிறோம்ப்பா. நீர் சமாதானத்தின் தேவன் சமாதானத்தை உங்களுக்கு விட்டு போகிறேன் என்று சொல்லி எங்களுக்கு சமாதானத்தை விட்டு போயிருக்கிறீர் தகப்பனே. அப்படியானுக சமாதானத்தை எங்கள் கூடாரங்களிலே நீர் கொடுக்கும்படியாய் இடம் கொடுக்கும்படியா அப்பா, நாங்களும் உமக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் வாழ்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்படியாக சமாதானத்தின் தேவன் எங்கள் கூடாரங்களிலே தேவன் நீர் எல்லவில்லாமல் சமாதானத்தை கட்டளையிட்டு ஆசீர்வதிக்கிறதுக்காக கூட நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஒரு விசை கூட ஆண்டவரே, இந்த எந்தெந்த கூடாரங்களில் சமாதானம் இல்லாம மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட கூடாரங்கள், அப்படிப்பட்ட மனுஷர்கள் தெய்வ பிள்ளைகளின் கூடாரங்களிலே கூட தேவனுடைய சமாதானம் இறங்கும்படியா ஜபிக்கிறோம் ராஜா. கடைசி நாட்களிலே ஆண்டவரே சமாதானம் காண்பேனோ என்று சொல்லி இருக்கிறீரே, விசுவாசத்தை காண்பேனோ என்று சொல்லி இருக்கிறீரே. அப்படியாக கூடாரங்களிலே சமாதானமும் விசுவாசமும் பெருகி எல்லா மக்கள் அப்பா உம்மை நோக்கி பார்க்க எல்லா நாவுகளும் நீரே தேவன் என்று அறிக்கை செய்து எல்லா கால்களும் உமக்கு முன்பாக முடங்க ஆண்டவர் தேவன் நீர் கிருபை செய்வீராக ராஜா. அப்படியாக நீர் கூடாரங்களிலே வந்து தங்கி வசிக்கும் பொழுது ஆண்டவரே அந்த இடத்திலே முழுமையான சமாதானம், தெய்வீக சமாதானம் உண்டாயிருக்கும் தகப்பனே. இயேசு வந்த வீட்டிலே சமாதானம் என்ற வார்த்தையின்படி அப்பா நீர் குடாரங்களிலே தங்கி தாவரித்து கர்த்தர் நீர் எங்களை வழி நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கணும். கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன், போதித்து வழி நடத்துவேன் என்று சொல்லி இருக்கிறீரே ராஜா. அப்படியாக எங்களை போதித்து கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி தேவன் தாமே வழி நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே நிற்கிறியை செய்யுங்க. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, பரிசுத்த ஆவியினாலே எல்லாமே கூடும் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. அப்படியாக எல்லா பலவீனங்களே எடுத்து போடுங்க ராஜா. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு என்ற வார்த்தையின்படி இந்த வாதை கூடாரத்தை அண்டாத படிக்கு உமது பலத்தினாலே நீர் வழி நடத்துங்க. அப்படியாக பலன் இல்லாதவனுக்கு நீர் பலன் கொடுத்து அப்பா சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக செய்கிற தேவனா இருக்கிறீர் ராஜா. உமக்கு சோத்திரம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியே தேவன் ஒவ்வொரு கூடாரங்களிலும் தெய்வீக வல்லமை இறங்கி ஆவியானவர் அளவில்லாமல் ஆசிர்வதித்து சமாதானத்தை கூடாரங்களிலே அப்பா திரளாய் ஊற்றி அப்பா விசுவாசத்தினாலே நிரப்பி கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த முடியாது ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே தேவன் செய்து ஆசீர்வதிக்கிற அன்பிற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எந்த பொல்லாப்பு கூட நேரிடாத படிக்கு, எந்த வாதையும் எங்கள் கூடாரத்தை அணுகாத படிக்கு தேவரே நீர் பாதுகாத்துக் கொள்ற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசை கூட ஆண்டவரே சங்கம ஊடகத்தை உமது வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே அப்பா இதனை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த பந்தங்கள் எல்லோரையுமா எல்லோருடைய கூடாரங்களில் ஆண்டவரே தேவன் நீர் உமது வல்லமை இறங்கும்படியா விக்கிறப்பா சமாதானத்தோடு வாழ்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அப்படியே இன்னும் அதிகமாக இந்த ஊடகத்தை நீர் பெருக செய்து வழி நடத்துங்கப்பா. உமக்கு சோத்திரம். இந்த ஊடகத்திலே இணைந்து பணிபுரிகிற எல்லோரையுமா தெய்வம் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அவர்களுடைய கூடாரங்களிலும் அப்பா தெய்வ மகிமை விளங்கட்டும். எந்த வாதை அண்டாத படிக்கு தேவன் தாமே பாதுகாத்து பொறுப்பெடுத்து வழி நடத்துவீராக தகப்பனே. உமக்கு சோத்திரம். அப்படியே கூடப்பா இந்த ஜப கூட்டத்தை நடத்துகிறதான தெய்வதா தெய்வ மகள் அப்பா சூத்திர ராஜா, ஞானட்டு மகளையும் மகளுடைய கணவன் மகனையும் மகளையும் தேவரே நீர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து பெருக செய்து இன்னும் ஊழிய பாதையிலே நீர் வழிநடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறார் ராஜா. அப்படியாக ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிங்க. இனி ஜெபிக்க வருகிறதான ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து ஜபாவி விண்ணப்பத்தினாவி வேண்டுதலினாவினாலும் நிரப்பும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். இறுதியாக ஜெபிக்க வருகிறதான எம்மி புஷ்பரா சகோதரிய, அவளும் மகளுடைய குடும்பத்தையும் அப்பா அவள் உமக்கு செய்யற ஊழியத்தையும் எல்லா காரியத்தையும் தேவன் நீங்க பொறுப்பெடுத்து ஆசீர்வதிக்க முடியாத ஜெபிக்கிறோம். அப்படியே தேவன் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தின் நாள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன்,
5: ஆமேன், ஆமேன். உங்கள் ஜபங்களை கேட்டதவனுக்கு சூத்திர நன்றி சிஸ்டர். கேட்டதாமே உங்கள் ஜபத்தை கேட்டு இந்த தேசத்திலே இருக்கிற அந்த வாதைகள் எல்லாம் வெடியேற கத்தர் உதவி செய்வாராக. ஆமேன்,
4: ஆமேன். தேவன் அப்படி உங்களையும் ஆசீர்வதிப்பாராக.
5: ஆமேன். நாங்கள் சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு எங்கள் தலைமுறை தலைக்கவும் இனங்கள் ஜாதிகள் தேவனை காணவும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படவும் நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
6: அன்பான பரலோக பிதாவேப்பா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் தந்தையப்பா, பிதாவே நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. ஒரு விஷயப்பா தந்தையை மட்டும் நேரம் அப்பா, நான் ஏதாவது அறியாமல் பிள்ளைகள் செய்திருந்தால் ஒரு விஷயப்பா என்னை மன்னித்து கழுவி சுத்தி அறிங்கப்பா. என்னை ஒரு விஷயம் மன்னித்து கழுவி சுத்தி அறித்தப்பா தந்தையே அப்பா. இந்த வார்த்தையும் அப்பா திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேனப்பா. தலைமுறை தலைமுறையாக தந்தையப்பா தகப்பனேப்பா எல்லா பாவ சாவங்களையும் மன்னிங்கப்பா, நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா தந்தையப்பா. ஒரு ஒரு தலைமுறை அப்பாவின் பாதத்தில இருந்தால் அப்பா தகப்பனே எல்லா தலைமுறைகளும் அப்பா தந்தையின் பாதத்துல இருக்கிற தலைமுறைகளாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறனப்பா. தகப்பனே நன்றி, தகப்பனே நன்றி அப்பா. ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா தந்தையப்பா. ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் தந்தையப்பா. நீங்கள் புறப்படுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க அப்பா. எல்லாவற்றையும் அப்பாவின் பாதத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் தந்தையப்பா. அப்பா நீங்கள் வானொலியையும் பொறுப்படுங்க அப்பா தந்தையப்பா. வானொலி இன்னும் இன்னும் அப்பா உலகம் எல்லாம் எல்லா நாடு தேசங்களையும் இருந்து கேட்கிறவர்கள் அப்பா தந்தையப்பா. இது மதம் மாற்றம் அல்ல, மனம் மாற்றம் என்றதை அவர்கள் புரிந்து கொண்டு அப்பா எங்களை நல்வழிப்படுத்துறவர். நாங்கள் மனிதராக எல்லாரோடையும் வாழ்வதற்காகத்தான் இதை அப்பா இந்த வானொலியில ஒழித்துக் கொண்டிருக்கிறதை கேட்டு நாங்கள் மனிதராய் வாழ வேண்டும் என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொரு அப்பா தந்தையப்பா இதை புரிந்து கொண்டு தந்தையின் பாதத்திலே வர கிருபை செய்யுங்கப்பா தந்தையப்பா. வானொலியை நடத்தி கொண்டிருக்கிற ஐயா குடும்பங்கள் அனைவரையும் அனைவரையும் அப்பா பேர பிள்ளைகளை உட்பட அனைவரையும் நீங்கள் உங்கள் செட்டைகளால மூடி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. என் புறப்படுங்கப்பா தந்தையப்பா. குடும்பத்துல இருக்கிறப்பா மூவர்ப்பா உங்க தகப்பனே எல்லாரையும் நீங்கள் புறப்படுத்து காத்து வழி நடத்துங்கப்பா தந்தையப்பா. எபித்து விட்டு போயினவர்கள் எபிக்க வந்த அனைவரையும் அப்பாவின் திருப்பாதத்துல ஒப்பு கொடுத்து இந்த அடிமையை தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்,
5: ஆமேன், ஆமேன். ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் பிள்ளையோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் சகல ஞானத்திலும் நிரப்புவாராக. ஆமென். சொல்லுங்க.
6: எனக்கு அரசா கூட வரல முடியல எனக்கு.
5: ஓகே, நாங்க அதுக்காக ஜெபம் பண்ணுவோம் சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அந்த பகுதியை எல்லாம் சுகமாக்கி குணமாக்குவாராக. ஆமேன். ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்திலே தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் எங்களுக்கு நடத்தி தந்தீர், அதுக்காய் ஸ்தோத்திரமையா. எங்கள் ஜெபங்கள், விண்ணப்பங்கள், சோத்திரங்கள் உம்முடைய சமூகத்திலே அங்கீகரிக்கப்பட வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளையோட தேவைகள் வாஞ்சைகள் சந்திக்கப்பட எங்கள் தலைமுறைகள் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா தலைக்க ஆண்டவரே எங்கள் இனங்கள் கர்த்தாவே ஜாதிகள் எல்லாம் மனம் திரும்ப கர்த்தாவே நீர் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே சமாதானம் இல்லாம இருக்கிற பிள்ளைகள், சமாதானம் அடைய வியாதியோடு இருக்கிற பிள்ளைகள், வேதனையோடு தவிக்கிற பிள்ளைகள் எல்லாம் மாற்றப்பட என் தகப்பனே நீங்கள் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே சங்கம வானொலிக்காய் தேசிய அண்ணா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த ஊழியங்களுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பல்கி பெருக செய்கிற தேவன் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. அப்பா ஊழியங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரையும் ஏன் பொறுப்பேறும் கத்தாவ பிள்ளையோட ஜபங்கள் விண்ணப்பங்கள் சூத்திரங்கள் எல்லாம் நமக்கு நீராய் இருக்க உதவி செய்யும். உம்முடைய சமூகத்திலே எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த கிழமை முடுக்க நடத்தி செல்லும் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன்.
7: இறக்கமுள்ள கர்த்தாவே நன்றி தகப்பனே. தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமானவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த புதிய வாரத்தை கொடுத்ததுக்காய், இந்த புதிய வாரத்திலே இந்த வானொலி ஊழியத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த வானொலியிலே இணைந்து ஜபிக்கிறவர் தேவ பிள்ளைகள், துதிக்கிற தேவ பிள்ளைகள், பாடல்களோடும் வார்த்தைகளோடும் ஆண்டவரே சிந்தனை துளிகளோடும் வருகின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் இன்னும் அபிஷேக வல்லமையினால் நிரப்பி இன்னும் ஆண்டவரே இந்த உலகெங்கும் சென்று அவர்கள் சுவிசேஷம் அறிவித்து ஒரு சாட்சியுள்ள ஜீவியம் ஜீவிக்கத்தக்கதாய் நீங்கள் உதவி செய்ய வேணுமா எங்களுடைய கருத்திலே படைக்கிறோம் தகப்பனே. இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே வானிலைக்கு வர முடியாதிருக்கிறவர்களையும் உங்களுடைய கருத்திலே நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்கள் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளை மாற்ற வல்லவர் ஒருவர் நீங்கள் தானப்பா. ஆண்டவரே அந்த சூழ்நிலைகளை மாற்றி இந்த இடத்திலே கொண்டு வந்து அவர்களையும் ஜெபிக்க வைக்க வேணுமா? எங்களை கரத்திலே படைக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சகோதரி ஜனட்டுக்காய், கணவருக்காய், பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே இருக்கிற தேசத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்கள் எல்லோரையும் கூட எங்களை கரத்திலே படைக்கிறோம். தகப்பனே உங்களை கரம் கூட இருக்க வேணுமா? எங்களை கரத்திலே படைக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே கூட இருந்து நீங்க நடத்தும்படியாய் எங்களுடைய பாதத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அதே போல சகோதரி நிர்மலா மரியா, பாஸ்டர் சார்ல்ஸ் குடும்பத்தாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்கள் இருக்கிற அந்த இந்தியா தேசத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே அவருடைய ஊழியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள் சந்ததியாக உங்களை கரத்திலே நாங்கள் தந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதிக்கு ஜெபிக்கிறோம். சகோதரி டாலி சிஸ்டருக்காய், கணவருக்காய், மகனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே சகோதரியுடைய ஊழியங்களையும் பொறுப்பேற்று இந்த வானொலியிலே இயேசப்பா நினைத்த நோக்கத்தை நீங்க நிறைவேற்றி உங்களை நாமும் ஒன்றே அவளுடைய வாழ்க்கையிலே மகிமைப்பட ஜபிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே ஆண்டவரே சகோதரி தயாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அசைகின்ற ஊழியங்களுக்காய் சூத்திரம். ஆண்டவரே கல்வாரி ரத்த கோட்டைகளை தயாவை ஒப்புக் கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். கனிஷ்டாவை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. படிக்கிற பாடசாலையை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த உடன் படிக்கிற மாணவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கல்வாரி ரத்த கோட்டைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த புதிய நாளிலும் சகோதரி வினோவுக்காய், ஜசிமாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவளுடைய ஊழியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே கூட இருந்து நீங்க நடத்த வேணுமா? அவளுடைய தேவைகள், பொருளாதார தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே அவர்களோடு கூட இருந்து நீங்களை வழி நடத்த வேணுமா? இந்த குடும்பத்தை தாங்கி நீங்க நடத்த வேணுமா? எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சகோதரி கலாசீலனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். கலாசீலனுடைய பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சகோதரியோடு எடுக்கின்ற ஒரு ஜபங்கள், விண்ணப்பங்கள், ஸ்தோத்திரங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே கலாசீலன் குடும்பத்தாரையும் உங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சகோதரி ராதி பாலசிங்கத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே பிள்ளைகள், மருமக்கள், பிற பிள்ளைகள் எல்லோரையும் கூட உங்களுடைய பாதத்திலே தந்து ஜெபிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் பிரதர் டானாலை ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய ஊழியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே சுவாமி அவருக்குள்ளே இன்னும் ஜபாவியை ஊற்றி நீங்க நடத்துற கிருபைக்காய் எங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே அதே போல பிரதர் குணாவை ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய பிசினஸ் காரியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அவர் ஆரம்பித்திருக்கின்ற அந்த வீட்டிலே ஜப கூடுகை ஒப்புக் கொடுக்கிறோம். அதிலே அந்த ஏரியாவிலே அநேக ஜனங்கள் அந்த இடத்திலே சேர்ந்து ஆண்டவரே ஒரு மனத்தினாவியோடு அவர்கள் விண்ணப்பங்கள், ஜபங்கள், ஸ்தோத்திரங்களை ஏடெடுக்க நீங்கள் உதவி செய்ய வேணுமாய் உங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே அதே போல தாயா சிஷிலியா அம்மாவையும் ஐயாவையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட ஜபிக்கிறோம். சரீர பலவீனங்களிலிருந்து விடுதலைக்கா ஜபிக்கிறோம். கல்வாரி ரத்த கோட்டைகளை ஒப்புக் கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சுவாமி பாசாண்டன் ராஜநாயகத்துக்காய் வருகிறோம். அவருடைய ஊழியங்களுக்காய், சபை மக்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த நேரத்திலும் சத்திய வேத திருச்சபை பாஸ்டர் சகோதரி நகோமி லோகனுக்காய் சோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே சுவாமி பாசையில் சலோகனை ஒப்புக் கொடுக்கிறோம். சந்ததி ஒப்புக் கொடுக்கிறோம். பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள் எல்லோரையும் கூட உங்களை கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சுவாமி பாச பாலுசரனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய ஊழியங்களுக்காய் சோத்திரம். இன்னமாக அவர் இருக்கிற அந்த கர்நாடக மாநிலத்தையும் உங்களை கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த புதிய நாளிலும் தகப்பனே அதே போல தாயார் பத்மாதி ஜேம்ஸ் அம்மா, தாயார் குலேந்திரன் அம்மா எல்லோரையும் கூட உங்களை கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சகோதரி ஜான்சி ஆண்டனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். கொடுத்திருக்கிற தாளந்துகளுக்காய் ஸ்தோத்திரம். அதே போல இந்த புதிய நாளிலும் சகோதரி ஐரினுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஐரினோடு நீங்கள் இடைப்பட வேணுமா ஜெபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே இந்த நாளிலும் சகோதரி கான்சிக்காய் அவருடைய ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஊழியர் சுசேஷரின் வானறையா அவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே ஸ்கைப் இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரிக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய ஊழியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் நித்திய வெளிச்சத்திலே இணைகின்ற தாசர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சாதாரண மகேந்திரனையாவை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே இன்னுமாக பிள்ளைகள், மருமக்கள், பிற பிள்ளைகளை எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே சகோதரி சுபாலங்கோவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். கணவரை பிள்ளைகளை எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஊழியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் அப்பா சகோதரி ரஞ்சினி அலங்காரம் மணிக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய ஊழியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சகோதரி கருணாவை ஒப்புக் கொடுக்கிறோம். கருணாவையும் ஆசிர்வதித்து ஆண்டவரே அபிஷேக வல்லமை நாள் நிரப்பி நீங்கள் பயன்படுத்த வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்தவரே எங்களை துதிக்கிறோம், உங்களை சோதரிக்கிறோம். கல்வாரி ரத்த கோட்டைகளை ஒப்புக் கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த புதிய நாளிலும் சங்கமம் வானொலி சாபகர் தேவோழியர்லாசியில் எங்கள் குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம். வீட்டாண்டி ஒப்புக் கொடுக்கிறோம். மகனை குடும்பமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். பிற பிள்ளைகளை உங்களுடைய பாதத்திலே தருகிறோம். மகளை ஒப்புக்கொடுக்கிறோம், மருமகளையும் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, கிருபையின் கருத்துக்களை தந்து ஜெபிக்கிறோம். இந்த வேலையிட ஊழியங்களுக்காய் அந்த வேலையிடத்திலே இயேசப்பா அன்னைக்கு ஆத்துமாக்கள் ஆண்டவரே அறுபடை செய்யப்பட வேணுமா, எங்களை கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். சோதரன் மாக்கையும் குடும்பத்தாரையும் ஒப்புக்கொடுக்கிறோம். குடும்பத்தில் உள்ள தேவைகள், பொருளாதார தேவைகள், ஊழியத்தில் உள்ள தேவைகள் எல்லாவற்றையும் கூட எங்களை கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த மாக ஆண்டவரே போக்கிலும் வரத்திலும் துணையாக இருந்து இந்த புதிய வாரம் முழுவதும் நீங்கள் நடத்தி செல்ல வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். அதே போல இந்த வானொலியை கேட்கிறவர்கள், மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள், வானொலியோடு இணைந்து ஜபிக்கிறவர்கள் எல்லோரையும் தந்து ஜபிக்கிறோம். இந்த மாக ஆண்டவரே ஜோவலுக்காய் நன்றி சொல்லுகிறோம். பிள்ளையுடைய படிப்பு காரியங்களை பொறுப்பேற்று இன்னும் ஆண்டவரே நல்ல ஞானத்தை கொடுத்து பாடங்களை படிக்க உதவி செய்ய வேணுமாய், பெற்றோருக்கு கீழ்ப்படி உள்ள பிள்ளையாய் வளர்ந்து வர உதவி செய்ய வேணுமாய் ஜபிக்கிறோம். இந்த நாளும் சாதர ருமானா குடும்பத்தாரையும் ஒப்புக்கொடுக்கிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே சுவாமி ஷியாமி ஒப்புக்கொடுத்து ஜபிக்கிறோம். அவருக்கும் ஆண்டவரே எல்லா பலவீனங்களும் நீங்கி ஒரு அற்புதத்துக்காய் நாங்கள் ஜபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதலை கேட்டதுக்காய் நன்றி சொல்லி எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜபிக்கிறோம். மங்கள் நல்ல தாப்பனே, ஆமேன்.
8: ஆமீன் ஆமீன். நிறைவு ஜபங்களை எடுத்து வந்து தேவ ஊழிய சௌரி ஏமி புஷ்பராஜா அவர்களையும் அதே வேளையிலே தொகுத்து வழங்கிய தேவ ஊழிய சௌரி ஜானத் அவர்களையும் அதே வேளையிலே அதிகால வேளையிலே கால வேளையிலே மாலை வேளையிலே இரவு வேளையிலே இணைந்து ஜபித்த ஒருவரையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். புதிய வாரத்தையும் கத்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாக. குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்தில் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி அம்மா, காட் பிளஸ் யூ. நன்றி சிஸ்டர் ஜானட். நன்றி ஏமி. மீதியான ஊழியர்கள் விலகிக்கொண்டார்கள், அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம். ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தளங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமென்.

0: ஒன்று சாமுவேல் இரண்டாம் அதிகாரம். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். கர்த்தரைப் போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மையல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை, எங்கள் தேவனைப் போல ஒரு கண்மலையும் இல்லை. இனி மேட்டுமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ? பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடை கட்டப்பட்டார்கள். திருப்தியாயிருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள், பசியாயிருந்தவர்களோ இனி பசியாயிரார்கள். மலடியாயிருந்தவள் ஏழு பெற்றாள், அநேகம் பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சியப்பட்டாள். கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாயிருக்கிறார், அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாயிருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார், துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள், பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை. கர்த்தருடைய வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள், வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்திரங்களை நியாயம் தீர்த்து, தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து, தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயரப் பண்ணுவார் என்று துதித்தாள். பின்பு எல்கானா ராமாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான். அந்த பிள்ளையோ ஆசாரியனாகிய ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாயிருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. அந்த ஆசாரியர்கள் ஜனங்களை நடப்பித்த விதம் என்னவென்றால், எவனாயிலும் ஒரு பலியை செலுத்தும் காலத்தில் இறைச்சி வேகும்போது ஆசாரியனுடைய வேலைக்காரன் மூன்று கூருள்ள ஒரு ஆயுதத்தை தன் கையிலே பிடித்து வந்து, அதனாலே கொப்பரையிலாவது பானையிலாவது சர்வத்திலாவது சட்டியிலாவது குத்துவான். அந்த ஆயுதத்தில் வருகிறதையெல்லாம் ஆசாரியன் எடுத்துக்கொள்வான். அப்படியே அங்கே சீலோவிலே வருகிற இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்தார்கள். கொழுப்பை தகனிக்கிறதற்கு முன்னும் ஆசாரியனுடைய வேலைக்காரன் வந்து பலியிடுகிற மனுஷனை நோக்கி, ஆசாரியனுக்கு பொறிக்கும்படி இறைச்சி கொடு, பச்சை இறைச்சியே அல்லாமல் அவித்ததை உன் கையிலே வாங்குகிறதில்லை என்பான். அதற்கு அந்த மனுஷன், இன்று செய்ய வேண்டியது முதலாவது கொழுப்பை தகனித்து விடட்டும், பிற்பாடு உன் மன விருப்பத்தின்படி எடுத்துக்கொள் என்று சொன்னாலும், அவன் அப்படியல்ல, இப்பொழுதே கொடு, இல்லாவிட்டால் பலவந்தமாய் எடுத்துக்கொள்வேன் என்பான். ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதாயிருந்தது. மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பாய் எண்ணினார்கள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். அவனுடைய தாய் வருஷந்தோறும் செலுத்தும் பலியை செலுத்துகிறதற்காக தன் புருஷனுடைய கூட வருகிற போதெல்லாம் அவனுக்கு ஒரு சின்ன சட்டையை தைத்துக் கொண்டு வருவாள். ஏலி எல்கானாவையும் அவன் மனைவியையும் ஆசீர்வதித்து, இந்த ஸ்திரீ கர்த்தருக்கென்று ஒப்புக் கொடுத்ததற்கு பதிலாக, கர்த்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளையிடுவாராக என்றான். அவர்கள் தங்கள் ஸ்தானத்திற்கு திரும்ப போய்விட்டார்கள். அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பம் தரித்து மூன்று குமாரரையும் இரண்டு குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். ஏலி மிகுந்த கிழவனாயிருந்தான். அவன் தன் குமாரர் இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்கிற எல்லாவற்றையும், அவர்கள் ஆசாரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோட சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு, அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன? இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன். என் குமாரரே, வேண்டாம், நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமாயிருக்கிறீர்களே. மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வானேயாகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றான். அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமற் போனார்கள். அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமாயிருந்தார். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். தேவனுடைய மனுஷன் ஒருவன் ஏலியனிடத்தில் வந்து, கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், உன் பிதாவின் வீட்டார் எகிப்திலே பார்வோனின் வீட்டில் இருக்கையில் நான் என்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தி என் பலிபீடத்தின் மேல் பலியிடவும் தூபம் காட்டவும் என் சமூகத்தில் ஏபோத்தை தரிக்கவும் இஸ்ரவேல் கோத்திரங்களிலெல்லாம் அவனை எனக்கு ஆசாரியனாக தெரிந்து கொண்டு உன் பிதாவின் வீட்டாருக்கு இஸ்ரவேல் புத்திரருடைய தகன பலிகளை எல்லாம் கொடுக்கவில்லையா? என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையையும் நீங்கள் உதைப்பானேன்? என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளிலெல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்கிறார். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தும் இனி அது எனக்கு தூரமாயிருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஹீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் வீட்டில் ஒரு கிழவனும் இராதபடிக்கு உன் புயத்தையும் உன் பிதாவின் வீட்டாருடைய புயத்தையும் நான் தரித்து போடும் நாட்கள் வரும். இஸ்ரவேலுக்கு செய்யப்படும் சகல நன்மைக்கும் மாறாக என் வாசஸ்தலத்திலே உபத்திரவத்தை காண்பாய். ஒரு போதும் உன் வீட்டில் ஒரு கிழவனும் இருப்பதில்லை. என் பலிபீடத்தில் சேவிக்க நான் உன் சன்னதியில் நிர்மூலமாக்காதவர்களோ உன் கண்களை பூத்து போக பண்ணவும் உன் ஆத்மாவை வேதனைப்படுத்தவும் வைக்கப்படுவார்கள். உன் வம்சத்தில் உள்ள யாவரும் வாழ வயதிலே சாவார்கள். ஓப்னி பினகாஸ் என்னும் உன் இரண்டு குமாரரின் மேல் வருவதே உனக்கு அடையாளமாயிருக்கும். அவர்கள் இருவரும் ஒரே நாளில் சாவார்கள். நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணி அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். அவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக சகல நாளும் நடந்து கொள்வான். அப்பொழுது உன் வீட்டாரில் மீதியாயிருப்பவன் எவனும் ஒரு வெள்ளி பணத்துக்காகவும் ஒரு அப்ப துணிக்கைக்காகவும் அவனிடத்தில் வந்து பணிந்து நான் கொஞ்சம் அப்பம் சாப்பிட யாதொரு ஆசாரிய ஊழியத்தில் என்னை சேர்த்துக் கொள்ளும் என்று.
1: யெசாயா 46 பேல் பணியும் நேபோ புனியும் அவைகளின் விக்கிரகங்கள் காட்டு மிருகங்களுக்கும் நாட்டு மிருகங்களுக்கும் சுமையாகும். நீங்கள் சுமந்த சுமைகள் இழைத்து போன மிருகங்களுக்கு பாரமாயிருக்கும். அவைகள் ஏகமாய் குனிந்து பணியும். சுமைகளை அவைகள் தப்புவிக்க மாட்டாது, அவைகள் தாமே சிறைப்பட்டு போகும். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன். இனி மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன். நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். யாருக்கு என்னை சாயலும் சமமுமாக்கி யாருக்கு நான் ஒப்பாகும்படிக்கு என்னை ஒப்பிடுவீர்கள்? பையில் இருக்கிற பொன்னை கொட்டி வெள்ளியை தராசில் நிறுத்தி தட்டானுடனே கூலி பொருத்திக் கொள்ளுகிறார்கள். அவன் ஒரு தெய்வத்தை உண்டாக்குகிறான், அதை வணங்கி பணிந்து கொள்கிறார்கள். அதை தோளின் மேல் எடுத்து அதை சுமந்து அதை அதன் ஸ்தானத்திலே வைக்கிறார்கள். அங்கே அது நிற்கும், தன் இடத்தை விட்டு அசையாது. ஒருவன் அதை நோக்கி கூப்பிட்டால் அது மறு உத்தரவு கொடுக்கிறதும் இல்லை, அவன் இக்கட்டை நீக்கி அவனை ரட்சிக்கிறதும் இல்லை. இதை நினைத்து புருஷராயிருங்கள். பாதகரே, இதை மனதில் வையுங்கள். முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை. அந்த திசையில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ கால முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராயிருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். முரட்டு இருதயம் உள்ளவர்களே, நீதிக்கு தூரமானவர்களே, எனக்கு செவி கொடுங்கள். என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன்,
0: அது தூரமாய் இருப்பதில்லை, என் ரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை. நான் சியோனில் ரட்சிப்பையும்.
1: ஏசாயா 47 அதிகாரம். பாபிலோன் குமாரத்தியாகிய கன்னிகையே, நீ இறங்கி மண்ணிலே உட்காரு. கல்தேயரின் குமாரத்தியே, தரையிலே உட்காரு. உனக்கு சிங்காசனம் இல்லை, நீ செருக்குக்காரியும் சுக செல்வியும் என்று இனி அழைக்கப்படுவதில்லை. இயந்திரத்தை எடுத்து மாவரை, உன் முக்காட்டை நீக்கிவிடு. வெறுங்காலும் அம்மணத்தொடையுமாய் ஆறுகளை கடந்து போ. உன் நிர்வாணம் வெளிப்படும், உன் இலைச்சை காணப்படும். நான் ஒருவனையும் பாராமல் நீதியை சரி கட்டுவேன். எங்கள் மீட்பருடைய நாமம் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய சேனைகளுடைய கர்த்தர் என்பது. கல்தேயரின் குமாரத்தியே, நீ அந்தகாரத்துக்குள் பிரவேசித்து மௌனமாய் உட்காரு. இனி நீ ராஜ்யங்களின் நாயகி என்று அழைக்கப்படுவதில்லை. நான் என் ஜனத்தின் மேல் கடும் கோபம் அடைந்து என் சுதந்திரத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி அவர்களை உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன். நீ அவர்கள் மேல் இரக்கம் வையாமல் முதிர் வயது உள்ளவர்கள் மேல் உன் முகத்தை மகாபாரமாக்கி என்றென்றைக்கும் நாயகியாயிருப்பேன் என்று சொல்லி இந்த காரியங்களை இதுவரைக்கும் உன் மனதிலே வையாமலும் அதன் முடிவை நினையாமலும் போனாய். இப்பொழுதும் சுக செல்வியே, விசாரம் இல்லாமல் வாழ்கிறவளே, நான் தான். என்னை தவிர ஒருவரும் இல்லை. நான் விதவையாவதில்லை, நான் சந்தான சேதத்தை அறிவதில்லை என்று உன் இருதயத்திலே சொல்லுகிறவளே, நான் சொல்லுகிறதை கேள். சந்தான சேதமும் விதவை இருப்பும் ஆகிய இவ்விரண்டும் உனக்கு சடுதியாக ஒரே நாளில் வரும். உன் திரளான சூனியங்களின் நிமித்தமும் உன் வெகுவான ஸ்தம்பன வித்தைகளின் நிமித்தமும் அவைகள் பூரணமாய் உன்மேல் வரும். உன் துர்மார்க்கத்திலே நீ திட நம்பிக்கையாயிருந்து என்னை பார்க்கிறவர் ஒருவரும் இல்லை என்றாய். உன் ஞானமும் உன் அறிவுமே உன்னை கெடுத்தது. நான் தான் என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று உன் இருதயத்தில் எண்ணினாய். ஆகையால் தீங்கு உன்மேல் வரும், அது எங்கே இருந்து உதித்ததென்று நீ அறியாய். விக்கினம் உன்மேல் வரும், நீ அதை நிவர்த்தியாக்க மாட்டாய். நீ அறியாதபடிக்கு சடுதியாய் உண்டாகும் பால் கடிப்பு உன்மேல் வரும். நீ உன் சிறு வயது முதல் பிரயாசப்பட்டு பழகி வருகிற உன் ஸ்தம்பன வித்தைகளையும் உன் திரளான சூனியங்களையும் நீ அனுசரித்து நெல். அவைகளால் உனக்கு பிரயோஜனம் உண்டோ பலன் உண்டோ பார்ப்போம். உன் திரளான யோசனைகளினால் நீ இழைத்து போனாய். இப்பொழுதும் ஜோசியரும் நட்சத்திரம் பார்க்கிறவர்களும் அமாவாசை கணிக்கிறவர்களும் எழும்பி உனக்கு நேரிடுகிறவைகளுக்கு உன்னை விலக்கி

திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழவேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் ஏழு முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் நான்கு ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது ஏழு கொம்புகளையும் ஏழு கண்களையும் உடையதாயிருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய ஏழு ஆவிகளேயாம். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த நான்கு ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரீர், புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர், ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவர்களுடைய இலக்கம் 10,000 10,000 ஆகவும் 1,000 1,000 ஆகவும் இருந்தது. அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராயிருக்கிறார் என்று சொன்னார்கள். அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுள் அடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். அதற்கு நான்கு ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்லின. 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா கால வெளிப்படுத்தின விசேஷம் 6 அதிகாரம். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது நான்கு ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். அவர் 2 முத்திரையை உடைத்த போது 2 ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவர் 3 முத்திரையை உடைத்த போது 3 ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்துக்கு 3 படி வாக்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். அவர் 4 முத்திரையை உடைத்த போது 4 ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு

0: மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் காற்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. அவர் ஐந்தாம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாயத்தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அவர் ஆறாம் முத்திரையை உடைக்க கண்டேன். இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது. சூரியன் கருப்பு கம்பளியைப் போல கருத்தது. சந்திரன் இரத்தம் போலாயிற்று. அத்தி மரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது. வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று. மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளித்துக் கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது.
1: Recording stopped.
2: Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look in. Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look.

0: Recording in progress.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைய நல்ல ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 66 இரண்டாவது வசனம் வாசிக்கலாமா? அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி. கீர்த்தனம் பண்ணி அப்படின்னா என்னன்னா, ஆண்டவரை துதித்து பாடுறது தான். அதுக்கு இன்னும் ஒரு படி மேலே தாண்டி இசை வழியாக இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வச்சுக்கிட்டு அவரை துதிக்கிறது இல்லைங்களா? பாமாலை சொல்லுவாங்க. கீர்த்தனம் என்பது ஒரு சங்கீத பாமாலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஞான கீர்த்தனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் என்னென்னா கர்த்தரை துதிக்கிறது தான். இதெல்லாம் கர்த்தரை அதிகமாக துதித்து பாடுகிற பாடல். இந்த கீர்த்தனையில் என்ன நடக்கும் அப்படின்னா, அவருடைய படைப்பு, அவருடைய புகழ், அவருடைய நமக்கு செய்கிற நன்மைகள், இன்னும் நம்மை வாழ வைக்கிற அந்த தருணங்கள், இது எல்லாவற்றையும் சொல்லி சொல்லி பாடணுமா? நம்ம இன்னைக்கு ஆண்டவருக்கு என்ன செலுத்துறோம்? ஆண்டவரே, எங்களுக்கு அதை கொடுங்க, இதை கொடுங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, இதுதான் நமக்கு பெருசா இருக்குல்ல? ஆனா என்றைக்காவது இந்த வானத்தை அழகா உண்டாக்கி இருக்கிறீங்க, இந்த பூமி எனக்காக உண்டாக்கி இருக்கிறீங்க, சமுத்திரம் எவ்வளவு அழகா இருக்கு ஆண்டவரே, இதெல்லாம் சொல்லியிருக்கோமா? இதை சொல்லணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார் தெரியுங்களா? எல்லாவற்றையும் வானத்தை பூமி உண்டாக்கின சர்வலோக அதிபதி நமக்காக எல்லாவற்றையும் சிருஷ்டித்து வைத்திருக்கு. அப்ப அதெல்லாம் பார்த்து ஆண்டவருக்கு பாடல்களை பாடணும், ஆண்டவரை துதிச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்ப நம்முடைய நாட்களில் இதெல்லாம் பார்த்து அவருக்கு நன்றி சொல்றது மிகுதான். அதுதான் கீர்த்தனை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்படி கீர்த்தனை என்ன செய்யணுமா? கீர்த்தனை பண்ணி, அது மட்டும் சொல்லப்படல, அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். ஆமேன். அவருடைய நாமத்தின் மகத்துவத்தை தான் கீர்த்தனை பண்ணணும். அவர் எத்தனை விதமான நாமங்கள் இருக்குல்ல? யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் இருக்கு. எத்தனை நாமங்களை சொல்ல முடியும் சொல்லுங்களேன்? ஒரு நாளைக்கு எத்தனை நாமம் சொல்ல முடியுமா? அத்தனை நாமங்களை சொல்லி கீர்த்தனை பண்ணுங்களேன். அது மட்டும் இல்ல, வேதம் சொல்ற துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். துதி வேற, துதி என்ன என்ன செய்யறது? அவரை துதித்து பாடுவது. கீர்த்தனை துதி எல்லாம் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது அந்த மகிமையை கொண்டாடுங்கள். உங்களுக்கு கிடைத்த நன்மையை கொண்டாடுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட என்ன பேசினார், என்ன செய்தார், இதெல்லாம் கொண்டாடுங்க. உங்களை வாழ வச்சிருக்கிறார் இல்ல, எங்கோ கடந்து நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார், எத்தனையோ பாடுகள் பிரச்சனையில இருந்து நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். இதை சொல்லி சொல்லி கொண்டாடுங்கள். வியாதியிலிருந்து சுகம் கொடுத்தார், அநேக நடுவில் தலையை உயர்த்தினார். எந்த நிலையில் இருந்தோம் அந்த நிலையில் இல்லாம கர்த்தர் வேறு விதமாய் நம்மை நடத்துகிறார். நம்ம பிள்ளைங்களை பூஷிக்கிறார், நம்ம குடும்பத்தை பாதுகாக்கிறது எல்லாம் சொல்லி சொல்லி சொல்லி அவருடைய மகிமையை கொண்டாடுங்கள். ஆமே. கர்த்தரி பிள்ளைகளே, இது எப்படி இருக்குன்னா, பரலோகத்துல மிகுந்த பிரீத்தியா இருக்கும், பரலோகத்துல மிகுந்த சந்தோஷமா இருக்கும். அதனால இந்த நாள்ல கர்த்தர் உங்க கூட பேசியிருக்கிறார். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமே, ஆண்டவரே, நாங்கள் உங்க நாமத்தை கீர்த்தனம் பண்ணவும், ஆண்டவரே துதிக்கவும், அந்த மகிமையை கொண்டாடவும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கீங்க. நன்றி ஆண்டவரே. வெறுமையா நாங்கள் ஜெபித்துக்கிட்டு இருக்கோம், அதல்ல. உங்க நாமத்தை மகிமைப்படுத்தணும், உங்க நாமத்தை ஆண்டவரே பிரஸ்தாபப்படுத்தணும், அதனுடைய ஆண்டவரே கீர்த்தனம் பண்ணணும். அது மட்டும் இல்ல, நீங்க செய்த நன்மைகளை சொல்லி துதித்து உங்க நாமத்தை ஆண்டவரை உயர்த்தணும். ஆண்டவரே, அதுதான் உமக்கு பிரியம். இன்றைக்கு நாங்க தெரிந்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து அதை செய்ய எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. இதை காத்துக்கொள்ளுங்க, வெளிநடத்துங்க. இதை கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். கிறிஸ்துவ நாமத்தினாலே செபித்து ஒப்புக் கொடுக்கிறோம் எங்களல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all.
2: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 118 சங்கீதம் 23 வசனம். கர்த்தராலே ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களுக்காய் ஆச்சரியமான சில நன்மைகளையும், நீங்கள் நினைத்தும் பார்த்திராத ஆசீர்வாதங்களையும் தந்து ஆசீர்வதிக்கும்படி இன்றைய நாளை வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைய நாளிலும் அநேகர் பல தேவைகளுக்காக, காரியங்களுக்காக அநேக வழிகளில் முயற்சி செய்து அவைகள் முடியாது போகவே சோர்ந்து போய், இனிமேல் நாம் முயற்சி செய்த இடத்திலிருந்து நமக்கு நன்மை வராது என்று முடிவெடுத்து இருப்பீர்கள், அல்லது முயற்சியை கைவிட்டு இருப்பீர்கள். சில வேளைகளில் அவைகளை குறித்து மறந்தே போயிருப்பீர்கள். இன்றைக்கு கர்த்தர் நீண்ட நாட்களாய் காத்திருந்த, முயற்சி செய்த, மறந்து போன காரியங்களை, தேவைகளை ஆச்சரியமாய் நடத்தப் போகின்றார். அதிகமாய் பிரயாசம் எடுத்து செய்ய நினைத்தவைகளை இன்றைக்கு சுலபமாக செய்து முடிக்கும்படி பலனை தருகிறவராய் இருக்கின்றார். அவைகள் உங்களின் கண்களுக்கே ஆச்சரியமாய் காணப்படும்படி ஆசீர்வதிக்கின்றார். ஆகவே வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மைகளை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் யோசுவாவின் புஸ்தகம் 4 அதிகாரத்தை வாசிக்கையில், அங்கே கர்த்தர் யோசுவாவிடம், ஆற்றின் நடுவில் உள்ள 12 கற்களை தெரிந்து கொண்டு 12 கோத்திரத்தில் உள்ள ஆசாரியர்களிடம் கொடுத்து அதை அக்கறைக்கு கொண்டு போகும்படி கூறுகின்றார். இந்த 12 கற்களை குறித்து பார்க்கும் பொழுது அவைகள் யோர்தானில் கரை புரண்டு வருகின்ற வெள்ளத்தினால் நிற்க முடியாமல் விழுந்து விட்டவைகள். மேலும் அவைகள் வெள்ளத்தின் வேகத்தினாலும் பாய்ந்தோடும் தண்ணீரின் அழுத்தத்தினாலும் ஆற்றின் நடுவிலே யாருக்கும் அடையாளம் தெரியாமல் அமிழ்ந்து போனவைகளாக காணப்பட்டவைகள். அவைகள் கர்த்தர் யோசுவாவை கொண்டு எடுத்து தலைமுறை தலைமுறையாக பேசப்படும் 12 கோத்திரத்தின் சாட்சியின் கற்களாய் ஆசீர்வதித்தார் என்று வாசிக்கின்றோம். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையிலும் கூட பல சோதனைகள், வேதனைகள், வியாதிகள், குழப்பங்கள் போன்றவைகள் யோர்தானின் வெள்ளம் போல் வந்து மோதியடித்து உங்களின் வாழ்க்கையில் அடையாளங்களை அமிழ்ந்து போகும்படி செய்திருக்கலாம். அதனால் கண்ணீரோடும் வெளியில் சொல்ல முடியாத வேதனைகளோடும் யாருமே விசாரிப்பாரற்றவர்களாய் சூழ்நிலையினால் ஆழத்தில் அமிழ்த்தப்பட்டவர்களாய் காணப்படுகின்ற உங்களை கர்த்தர் காண்கிறார். யோர்தானில் கரை புரண்டு ஓடுகிற வெள்ளத்தை போன்ற சூழ்நிலைகளினால் சாய்ந்து போன கல் என்று நினைத்திருக்கின்ற உங்களை சாட்சியின் கற்களாய் நிறுத்துவேன் என்கிறார். என கருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகள் யோர்தானின் வெள்ளமாய் இருக்கிறதே என்றும், கோலியாத்தை போன்று பல சூழ்நிலைகள் அனுதினமும் வந்து வந்து கெர்ச்சித்துக் கொண்டு இருக்கிறதே என்றும் கலங்கிக் கொண்டும் பயந்தும் காணப்படுவீர்களானால், இன்றைக்கு கர்த்தர் உங்களின் யோர்தானின் சூழ்நிலைகளை கடக்கும்படியும் கெர்ச்சிக்கிற கோலியாத்தின் சத்தங்களை தாழ விழப்பண்ணியும் அவமானம் நிந்தையான பேச்சுக்களினால் அடையாளம் தெரியாது போன உங்களின் வாழ்க்கையை பலரும் ஆச்சரியமாய் பார்க்கும்படி சாட்சியின் கற்களாய் மாற்றுகின்றார். அதிசயங்களை செய்கிற தேவன் ஒருவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவாய் என்று வாக்கு பண்ணின தேவனை, அவரின் வார்த்தையை விசுவாசியுங்கள். உங்களை அதிசயம் காண பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். கர்த்தராலே ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. ஆமீன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக.
0: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, திடநற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீதிய சாந்தமாயிருங்கள். 1 தெசலோனிக்கர் 5:14. பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் பவுலின் பாடுகளின் ஊழிய பாதையை பாருங்கள். அவர் பயணம் செய்த கப்பல் ஒன்று பெருங்காற்று மலையில் சிக்கி கொண்டது. அவர்களுக்கு இரவும் பகலும் 14 வெளிச்சம் இல்லை. சூரியனோ சந்திரனோ நட்சத்திரங்களோ எதுவும் காணப்படவில்லை. ஒருவராலும் ஆகாரம் புசிக்க முடியவில்லை. எல்லோரும் அதைரியப்பட்டு நம்பிக்கை இழந்த வேளையில் அப்போஸ்தலர் பவுல் எல்லோருக்கும் முன்பாக எழுந்து நின்றார். அவர் அவர்களை நோக்கி, திடமனதாயிருங்கள், இப்போது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். என்னை ஆட்கொள்பவரும் நான் சேவிக்கிறவருமான தேவன் தம்முடைய தூதனை இந்த இராத்திரியில் என்னிடத்தில் அனுப்பினார் என்று கூறினார். தேவன் தன் பக்கத்தில் இருக்கிறார் என்பதை அறிந்திருந்தபடியால் அவர் மற்றவர்களை தைரியப்படுத்தக்கூடியவராக இருந்தார். ஆம் அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்களா? அப்படியானால் உங்களால் மற்றவர்களை தைரியப்படுத்த முடியும். மற்றவர்களை ஊக்குவிக்கும் ஊழியத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கின்றார். ஆகவே விசுவாசத்தின் வார்த்தைகளை பேசுவோம். கானான் தேசத்தை வேவு பார்க்க போயிருந்த 12 10 பேர் செய்தது போல எங்களுடைய இயற்கையான கண்களால் காண்பதை மட்டும் பேசி மற்றவர்களை தைரியப்படுத்தல் ஆகாது. விசுவாச வார்த்தைகளை சொல்லி ஊக்குவித்த மற்ற இருவரான யோசுவாயும் காப்பிலையும் போல நாம் மற்றவர்களிடம் பேசும் போது இதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்று தைரியமாக சொல்வோமாக. உங்களையும் மற்றவர்களையும் தைரியப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.

கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தில் இந்த காலை வேளையிலே நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் 22 ஜூன் மாதம் 2026 திங்கட்கிழமை காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் இப்படியாக சொல்லுகிறது. சங்கீதம் 26:12 வாசிக்க கேட்போமாயிருந்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் கால்கள் செம்மையான இடத்தில் நிற்கிறது, சபையிலே நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த இடத்திலே இப்படியாக அந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த சங்கீத புத்தகத்தை நாங்கள் பார்ப்போமாயிருந்தால் இந்த இடத்திலே ஒரு ஜபத்தை இந்த நாட்களிலே ஏறெடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், சங்கீதக்காரனுடைய ஜபம் எப்படியாக இருக்கிறது என்றால், கர்த்தாவே என்னை நியாயம் விசாரியும், நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன், நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை என்ற ஒரு வார்த்தையை இந்த நாட்களை சொல்லிவிட்டு இந்த நாட்களிலே அவர் இந்த நாட்களை தொடர்ந்து அந்த ஜபத்தை ஏறெடுக்கிறதை பார்க்கிறோம். கடைசியாக முடிவிலே அந்த ஜபத்தினூடாக சொல்லுகிறார், எப்படி என்றால் என் கால்கள் செம்மையான இடத்திலே நிற்கிறது, சபையிலே நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு உள்ளங்களே, தேவனை துதிக்கும் இடமாகிய கர்த்தருடைய சபை அவர் வாசம் செய்கிற இடம் என்பதை குறித்து இந்த நாட்களிலே வேதத்தில் இன்றைக்கு நாங்கள் அநேக இடங்களிலே பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்னார், அதாவது என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொல்லி இந்த நாட்களிலே ஆண்டவர் சொல்லியிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படியானால் அவர் கட்டுகிற அந்த சபையிலே நாங்கள் அவரை துதிக்கிற வேளையிலே, நம்முடைய கால்கள் ஒரு செம்மையான இடத்திலே இந்த நாட்களை நிற்கிற வேளையிலே, தேவனுடைய கிருபையையும் தேவனுடைய பிரசன்னத்தையும் ஆண்டவருடைய விடுதலையையும் ஆண்டவருடைய சமாதானத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இந்த நாட்களை இருக்கிறோம் என்பதைத்தான் இந்த வார்த்தையூடாக இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்கிறோம். அன்பான அன்பு பிள்ளைகளே, நாங்கள் நிற்கிற இடம், நம்முடைய கால்கள் நிற்கிற இடம் எங்கே என்பதைத்தான் முதலாவது இன்றைக்கு நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய கால்கள் இந்த நாட்களிலே பாருங்கள், பாவம் செய்வதற்காக துணிந்து இந்த நாட்களிலே பாவம் செய்கிற காரியத்துக்காக தொடர்ந்து இந்த நாட்களிலே அங்கே அந்த இடங்களில் நிற்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே நம்முடைய கால்கள் ஒரு செம்மையான இடத்திலே இந்த நாட்களிலே நிற்கிறது என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோமா இருந்தால், அது தேவனுடைய சபையிலே தான் அந்த இடம் இருக்கிறதை அங்கே உணரக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அப்படியான இடத்திலே இருக்கிற வேளையிலே நாங்கள் கர்த்தரை இந்த நாட்களை துதிக்கிற இடமாக அந்த இடம் இருக்கிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, நம்முடைய கால்கள் இந்த நாட்களில் இடராதபடி இந்த கடைசி நாட்களிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? செம்மையான இடத்தை முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். தேவன் வாசம் செய்கிற தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற இடத்தை இந்த நாட்களை நாங்கள் தெரிந்து கொண்டு அந்த இடத்திலே இருந்து நாங்கள் துதிப்போமா இருந்தால், இந்த நாட்களிலே கர்த்தர் நம்முடைய துதியின், அதாவது துதிக்கிற அந்த ஜபத்தை கேட்டு அந்த ஜபத்திற்கு விடுதலை தருவார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. முதலாவது கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் இருக்கிற இடம் எப்படிப்பட்ட சூழ்நிலை, எப்படியான இடம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய கால்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எந்த இடத்திலே நிற்கிறது என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியாக நீங்கள் அறிந்து கொள்வீர்களா இருந்தால்தான் கர்த்தரை உயர்த்தும் துதி உங்களுடைய வாயிலே இந்த நாட்களில் இருக்கும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்க. அருமையான அன்பு பிள்ளைகளே பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் கர்த்தரை துதிப்போமா இருந்தால், அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோமா இருந்தால், இந்த நாட்களிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை அற்புதங்களை இந்த நாட்களை விடுதலையை செய்வார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் இந்த வார்த்தையூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கு. அதனாலே அன்பு பிள்ளைகளே, நம்முடைய கால்களை செவ்வியான இடத்திலே இந்த நாட்களிலே, அதாவது செம்மையான இடத்திலே நிற்கும்படியாக அந்த இடத்தை முதலாவதாக தெரிந்து கொள்ளுங்கள். தெரிந்து கொண்டு அந்த இடத்தை பாருங்கள். இந்த நாட்களிலே அந்த இடம் சபையாக இருக்கிறபடியினால் அந்த இடத்திலே சபைகளிலே தேவனை துதியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். Recording stopped.

0: குட் மார்னிங். என் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி, தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் நாங்கள் கடந்து செல்வோம். இன்று திங்கட்கிழமை, ஜூன் மாதம் 22ஆம் திகதி 2026. இன்றைய நாளுக்குரிய தலைப்பு, கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வாழ்க்கை. ஆரம்ப வசனமாக சங்கீதம் 18:2 பார்ப்போம். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் என் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவே நம்முடைய கண்மலை என்பதை உங்களுக்கு தெரியுமா? இன்றைய வேத வசனம் அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவர் நம்முடைய வல்லமையான கண்மலையும் பாதுகாப்பான அடைக்கலமுமாக இருக்கிறார். ஒரு உறுதியான கண்மலை ஒரு வீட்டை நிலையாக நிற்கச் செய்வது போல, இயேசு உங்களை பலமாகவும் பாதுகாப்பாகவும் உறுதியாகவும் வைத்திருக்கிறார். இயேசு ஒருமுறை இரண்டு வீடு கட்டுகிறவர்களை பற்றி பேசினார். ஒருவர் தன் வீட்டை கண்மலையின் மேல் கட்டினார், மற்றொருவர் மணலின் மேல் கட்டினார். புயல் வந்தபோது கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு உறுதியாக நின்றது. இது மத்தேயு 7:24-27. தேவனுடைய வார்த்தையை படித்து அதனை தியானித்து அது சொல்லுகிறபடி நடக்கும் போது உங்கள் வாழ்க்கை கண்மலையின் மேல் கட்டப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. புயல்கள் என்பது வாழ்க்கையில் வரும் சிரமங்கள், கஷ்டங்கள், சவால்கள் அல்லது பயமுறுத்தும் சூழ்நிலைகளாக இருக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கை தேவனுடைய வார்த்தையின் மேல் கட்டப்பட்டிருந்தால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்? கர்த்தர் எப்போதும் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம். அப்போஸ்தலர் 20:32. இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். கிறிஸ்துவே நான் நிற்கும் கண்மலை. ஆகையால் மகிமையும் அழகும் நிறைந்த வாழ்க்கைக்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். தேவனுடைய வார்த்தை என் உறுதியான அஸ்திவாரமாக இருப்பதால் நான் எப்போதும் பாதுகாப்பாகவும் பலப்படுத்தப்பட்டவனாகவும் இருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். அப்பா பிதாவே, இன்று நீங்கள் எங்களுக்கு தந்த இந்த வசனத்துக்காக நன்றி அப்பா. உங்கள் வசனத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாக எங்களை நீங்கள் உருமாற்றுவதற்காக நன்றி ஆண்டவரே. கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ராஜா. இன்று முதல் உங்கள் வசனத்தை இன்னுமாய் தியானிக்கவும் இயேசு ராஜாவை, எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அதன்படி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அமைத்து கொள்ளவும் எங்களுக்கு நீங்கள் கிருபை பாராட்டுவதற்காக ஸ்தோத்திரம் ராஜா. இன்றைய நாளிலும் என்னென்ன கஷ்டங்கள் புயல்களுக்குடாக போய்கொண்டிருக்கிறார்களோ என்னை சுராஜாவே, அவை அனைத்துக்கும் உங்கள் வார்த்தையில் அப்பா பதில் இருக்கிறது ராஜா. அந்த வார்த்தையின் மூலம் இயேசு ராஜாவே அவர்களுடைய எல்லா புயல்களையும் அப்பா வென்றெடுத்து நீங்கள் தந்திருக்கும் இந்த வெற்றிகரமான வாழ்க்கைக்குள் நாங்கள் அடியெடுத்து வைக்க இன்றைய நாளிலும் நீங்கள் தந்த இந்த கிருபைக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். சி யூ டுமாரோ. குட் மார்னிங். With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into the word meditation for today. Today is Monday, 22nd of June 2026, and the topic for today is Founded on the Rock. The opening scripture is taken from Psalm 18 verse 2. The Lord is my rock and my fortress and my deliverer. Did you know that Jesus is your rock? That's what today's scripture teaches us. He is our strong rock and our safe place. Just like a solid rock keeps a house standing firm, Jesus keeps you strong, safe, and secure. Jesus once talked about two builders. One built his house on a rock, and the other built it on sand. When the storms came, the house built on the rock stood strong. This is in Matthew 7 verses 24 to 27. You build your life on the rock by studying God's word, meditating on it, and doing what it says. Storms can be difficulties, challenges, or scary moments. But when your life is built on God's word, you don't have to be afraid. Why? Because the Lord is always with you and He will protect you. Hallelujah. Let's look into another scripture from Acts 20 verse 32. And now, brethren, I commend you to God and to the word of His grace, which is able to build you up and to give you an inheritance among all them which are sanctified. Hallelujah. Please repeat after me. Christ is the rock on which I stand. Therefore, I am set for a glorious and beautiful life. I am always secure and strengthened because God's word is my firm foundation. In Jesus' name, amen. Hallelujah. God bless you all. Have a wonderful day. See you tomorrow.
1: Recording stopped.

0: ஆமீன் ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இதுவரை நேரமும் நாங்கள் வாக்கு தத்தியானத்துக்கூடாக நற்சிந்தனைகளுக்கூடாக தேவனுடன் ஒரு தியானம் அந்த காரியத்துக்கூடாக அத்தோடு ஜீவ வார்த்தை ஜீவ மன்னா வாக்கு தத்துவத்தோடு வழி நடத்தப்பட்டோம். கத்திரதாமே உங்களுக்கூடாக வழி நடத்துவாராக, உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்குமென விசுவாசிக்கிறோம். நாள் இந்த வழியிலிருந்து ஊழியரை அழைக்க இருக்கிறோம்.
1: Recording in progress.
0: ஆமீன். எங்களுடன் தேவ ஊழியர் சவரன் பாலன் அவர்கள் இணைந்திருக்கிறார் லண்டன் யூகேயிலிருந்து. பாடல்களோடு ஜபங்களோடு வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தர் கொடுத்த தாளந்துகளை கத்தர் நாம மகிமைக்காகவும் ஆத்தும ஆதாயத்துக்காகவும் எடுத்து வந்து விதைக்க ஆயத்தமாக வந்திருக்கிறவரை பரிசுத்தவியானதாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வழியிலிருந்த ஊழியருக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். கத்தருடைய கேதத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவிப்போம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமீன் ஆமீன். ப்ரைஸ் தி லார்ட் ஐயா.
2: ப்ரைஸ் தி லார்ட் பிரதர். ப்ரைஸ் தி லார்ட்.
0: ஆமீன். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் இணைந்திருக்கிறீர்கள். கத்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே எடுத்து வரப்போகிற ஜபங்களையும் பாடல்களையும் ஒப்புவித்து கொண்டு கத்தர் வழி நடத்துவாராக. உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள் ஐயா. காட் பிளஸ் யூ.
2: ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். அன்பான தகப்பனே, மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த கிருபைகளுக்காக இயேசு ராஜனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு அப்படியே நமது அன்பான சகோதரர் சங்கமத்தின் வானொலியை நடத்துகிற அன்பான சகோதரர் குடும்பத்தையும் இவருடைய உடி சேர்ந்த அன்பான சகோதரியர் குடும்பங்கள் சகோதரர் குடும்பங்கள் மற்றும் உலகளா ரீதியில் சங்கமம் வானொலியை சோய்மடுக்கின்ற அனைத்து உறவுகள் எல்லோருக்கும் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெவ விண்ணப்பங்களை எடுத்துக்கொண்டு தகப்பனே ராஜா உங்களுக்கு பிரியான மார்க்கமாக ராஜா உங்களுக்கு பிள்ளைகள் எந்தெந்த வாகனங்களில் வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ மற்றும் செல்ல இருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் யேசப்பாவுடைய பிரசன்னம் பாதுகாப்பு தயாவும் இருக்க முடிச்சு அபிக்கிறேன் ராஜா. அப்படியே நீங்கள் தினமும் பாதுகாத்து வருகிறமைக்காகவும் இந்த நாளிலும் தூதருடைய பிரசன்னம் பாதுகாப்பாக ஒவ்வொருவரையும் வழிநடத்தி கொண்டிருப்பதற்காகவும் கோடான கோடி நன்றி ராஜா. சோத்திரம் தகப்பனே மற்றும் ராஜா சர்வத்தையும் சிருஷ்டித்த தேவகுமாரனுக்கு கோடி சோத்திரன் ராஜா. தகப்பனே உலகளால் ரீதியில் உங்களோட மாம்சமான யாவர் மேல் உங்கள் ஆவியை ஊட்டுவேன்னு சொன்னீங்க ராஜா. அன்றைக்கே ஊட்ட பண்ண முடிச்சு அபிக்கிறேன் தகப்பனே. எல்லோரையும் ரசிப்பு கொண்டு வாழ் எடுத்துக்க ராஜா. எங்களை தெரிஞ்செடுத்தது போல ராஜா எல்லா குடும்பங்களையும் தெரிஞ்செடுத்து ரசிப்பு கொண்டு வாழ் எடுத்துக்க ராஜா. தெரிஞ்செடுத்து வழி நடத்துங்க ராஜா. பாவத்தில் மூழ்கி போயிருந்த என்னை தெரிஞ்செடுத்தீங்க ராஜா. சினிமாவில அப்பா சினிமா பைத்தியமாயிருந்த என்னை தெரிஞ்செடுத்தீங்க ராஜா. மதுவிலையும் இருந்த என்னை தெரிஞ்செடுத்தீங்க ராஜா. அதுக்காக கோடி கோடி நன்றி ராஜா. கோடி நன்றி ராகப்பண்ணி. கோடான கோடி நன்றி ராஜாவுக்கு. தொடர்ந்து அப்பா நாளைக்கு நானும் இந்த படம் பார்த்து கொண்டது என்ன தெரிஞ்செடுத்தீங்க ராஜா. அனுதினமும் மதுபானத்தில் இருந்து என்னை தெரிஞ்செடுத்ததுக்காக கோடி நன்றி ராஜா. விடுதலை இருந்தீங்க ராஜா. விடுதலை அதே கூட இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க விடுவீங்க ராஜா. விடுவீங்க விடுவீங்க. குடும்பங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. குடும்பங்களை ஆசீர்வதிங்க ராஜா. ஆசீர்வதிங்க. அதுக்காக நன்றி செலுத்துறோம் ராஜா. நன்றி செலுத்துறோம் ராஜா. மற்றும் தகப்பனே தேசங்களில் எல்லா வளங்களையும் ஆசீர்வதி கொண்டு ஜபிக்கிறேன் தகப்பனே. குறிப்பாக ஒவ்வொரு தேசங்களிலும் உள்ள விவசாய வளங்களை இரட்டத்தனியாக ஆசீர்வதிக்க வேண்டி செபிக்கிறேன் தகப்பனே. அப்படியே நீங்கள் எல்லா வளங்களையும் ஆசீர்வதிப்பதோடு விவசாய வளங்களையும் இரட்டத்தனியாக ஆசீர்வதித்து வருகிறமைக்காக நன்றி செலுத்துறோம் தகப்பனே. தொடர்ந்து எல்லோரையும் ஆசீர்வதிங்க வாயெடுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். அங்கே எரியுது பாறைக்கினி கந்தக கடலே, அங்கே துடிக்குது பார்ப்பாவம் செய்த உடலே, அங்கே எரியுது பாறைக்கினி கந்தக கடலே, அங்கே துடிக்குது பார்ப்பாவம் செய்த உடலே. பாவத்தையே எடுத்து நாங்கள் சொன்னால் ரொம்ப கோபத்தோடு வெறுத்து தள்ளும் மனமே, பாவத்தையே எடுத்து நாங்கள் சொன்னால் ரொம்ப கோபத்தோடு வெறுத்து தள்ளும் ஜனமே. மனந்திரும்பு என்று வேதம் சொன்னால், மனந்திரும்பு என்று நாம சொன்னால், மனம் போனபடி திட்டுகின்ற ஜனமே, மனம் போனபடி திட்டுகின்ற ஜனமே, மனம் போனபடி திட்டு

0: கடலே அங்கே எரியுது பாரக்கினி கந்தக கடலே, அங்கே துடிக்குது பார்ப்பாவம் செய்த உடலே. வசனங்களை எடுத்து நாங்கள் சொன்னால் மிக விசனத்தோடு கேலி செய்யும் மனமே. வசனங்களை எடுத்து நாங்கள் சொன்னால் மிக விசனத்தோடு கேலி செய்யும் ஜனமே, மிக விசனத்தோடு கேலி செய்யும் ஜனமே. நல்ல வழி என்று நாங்கள் சொன்னால் நீங்கள் வந்த வழி பூங்கல் என்று சொல்லும் ஜனமே, நல்ல வழி என்று நாங்கள் சொன்னால் நீங்கள் வந்த வழி பூங்கல் என்று சொல்லும் ஜனமே. அங்கே எரியுது பாரக்கினி கந்தக கடலே, அங்கே துடிக்குது பார்ப்பாவம் செய்த உடலே. அங்கே எரியுது பாரக்கினி கந்தக கடலே, அங்கே துடிக்குது பார்ப்பாவம் செய்த உடலே. நித்தியம்தான் உண்டு என்று நாங்கள் சொன்னால் அது நிச்சயமாய் இல்லை என்று சொல்லும் மனமே, நித்தியம்தான் உண்டு என்று நாங்கள் சொன்னால் அது நிச்சயமாய் இல்லை என்று சொல்லும் ஜனமே. அங்கே எரியுது பாரக்கினி கந்தக கடலே, அங்கே துடிக்குது பார்ப்பாவம் செய்த உடலே. அங்கே எரியுது பாரக்கினி கந்தக கடலே, அங்கே துடிக்குது பார்ப்பாவம் செய்த உடலே. சத்தியம்தான் மீட்கும் என்று சொன்னால், சத்தியம்தான் மீட்கும் என்று சொன்னால் நீங்கள் பைத்தியமோ என்று உரைக்கும் ஜனமே, நீங்கள் பைத்தியமோ என்று உரைக்கும் ஜனமே. சத்தியம்தான் மீட்கும் என்று சொன்னால் நீங்கள் பைத்தியமோ என்று உரைக்கும் ஜனமே, நீங்கள் பைத்தியமோ என்று உரைக்கும் ஜனமே, நீங்கள் பைத்தியமோ என்று உரைக்கும் ஜனமே. அங்கே எரியுது பாரக்கினி கந்தக கடலே, அங்கே துடிக்குது பார்ப்பாவம் செய்த உடலே. அங்கே எரியுது பாரக்கினி கந்தக கடலே, அங்கே துடிக்குது பார் சூனியம் செய்தவர் உடலே. அங்கே எரியுது பாரக்கினி கந்தக கடலே, அங்கே துடிக்குது பார் சூனியம் செய்தவர் உடலே, அங்கே துடிக்குது பார் சூனியம் செய்தவர் உடலே, அங்கே துடிக்குது பார் சூனியம் செய்பவர் உடலே. ஆமேன் பிரதர்.
1: ஆமேன், ஆமேன். அருமையான பாடல். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான பாடல், அருமையான வரிகள். ஆமேன். நரகத்தை குறித்த அந்த பாடல் அருமையாக இருந்தது. கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே மக்களை, ஆத்மாக்களை ஆதாயம் செய்ய விழிப்புணர்வு வர கர்த்தர் உதவி செய்வாராக. அந்த பாடல் மூலம் கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. கத்தருடைய சித்தமாகனால் நாளை நாளை திரும்பமாக சந்திப்போம் பிரதர். அதுவரையும் தேவசமாதை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன். காட் பிளஸ்.
2: காட் பிளஸ் டூ பிரதர். கத்தர் தாமே உங்களையும் உங்களை சேர்ந்த ஊழியன் செய்கிற அன்பான சகோதரிய குடும்பங்கள், சகோதர குடும்பங்கள், மற்ற முதலாளியில் சங்கமமான சுகம் எடுக்கிற மற்ற எல்லா உறவுகளுக்கும் இயேசுராஜனுடைய ஆசீர்வாதங்கள் அணு வினாடியும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி கிருஷ்ண நாமல்ல வாத்திக் கொண்டு காட் பிளஸ் காட் பிரதர்.
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையானவர்களே, எங்களுடன் சகோதரன் பாலன் அவர்கள் சாட்சிகளோடு, ஜெபங்களோடு, பாடல்களோடு வழி நடத்தினார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தரை கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் சகோதரி ஜீவாவையும் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகளையும் ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாரா. கர்த்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்சம். ஒரு ஓரிரு பாடலோடு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்வோம்.

அன்பர்களே, தேனிலும் இனிமையான வேதம், முத்துக்களை பார்க்கிலும் விலையேறப்பெற்ற வேதம், பாதைக்கு வெளிச்சம் காட்டும் வேதம், தித்திக்கும் இனிய வேதத்தை நீங்களும் ருசிக்க வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.

கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, வேதாராய்ச்சி நிகழ்ச்சியை ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து கேட்டு குறிப்பெடுத்து வருவதற்காக கர்த்தரை துதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததை குறித்து எழுதியிருந்தீர்கள், உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேளுங்கள், அனைவருக்கு அறிமுகம் செய்யுங்கள். கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. அவருடைய வசனத்திற்கு நமது வாழ்க்கையிலே முக்கியத்துவம் கொடுப்போமாக. இந்நாட்களிலே நாம் யாக்கோபு நிருபத்தை சிந்தித்து வருகிறோம். இன்று 5வது அதிகாரத்திலே முதல் சில வசனங்களை நாம் பார்க்கப் போகிறோம். நாம் இந்த 5வது அதிகாரத்திற்குள்ளே வரும்பொழுது இந்த நிருபத்தின் ஒரு சிறந்த பகுதிக்குள்ளாக வந்துவிட்டதை உணர முடியும். இந்த பகுதி இந்த நிருபத்திலே இடம்பெற்றிராதது போல கூட தோன்றும். நீங்கள் இந்த முதல் 6 வசனங்களை மட்டும் தனிப்பட வாசித்து சிந்தித்தீர்களானால், பணக்காரர்களை கொள்ளையிட வேண்டும் அல்லது செல்வத்தை பங்கிட வேண்டும் என்று அவர் கூறி

யாக்கோபின் காலத்துல நடுத்தர மக்கள் கிடையாது. ஒன்று மிகப்பெரிய பணக்காரர்களாய் இருப்பார்கள், அல்லது மிகவும் ஏழைகளாய் இருப்பார்கள். அந்நாட்களிலே கிறிஸ்தவர்களாக இருந்தவர்கள் பெரும்பாலும் ஏழைகளான குடும்பங்களிலிருந்தும் அடிமைகளிலிருந்தும் வந்தவர்களாய் இருந்தார்கள். அப்பொழுது நாம் இன்றைய நாட்களிலே காண்பதை போன்ற பெரிய பெரிய தேவாலயங்கள் எல்லாம் கிடையாது, சபைக்கென்று கட்டிடங்களே கிடையாது. ஆதி திருச்சபை அவ்வாறு காணப்படவில்லை. பிரியமானவர்களே, நாம் இந்த வேத பகுதியை அணுகும் பொழுது அப்போஸ்தலனாய் யாக்கோபு செல்வத்தை கண்டனம் பண்ணவில்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். செல்வம் தன்னில்தானே தீங்குள்ளதல்ல, நன்னறி கெட்டதல்ல. அதாவது இது நல்லொழுக்கத்தையும் தீய ஒழுக்கத்தையும் சேராத ஒன்று. வேதம் பணத்தை கண்டனம் பண்ணவில்லை. அநேகர் இவ்வாறு ஒரு தவறான கண்ணோட்டத்தை இன்று பெற்றிருக்கிறார்கள். பணத்திலே தீமை இருப்பதாக எண்ணுகிறார்கள். பணத்தை குறித்து குறைவான மதிப்பீடு, இழிவான முறையற்ற வகையிலே வந்த ஆதாயம் என்று சிலர் இதை அழைக்கிறார்கள். இல்லை பிரியமானவர்களே, வேதம் செல்வத்தை இவ்வாறு அழைக்கவில்லை. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது என்னவென்றால், 1 தீமோத்தேயு 6:10 பார்க்கிறோம் இல்லையா, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. எனவே பிரச்சனை பணத்திலே இல்லை, ஒவ்வொரு ஆணின் பெண்ணின் உள்ளத்திலே தான் இருக்கிறது. பணத்தின் மீதான ஆசைதான் எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. பின்னர் இந்த வேர் உறுதிப்பட்டு மரத்திலே தீய கனிகள் உண்டாகிறது. மக்கள் ஐஸ்வர்யவான்களாக இருப்பதற்காக யாக்கோபு அவர்களை கண்டனம் பண்ணவில்லை, அவர்கள் பணத்தோடு கொண்டுள்ள தவறான தொடர்பிற்காகவே அவர்களை கண்டனம் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்து செல்வத்தை குறித்து மிக அதிகமாகவே கூறியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து கூறின 3 ஓமைகள் யாக்கோபு கூறின காரியங்களை புரிந்து கொள்ள மிகவும் நமக்கு உதவி செய்கிறது. லூக்காளின் சுவிசேஷம் 16:19-31 உள்ள வசனங்களிலே ஏழையாகிய லாசருவும் ஐஸ்வர்யவானும் பற்றிய நிகழ்ச்சியை பார்க்கிறோம். இது ஒரு நடந்த நிகழ்ச்சி என்றே விசுவாசிக்கிறேன். ஐஸ்வர்யவான் எவ்வாறு தன் பணத்தை செலவழிக்க வேண்டும் என்பதனை குறித்து இதிலே அழகாக சொல்லப்பட்டிருப்பதை பார்க்க முடியும். அந்த ஐஸ்வர்யவான் மிகவும் செல்வ செழுமையோடு வாழ்ந்து வந்தான். அவன் வாசல் அருகே பிச்சைக்காரனாகிய லாசருவும் வைக்கப்பட்டிருந்ததுதான் ஒரு ஆர்வம் தரக்கூடிய காரியமாகும். யார் அவனை அந்த வாசல் அருகிலே வைத்தது தெரியாது. இருந்த போதிலும் அந்த பணக்காரன் இந்த லாசருவுக்கு ஒரு விதத்திலே பொறுப்பாளியே. அந்த பணக்காரன் தன்னுடைய மேஜிலிருந்து விடும் துணிக்கைகளையாவது லாசருவுக்கு கொடுத்திருக்க வேண்டும். ஐஸ்வர்யவான் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்த போது நாய்கள் வந்து லாசருவின் பருக்களை நக்கிற்று. இவ்விதமாக லாசரு விசுவாசத்திலே ஐஸ்வர்யவானான் என்று சொல்லலாம். இவ்வாறு இப்படி சொல்லுகிறீர்கள் என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். இந்த இரண்டு மனிதரும் மரித்த பின்னர் எங்கே சென்றார்கள்? லாசரு ஆபிரகாமின் மடிக்கும் பணக்காரன் நரகத்திற்கும் சென்றார்கள் இல்லையா. இதன் மூலம் தேவன் இந்த இரண்டு மனிதர்களுடைய வாழ்க்கையையும் எவ்வாறு நியாயம் தீர்ப்பார் என்பதை பார்க்கிறோம். லூக்கா 12 ஒரு ஐஸ்வர்யவான் ஒரு பெரிய களஞ்சியத்தை கட்ட திட்டமிட்டதை பார்க்கிறோம். அவன் திட்டமிட்டான், கட்டவில்லை. காரணம், அதற்கு முன்பதாக அவன் மறித்து போனான். அந்த மனிதன் ஐஸ்வர்யவானாக இருந்ததற்காக இயேசு கிறிஸ்து ஒருபொழுதும் கண்டனம் பண்ணவில்லை. அவர் அதை பற்றி கூறும்போது அதை ஒரு செய்தியாகவே கூறுகிறார். வெளிப்பிரகாரமாக பார்க்கும்பொழுது இந்த மனிதன் நல்லவனாக நேர்மையானவனாகவே காணப்பட்டான். ஆனால் அவன் பணத்தை போற்றி பாதுகாத்து வந்தான். அவன் தன்னுடைய வயதான காலம் வரைக்கும் சிறப்பாக வாழ விரும்பினான். நித்தியத்தை குறித்து அவன் சிந்திக்கவே இல்லை. இயேசு கிறிஸ்து இவனை பார்த்து மதிகேடனே என்றார். உண்மையில் இவன் பொருளாசைக்காரனை விட மோசமானவன், சுயநலம் உள்ளவன். அவன் தனக்கென்று செல்வத்தை பத்திரப்படுத்தி வைக்க விரும்பினான். இதுவும் ஒரு விக்கிரக ஆராதனையாகும். வேதவசனம் அவ்வாறுதான் அழைக்கிறது, பொருள் ஆசையான விக்கிரக ஆராதனை. அது செல்வத்தை வணங்குவதற்கு சமமானது. அதே போல உங்களை நீங்களே வணங்குவதுதான் சுயநலம். இப்படிப்பட்ட காரியத்திலேயே அநேகர் இன்று வீழ்ந்து கிடக்கிறார்கள். இதை கிறிஸ்தவ ஒழுக்கமாக கூட இன்று அநேகர் போதிக்கிறார்கள். நாம் நம்மை குறித்து உயர்வாக எண்ண வேண்டும் என்றும் நம்மிலே அதிக நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று போதிப்பதுதான் அந்த ஒழுக்கம். ஆனால் இயேசு கிறிஸ்து கூறும்பொழுது என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்யவானை குறித்து கூறிய 3வது ஊமை அநீதியான உக்ரானக்காரனை பற்றியது. இதை லூக்கா 16 பார்க்கிறோம். இதில் தேவ பிள்ளைகளாகிய நாம் எவ்வாறு பணத்தை புத்தியாக பயன்படுத்த வேண்டும் என்று போதிக்கிறார். மனிதன் பணத்தை எவ்வாறு சம்பாதிக்கிறான் என்பதற்காக மட்டும் தேவன் கணக்கு கேளாமல் அவன் பணத்தை எவ்வாறு செலவழிக்கிறான் என்பதை குறித்தும் பொறுப்புடையவனாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார்.

0: வேத பகுதிக்குள்ளாக கடந்து போகும் முன்னர் இன்னொரு கேள்வியை குறித்தும் சற்றே சிந்திக்க வேண்டியது அவசியம். இங்கே யாக்கோபு கண்டனம் பண்ணுகிற ஐஸ்வர்யவான்கள் விசுவாசிகளா அல்லது அவிசுவாசிகளா? அவர்கள் தேவ பக்தி உள்ள பணக்காரர்களா அல்லது தேவ பக்தியற்ற பணக்காரர்களா? இந்த கேள்வியை குறித்து வேத வியாக்கியானம் பண்ணுகிறவர்களிடையே சில கருத்துக்கள் வித்தியாசப்படுகின்றன. ஆனால் பெரும்பாலானவர்கள் இது தேவ பக்தியற்ற ஐஸ்வர்யவான்களுக்கு நேராக சொல்லப்பட்டது என்றுதான் கூறுகிறார்கள். இதுவே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாகவும் இருக்கிறது. ஜான் கல்வின், தாமஸ் மெண்டேன் போன்றோர் இப்படிப்பட்ட கருத்துடையவர்களாயிருக்கிறார்கள். தேவ பக்தி உள்ளவர்களிடத்திலே பேசிக் கொண்டிருந்த அப்போஸ்தலன் யாக்கோபு திடீரென்று தேவ பக்தியற்றவர்களோடு பேச திரும்ப காரணம் என்ன? உண்மையை பார்ப்போம் என்றால் அவர் அவ்வாறு மாறவில்லை. அவர் எப்பொழுதும் தேவ ஜனங்களோடுதான் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் ஐஸ்வர்யவான்களோடு பேசிக் கொண்டிருக்கிற அவர் எவ்வாறு தேவ ஜனங்களோடு பேசிக் கொண்டிருக்க முடியும்? அவர் தேவனற்ற ஜனங்களோடு பேசிக் கொண்டிருக்கும் அதே வேளையிலே தேவ பக்தி உள்ள ஜனங்களிடம், நீங்கள் தேவ பக்தியற்ற ஜனங்கள் மத்தியிலே வாழ்கிறீர்கள், இங்கே இந்த தேவ பக்தியற்ற ஐஸ்வர்யவான்கள் சில கடினமான நிலைமையை உங்களுக்கு கொடுப்பார்கள், அப்படிப்பட்டவர்களுடைய இரக்கத்தில் தான் இந்த தேவ ஜனங்கள் இருக்க வேண்டியது இருக்கிறது என்பது போல சொல்கிறார். யோவான் 16:33 இயேசு கிறிஸ்து ஒரு சிறப்பான காரியத்தை சொல்கிறார். கவனியுங்கள், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்கிறார். தேவ ஜனங்கள் இந்த சூழ்நிலையிலே மிகவும் கவனமாயிருக்க வேண்டியது அவசியம். தேவன் பக்தியற்ற பணக்காரர்களை இங்கே இல்லாவிட்டாலும் நித்தியத்திலே தண்டிப்பார், நியாயம் தீர்ப்பார் என்பதை அறிந்து பொறுமையாயிருக்க வேண்டும். இந்த அதிகாரத்தின் 6 இதை அவர் தெளிவுபடுத்துகிறார். நீதிமானை நீங்கள் ஆக்கணிக்குள்ளாக தீர்த்து கொலை செய்வீர்கள் என்று சொல்கிறார். தேவன் ஐஸ்வர்யவான்களின் இந்த செய்கையை கண்டனம் செய்கிறார். அவன் உங்களோட எதிர்த்து நிற்கவில்லை, ஆனால் தேவன் இதை அனுமதித்தார் என்று இதன் மூலம் காண முடிகிறது. இருந்த போதிலும் தேவன் அவர்களை இறுதியிலே நியாயம் தீர்ப்பார். அதாவது நரகத்திற்கு ஐஸ்வர்யவானாக போவதை விட ஏழையாக போவதே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது. நாம் அங்கே போக போவதில்லை, ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்தபடியினாலே, நாம் அவருடைய நித்திய ஜீவ வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டபடினாலே நாம் நரகத்திற்கு போவதில்லை. தாவீது துன்மார்க்கருடைய செழுமையான வாழ்வியை கண்டு குழம்பி போனார். அவருக்கு அதற்கு ஒரு முடிவே தெரியாது, கலங்கினார். பாருங்கள், சங்கீதம் 37:35-36 கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டேன், அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தைப் போல் தழைத்தவனாயிருப்பான், ஆனாலும் அவன் ஒளிந்து போனான், பாருங்கள் அவன் இல்லை, அவனை தேடினேன், அவன் காணப்படவில்லை என்று சொல்கிறார். இந்த சங்கீதத்தின் முந்தின பகுதியிலே யாக்கோபு கூறியிருக்கின்ற அதே ஆலோசனை சொல்லப்படுவதையும் நாம் பார்க்க முடியும். சங்கீதம் 37:7 கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே என்று சொல்கிறார். இது ஒரு சிறந்த வாக்கியம் இல்லையா? பிரியமானவர்களே, இவர் தேவனற்ற பணக்காரர்களை குறித்து பேசுகிறார். தாவீது தேவாலயத்திற்குள்ளே சென்று தேவன் அவர்களை விசாரிப்பதை அறிந்து கொள்ளும் வரைக்கும் குழப்பமுடையவராகவே காணப்பட்டார். இப்பொழுது யாக்கோபு 5:1 பாருங்கள், ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிற்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள். யாக்கோபு தன்னுடைய காலத்தில் உள்ள பணக்காரர்களை குறித்தா அல்லது எதிர்காலத்திலே வரப்போகிற பணக்காரர்களை குறித்தா சொல்கிறார்? அவர் காலத்திலே இருந்த ஐஸ்வர்யவான்களை குறித்துதான் எச்சரிக்கிறார். அது அன்று மட்டுமல்ல, இன்று வரை பொருத்தமுள்ளதாகவே காணப்படுகிறது. அப்போதுதான் யாக்கோபு இந்த நிருபத்தை கிறிஸ்துவுக்கு பின் 45-50 எழுதியிருக்க வேண்டும் என்று விசுவாசிக்கிறோம். சிலர் கிறிஸ்துவுக்கு பின் 60 என்று சொல்கிறார்கள். இருந்த போதிலும் எருசலேமின் அழிவு கிறிஸ்துவுக்கு பின் 70 இருந்தது. இது போன்ற ஒரு அழிவை எருசலேம் இதற்கு முன் கண்டதில்லை. அவன் அதை உழுது போட்டான். அவனுக்கு யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் பிடிக்கவில்லை. அந்த நகரத்திலே இவர்களே இருந்தபடியினாலே, அதை வெறுத்து அழித்தபடியினாலே அங்கே ஒரு யூத ஐஸ்வர்யவான் கூட தப்பவில்லை. அவர்களிலே அநேகர் கொல்லப்பட்டார்கள், சிலர் அடிமைப்படுத்தப்பட்டார்கள். அவர்களுடைய செல்வம் எல்லாம் பிடுங்கப்பட்டது, அழிக்கப்பட்டது. அப்போதுதான் யாக்கோபு கூறிய வசனங்கள் நிறைவேறின. இயேசு கிறிஸ்துவும் பரலோகம் ஏறி போகும் முன்னர் இதை குறித்து சீஷர்களிடத்திலே சொன்னார். லூக்கா 21:20 எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு சமீபமாயிற்றென்று அறியுங்கள் என்றார். இது கிறிஸ்துவுக்கு பின் 70 நிறைவேறியது. யாக்கோபு 5:2 பாருங்கள், உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின. இயேசு கிறிஸ்துவின் வருகையின் வெளிச்சத்திலே இந்த உலகத்தின் ஐஸ்வர்யம் ஒன்றுமில்லாமல் போகும் என்பதை ஐஸ்வர்யவான்களுக்கு எச்சரித்து சொல்கிறார். இது அன்றைய நாட்களிலே வாழ்ந்த ஐஸ்வர்யவான்களை எந்த அளவு பாதித்திருக்கும் என்பது கேள்விக்குறிதான். எவ்வாறு இன்றைய ஜனங்கள் தேவனுடைய எச்சரிப்பை சற்றும் கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்களோ, இதைவிட மோசமாகவே அவர்களும் இருந்திருப்பார்கள் என்பது தெளிவாகிறது. இருந்த போதிலும் எதிர்காலமானது தனக்கு உறுதியற்றது என்பதை அநேக பணக்காரர்கள் இன்றை போல அன்றும் உணர்ந்திருப்பார்கள். இயற்கை சீற்றம், பஞ்சம், பொருளாதார மந்தம், இதுபோன்ற எத்தனையோ ஆபத்துகள் செல்வத்திற்கு உண்டு. மனிதன் பணக்கத்தை புழக்கத்திலே விட்ட நாளிலிருந்து இது வழக்கமாயிருக்கிறது. உலக வரலாற்றிலே அநேக நல்ல செழுமையான வருடங்களையும் மோசமான நெருக்கடியான வருடங்களையும் நாம் காண முடிகிறது. 1930 ஆண்டிலே ஏற்பட்ட உலக பொருளாதார மந்தத்தை உலகம் மறக்காது. பெரிய கோடீஸ்வரர்கள் ஒரே இரவிலே பரம ஏழைகளானார்கள். அநேக செல்வந்தர்கள் பல வியாபாரிகளாக தெருக்களிலே நின்றார்கள். வங்கியின் நிலையான வைப்பு தொகையாவணம் செல்லுபடியற்ற ஒரு சாதாரண தாளை போலாகிவிட்டது. பாருங்கள், யாக்கோப் 5:3, உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது, அவைகளிலுள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியாயிருந்து அக்னியைப் போல உங்கள் மாம்சத்தை தின்னும், கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். உங்களுடைய பொன்னும் வெள்ளியும் எவ்வாறு துருப்பிடிக்கப் போகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? ஏனென்றால் நீங்கள் அழிவை காணப்போவதால் என்று யாக்கோபு சொல்லுகிறார். இதுவே தேவனற்ற ஐஸ்வர்யவான்கள் மேல் வரப்போகிற தேவனுடைய நியாய தீர்ப்பு. இயேசு கிறிஸ்து கூறிய இரண்டு ஓமைகளிலே அந்த ஐஸ்வர்யவான்கள் மேல் வந்த நியாய தீர்ப்பை போல இவர்கள் மேலும் வரும். இந்த இருவருக்கும் மரணம் நேரிட்டது. மரணமானது ஒரு பணக்காரனை செல்வத்தினின்று நிச்சயமாகவே பிரித்துவிடும். ஒரு குடும்ப தலைவர் மரித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது உறவினர்கள் வெளியே காத்துக் கொண்டிருந்தார்கள். சிறிது நேரத்திலே உள்ளறையிலிருந்து மருத்துவரும் வழக்கறிஞரும் வெளியே வந்தார்கள். உடனே குடும்ப உறுப்பினர் வழக்கறிஞரிடத்திலே அவர் எவ்வளவு விட்டு சென்றார் என்று கேட்டார்கள். அதற்கு வழக்கறிஞர், அவர் எல்லாவற்றையும் தான் விட்டு விட்டு சென்று விட்டார், இங்கே இருந்து ஒன்றுமே எடுத்துச் செல்லவில்லை என்று சொன்னார்கள். அருமையானவர்களே, இவ்விதமாகத்தான் தங்கமும் வெள்ளியும் துருப்பிடித்து போகிறது, பிரயோஜனமற்று போகிறது. ஒரு வேலைக்காரன் தன்னுடைய எஜமானுடைய மகனுக்கு அவருடைய சொத்துக்களை நிலத்தை எல்லாம் சுற்றி காட்டினார். அவ்வாறு காட்டிய பிறகு, இந்த நிலமும் பரலோகமும் சிறந்தது, ஆனால் இந்த நிலமும் நரகமும் கொடியது என்றார். ஆம், இவ்வுலக ஆஸ்தியை விட்டு போகும்பொழுது பரலோகம் போவதே சிறந்தது, ஆனால் நரகத்தை பெறுகிறவர்களாக இருப்போம் என்றால் அது கொடியது. செல்வத்தை சேமித்து வைப்பதற்காகவே தேவனற்ற ஐஸ்வர்யவான்களை அப்போஸ்தலன் யாக்கோபு கண்டனம் பண்ணுகிறார். பொன்னும் வெள்ளியும் துருப்பிடிக்கும், அழிந்து போகும். ஒரு மனிதன் கோடீஸ்வரன் ஆனாலும் திருப்தி அடையப் போவதில்லை. அவன் இன்னும் பல கோடிகளை சம்பாதிக்க முற்படுகிறான். இது கடல் நீரை குடிப்பது போல உள்ளது. நீங்கள் அதிகம் குடிக்க குடிக்க இன்னும் தாகம் உண்டாகும். செல்வந்தன் அவ்வண்ணமாகவே பல கோடிகளை சேர்த்துக் கொண்டே போனாலும் அது அவனை திருப்திப்படுத்தவோ சந்தோஷப்படுத்துவதோ இல்லை. அநேக கோடீஸ்வரர்களின் இறுதி வாழ்க்கை நிலையை பார்க்கும் பொழுது அது பரிதாபமாகவே இருக்கிறது. ஹவார்ட் என்பவர் தன்னுடைய வாழ்க்கையின் பின்னாட்களிலே மிகவும் வருத்தத்துடனும் நோயுடனும் காணப்பட்டார். உலகத்திலேயே மிக செல்வந்தனாக அவர் இருந்திருந்தாலும் அவருடைய செல்வம் அவருக்கு உதவி செய்யவில்லை. பால் கெட்டி என்ற மற்றொருவர், ஒரு மகிழ்ச்சியான திருமணத்திற்கு என்னுடைய சொத்து முழுவதையும் கொடுத்துவிட ஆயத்தமாயிருக்கிறேன் என்று சொன்னார். என்ன ஒரு பரிதாபம்! தன்னுடைய செல்வத்தாலே மகிழ்ச்சி இல்லை என்பதை வருத்தத்துடன் சொல்கிறார். அருமையானவர்களே, மற்றவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்பதற்காகவே தேவன் செல்வத்தை தருகிறாரே ஒழிய சேமித்து வைப்பதற்காக இல்லை. இயேசு கிறிஸ்து கூறிய ஓமையிலே வருகின்ற செல்வந்தன் பெரிய களஞ்சியத்தை கட்ட முயற்சிக்கிறான். அதில் தன்னுடைய கனிகளையும் பொருட்களையும் பாதுகாத்து வைக்க முடிவு செய்தான். நமக்கு ஓரளவுதான் உண்ண முடியும், குடிக்க முடியும். ஒரு நேரத்திலே ஒரு சட்டையும் ஒரு வேட்டியுமே நம்மாலே அணிய முடியும். செல்வம் சேர்க்க சேர்க்க அது பாறை அடுக்கு போன்று சேர்ந்து கொண்டே வரும். உங்களால் அனைத்தையும் உண்ண முடியாது, அதை கொண்டு எதையும் செய்ய இயலாது. ஆகவேதான் இயேசு அவனை பார்த்து மதிகேடனே என்றார். அவன் தன்னுடைய களஞ்சியத்தை நிரப்பிக்கொண்டே இருப்பதை விட்டுவிட்டு மற்றவருடைய களஞ்சியத்தை நிரப்பியிருக்க வேண்டும். ஆம், செல்வமானது சேர்த்து வைக்கப்படாமல் மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். அருமையானவர்களே, நீங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறீர்கள்? செல்வத்தை சுயநலத்தோடு உங்களுக்காக சேர்த்துக் கொண்டே போகிறீர்களா? உங்கள் செல்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து தேவனை விசுவாசிக்காதபடி காணப்படுகிறீர்களா? உங்கள் வீட்டின் முன் லாசர் போன்ற ஏழைகள் வாழும் பொழுது நீங்கள் சம்பிரமமாய் வாழ்ந்து ஏழை எளிய மக்களை குறித்து அக்கறையற்றவர்களாய் இருக்கிறீர்களா? சற்றே யோசித்து பாருங்கள். யாக்கோபு 5:4 பாருங்கள். இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரருடைய கூலி உங்களால் அநியாயமாய் பிடிக்கப்பட்டு கூக்குரல் எழுகிறது. அறுத்தவர்களுடைய கூக்குரல் சேனைகளுடைய கர்த்தரின் செவிகளில் பட்டது. தேவனற்ற பணக்காரர்கள் செல்வத்தை சேர்த்து வைக்கிறதற்காக மட்டுமல்ல, அதை அவர்கள் நேர்மையற்ற வழிகளிலே சேர்ப்பதாகவும் யாக்கோபு கண்டனம் பண்ணுகிறார். அவர்கள் பணக்காரர்கள் ஆவதற்காக ஏழைகளை ஒடுக்குகிறார்கள். இயேசு கூறிய ஊமையிலே பிச்சைக்காரன் உண்பதற்காக சில துணிக்கைகளை மேஜையிலிருந்து ஐஸ்வர்யவான் விடுவதாக இல்லை. அந்த ஏழை லாசரு இந்த ஐஸ்வர்யவான் வீட்டின் கதவு முன்னே வைக்கப்பட்டான். ஏனென்றால் அந்த ஐஸ்வர்யவானே அந்த ஏழைக்கு பொறுப்பானவன். நீதிமொழிகள் 22:7 பாருங்கள். ஐஸ்வர்யவான் தருத்திரனை ஆளுகிறான், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. நேர்மையற்ற வகையிலே செல்வம் சேர்க்கின்ற தேவ பக்தியற்ற மனிதனையும் தேவன் கண்டனம் பண்ணுகிறார். குறிப்பாக தேவ ஜனங்களை கீழ்ப்படுத்தி அவ்வாறு செல்வம் சேர்ப்பதை தேவன் கண்டனம் பண்ணுகிறார். தேவன் ஒருவேளை இப்பொழுது ஒன்றுமே செய்யாமல் காணப்படக்கூடும், ஆனால் எதிர்காலத்திலே நியாயம் தீர்க்கப்படுவார்கள். எளியவர்களை ஒடுக்கியே செல்வத்தை சேர்ப்பார்கள் என்றால் தேவன் நிச்சயம் அவர்களை நியாயம் தீர்ப்பார். இது செல்வந்தர்களுக்கும் பெரிய நிறுவனங்களுக்கும் அதிகாரிகளுக்கும் மற்றும் அனைத்து உயர்மட்டத்தில் உள்ள உயர்ந்தவர்களுக்கும் எச்சரிப்பின் வார்த்தையாக அமைகிறது. மனிதன் செல்வத்தை எவ்வாறு உருவாக்குகிறான், அதை எவ்வாறு செலவழிக்கிறான் என்பதை தேவன் கவனமாய் கவனிக்கிறார். அது தவறாக செல்லும் பொழுது அதை நியாயம் தீர்க்கவும் செய்கிறார். யாக்கோபு 5:5 வாருங்கள். பூமியிலே நீங்கள் சம்பிரமமாய் வாழ்ந்து சுகபோகத்தில் உழன்றீர்கள், கொளுத்தவைகளை அடிக்கும் நாளில் நடக்கிறது போல உங்கள் இருதயங்களை போஷித்தீர்கள். செல்வந்தர்கள் தவறான வழியிலே பணத்தை செலவழிக்கிறார்கள். கருமி சொல்வான், பணம் தாளாக இருப்பதனாலே அடுக்கி சேர்ப்பது எளிது என்பான். செலவாளி சொல்வான், நாணயம் உருண்டையாக இருப்பதால் உருண்டு விடுகிறது என்பான். எப்படியாயினும் நீங்கள் தவறான வழியிலே சேர்க்கிறீர்கள், செலவழிக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மீண்டும் ஒரு நீதிமொழியை கவனிக்க வேண்டும். நீதிமொழிகள் 18:11 பாருங்கள். ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம், அது அவன் எண்ணத்தில் உயர்ந்த மதில் போல் இருக்கும். அது மட்டுமல்ல, நீதிமொழிகள் 28:11 பாருங்கள். ஐஸ்வர்யவான் தன் பார்வைக்கு ஞானவான், புத்தியுள்ள தரித்திரனோ அவனை பரிசோதிக்கிறான். இந்த வசனங்கள் இயேசு கிறிஸ்து கூறிய இரண்டு தேவனற்ற ஐஸ்வர்யவான்களை பற்றிய ஓவியமாகும். இருவருமே நன்றாக வாழ விரும்பினார்கள். ஒரு ஐஸ்வர்யவான் இப்பொழுது சேர்த்து வைத்து வயதான காலத்திலே வாழ்ந்திருக்க நினைத்தான். மற்றொருவன் ஒரு ஏழை மனிதன் வாசலிலே இருந்து துன்புறும் பொழுது சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை நீங்களும் இப்படிப்பட்ட வாழ்க்கையை மட்டும் வாழ விரும்புவீர்கள் என்றால் வாழுங்கள். ஆனால் தேவன் உங்களை பார்த்து மதிகேடனே என்றுதான் சொல்லுவார். நீங்கள் இம்மைக்கும் மறுமைக்கும் ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ விரும்புகிறீர்களா, அல்லது இந்த உலக வாழ்க்கையை மட்டும் விரும்புகிறீர்களா? சற்றே யோசித்து பாருங்கள். யாக்கோபு 5:6 வாசிக்கிறேன். நீதிமானை நீங்கள் ஆக்கனைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்வீர்கள், அவன் உங்களோட எதிர்த்து நிற்கவில்லை. இங்கே நான் பார்ப்பது தேவனற்ற ஐஸ்வர்யவான்கள் தேவ ஜனங்களை இவ்வாறு துன்புறுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். யாக்கோபு 2:6-7 வசனங்களை பாருங்கள். ஐஸ்வர்யவான்கள் அல்லவோ உங்களை ஒடுக்குகிறார்கள், அவர்கள் அல்லவோ உங்களை நியாயாசனங்களுக்கு முன்பாக இழுக்கிறார்கள், உங்களுக்கு தரிப்பிக்கப்பட்ட நல்ல நாமத்தை அவர்கள் அல்லவோ தூஷிக்கிறார்கள் என்று அங்கே அவர்கள் செய்கிற காரியங்களை குறித்து சொல்கிறார். இவ்வாறு தேவனற்ற ஐஸ்வர்யவான்கள் தேவ ஜனங்களை துன்புறுத்தும் பொழுது தேவன் அதை பார்க்கிறார். அது மட்டுமல்ல, தேவன் நீதிமான்களை பின் நாட்களிலே கனப்படுத்துகிறார், தேவனற்ற ஐஸ்வர்யவான்களையோ தண்டிக்கிறார். அவன் உங்களோட எதிர்த்து நிற்கவில்லை என்று பார்க்கிறோம். அதாவது தேவனற்ற ஐஸ்வர்யவான்கள் செய்த காரியம் நிறைவேறிவிட்டது. அவர்கள் காரிய சித்தி உள்ளவர்கள் போல காணப்படுவார்கள். தாவீதிற்கு இந்த காரியமே கலக்கத்தை முதலாவது கொடுத்தது. கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டேன், அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தைப் போல் தழைத்தவனாயிருக்கிறான் என்று சொன்னார். ஒருவன் தவறு செய்தால் அதற்காக தண்டிக்கப்பட வேண்டியது அவசியம். பாபிலோன் ராஜா தவறு செய்து கொண்டே போனான், அவனை தடுப்பார் எவரும் இல்லை. தேவன் இவ்வாறே துன்மார்க்கரை சில வேளைகளிலே விட்டுவிடுகிறார், பின்னால் தண்டிக்கிறார். அவர்கள் தங்கள் அக்கிரமத்தை பெருக்கிக் கொண்டே போகிறார்கள். அவர்களை தேவன் இப்பொழுது நியாயம் தீர்ப்பதில்லை, ஆனால் அவர்களுடைய முடிவு மிகவும் கொடியதாயிருக்கும். செல்வமானது மனிதர்களுக்கு மகிழ்ச்சியை ஒருபொழுதும் தராது. தேவனுடைய மனிதனாக இருக்கிற ஐஸ்வர்யவான்களுக்கு இங்கு ஒரு அருமையான பாடம் வருகிறது. பிரியமானவர்களே, உங்களுடைய வங்கிக் கணக்கிலே எவ்வளவு பணம் வைத்திருக்கிறீர்கள்? இப்பொழுது இயேசு கிறிஸ்து வந்தால் அவர் உங்களுடைய வரவு கணக்குகளை பார்ப்பதற்கு நீங்கள் அனுமதிப்பீர்களா? அதை அவர் ஒரு நாளிலே செய்யத்தான் போகிறார். உங்களுடைய செல்வத்தை நீங்கள் எவ்வாறு பயன்படுத்துகிறீர்கள்? உங்களுடைய செலவு கணக்கிலே உங்களுக்காக செலவழிக்கப்பட்டது அதிகம் எழுதப்பட்டிருக்கிறதா? தேவனுடைய ராஜ்யத்திற்காக, தேவனுக்காக செலவழிக்கப்பட்டது அதிகம் காணப்படுகிறதா என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். நீதிமொழிகள் 30:8-9 என்ன சொல்கிறது? தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக, அதாவது என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தரலும் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, இதுவே நம்முடைய ஜபமாகவும் இருக்கட்டும். நாம் செல்வந்தர்களாக இருந்து தேவனை மறுதளிக்காமல், இல்லையென்றால் ஏழையாக இருந்து திருடாமல், தேவன் நமது படியை நமக்கு அளந்து போஷிக்க நம்மை அர்ப்பணிப்போம். ஒருவேளை கர்த்தருடைய சித்தப்படி நம்மை செல்வந்தர்களாக ஆண்டவர் இந்த உலகத்திலே வைத்திருப்பார் என்றால், அதற்கு காரணம் நம்மை சுற்றி இருக்கிற தேவையுள்ளவர்களுடைய தேவைகளை நாம் மனப்பூர்வமாய் சந்திப்பதற்காகவும், கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட உற்சாகமாய் கர்த்தருக்காக கொடுப்பதற்குமே என்பதை மறந்து போக வேண்டாம். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, ஐஸ்வர்யவான்களை குறித்து நீர் சொன்ன வார்த்தைகளை நாங்கள் கவனமாக கேட்டோம் ஐயா. எங்களிலே யார் யார் என்ன நிலைமையிலே இருக்கிறோம் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். எங்களை ஒருவேளை செல்வந்தர்களாக வைத்திருப்பீர்கள் என்றால், தவறான வழியிலே செல்வம் ஈட்டுகிறவர்களாய் காணப்படாதபடி நீரே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எங்களை காத்துக் கொள்ளும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற செல்வத்தினாலே நாங்கள் தேவையுள்ளவருடைய தேவைகளை சந்திக்கவும், உம்முடைய ஊழியத்திற்கு உற்சாகமாய் கொடுக்கவும் நீரே தொடர்ந்து எங்களை வழிநடத்த ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய இருதயத்திலே செல்வத்தை குறித்து என்ன எண்ணம் உள்ளவர்களாய் வாழ்கிறோம் என்பதை நீர் ஒருவரே அறிந்திருக்கிறீர். எனவே தொடர்ந்து அதை குறித்து எங்களோடு பேசும், உம்முடைய விருப்பத்தை தெளிவுபடுத்தும், அதற்கு கீழ்ப்படி எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.
1: நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94-42-25-26-27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585-460-460. எங்கள் இமெயில் முகவரி tamiltv@radio882.com.

0: Recording in progress.
1: ஆமீன் ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் விடுதலையின் வெளிச்ச நேரத்தில் தேவ செய்தி எடுத்து வர இணைந்திருக்கிறார் தேவ ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கர்ண அவர்கள். பெரிய திருச்சபை சார்பாக கோலார் சங்கவேல் பகுதி கர்நாடகா இந்தியாவிலிருந்து இணைந்திருக்கிறார். கத்தடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைக்க ஆயத்தமாக வந்திருக்கிறவரை பரிசுத்தாவியானவர் தாமே நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கத்தடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஊழியங்களையும் அவருடைய எல்லா காரியங்களிலும் கத்தடைய கரம் கூட இருந்து வழி நடத்துவாராக. வாழ்த்துவோம். புதிய வாரத்திலும் புதிய உற்சாகத்தோடு இணைந்திருப்பார் விசுவாசிக்கிறோம். கத்தர் நேற்றைய நாளிலே அபிஷேகித்திருப்பார் சபை ஊழியங்களிலே. இன்றைய நாளிலே புதிய உற்சாகத்தோடு இணைந்திருக்க ஊழியரை வரவேற்போம். அவருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இணைந்திருக்கவங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற மறுவலைப்பிலே கேட்கப் போகின்ற யூடியூப் கூடாக ஃபேஸ்புக் கூடாக ட்விட்டர் கூடாக பார்க்க போகின்ற கேட்கப் போகின்ற ஒருவர் சார்பிலும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம் பாஸ்டர். வழி நடத்துங்கள். ஆமென். காட் பிளஸ் யூ.
2: ஆமென். காட் பிளஸ் யூ பிரதர். தேங்க் யூ. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, அவருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. உங்கள் மதிலே பசுத்த ஆவியை குறித்து நான் பேசி வரும்போது பசுத்தாவின் வல்லமை, இயேசு நாமத்தின் வல்லமை, கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை என்று மூன்று தலைப்புகளில் மூன்று வாரத்தில் உங்கள் மதியில் நான் பேசினேன். இன்றைக்கு இயேசு சிந்தின விலையேற பெற்ற இரத்தத்தின் வல்லமை, பசுத்த ஆவி அவருடைய வல்லமையை கிரியை செய்கிறார், அவருடைய வல்லமை வைத்து அற்புதத்தை செய்கிறார். இயேசுவின் நாமத்தை புகழ்வதும் இயேசுவானவர் பேசின வார்த்தைகளை நினைவு ஊட்டவும் பசுத்த ஆவி அவருடைய நாமத்தை. ஆகவே பசுத்த ஆவி இந்த காலகட்டத்தில் நமக்கு கிரியை செய்கிறார். அடுத்ததாக இயேசுவின் நாமத்தின் வல்லமை குறித்து பார்த்தோம். அவருக்கு என்னென்ன எவ்விதமாக அவருடைய வல்லமை செயல்பட்டது பூலோகத்தில் வாழ்ந்த காலத்தில் என்று. போன வாரம் புதன்கிழமை பார்த்தோம் அவருடைய வார்த்தையின் வல்லமை என்று பார்த்தோம். அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு, அது மாறாத வார்த்தை, அந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, அந்த வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது நமக்கு அருளப்படுகிற கிருபை அது மிகப்பெரியது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு நாம் பார்க்க போவது இயேசு சிந்தின விலையேறப்பட்ட இரத்தத்தின் வல்லமை, பெற்ற ரத்தத்தின் வல்லமை என்ற தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததற்கு காரணம் தன்னை பலியாக அர்ப்பணிக்க. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்பது வேதம் சொல்லுகிறது. இந்த வேதத்தை நாம் அறிந்தவர்களாய், இந்த வேதத்தை புரிந்து கொள்ளுகிறவர்களாய், இந்த வேதத்திலே நாம் அவருடைய இரத்தத்தை குறித்து பேசும்போது அவருடைய இரத்தம் அவருடைய இரத்தத்தின் வல்லமை விசுவாசின் கிரியைகளை அழிக்கிறது, அவருடைய இரத்தத்தின் வல்லமை பாவ கட்டுகளை உடைக்கிறது, அவருடைய இரத்தத்தின் வல்லமை அசுத்தமாய் இருக்கிற ஒரு ஆத்மாவை பசுத்தப்படுத்துகிறது, அவருடைய இரத்தம் சாப கட்டுகளை உடைக்கிறது, அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பரலோகத்தின் பாக்கியத்தை கத்தர் கொடுக்கிறார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அவருடைய நாமம் மாறாத நாமம், அவருடைய நாமம் ஜீவிக்கிற நாமம், அவர் நாமம் வல்லமுள்ள நாமம், அவர் சிந்தின விலையேற பெற்ற ரத்தம். இன்றைக்கு நான் ஒரு ஊழியக்காரனாய் பேசுவதற்கு எனக்கு தகுதியை ஒரு ஸ்தானத்தையும் ஒரு கணத்தையும் கொடுத்தது என்னுடைய பாப கதைகளை நீக்கி பசுத்தமாக்கி அவருடைய பிள்ளையை பிள்ளையா இருக்கிற ஒரு பாக்கியத்தை கொடுத்திருப்பது அவருடைய ரத்தம். அவருடைய ரத்தத்தின் வல்லமையினால சுத்திகரிக்கப்பட்டோம், அவருடைய ரத்தத்தின் வல்லமையினால பசுத்தமாக்கப்பட்டோம், அவருடைய ரத்தத்தின் வல்லமையினால பாவ கட்டுகள் முறிக்கப்பட்டது, அவருடைய ரத்தத்தின் வல்லமையினாலே விசுவாசியின் வல்லமையிலிருந்து விடுவிக்கப்பட்டோம், அவருடைய ரத்தத்தின் வல்லமையினாலே பிசாசை ஆளுகிற பிசாசை எதிர்த்து நிற்கக்கூடிய திராணி உள்ளவர்களாய் நம்மை மாற்றினது அவருடைய விலையேற பெற்ற ரத்தம். ஒரு பசுத்தவான் பசுத்தத்திற்காக போராடும் போது அந்த பிசாசு எவ்விதத்திலும் எப்பக்கத்திலும் சோதனைகளை கொண்டு வந்தாலும் அதை மேற்கொள்வதற்கு வல்லமையை கொடுக்கிற அந்த பசுத்தமுள்ள ரத்தம், அந்த பசுத்தமுள்ள ரத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம். அந்த பசுத்த ரத்தத்தினாலதான் பாவம் மன்னிப்பு. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் இல்லை, பாவம் மன்னிப்பு இல்லை. பழையற்பாட்டிலே ஆடு அடிக்கப்பட்டது, பறவைகள் அடிக்கப்பட்டது, பலி செலுத்தினார், ஆயிரம் ஆயிரக்கணக்கான பலிகள் செலுத்தப்பட்டது பாவத்திற்காக. பலிப்பிடத்திலே ஒவ்வொரு இஸ்ரவேல் குடும்பத்தாரும் பலி செலுத்தி தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு சுத்திகரித்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டிய காலகட்ட நியாய தீர்ப்பின் காலத்திலே, இப்போது கிருபையின் காலத்திலே இயேசு சிந்தின விலையேறப்பட்ட ரத்தம், விலையேறப்பட்ட ரத்தம் நம்முடைய வாழ்க்கையில் கிருபையாய் பெற்றுக்கொள். எபிரேயர் 4:14 வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னும் மகா பிரதான ஆசாரியன் நமக்கு இருக்கிறபடினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம்.

எபிரேயர் 9:14 சொல்லியிருக்கிறது, நித்திய ஆவினாலே தம்மை தாமே பவித்ரத்த பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனச்சாட்சியை செத்த கிரியைகள் அற்ற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். நித்தியாவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனச்சாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு, அதாவது நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக, கரையில்லாத பலியாக, பாவமில்லாத பலியாக, பசுத்தத்தை ரத்தம் சிந்த ஒரு பலியாக, இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்தின அந்த இரத்தத்தினாலே அவருடைய பலியின் மூலமாக மறுவாழ்வு அடைவதற்கு கிருபையை பெற்றுக்கொண்டோம். அங்கேதான் சொல்லுகிறது, பவுல் சொல்லுகிறார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். நீயும் நானும் ஒன்றும் செய்யவில்லை, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு இயேசுவானவர் பலியாக ஒப்பு கொடுத்தார். அவர் பலி செலுத்தின பின்பு நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. அவருடைய இரத்தம், அவருடைய இரத்தத்தின் வல்லமை நம்மை பாதுகாத்தது, விடுதலை கொடுத்தது, மீட்பு கொடுத்தது, ரட்சிப்பென்னும் மிக பெரிய ஒரு கிருபையே நமக்கு அருளினது. பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவின் இரத்தம், இந்த கிறிஸ்துவின் இரத்தம் இல்லாதபடி யாரும் எவரும் ரட்சிக்கப்பட முடியாது. பாவ மன்னிப்பு இல்லை, அவருடைய இரத்தத்தின் மூலமாய்த்தான் பாவ மன்னிப்பு. அவருடைய இரத்தத்தின் மூலமாய் பாவ மன்னிப்பை பெறாதவன் கடைசி நாட்களிலே அவனுக்கு கர்த்தருடைய நியாய தீர்ப்பு சாதகமாயிருப்பாது இருக்காது, எதிர்ப்பாக இருக்கும். அந்த வரிசையில் நீங்களும் நானும் இருக்கிறோமா என்று யோசித்து பார்க்க வேண்டும். இந்த பழுதற்ற ஆற்றுக்குட்டி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட என்னுடைய வாழ்க்கை ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற அவருடைய வார்த்தை, அது நமக்கு போதுமானதா இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சொத்துறோம். இருளை அகற்றி, பாவத்தை அகற்றி, சாபங்களை அகற்றி உண்மையான வாழ்வை கொடுத்தவர், உண்மையான சமாதானத்தை கொடுத்தவர், உண்மையான அன்பை கொடுத்தவர், அந்த அர்ப்பணிப்பு, அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தை சிந்தின அந்த அர்ப்பணிப்பு, டெடிக்கேட்டட் லைஃப், உனக்கும் எனக்கும் அவர் வாழ்வு கொடுத்தார், அவருடைய வாழ்க்கையே அர்ப்பணித்தார், இதைத்தான் சிந்திக்க வேண்டியவர்களா இருக்கும்.

கிறிஸ்துவனுடைய ரத்தம் நாம் மீண்டமாய் ஜீவனை பெற்றுக் கொள்ளுவதற்கு நம்மை தகுதிப்படுத்தினது. அது எந்த அளவுக்கு நம்மை தகுதிப்படுத்தினது என்றால், நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு. அவருடைய ரத்தம் இல்லாதபடி யார நித்திய ஜீவனை பெற முடியாது, பரலோகத்திற்கு வர முடியாது. உரலா இருக்கிறவன், அதிகாரத்தை விட்டு கொண்டு இருக்கிறவன், அந்நிய தெய்வத்தை வணங்கி கொண்டு இருக்கிறவன், உலகத்தை ஆட்டி படைக்கிற பிசாசுக்கு கீழ்ப்படுகிறவன், கிறிஸ்தவர்களுக்கு எதிர்ப்பாய் மாறுகிறவன், கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாதவன், பைபிளை விரோதியே விரோதமாய் நினைக்கிறவன், அவனெல்லாம் அந்த காலகட்டத்தில், எந்த காலகட்டத்தில், இயேசு வரும்போது நியாயாதிபதியாய் அவன் நியாயம் தீர்க்கும் பொழுது அவனுடைய நிலைமையெல்லாம் பரிதாபமாய் மாறும். எரிகிற கடல், அக்னி கடலிலே தள்ளப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அக்னி கடலில் தள்ளப்படுவார்கள், இது நிச்சயம். அவருடைய வார்த்தை, அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகள் எவ்விதமாக சாட்சி உள்ளவர்களாய் இருந்தார்கள். வெளிப்படுத்தினல் விசேஷம் 12:11, மரணம் நேரிடதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனை பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். மரணம் நேரிடதா இருந்தாலும் அதற்கு தப்புவிக்கும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும், அவருடைய இரத்தமும் அவருடைய சாட்சியும் அந்த சாட்சியினுடைய வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். யாரை ஜெயித்தார்கள்? அப்போ ஜெயம் கொள்ளுகிறவர்கள், ஜெயம் கொள்ளுகிற விசுவாசிகள், ஜெயம் கொள்ளுகிற ஊழியக்காரர்கள், ஜெயம் கொள்ளுகிற வாலிபர்கள், ஜெயம் கொள்ளுகிற பெற்றோர், ஜெயம் கொள்ளுகிற இயேசுவை நம்பி பயணத்தை துவங்கின ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு ஜெயத்தை கூட, ஜெயத்தை கொடுக்க கூடியது இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தம். நமக்கு ஒரு காலமும் தோல்வி கிடையாது. ஜெய கிறிஸ்து அவசிந்தின விலையேற பெற்ற இரத்தத்தினால கழுவப்பட்ட என்னுடைய வாழ்க்கையில் திடத்தில் சொல்லுகிறபடி ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அப்போ சாட்சியின் வசனத்தினாலும் தங்கள் அவனை ஜெயித்தார்கள். அவனை என்பது யார்? நமக்கு விரோதி, இந்த உலகத்தை ஆளுகிற பிசாஸ், பாவத்தை செய்கிறவன், அநியாயத்தை செய்கிறவன், துணிந்து துர்மார்க்கதனமாய் குழப்பங்களையும் சோதனையும் கொண்டு வந்து போராட்டத்தின் வாழ்க்கையில் நிறுத்துகிறவன், நமக்கு விசுவாசத்திற்கு விரோதமாய் எழும்புகிறவன், பசுத்தத்திற்கு விரோதமாய் எழும்புகிறோம். தேவ வசனத்தை வாசிப்பதில் உறுதியாய் இருக்கும் போது அவைகளை பலவிதமான சோதனைகளை கொண்டு வந்து உனக்கும் எனக்கும் தேவ வசனத்தை வாசிக்காதபடி தடைகளை கொண்டு வருகிறவன், ஜெபிப்பதற்கு முழங்கால் படியிடும் போது அநேக தடைகளை கொண்டு வந்து தேவனுடைய வழியிலிருந்து பிரிப்பதற்காக திட்டங்களை போடுகிற அந்த பிசாசை ஜெயிக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து சிந்தின அந்த விலையேற பெற்ற இரத்தம் உனக்கு தேவை. பிசாசின் கிரியைகள் உன்னுடைய வீட்டிலே இருக்குமானால் அவைகளிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்வதற்கு இயேசு கிறிஸ்து சிந்தின விலையேற பெற்ற இரத்தத்தின் வல்லமை தேவை. அதைத்தான் சிந்தித்து பார்க்க வேண்டும், அதைத்தான் யோசிக்க வேண்டும். ஒரு சாட்சி உள்ள விசுவாசியா இருக்கிறாய்? அவருடைய வசனத்தை விசுவாசிக்கிற விசுவாசியா இருக்கிறாய்? அவர் சிந்தின வெள்ளேறு பெற்ற இரத்தத்தினால கழுவப்பட்ட விசுவாசியா இருக்கிறாயா? அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள் பசுத்தத்தில் வாழ்கிற ஒரு விசுவாசியா இருக்கிறாயா? சிந்தித்து பாருங்க.
ஜெயம் கொள்ளுவதற்கு இயேசு கிறிஸ்து இல்லாமல் ஒரு காலம் விசுவாச வாழ்க்கையில் நீ ஜெயம் கொள்ள முடியாது, ஜெயத்தை பெற்றுக் கொள்ள முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் ஒருவரே மகா பரிசுத்தம் உள்ள தேவன். அவர் ஒருவரே நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக அவர் சிந்தின விலையேறப்பட்ட இரத்தத்தினுடைய தியாகம் பெரியது. அதை அநேக தள்ளிவிடுகிறார்கள், விட்டு விடுகிறார்கள். இந்த குறைபாடெல்லாம் சிந்திக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் படுகிற பாடுகள், நம்மை மோதுகிற உபத்திரங்கள், நம்மை துன்புறுத்துகிற கண்ணீர்கள், இதெல்லாம் ஒரு நல்ல சாட்சியுள்ள விசுவாசிக்கு பிசாசு சோதனையை கொண்டு வந்து நம்மை திசை திருப்புவான். இருந்த போதிலும் பசுத்தாவி ஆலயமாய் நம்மை எடுத்துக்கொண்டு நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று சொல்லுகிறபடி நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற அந்த பசுத்தாவி நம்மை காப்பாற்றுகிறார், வழி நடத்துகிறார், ஆதரிக்கிறார், நம்மை விடுவிக்கிறார், நமக்கு வேண்டிய வல்லமையும் பலனையும் கொடுக்கிறார். இயேசுவானவர் எந்த வார்த்தையை உச்சரித்தாரோ அந்த வார்த்தையை நமக்கு ஞாபகப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை சரியான பாதையில் நடத்துகிற ஒரு பசுத்தாவி இருக்கும் போது பிசாசு நம்மை மேற்கொள்ள முடியாது, அவனே தோல்வி அடை, அவனே வெற்றி இல்லாமல் போகும். இதைத்தான் சிந்திக்க வேண்டும், யோசிக்க வேண்டும். உடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வார்த்தை குறைவில்லாத வார்த்தை, பலனுள்ள வார்த்தை, வல்லமுள்ள வார்த்தை.

ஒன்று யோவான் 1 அதிகாரம் 7 வசனம் எப்படி சொல்லுகிறது? அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம ஒளியிலே நடந்தால் ஒருவருக்கொருவர் ஐக்கியமாயிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவர் ஒளியில் இருக்கிறது போல, அதாவது இயேசு ஒளியில் இருக்கிறது போல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒளியில் இருக்கிறது போல நாம ஒளியிலே நடந்தால், அப்போ அவர் ஒளியில் இருக்கிறது போல அவர் நம்மை இருளில் இருந்து விடுதலை கொடுத்து வெளிச்சத்திற்கு வரவோ ஒளியில் இருக்கவோ கிருபை தந்தார்.

அந்த ஒளி எனக்குள்ளே வாசமாயிருக்கிறது. கிறிஸ்துவின் ஒளியை தரித்தவர்கள். ஆகவே தான் இயேசுசாமி சொன்னாங்க, நானே உலகத்தின் ஒளி, இருளடைந்த பூமி, பிசாசினாலே இருளடைந்தது இந்த பூமி. இருளின் அதிகாரமே அவனுடைய பெயர். இருளின் அதிகாரத்தை வைத்துக் கொண்டிருக்கிற அந்த பிசாசு இந்த உலகத்தை ஆளுவதற்கு, இந்த உலகத்தை இருள்படுத்தி கொண்டிருந்தான் பாவத்தினாலும் சாபத்தினாலும் பலவிதமான துர்மார்க்கத்தினுடைய கட்டுகளினாலும் அவன் அப்படி செய்த. ஆனால் கிறிஸ்து வந்தவுடனே இருளை அகற்றி ஒளியை கொடுத்தார். ஒளியில் வாழ்கிற பிள்ளைகளாய் மாறிவிட்டோம். அவர் சுவிசேஷத்தை பேச பேச இருளில் நடந்தவன் ஒளியில் வந்தடைந்தான். தோ அவரே உலகத்தின் ஒளி. அந்த உலகத்தின் ஒளி நம்மோடு கூட இருக்கும் போது ஆண்டவர் சொல்லி இருக்கிறபடி, சங்கீதக்காரன் சொல்லி இருக்கிறபடி, இருள் அவருடைய காலின் கீழ் இருந்தது இருக்கிறது. அப்போ அவருடைய காலின் கீழ் இருள் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இருள், இருள் நிறைந்த இந்த உலகம், இருள் நிறைந்த உலகத்தில் வாழ்கிற நீயும் நானும் கர்த்தருடைய ஆவியை பெற்றவர்களாய் இருக்க வேண்டும். அப்போ அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்ற ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவருடைய ரத்தத்திற்கு என்ன வல்லமை உண்டு என்றால் சகல பாவத்தையும் நீக்கக்கூடிய வல்லமை. அது நம்மை முற்றிலுமாக சுத்திகரிக்கிறது. சுத்தமாகிறோம், சுத்திகரிக்கப்படுகிறோம், சுத்தமாகிறோம். நம்மை சுத்திகரிக்கும் ஒரு இரத்தம் உண்டு என்றால் அந்த இயேசு கிறிஸ்து, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிந்தின விலையேற பெற்ற இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படுகிறீர்கள், சுத்தமாகிறோம். எல்லா கரை, என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் இருக்கிற எல்லா கரைகளும் நீக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினாலும் பலத்தினாலும் கிருபையினாலும் நிரப்பப்படுகிறோம். மகா பரிசுத்தமுள்ள கர்த்தர் நம்மை ஆட்டி படைக்கிறார். அவர் நமக்குள் வாழ்கிறார், அவர் நம்மோடு வாழ்கிறார். அப்போ சகல பாவங்களையும் நீக்கப்படுகிறது. பாருங்கள், ஒரு குடும்பம் பாவம் செய்த பிறகு பலி செலுத்த வேண்டும், இன்னொரு பாவம் செய்த பிறகு சில நாட்கள் கழித்த பிறகு இன்னொரு பாவம் செய்த பிறகு இன்னொரு பலி செலுத்த வேண்டும். அப்படியே வழக்கமாக எப்பப்போது பாவம் எல்லாம் செய்தீரோ அப்போதெல்லாம் ஒரு பலியை செலுத்தி தெய்வத்தின் இடத்தில் ஒரு சமாதானத்தை பெற்றுக் கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் பாவ மன்னிப்பையும் சமாதானத்தையும் பெற்றுக் கொண்டிருக்க இருந்தார்கள். அப்ப அந்த பலிக்கு சொந்தமா இருக்கிற ஆடை இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் ஒருவன் அதை பராமரிக்க பணத்தை கொடுக்க வேண்டும், அது செலவு இருக்கிறது. இல்லாவிட்டால் வீட்டில் ஆடு இல்லாதவன் அவன் ஒன்று வாங்க வேண்டும், அதற்கு அவன் விலை கொடுத்து வாங்க வேண்டும். அப்போ உன் பாவத்தை செய்த உன்னுடைய பாவ வாழ்க்கைக்கு நீ பலி செலுத்த வேண்டும் என்றால் நீ விலை கொடுத்து அந்த பலி செலுத்துகிற ஆடை வாங்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை பழைய ஏற்பாட்டில் இருந்தது. புதிய ஏற்பாட்டில் கிருபையாய் சகல பாவத்தையும். இன்னைக்கு ஒரு பாவம் செய்தன்னா நைட்டு அறிக்கையிடுற மன்னிப்பு கிடைக்கிறது, நாளைக்கு ஒரு பாவத்தை தவறி செய்து விட்டால் போய் சொல்லிவிட்டால் அதற்கு ஒரு மன்னிப்பு கிடைக்கிறது. பாவத்தை செய்து கொண்டே போனால் கிருபை இழக்கிறோம், அது வேற சப்ஜெக்ட். ஆண்டவருடைய கிருபாக்கியனுக்குள் தள்ளப்படுகிறோம்,
ஜாகிரதையாக. இந்த காலகட்டத்தில் கூட நான் நியாய தீர்ப்பு கர்த்தரிடத்தில் இருந்து வருகிறது. செய்து கொண்டிருந்த பாவத்திற்கு அடிமையாய் வாழ்கிற அந்த பாவத்திற்கு உன்னிலே இருந்து பலவிதமான பிரச்சனைகள் மத்தியிலே கடந்து வரும்போது கிறிஸ்து என்னும் கர்த்தர் அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த மிகப்பெரியதான தியாகம் சகல பாவங்களின் சுத்திகள். சகல பாவங்கள் நீ வாயை விட்டு அறிக்கையிட்டால் போதும் மன்னிப்பு கிடைக்கிறது. மனஸ்தாபப்பட்டால் நீ மனம் திருந்தினால் போதும் மன்னிப்பு கிடைக்கிறது. உனக்கு தண்டனை இல்லை. கர்த்தர் தண்டிக்கிறது கிடையாது. அவர் பொறுமையோடு இடைப்படுகிறார் நம்மோடு. கிருபையாக நமக்கு அருளப்படுகிற பாவ மன்னிப்பு என்று தாராளமாய் பாவத்தை குடிக்க கூடாது. பாவத்தை தொடர்வதற்கு பாவம் நம்முடைய இதயத்தின் வாசலில் படுத்து இருக்கக்கூடாது. பாவத்திற்கு அடிமையாய் மாறக்கூடாது. இந்த பாவத்தின் வழிகள் உன்னை நொறுக்கும். அடுத்ததாக நமக்கு பாவம் இல்லை என்பவனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. அப்ப பாவம் எங்க இருக்கிறதோ அங்க சத்தியம் இருக்காது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், நன்றாக யோசிக்க வேண்டும். உனக்கு பாவம் இருக்காது. சத்தியம் எங்க இருக்கிறதோ அங்கு உனக்குள்ள பாவம் என்டர் ஆகாது. அதுதான் அர்த்தம். அதுக்குத்தான் சத்தியத்தை வாசியுங்கள், சத்தியத்தை கேளுங்கள், சத்தியத்துக்கு கீழ்படியுங்கள், சத்தியத்தை வைத்து வாழுங்கள், சத்தியத்தை பின்பற்றுங்கள். கர்த்தருடைய சத்தம் அவருடைய சத்தியமாய் நம்முடைய காதில் உதைக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் சில நேரத்தில் நம்ம செய்யற பாவத்தை கூட அறிய எடுத்து கிடையாது. நாம் என்ன நினைக்கிறோம்னாக்கா இயேசுவின் ரத்தம் ஆட்டோமேட்டிக் மிஷின், அது நான் கேட்காமலே என்ன மன்னிச்சிடும்னு நினைக்கிறோம். தப்பு. இட்ஸ் வெரி கிரேட் மிஸ்டேக். அதை நாம் செய்வோம் அண்ணா.

பாவம் செய்த பிறகு நான் பாவித்தான் ஐயா என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். பசுத்தத்தை விட்டு தூரமாய் போகிறாய். அவர் வசனம் சத்தியம், அந்த சத்தியத்தினாலே அவர்களை பசுத்தமாக்கும். அப்ப சத்தியம் எங்க இருக்குதோ அங்கதான் பசுத்தமாக்கப்படும். இவைகளில் கண்ணோக்கமாக இருக்க வேண்டும். நீ என்ன பாவம் நம்மை ஆளுகை செய்யக்கூடாது. நம்முடைய சரீரத்தையோ நம்முடைய ஆத்மாவையோ பாவம் ஆளுகை செய்யக்கூடாது. அநேகருடைய பிரசங்கத்தில் பாவத்தை எச்சரிப்பதும் பாவத்தை குறித்து எதிர்த்து பேசுகிற பிரசங்கங்கள் இந்த காலகட்டத்தில் குறைவாய் இருக்கிறது. ஏனென்றால் மனிதன் ஆரோக்கியமான சத்தியத்தை கேட்க, ஆரோக்கியமான பிரசங்கத்தை கேட்க, சுகத்தையும் கிருபையும் ஆசீர்வாதத்தையும் அருளுகிற கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார் என்ற பிரசங்கத்தை கேட்பதற்கு ஆர்வமா இருக்கிறவர்கள், ஆனால் தன் வாழ்க்கையில் பாவம் செய்தபடினாலே ஆசீர்வாதம் தழுக்கப்படுகிறது, கிருபை இழக்கப்படுகிறது, தேவ கோபாக்கினை எனக்குள்ளே பிரவேசிக்கிறது என்று அநேகர் மறந்து விடுகிறார்கள். இதுதான் சத்தியம். ஆண்டவரை நீ விலை கொடுத்து வாங்க முடியாது. இஷ்டமா பாவத்தை செய்துட்டு எனக்கு ஆசீர்வாதத்து கூட என்று வேலை நீ ஜெபம் பண்ண முடியாது. ஆகவே நீ நானும் பாவம் இல்லாதவர்கள் என்று சொல்லுவதை காட்டிலும் ஆண்டவரே நான் பாவி, ஆண்டவரே செய்கிற குற்றங்களை இனி தொடர்ந்து செய்யாதபடி என்னை காத்துக்கொள்ளும், ஆத்மாவை காத்துக்கொள்ளும் என்ற ஒரு ஜெப ரீதியிலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே கர்த்தருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிற நிலையிலே இருக்க வேண்டும் ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையும் ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கையும். அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார், அதைத்தான் கர்த்தர் நோக்குகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கடைசியாக நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், அதான் முக்கியம், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதா. அப்ப பாவத்தை அறிக்கையிட வேண்டும், பாவத்தை ஒத்துக்கொள்ள வேண்டும், உன் மேட்மையிலிருந்து இறங்கி வர வேண்டும், உன்னுடைய கெட்ட குணத்திலிருந்து மாறுதல் தேவை. அறிக்கை இடுதல் என்றால் செய்ததை நினைத்து வருத்தப்படுவது, செய்ததை நினைத்து நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்பது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அறிக்கையிட வேண்டும், பாவ மன்னிப்பு பெற வேண்டும். பாவ மன்னிப்பு நமக்கு உறுதியாய் அளிக்கப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு மனிதன் அறிக்கையிடும் பொழுது என்ன நடக்கிறது என்றால் நம்முடைய பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படுகிறது. அப்ப அறிக்கை இட்டால்தான் பாவம் மன்னிப்பு. அப்ப அறிக்கை இடுவதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும். அதாவது மனம் திருந்துதல், செய்தது பாவம் தான், பாவத்தை மன்னிக்கக்கூடிய கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில் அவர் வர வேண்டும். அவர் வந்து எனக்கு

0: ஆளுகை செய்ய வேண்டும். அப்ப மன்னிக்கிறவர், நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர் யார் என்றால், அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில் உண்மை உள்ளவர், அவர் ஒருத்தர். நீதி உள்ளவர் அவர் ஒருத்தர். நீ பாவத்தை அறிக்கையிடும் போது உனக்கு நீதியை நிலைநாட்டுகிற கர்த்தர் அவர். அநியாயமெல்லாம் நீக்கப்படுகிறது, அறிக்கையிடுவதன் மூலமாக அநியாயமெல்லாம் நீக்கப்படுகிறது. நாம் சுத்தமாகிறோம், சுத்திகரிக்கப்படுகிறோம். அவர் உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறோம். தன்னுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அவர் உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்க, இந்த உண்மையும் நீதியும் நிலைநாட்டுகிற கர்த்தர் அவர், நீதி உள்ள தேவன் அவர், உண்மை உள்ள தேவன் அவர். நாம் அறிக்கையிடும் பொழுது ஜீயம் கொடுப்பதற்கு வல்லவராயிருக்கிறார். நீ பாவத்தை மேற்கொள்வதற்கு நமக்கு வல்லமை கொடுக்கிறார். அவருடைய ரத்தம் நமக்கு துணையாய் நிற்கிறது. அவருடைய ரத்தம் நம்மை மன்னிக்கிறது. அவருடைய ரத்தம் நம்மை வழிநடத்துகிறது. அவருடைய ரத்தம் நம்மை காப்பாற்றுகிறது. கண்களை மூடி நாம் ஜெபசு. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசுவனாக இயேசுவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்காக சொல், இஸ்ரவேலின் தேவன் நீர் மாறாத தேவன், வல்லமுள்ள தேவன். இரத்த சிந்தின விலையேற பெற்ற இரத்தத்தை குறித்து, அந்த இரத்தத்தின் மூலமாய் பாவ மன்னிப்பு, அந்த இரத்தத்தின் மூலமாய் ஜெயம் கொள்ளுதல், அந்த இரத்தத்தின் மூலமாய் நீதி கிடைத்தல், அந்த இரத்தத்தின் மூலமாய் சுத்திகரித்தல், அந்த இரத்தத்தின் மூலமாய் பரிசுத்தம் அடைய கிருபை தந்தி அதற்காய் சோத்திரம். ஆண்டவரே, யாரார் பாவ வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ, அந்த பாவ வழியில் சென்று கொண்டிருக்கிறவர்களை தடுத்து நிறுத்தக்கூடியது உம்முடைய சத்தியம். உம்முடைய சத்தியத்தினாலே மனம் மாற கிருபை தங்கள், உம்முடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்த உம்மோடு வாழ கிருபை தங்கள். கேட்கின்ற ஒவ்வொருவரும் அந்த சத்தியத்தை கேட்டவர்களாய், இதற்கு கீழ்ப்படிந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டவர்களாய், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை பெற்றவர்களாய், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையினாலே ஆண்டவரே கிருபை பெற்றவர்களாய் மாறுவதற்கும் உம்முடைய ஆசீர்வாதங்களை ஊற்ற வேண்டும் என்று செபிக்கிறேன். அன்பின் கரத்தில் ஒப்படைக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பசுத்தாவினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கொடுப்பதாக.
1: ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த இரத்தத்தை குறித்ததான அந்த வசதி எடுத்து வந்தீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் சபையும் ஒப்புவிக்கிறோம். நாங்கள் திரும்பமாக புதன்கிழமை இதே வழியிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் திரும்பமாக புதன்கிழமை சந்திப்போம் பாஸ்டர். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம். ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன். தேங்க்யூ பிரதர்,
1: ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் பால் லூயிஸ் கரன் அவர்கள் பெனியேல் திருச்சபை சார்பாக கோலார் தங்கவயல் பகுதி கர்நாடகா இந்தியாவிலிருந்து தேவசை எடுத்து வந்தார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இந்த வேளையிலும் எங்களுடன் இணைந்து ஊழியம் செய்கிற தேவ ஊழியர் பாஸ்டர் வானர் அவர்கள் வெளியில் சென்றிருக்கிறார். அவர் வரும் வரை ஒரு பாடலோடு இணைவோம். அதனைத் தொடர்ந்து அவர் வருகின்ற பொழுது வேத பாடத்தோடு இணைவோம். அதனைத் தொடர்ந்து ஜெபவேளை கூடாக தேவ ஊழியர் பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் இணைவார்கள். அவரை தொடர்ந்து தேவ ஊழியர் சகோதரி குலேந்திரனம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைவார்கள். அதனைத் தொடர்ந்து தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சில்லி இப்ரஹாம் அவர்கள் லண்டன் யூகேலிருந்து இணைவார்கள். பிரான்ஸிலே ஊழியங்களுக்காக சனி ஞாயிறிலே சென்றிருந்தார், திரும்பி வந்திருப்பார் என்று விசுவாசிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையில் ஒரு பாடலோடு கடந்து செல்கின்ற பொழுது கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். ஊழியர் பாஸ்டர் வானர் அவர்கள் வரும் வரை பாடலோடு இணைவோம்.

ஆமீன் ஆமீன். அருமையான பாடல்களுக்கூடாக கடந்து சென்றோம். நாங்கள் இந்த வேளையிலும் வேத ஆராய்ச்சிக்கூடாக கடந்து செல்வோம். வேத ஆராய்ச்சிக்கூடாக கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. கேட்கின்ற ஒருவரும் விடுதலை பெற்றுக்கொள்வார்களாக. ஆமீன். இதோ வேத ஆராய்ச்சி.

வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன் என்று தாவீதரசன் கூறுவது போல நாமும் வேதத்தை வாஞ்சையோடு ஆராய்வோமா?

கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதரனை சகோதரியே, யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்தின் கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறோம். இன்று நாம் யாக்கோபு 5:7 முதல் 20 வரை தியானிக்கப் போகிறோம். நாம் எப்படிப்பட்ட உலகத்திலே வாழ்கிறோம் என்பதை அப்போஸ்தலனாகிய யாக்கோபு மிகவும் தெளிவுபட கூறுகிறார். இது ஒரு பெரிய மோசமான உலகம், நாயை நாய் தின்னும் தத்துவத்தை பின்பற்றும் உலகம். வலியவர்கள் எளியவர்களின் முதியின் மீது ஏறி மேலே செல்லும் காலம் இது. இப்படிப்பட்ட உலகத்திலே நாம் ஏதாவது மாற்றம் செய்ய முடியுமா? நம்மாலே செய்ய முடியாது. அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மால் என்னதான் செய்ய முடியும்? தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு கூறும் வார்த்தைகளை சற்றே கவனிப்போமா? வாசிக்கிறேன், யாக்கோபு 5:7. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ, பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறான். இயேசு கிறிஸ்து பூமிக்கு திரும்பி வந்து அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் பொழுது ஒரு ஏழையான மனிதனுக்கும் நீதி கிடைக்கும். நேர்மையானபடி சரியானபடி நடத்தப்படுவான். இதை குறித்து வேதம் அநேக காரியங்களை சொல்கிறது. ஆகவே கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். தேவனுடைய ஆட்சியின் பொழுது இப்படிப்பட்ட நீதியான ஆட்சி உலகத்திலே முதன் முதலாவது ஸ்தாபிக்கப்படும். இந்த காரியத்தை குறித்து தீர்க்கதரிசிகள் குறிப்பிட்டு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். ஏசாயா 11:4 என்ன சொல்கிறது? நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே இதுவரை ஏழைகளுக்கு சரியான நீதி கிடைக்கவில்லை. ஆட்சியை தத்துவத்தை மாற்றி அமைத்து விடுவதனாலே இந்த ஏழை மக்களுக்கு நீதியான நல்ல நடத்துதல் கிடைத்துவிடும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் அது தவறான காரியமாகும். அதிகாரத்தின் பணத்தின் பின்னால் செல்லும் மனிதனிடத்திலே நாம் அவன் நீதியாக செயல்படுவான் என்று எதிர்பார்க்க முடியாது. அவர்கள் என்னதான் வாக்கு பண்ணினாலும் ஏழைகளை கவனிக்கப் போகிறதில்லை. அப்படிப்பட்டவர்களுடைய ஒரே நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவிலேயே இருக்கிறது. இந்த உலகத்தில் உள்ள ஏழை ஜனங்களே இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி போகிறார்கள். இயேசு கிறிஸ்துவே பூமியிலே வந்து தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கப் போகிறார். அப்பொழுது அவர் ஏழைகளுக்கு சரியானபடியான நீதியான நடத்துதலை கொடுப்பார். கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இது சிறந்த ஒரு வாக்கியம். இயேசு கிறிஸ்துவின் வருகை உலகத்திலே உள்ள தவறானவைகளை சரி செய்யப் போகிறது. இதை குறித்து நீங்கள் வேதத்திலே மீண்டும் மீண்டும் வாசிக்கலாம். இதை குறித்து தீர்க்கதரிசிகள் மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய மலை பிரசங்கத்திலே மிகவும் தெளிவாய் சொல்லியிருக்கிறார். தன்னுடைய ஆட்சியின் பொழுது ஏழைகளுக்கு நியாயமான நடத்துதலை கொடுக்க அவர் நோக்கமுடையவராயிருக்கிறார். மத்தேயு 6:19-24 உள்ள வசனங்களிலே இதை நீங்கள் பார்க்க முடியும். இதோ, பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறான் என்று ஒரு உதாரணத்தை இங்கே யாக்கோபு சொல்கிறார். அதாவது, முந்தின நாள் இரவிலே விதை விதைத்து அடுத்த நாள் காலையிலே அறுவடை செய்ய நினைக்காதே, பொறுமை தேவை என்கிறார். அறுவடை வருவது உறுதி, அது வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார். தேவனுடைய வசனத்தை விதைக்க சொல்லும் பொழுது நல்ல அறுவடையை கர்த்தர் தந்தார் என்று சில தேவனுடைய பிள்ளைகள் சொல்ல கேட்கலாம். ஆனால் இதற்கு அறுவடை என்று சொல்லக்கூடாது. இயேசு தம்முடைய சீடர்களை அனுப்பும் பொழுது நியாயப்பிரமாணத்தின் முடிவு காலத்திலே இருந்தார்கள். அவர்கள் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்குத்தான் இயேசுவால் அனுப்பப்பட்டார்களே ஒழிய உலகம் முழுவதும் அனுப்பப்படவில்லை. லூக்கா 10:2 அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் என்றார். பிரியமானவர்களே, ஒவ்வொரு காலமும் நியாய தீர்ப்போடு முடிவடைகிறது. நம்முடைய இந்த காலமும் தேவனிடத்திலிருந்து வரும் நியாய தீர்ப்பினால் முடிவடையும். அதுவே அறுவடை காலம். மத்தேயு 13:3 இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அவர் தம்முடைய தேவதூதர்களை அனுப்பி அறுப்பின் பொழுது சேகரிக்கப் போவதாக சொல்கிறார். விசுவாசிகள் அறுவடை செய்யப் போவதில்லை. அவர் கோதுமையை நின்று களைகளை பிரிப்பார். அப்படியானால் நாம் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும் பொழுது என்ன செய்கிறோம்? இயேசு கிறிஸ்து விதைக்கிறார். இன்றும் அவர் விதைகளை விதைத்துக் கொண்டே இருக்கிறார். இதுவே நம்முடைய பணியும் கூட. நாமும் தேவனுடைய வார்த்தைகளை விதைத்துக் கொண்டே இருக்கிறோம். நம்மால் இதைத்தான் செய்ய முடியும். நாம் விதைக்கிறோம், அறுக்கவில்லை. அவ்வாறு விதைக்கும் பொழுது சில நல்ல நிலத்திலே விழுகிறது, அநேகமானவை விழாவிட்டாலும் சில விழுகின்றன. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விழுந்த இந்த விதைகள் வளர்கின்றன. யாக்கோபு 5:8 வாருங்கள். நீங்கள் பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறதே. நாம் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் வெளிச்சத்திலே இப்பொழுது வாழ வேண்டும்
என்று வேதம் முழுவதிலேயும் நமக்கு போதிக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். வசனம் 9 என்ன சொல்கிறது பாருங்கள், சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள், இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். நீங்கள் அமர்ந்து மற்றவர்களை நியாயம் தீர்த்துக் கொண்டிருக்கும் பொழுது இயேசு வந்து விடுவார் என்றால் எப்படி இருக்கும்? உங்களுக்கே அதிக மனவேதனை உண்டாகும் இல்லையா? அவருடைய பிரசன்னத்திலே அவர் உங்களை நியாயம் தீர்ப்பது போல உணர்வீர்கள். யாக்கோபு சொல்கிறது என்ன தெரியுமா? உங்களுடைய வீட்டை ஒழுங்குபடுத்துங்கள், அவர் வரும் முன்னர் உங்கள் காரியங்களை சரி செய்து விடுங்கள், ஏனென்றால் நீங்கள் அதை சரி செய்யாவிட்டால் அவர் அவற்றை சரி செய்ய போகிறார் என்று சொல்கிறார். இதை ஒவ்வொரு விசுவாசியும் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம் பிரியமானவர்களே. யாக்கோபு 5:10 பாருங்கள், என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்க தரிசிகளை துன்பப்படுத்துதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். தீர்க்கதரிசிகள் நமக்கு எடுத்துக்காட்டாயிருக்கிறார்கள். அவர்கள் துன்பப்படும் பொழுது பொறுமையாக இருந்தார்கள். ஏனென்றால் நாம் விசுவாசத்தின் நிமித்தம் பாடுகளின் ஊடே செல்லும் பொழுது பொறுமையாயிருக்க வேண்டியது அவசியம் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். இன்றும் பாடுகளின் வழியாக வேதனைகளின் வழியாக கடந்து வருகிற என கருமையான விசுவாசியே, உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த திருஷ்டாந்தத்தை மனதிலே வைத்து பொறுமையோடே காத்திருங்கள். நிச்சயம் முடிவு உண்டு, சோர்ந்து போகாதிருங்கள். யாக்கோபு 5:11, இதோ பொறுமையாயிருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறாரே. அருமையான சகோதரனே, சகோதரியே, நாமும் யோபின் பொறுமையை கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா? நாம் யோபின் புத்தகத்தை வாசிக்கும் பொழுது யோபு பொறுமை உள்ளவராகவே நமக்கு தெரிய மாட்டார், மிகவும் பொறுமையற்றவர் போல வசனங்கள் வெளிப்படுத்தும். உண்மையில் அவர் பொறுமையை கற்றுக்கொண்டார் என்று சொல்லலாம். அவர் பொறுமையற்றவர்தான், ஆனாலும் அவர் பொறுமையை கற்றுக்கொண்டார். இங்கே அவர் எடுத்துக்காட்டாகவும் சொல்லப்படுகிறார். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள், கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறாரே என்கிறார். நீங்கள் யோபுவின் புத்தகத்தின் இறுதி பகுதிக்கு வந்து அங்கே தியானித்து பார்ப்பீர்கள் என்றால் யோபுவின் சோதனையின் முடிவை பார்க்க முடியும். அங்கே யோபு சிறந்த பாடங்களை கற்றுக்கொண்டதை குறித்து பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, தேவன் யோபுவோட இரக்கமாக மன உருக்கமாக இருந்ததையும் தாராளமாக அவருடன் காரியங்களை நடப்பித்ததையும் பார்க்கலாம். பொறுமை உள்ளவர்களோடு தேவன் எவ்வளவு மன உருக்கமாக செயல்படுகிறார் பார்த்தீர்களா? எனவேதான் உங்களுக்கும் பொறுமை வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் பொறுமையோட காத்திருக்கும் பொழுது, அவருக்காக காத்திருக்கும் பொழுது, நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலேயும் அவர் இரக்கமாக மன உருக்கமாக செயல்படுவார். யாக்கோபு 5:12 பாருங்கள், விசேஷமாய் என் சகோதரரே, வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது வேறெந்த ஆணையிலாவது சத்தியம் பண்ணாதிருங்கள். நீங்கள் ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல கடவீர்கள். அதாவது நீங்கள் ஒன்றை வாக்கு பண்ணும் பொழுது அதை நீதிமன்றத்திலே வேதத்தின் மீது கை வைத்து உறுதி எடுத்து சொல்வதை போன்ற கனத்தோட மக்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். மக்கள் அதை அவ்வாறு மதிக்க வேண்டும். உங்களுடைய உரையாடல் அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். நீங்களும் உங்கள் வார்த்தைகளை மதிக்க வேண்டும், மற்றவர்களும் உங்கள் வார்த்தைகளை மதிக்க வேண்டும். ஒரு ஊழியருடைய தகப்பனார் வங்கியிலே சென்று பணம் கடனாக பெறச் சென்றிருந்தார். அப்பொழுது வங்கியின் மேலாளர் மிகவும் பணி நெருக்கத்திலே காணப்பட்டார். ஆகவே அவருடைய தந்தை பணம் கேட்டவுடன் மேலாளர், சென்று பணத்தை வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார். உடனே தந்தை, ஐயா, நான் அந்த பாரத்திலே இன்னும் கையெழுத்து வைக்கவில்லையே என்றார். அப்பொழுது மேலாளர் கூறிய வார்த்தை அற்புதமானது. நீங்கள் பணத்தை திரும்ப தருவீர்கள் என்பது எனக்கு தெரியும், மட்டுமல்ல நீங்கள் சொன்ன சொல் தவறாதவர்கள், அதை நம்புகிறேன், பிறகு வந்து கையெழுத்து போடுங்கள் என்றார். ஆம் அருமையானவர்களே, நம்முடைய வார்த்தையையும் மற்றவர்கள் இவ்வாறுதான் மதிக்க வேண்டும். ஆனால் சிலருடைய வார்த்தையை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் அவர்கள் வார்த்தையை எவருமே மதிப்பதில்லை என்பது தெரியும். ஏன் தெரியுமா? அவர்கள் முன்பு தாங்கள் கூறிய வார்த்தைகள் எதையுமே நிறைவேற்றியிருக்க மாட்டார்கள், உள்ளதை உள்ளதென்று சொல்லியிருக்க மாட்டார்கள். அவர்கள் சொல்வதிலே 99% நம்ப முடியாது என்று பேசுவார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய வார்த்தையை நம்ப முடியாது. ஆனால் எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் கர்த்தரை நேசிக்கிற ஒரு விசுவாசியாயிருந்தால் எல்லா சூழ்நிலைகளிலேயும் நீங்கள் உண்மை பேச வேண்டும்.
உங்களுடைய வார்த்தைகளை எப்பொழுதும் எல்லாரும் நூற்றுக்கு நூறு நம்ப வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போமா? தொடர்ந்து யாக்கோபு 5:13 உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாயிருந்தால் சங்கீதம் பாட கடவன் என்று யாக்கோபு சொல்கிறார். துன்பப்படுகிறவர்கள் ஜபம் பண்ண வேண்டும், மகிழ்ச்சியாயிருக்கிறவர்கள் சங்கீதம் அதாவது பாடல் பாட வேண்டும் என்று யாக்கோபு சொல்கிறார். ஒரு சபையிலே பாடல் நடத்துகிறவர் இவ்வாறு சொல்வதுண்டு, இப்பொழுது எல்லாரும் உட்கார்ந்து கொண்டு சிரியுங்கள் என்பாராம். இவ்வாறு சொல்கிற அவரை பார்த்து ஒரு நாள் சபை போதகர், நீங்கள் இவ்வாறு சொல்வது எனக்கு திருப்தியாக இல்லை, இந்த சபையிலே எத்தனை பேர் மனபாரத்தோடு வந்திருக்கிறார்கள் என்று உமக்கு தெரியுமா? இவர்களிலே பலதரப்பட்ட தொழில் செய்கிறவர்கள், பல்வேறு விதமான சூழ்நிலையிலே வாழ்கிறவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய துன்பங்கள் நமக்கு தெரியாது. அவர்களை பார்த்து சிரியுங்கள் என்று சொல்வது சரியல்ல. துன்பப்படுகிறவர்கள் ஜபம் பண்ண வேண்டும், மகிழ்ச்சியாயிருப்பவர்கள் பாடல் பாட வேண்டும் என்றார். பிரியமானவர்களே, சிலர் சபைக்கு சென்ற பிறகு உற்சாகம் அடைவார்கள். ஆனால் நாம் சபைக்கு செல்லும் முன்னரே உற்சாகமும் புத்துணர்ச்சியும் உடையவர்களாக இருப்பது சிறந்தது. ஒருவேளை இந்நாட்களிலே நீங்கள் துன்பங்களின் வழியாக பாடுகளின் வழியாக கடந்து வந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் நேரம் எடுத்து ஆண்டவருடைய பாதத்திலே போய் உங்கள் பாரங்களை அவரிடத்திலே சொல்லுங்கள். ஒருவேளை திரும்ப திரும்ப அதைத்தானே சொல்லுகிறேன் என்று நீங்கள் நினைத்தாலும் பரவாயில்லை, அவரிடத்திலே உங்கள் உள்ளத்தின் பாரங்களை சொல்லிக் கொண்டே இருங்கள். அப்படி உங்களுடைய பாரங்களை அவர் மேலே நீங்கள் வைக்கும் பொழுதுதான் ஜபம்தான் உங்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுக்க முடியும். அதே வேளையிலே கர்த்தருக்குள்ளே திருப்தியோடும் மனமகிழ்ச்சியோடும் இருக்கும் ஒருவராக நீங்கள் இருப்பீர்கள் என்றால், வாயை திறந்து உரத்த குரலிலே கர்த்தரை துதித்து பாடுங்கள். அதையே தேவன் விரும்புகிறவராயிருக்கிறார். யாக்கோபு 5:14 என்ன சொல்கிறது? உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜபம் பண்ண கடவர்கள். சில ஆண்டுகளுக்கு முன்பு லாஸ் ஏஞ்சல்ஸ் என்ற பட்டணத்தின் அருகிலே உள்ள ஒரு சிறிய ஊரிலே ஒரு துயர சம்பவம் நடந்தது. ஒரு சிறுவனுக்கு இன்சுலின் மருந்து கொடுக்க வேண்டியதாக இருந்தது. அப்பொழுது அவனுடைய தகப்பனார் அவனுக்கு கொடுக்க வைத்திருந்த மருந்தை தூக்கி எறிந்தார். தேவன் தன்னுடைய மகனை சுகமாக்குவார் என்று கூறினார். ஆனால் அந்த சிறுவன் மரித்து போனான். உடனே அந்த வைராக்கியமான மனிதர், தேவன் அவனை உயிரோடு எழுப்பப் போகிறார், ஏனென்றால் அவன் அபிஷேகிக்கப்பட்டவன் என்றார். இந்த சபை பிரிவைச் சேர்ந்தவர்கள் போதகர்கள் இவ்வாறு போதிக்கவில்லை என்றே சொல்கிறார்கள். எல்லாரும் தெய்வ சுகம் பெறுவது இயலாது, அதற்கு தேவ சித்தம் வேண்டும், ஒருவர் சுகமாக வேண்டுமென்றால் தேவ சித்தம் இருந்தாலே முடியும் என்றே இந்த போதகர்கள் விசுவாசிக்கிறார்கள், போதிக்கிறார்கள். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தெய்வீக சுகத்தை பெற்றுவிடுவது தேவனுடைய சித்தம் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் ஒரு காரியத்தை நீங்கள் யோசிக்க வேண்டியது அவசியம். அப்படியானால் கிறிஸ்தவர்கள் ஒருபொழுதும் மரிக்க மாட்டார்களே? இந்த ஒரு கேள்வியையும் நாம் சிந்திக்க வேண்டியது அவசியம். நாம் ஒவ்வொருவரும் மரணத்துக்கு ஏதுவான நோயில் இருந்தாலும் தேவனால் சுகமாக்கப்பட்டு விடுவோமே? இது வேடிக்கையாய் போய்விடும் இல்லையா? தெய்வீக சுகம் என்பது நிச்சயமாக உண்டு, ஆனால் அது தேவ சித்தப்படியே சிலருக்கு கொடுக்கப்படும் என்பதை நாம் அறிய வேண்டும். ஒரு ஊழியர் தேவ கிருபையினாலே புற்றுநோயிலிருந்து விடுதலை பெற்றார். அருமையானவர்களே, தேவன் அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய சித்தப்படி தலையிடாவிட்டால் அவர் மரித்து போயிருப்பார். எல்லாரும் சுகமாக்கப்படுவது தேவ சித்தம் என்று சொல்லப்படுவது, விசுவாசிகளுக்கு போதிக்கப்படுவது ஒரு தவறான ஏமாற்றான போதனை என்பதை மறந்து போகக்கூடாது. அப்போதான் யாக்கோபு இந்த வசனத்திலே கேள்வி எழுப்பவில்லை, உங்களிலே ஒருவன் வியாதிப்பட்டால் என்ன செய்ய வேண்டும் என்றுதான் சொல்கிறார். மூப்பர்களை வரவழைக்க வேண்டும், அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜபம் பண்ண கடவர்கள். எண்ணெய் பூசுதல் அல்லது அபிஷேகம் பண்ணுதல் என்பதற்கு இரண்டு கிரேக்க வார்த்தைகள் உண்டு. ஒன்று சமய சார்புடையது, இது மத சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இதிலிருந்துதான் கிறிஸ்து அபிஷேகிக்கப்பட்டவர் என்ற வார்த்தை உண்டாயிற்று. இந்த செய்கைக்கு என்ன அர்த்தம் என்றால், நறுமணமான தைலத்தை கொண்டோ எண்ணெயை கொண்டோ பூசுதல் என்பதாகும். இந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டிலே 5 முறை மட்டுமே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியினாலே இயேசு கிறிஸ்துவை அபிஷேகித்ததை குறிக்கிறது. இரண்டாவது ஒரு வார்த்தை இதற்குண்டு, இது அநேக முறை புதிய ஏற்பாட்டிலே வருகிறது. மத்தேயு சுவிசேஷம் 6:17 விதமாய் வாசிக்கிறோம், நீயோ உபவாசிக்கும் போது
அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. இங்கே தலைக்கு எண்ணெய் பூசுதல் என்பதற்கு மற்றொரு கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது சாதாரணமான காரியத்தை குறிக்கிறது. இதை குறித்து ஒரு வேத வல்லுநர் சொல்லும் பொழுது, ஒரு கிரேக்க வார்த்தை உலகம் சார்ந்த சமயத்திற்கு மாறான பண்புடையது, மற்றது பரிசுத்தமான சமயம் சார்ந்த வார்த்தை என்று சொல்கிறார். இங்கே யாக்கோபு பயன்படுத்தியிருக்கிற வார்த்தை சாதாரணமான சமயம் சாராத கிரேக்க வார்த்தையாகும். எண்ணெய் பூசுதலான சாதாரண செய்கையை இது குறிக்கிறது. இசைக்கியா வியாதிப்பட்டிருந்த பொழுது அவருடைய பிளவையின் மேல் மருத்துவ குணமுடைய அத்திப்பழத்தை அடையை பற்று போட்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலன் யாக்கோபுவும் நடைமுறையான ஒரு காரியத்தையே சொல்கிறார், மூப்பர்களை வரவழையுங்கள், ஜெபியுங்கள், அதேவேளையிலே மருந்தை பயன்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். இந்த எண்ணெய் பூசுதல் மருத்துவ குணமுடையது என்று நாம் அறிகிறோம். அது சமய சடங்கான எண்ணெய் பூசி அபிஷேகித்தலை குறிக்கவில்லை, அதிலே வேறு ஒன்றுமில்லை. யாக்கோபு இங்கே மிகவும் நடைமுறையான காரியத்தை குறித்துதான் சொல்லிக் கொடுக்கிறார். அப்போஸ்தலன் யாக்கோபு ஒரு ஜெப வீரன் தான் என்று முன்னர் சிந்தித்தோம். அவர் சொல்கிறார், ஜெபிக்க மூப்பர்களை அழையுங்கள். ஆகவே நோய்வாய்ப்படும் பொழுது மற்றவர்களிடம் ஜெபிக்க சொல்லுங்கள், அதோடு மருத்துவரையும் பாருங்கள், அதில் தவறில்லை. விசுவாசிகளும் ஆசாரியத்துவம் உடையவர்களே என்பதை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று நம்புகிறேன். அதாவது ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுடைய ஊழியக்காரனே, ஆசாரியனே. அப்போஸ்தலன் யாக்கோபு இதை அடுத்து வருகிற வசனத்திலே தெளிவாய் சொல்கிறார். பாருங்கள், யாக்கோபு 5:15-16 வசனங்களை வாசிக்கிறேன். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது. அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று பார்க்கிறோம். ஆம், விசுவாசம் உள்ள ஜெபம் சுகம் தரும். இந்த சத்தியத்தின்படி தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் அழைத்து உங்கள் வியாதி நேரத்திலே ஜெபிப்பீர்கள் என்று நம்புகிறேன். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள் என்றும் சொல்கிறார். பிரியமானவர்களே, இங்கே நாம் கவனமாக கவனிக்க வேண்டியது, நாம் நம்முடைய பாவங்களை தேவனிடத்திலே அறிக்கையிட வேண்டும், ஆனால் நம்முடைய குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட வேண்டும். நான் உங்களுக்கு தீங்கு விளைவித்திருப்பேன் என்றால் அதை உங்களிடத்திலே அறிக்கையிட வேண்டியது அவசியம். அதே வேளையிலே என்னுடைய பாவத்தை உங்களிடம் அறிக்கையிட வேண்டிய அவசியமில்லை, அதை தேவனிடத்திலேயே அறிக்கையிட வேண்டும். அதேபோல நீங்களும் என்னிடத்திலே பாவத்தை அறிக்கையிட வேண்டுவதில்லை, அதை தேவனிடத்திலேயே அறிக்கையிட வேண்டும். 1 யோவான் 1:9 என்ன சொல்கிறது? நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியுமுள்ளவராயிருக்கிறார் என்று பார்க்கிறோம். என்னால் பாவத்தை மன்னிக்க முடியாது, அல்லது பூமியிலே வாழும் எந்த பரிசுத்தவானும் தேவனுடைய ஊழியக்காரனும் மற்றவர்களின் பாவத்தை மன்னிக்க முடியாது. தேவனால் மாத்திரமே அது முடியும். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலன் யாக்கோபு ஒரு ஜெப வீரர். இவரை வயதான ஒட்டகத்தின் முழங்கால்களை உடையவர் என்று சொல்வார்கள். அவ்வளவாக ஜெபித்து அவருடைய முழங்கால்கள் தேய்ந்திருக்கும். இப்பொழுது அவர் வேறொரு ஜெப வீரரை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். பாருங்கள், யாக்கோபு 5:17-18 வசனங்கள், எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான், அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. உங்களால் இதை கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? 3.5 ஆண்டுகள் எலியா கால நிலையை கட்டுப்படுத்துகிறவராயிருந்தார். 3.5 ஆண்டுகள் மழை பெய்யாதபடி இவர் தடுத்து நிறுத்தினார். அவர் மழைக்காக ஜெபிக்கும் வரையிலேயும் அது திரும்ப வரவில்லை. நீங்களும் எலியாவை போன்றவர்களே. எலியா ஒரு விசேஷித்த மனிதர் அல்ல, அவர் நம்மை போல பாடுள்ள மனிதர்தான். ஆனால் அவர் கருத்தாய் ஜெபம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். அந்த ஒரு ஜெபம் இன்று நம் ஒவ்வொருவரிடத்திலும் காணப்பட வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, உங்களிடத்திலே கருத்தாய் ஜெபிக்கும் பழக்கம் உண்டா? நாம் அநேக ஜெபக்குழுக்களிலே பங்கு பெறுகிறோம், அநேகருக்காக ஜெபிக்கிறோம் என்று சொல்லுகிறோம். ஆனால் நமது ஜெபம் கருத்துள்ள ஜெபமாயிருக்கிறதா என்பதை சற்றே எண்ணி பார்ப்போம். ஒருவேளை அப்படி நாம் கருத்தோடு ஜெபிக்காதவர்களா இருப்போம் என்பதை ஆண்டவர் உணர்த்துவார் என்றால் இன்று ஒரு தீர்மானம் செய்வோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழு பலனோடு கூட கருத்துள்ளவர்களாய் ஜெபிக்க
நாம் தீர்மானம் செய்வோம். யாக்கோபு 5:19-20 பாருங்கள். சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால், தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். பிரியமானவர்களே, இது சத்தியத்தினின்று விலகி போகிற ஒரு தேவ பிள்ளையை குறிக்கிறது என்று சில வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள். ஆனாலும் இது அவிசுவாசியான மனிதர்களையும் குறிக்கிறது என்பதே சரியாக தோன்றுகிறது. திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன் என்று சொல்கிறார். ஒரு அவிசுவாசியான பாவியான மனிதன் கர்த்தருடைய ரட்சிப்பின் அறிவிற்குள்ளே வருவான் என்றால், அவனுடைய பாவங்கள் அவை திரளாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே மூடப்படும். விசுவாசத்தினாலே நீதிமானாகுதல் ஒரு அற்புதமான காரியம். தேவன் நம்மை மன்னித்து இவ்வாறு நீதிமான்களாக்கும் பொழுது பாவங்கள் நம்மை விட்டு நீக்கப்பட்டு கிழக்கிற்கும் மேற்கிற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவாக நம்மை விட்டு அகற்றப்படும். அது நிரந்தரமாக போய்விடுகிறது. இது யாக்கோபு நிருபத்தின் நடைமுறையான விளக்கங்களுக்கு சிறந்த ஒரு முடிவுரையாக அமைகிறது. அருமையானவர்களே, யாக்கோபு நிருபத்தை பயின்ற நாம் வேதத்தை எந்த அளவு நடைமுறையாக பயிற்சிக்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும் என்பதை அறிந்து கொண்டோம் இல்லையா? வேதம் அறிவை வளர்ப்பதற்காக அல்ல, ஆவியிலே செழிக்க என்பதை மறந்து போகக்கூடாது. நாம் வேதத்தை கேட்டால் மட்டும் போதாது, அதன்படி நடக்க வேண்டும். ஆபிரகாமை போல தேவனுடைய சத்தத்தை கேட்டு செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். நாவை குறித்து ஜாக்கிரதையாயிருந்து வெறும் பேச்சினாலே அல்ல, நம்முடைய கிரியைகளினாலே நல்ல நடக்கையினாலே நமது விசுவாசத்தை காண்பிக்க வேண்டும். நன்மை செய்ய அறிந்தவர்களாய் இருந்தால் மட்டும் போதாது, நன்மை செய்ய வேண்டும். ஜெபித்தால் மட்டும் போதாது, கர்த்தருக்காக செயல்பட வேண்டும். இவ்வாறு அநேக நடைமுறையான காரியங்களை இந்த நிறுவத்திலே கற்றுக்கொண்டோம். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, இதை கேட்ட நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? எந்தெந்த காரியங்களிலே தீர்மானம் எடுத்திருக்கிறீர்கள்? சற்றே எண்ணி பாருங்கள். எந்த காரியத்திலாவது தீர்மானம் எடுக்கவில்லை என்றால், இத்தனை நாள் கருத்தாய் இந்த நிகழ்ச்சியிலே கேட்டதிலே பயனில்லை. எனவே மீண்டுமாக நேரம் எடுத்து யாக்கோபு நிருபத்தை வாசித்து பாருங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களோடும் பேசுவார். உங்கள் வாழ்க்கையிலே தீர்மானிக்க வேண்டிய காரியங்களையும் அவர் உங்கள் நினைவிற்கு கொண்டு வருவார். இயேசுவுக்காக வாழ்வதை பின்னாலே பார்த்துக் கொள்வோம் என்று காலம் தாழ்த்துகிறவர்களாக காணப்படுகிறீர்களா? பிரியமான சகோதரனே, சகோதரியே, இதுவே அனுக்கிற காலம். இப்பொழுதே ரட்சணிய நாள். இயேசுவை விசுவாசிப்பதை செயலில் காட்டுவேன் என்று ஒரு தீர்மானம் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், உங்களை வழி நடத்துவார், உங்களை கொண்டு அநேகரை ஆசீர்வதிப்பார்.

நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க் 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் உலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம். டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: பர்ஸ்ட பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4:4 அழகாக ஒரு வசனம் கூறப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருங்கள். மறுபடியும் நான் சொல்லுகிறேன், சந்தோஷமாய் இருங்கள். இரட்டையாக கூறியிருப்பதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சத்திய வேதாமத்தில் கருத்துள்ள வசனங்கள் ஆணித்தரமாக நம்முடைய உள்ளத்தில் பாய வேண்டும் என்றால் இரட்டையாக கூறப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். தேவாதி தேவன் அன்று ஆபிரகாமை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். ஒரு ஆசீர்வாதம் போதாதா? ஐயா ஆபிரகாம், உன்னை ஆசீர்வதிப்பேன். இரட்டையான ஆசீர்வாதம் இந்த வசனம். பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு எழுதின 4:4 Philippians 4:4 Rejoice always in the Lord. Again I say rejoice. மறுபடியும் நான் சொல்லுகிறேன், சந்தோஷமா இருங்க. தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பாங்க. எப்பொழுதும் என்ன நிலை வந்தாலும் சந்தோஷமாக இருப்பார்கள். கர்த்தரில் சந்தோஷமா இருங்க. துன்பம் தூக்கம் வறுமை வரலாம், எல்லாருக்கும் சந்தோஷமா இருங்க. நீங்க சந்தோஷமா இருந்தா துன்பத்துக்கு இடமே இல்லை. எவ்வாறு ஒரு வெளிச்சம் எடுக்கும் போது இருளுக்கு இடம் இல்லை. இப்பொழுது அதான் சொல்லுகிறாரு, சந்தோஷமா இருப்பீர்கள் என்றால் துக்கத்துக்கு இடம் இல்லை. சங்கீதக்கார் தாவீது அழகா சொல்கிறார், சகல ஜனங்களே கை கொட்டி தேவனை ஆர்ப்பரித்து பாடுங்கள் என்று சங்கீதம் சொல்கிறது அல்லவா? கை கொட்டி பாடு, தாளம் போட்டு. நமக்கு தேவாதி தேவன் 10 நரம்பு வேணியை தந்திருக்கிறார், 2 கரங்கள். அதை நாம் உண்டா கொட்டினோ தான் சத்தம் வருது, இந்த தாளம் வருகிறது. எவ்வளவு அழகா அங்க சொல்லியிருக்கிறார் பாருங்க. கை கொட்டி பாடும்போது தேவனுடைய ஆசீர்வாதம் வருவதை நாம் உணரலாம், நமக்குள்ளாக வருவதை நாம் உணரலாம். கை கொட்டி நாம் தேவனை துதித்து உற்சாகமா பாட வேண்டும் என்றால் கை கொட்டி பாடும். 2 கால்களை அழகா தேவன் கொடுத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? ஓடோடி சென்று சேவை செய்வதற்காக. மற்றவர்களுக்கு நாம் பார்க்கிறோம் அந்த நல்ல சமாதியன் கதை தான் சொல்லுகிறார். 3 பேர் அங்க போகிறார்கள். குற்றுயிராக கிடக்கிறான். வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? அவனை கண்டு பக்கமாய் விலகி போனாங்க. பார்த்தாங்க எல்லாம், பார்க்காம ஏதோ போயிட்டா சொல்லலாம், ஐயா சாரி நான் உங்களை கவனிக்கல. பார்த்து செல்கிறார்கள். அந்த பாதை விலகி அந்த கால்கள் அவர்களை எடுத்து செல்கிறது. ஆசாரியன் லேவியன், 3வது நல்ல சமாரியன். ஐயோ என்ன போல ஒரு மனுஷன் விழுந்து கிடக்கிறானே, அடிபட்டுகானே. அந்த கால்கள் ஓட்டமாக ஓடி வந்து அவனை மறுபடியும் அழைத்து தன் வாகனத்தில் வைத்து சத்திரத்துக்கு கொண்டு போகிறான். அதுதான் சேவை. நமக்கு கால தான் கொடுக்கு. ஓடோடி செல்கிறோமா? மற்றவர்களுக்கு உதவி செய்ய ஓடுகிறோமா? நாம் அவ்வாறு செய்வோம். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.
1: தேவனுடைய மகிமையின் ஆவியானவர் எவ்வளவு மேன்மையானவர், அவருடைய ஐஸ்வர்யம் எப்படிப்பட்டது என்று சொல்லி பார்ப்போமா?

0: ஹலோ.
1: ப்ரைஸ் லார்ட் அம்மா. ப்ரைஸ் லார்ட்.
0: ப்ரைஸ் லார்ட். யா ப்ரைஸ் லார்ட்.
1: ஆமென். நினைந்திருக்கவங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். நாங்கள் நினைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரி பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் மிஸ்ஸாக்கா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள் ஜெப வேலைக்காக. இந்த வேளையிலும் ஜெப வேலைக்குடாக கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் கத்தரண்ட ஜபங்களை ஒப்புவிக்க ஆயத்தமாக வந்திருக்கிறவங்களோட ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ். ஆமேன்.
0: புதிய நாளுக்காக சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கிருபையப்பா கிருபையப்பா கிருபையப்பா. தாங்குங்கப்பா தாங்குங்கப்பா தாங்குங்கப்பா. வளப்படுத்துங்கப்பா வளப்படுத்துங்கப்பா. நடத்துங்கப்பா தாங்குங்கப்பா. கிருபை கிருபை கிருபை. சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். மகிமைப்படுத்துறோம் கர்த்தாவே. காணக்கூடாதொழி சேரக்கூடாதொழி. மகிமையின் தேவன் மகத்துவத்தின் தேவனே, உங்களை துதிக்கிறோம். தேவர்களுக்காக உங்களோட பாதபடியில் வந்திருக்கிறோம் சுவாமி. தரை மட்டும் எங்களை தாழ்த்துறோம் சுவாமி. நாங்கள் மாத்துறோம் சுவாமி. நாங்கள் மாத்துறேன். உங்களோட கிருபையப்பா உங்களோட கிருபையப்பா. எங்களை வழி நடத்துற கிருபையப்பா. நன்றி சொல்லுறோம் நன்றி சொல்லுறோம் நன்றி சொல்லுறோம். கூடா கோடின ஆயிரம் கோடி நாடுகள் போதாதப்பா. ஐயா சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். விண்ணப்பங்களுக்காக உங்களோட மன்னிப்புகளுக்காக உங்களுடைய வேண்டுதல்களுக்காக வந்திருக்கிறோம் சுவாமி. மன்னிப்பும் கிருபைகளும் இரக்கங்களும் காரணியங்களும் இடத்தில் உண்டு சுவாமி. வேண்டிக் கொள்வோம் அந்த வகையாக இந்த நாட்கள் உள்ள காலங்கள் சூழ்நிலைக்காக வேண்டிக் கொள்வோம் அப்பா. அந்த நாட்களில் நடக்கிற பாவங்கள் அக்கிரமங்கள் அநியாயங்கள் கீழ்ப்படியாமை அப்பா ஒவ்வொன்றுக்காக உங்களோட பாதைப்படியில் வேண்டுகிறோம் சுவாமி. மன்னிங்கப்பா மன்னிங்கப்பா மன்னிங்கப்பா. தங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. ஜனங்கள் தங்களின் தாழ்த்தி மனந்திரும்பட்டும் சுவாமி. மனந்திரும்பட்டும் மனந்திரும்பட்டும் மனந்திருந்த கடைசி நாட்களில் உட வருகையின் காலத்தில் இந்த கிருவையின் காலத்தில் இந்த அனுக்கிற காலத்தில் ஒவ்வொருவரும் தங்களை தாழ்த்தி தங்களை பொல்லாத வழிகளை விட்டு ஆண்டவரே மனம் திரும்பவன் தேவனே. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பூமி கடையாந்தரம் எல்லாம் காண்கிறது. ஒவ்வொரு மனிதனையும் காண்கிறது சுவாமி. ஒவ்வொரு மனிதனும் கெட்டு போகக்கூடாது என்பது உங்களை சித்தமாக இருக்கிற சுவாமி. எக்காக உங்களுடைய குமாரனை இந்த உலகத்துக்கு தந்தீங்க சுவாமி. அப்பா அவ்வளவு நல்லவரப்பா பெரியவரப்பா கிருபை உள்ளவரப்பா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆண்டவரே இந்த நாட்களில் நடக்கிற எல்லா பாவங்களும் எல்லா அக்கிரமங்களும் எல்லா கீழ்படியாமைய காரியங்களையும் ஆண்டவரே ஒரு விஷயம் மன்னித்து மன்னித்து ஐயா அந்த ஜனங்களை திருப்பி கொண்டு வரும்படியாய் வாண்டிக் கொள்ளுறோம் அப்பா. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் வேண்டிக் கொள்ளுறோம் கிருபை அப்பா கிருபை கிருபை அப்பா கிருபை தான் அப்பா. சாதி இல்லாத மக்களுக்கு கிடைக்கிறது கிருபை அப்பா கிருபை அப்பா கிருபை தான் அப்பா. இந்த நாட்களில் வேணும் சுவாமி அப்பா. நன்றி சொல்லுறோம் நன்றி சொல்லுறோம் நன்றி சொல்லுறோம் நன்றி சொல்லுறோம். சோத்திரமாண்டவர் சோத்திரமாண்டவர் அப்பா. யுத்தங்கள் நடக்கிற இடங்களிலிருக்கு ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. தகப்பனே யுத்தத்தில் அல்லப்படுகிற ஜனங்களுக்கு ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா. கண்ணீரப்பா உயிர்களை போலப்பா வாழ்வாதாரம் உழந்து அலைகிற மக்களப்பா. இவர்களுடைய பாடுகள் கண்ணீர்கள் எல்லாம் கூட சமூகத்தில் காங்கிறவராக இருக்கிறீங்க சுவாமி. இவர்களுக்கு மன்னிங்க சுவாமி. அவர்களுக்கு திருப்பி கொண்டு வாங்க சுவாமி. ஆண்டவரே இவர்களை நோக்கி பார்க்கட்டும் கீழ்படியட்டும். பண்ணிக்கிற தேவனும் ஆசீர்வதிக்கிற தேவனும் நீங்க என்று சொல்லி தங்களை ஒரு விஷயம் தாழ்த்தி ஆண்டவரே உங்களோட முகத்தை நோக்கி பார்க்கட்டும் சுவாமி. மக்களுக்காக வேண்டிக் கொள்வோம் மக்களுக்காக வேண்டிக் கொள்வோம் மக்களுக்காக வேண்டிக் கொள்வோம். எந்த இடங்களில் யுத்தங்களை பண்ணி இருக்கிறீங்களோ அந்த இடங்களுக்கு இருக்கிற ஜனங்களை எல்லாம் காங்கிரதவனே காங்கிரதவனே அவர்கள் யுத்தத்தில் இழந்ததெல்லாம் பெற்று ஆண்டவர் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீங்க தானப்பா சமாதான கத்தன் நீங்க தானப்பா ஆசீர்வதிக்கிற சேவன். ஜனங்கள் ஆண்டவரே எங்களுக்கு நன்றி உள்ளவர்களாய் ஆண்டவரே. அந்த இடங்களில் இருக்கிற மக்கள் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படட்டும். அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் வேண்டிக் கொள்ளுறோம் கிருபையப்பா. சகப்பனே இந்த யுத்தத்திலே ஆண்டவரே எங்கெல்லாம் ஜனங்கள் சிதறப்பட்டு ஆண்டவரே கண்ணீரோடு ஆண்டவரே இருக்கிற மக்களுக்கு உதவி வேணும் சுவாமி. ஆண்டவரே இறக்கம் வேணும் சுவாமி. தாவரி பூரணி சுவாமி, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறது சுவாமி, வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. சடங்களில் கத்தாவே கீழ்படிந்தவர்களாய், சத்தியத்தை கேட்டு ஆண்டவரை மனம் திரும்புகிறவர்களாய், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வர்களாய் மாறட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பன, இவர்களுக்காக பிள்ளைகள் ஆண்டவரை இவர்கள் குடும்பங்களும் ஒன்றுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. ஆதாரத்தை நிறைவாக்கி கொடுங்க சுவாமி. நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம் தகப்பனே. நன்றி வியாதி அப்பா, வியாதி கல்லப்படுகிற ஜனங்களானப்பா, வியாதியஸ்தர்கள் ஆண்டவரே, கூக்குறது ஆண்டவரே, வியாதியஸ்தர்களை தொடுங்க சுவாமி. உங்களை நோக்கி கூப்பிடுற வியாதியஸ்தர்கள் குணப்படுவார்களாக, குணப்படுவார் நீங்களானப்பா. வியாதிகளை குணமாக்குறது அவன் பரிகாரியாகிய கத்தர், சிலரே சிலுவையிலே சுமந்து சித்த தேவன் ஆண்டவரே. வியாதிக்கு காரணமாக இருக்கிறவருக்கு படியாத காரியங்கள் எல்லாம் நீங்கி தங்களை தாழ்த்தி உங்களோட மாத்தை தேடி ஆண்டவரே, வியாதிக்கு காரணமாக இருக்கிற சாபங்கள் எல்லாம் முறிக்கப்பட்டு இவர்கள் ஆசீர்வாதமான நிலைக்கு வர வேண்டும் என்று இருக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் வியாதியஸ்தரை குணமாக்குன தேவன் நீங்க மாறாதவர் அப்பா, மாறாத உங்களுக்கு அந்த வியாதியஸ்தர் அந்த நாட்களில் ஆண்டவரை ஒருவர்தான பெருமையா போனதில்லை சுவாமி. யாரையெல்லாம் தொட்டீர்களோ அத்தனை பேரும் குணமாக்கப்பட்டவர்களாய் போனார்கள் சுவாமி. ஆண்டவரே உங்களுக்கு வந்தவர்களும் பெருமையாய் போனதில்லை சுவாமி. தகப்பனே ஜனங்களும் குடமாய் வரட்டும், குடமாய் திரும்பட்டும். வியாதிக்கு காரணமாய் இருக்கிற சகல காலம் காரியங்களையும் ஆண்டவரே இவர்கள் உணர்ந்தவர்களாய் ஆண்டவரே மனம் திரும்புகளாய் மாறட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் ஆண்டவரே. படுக்கையில் இருக்க முதியோர்கள் ஆண்டவர், வியாதி படுக்கையில் இருக்கிற முதியோர்கள் ஆண்டவரே, உதவி செய்யுங்கப்பா. அனாதரவாய் ஆஸ்பத்திரிகளில் எவ்வளவு முதியோர்கள் ஆண்டவரே, வீடுகளில் அனாதரவாய் அங்க உதவி இல்லாதவர்களாய் ஆண்டவர்கள் படுத்த முதியோர்கள் கத்தாய் தாங்குங்கப்பா. நெம்மதி வயதிலும் நான் தாங்குவேன் என்று சொன்ன வாக்கு தத்துவத்தின்படி ஆண்டவரே இவர்களுக்கு உதவி செய்யும்படியாக வேண்டி யாரெல்லாம் அப்படியா அவங்களை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் எல்லாம் சமயம் உங்களுடைய சமூகத்திலே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும். நம்மதியவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. வியாதி படுக்கையில் இருந்து ஆண்டவரே இவர்கள் படுகிற கண்ணீருக்கெல்லாம் ஆண்டவரை அப்பாறுத செய்யுங்கப்பா. தாங்குங்கப்பா, வரப்படுத்துங்கப்பா, உதவியற்ற மக்களுக்கு உதவிகளை அனுப்பி கொடுங்க சுவாமி. அதற்காக வேண்டிக் கொள்ளணும். மரண தருவாயில் இருக்கிற வியாதியஸ்தர்கள் இந்த நாட்களில், கைவிடப்பட்ட வியாதியஸ்தர்கள் இந்த நாட்களில் தங்களுடைய ஆத்மாவை உங்களுமாய் திரும்பி உங்களுக்கு ஒப்பு கொடுக்கட்டும் சுவாமி. தங்களை தாழ்த்தட்டும். தங்களுடைய காரியங்களை ஒவ்வொன்றையும் ஆண்டவர் எங்களை சமூகத்தில் ஒப்புவித்து ஆண்டவர் தங்களுடைய ஆத்மாவை ஒப்பு கொடுக்கட்டும் சுவாமி. தகப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம், இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம் தகப்பனே. நன்றி சொல்லிடுவோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சபாந்தவரையான சேசங்களோட தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம். தலைவர்களெல்லாம் காண்கிற தேவன் சுவாமி. எத்தனையோ தேசங்களின் குழப்பங்களும் தலைவர்களும் போராட்டங்களும் ஆண்டவரே தலைவர்களுடைய காரியங்களும் ஒன்றையும் காண்கிறது. அந்த தலைவர்களுடைய ஆளுகையில் ஆண்டவர் உண்மை நீதி உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. தேசத்துல மக்கள் ஆண்டவரே நீதி எற்றவர்களாய், நீதி புரட்டப்பட்டவர்களாய் தவிக்கிற மக்கள் அநேகம் உண்டு சுவாமி. இவர்களை எல்லாம் ஆண்டவரை விசாரிக்கிற தலைவர்களாக, நீதி செய்கிற தலைவர்களாக ஒவ்வொருவரையும் நடத்துங்க சுவாமி. தலைமைத்துவம் எல்லாம் நீங்க வைத்த தலைமைத்துவம் சுவாமி. ஒவ்வொரு தேசங்களையும் பகுத்து ஜனங்கள் எல்லாம் குடியமர்த்தி ஆண்டவர் ஆளுகையை கொடுத்த தேவன் நீங்க. இவர் உண்மை உள்ளவர்களா ஜனங்களை ஆளட்டும் சுவாமி. வேதத்தை இவர்கள் கரங்களில் வைத்து அப்பா உங்களை வார்த்தையின்படி ஆண்டவரை ஆளுகிறவர்களாய் மாறட்டும் சுவாமி. உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இவர்களும் குடும்பங்களும் ஆண்டவரை மனம் திரும்புதல் உண்டாகட்டும் சுவாமி. தகப்பனே இந்த தலைவர்களுக்காக வேண்டிக்கொள். அதிகாரங்கள் எல்லாம் நன்னைக்கு எதுவா எனக்கு கொடுத்த தேவன் நன்னைக்கு எதுவாகவே இருக்கட்டும் சுவாமி. தகப்பனே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி. இப்படியாக ஒவ்வொரு அதிகாரங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், ஒவ்வொரு தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் அப்பா. தேசத்தில் ராணுவ வீரர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. இவருக்கு கொடுத்த அந்த துறவாதம் ஆண்டவரே தேசத்தை காக்க, அவர் எப்பொழுது உண்மையுள்ளவர்களாக தேசங்களில் நிற்கட்டும். எந்தெந்த நிலையிலெல்லாம் நிற்கிறார்களோ தகப்பனே, அவர்களை பாதுகாத்து வழி நடத்துகிற அவருடைய காலங்கள் எல்லாம் கூட கரத்தில் இருக்கிற சுவாமி. அவர்களுக்காக வேண்டி அவருடைய குடும்பங்கள் எல்லாம் இங்கே எல்லாம் இருக்கிறது சுவாமி. அவர்களையும் போஷித்து வழி நடத்தி காத்துக் கொள்ளும்படியாக இந்த நாட்களில் சாட்சியுள்ள ஜீவியம் அவர்களிடத்திலும் இருக்கட்டும் சுவாமி. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படுகிற காரியங்களை கொண்டு அவர்களிடத்தில் இருக்கட்டும் சுவாமி. ஆசையில் அளிக்கப்படட்டும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிப்படியாக தேசங்களை இருக்கிற மக்களுக்காகவும் அதிகாரங்களுக்காக அவங்களுக்கு வேண்டிக் கொள்ளுவோம் சுவாமி. வேண்டிக் கொள்ளுவோம். கிருபை கிருபை கிருபை கிருபைதானப்பா அப்பா. நாங்கள் தகுதி கேட்டவர் அப்பா. அவங்களோட கிருபை தான் அப்பா. அவங்களோட கிருபை கிருபையினால் எல்லாவற்றையும் தாங்குறவரே நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்லுவோம் அப்பா. நன்றி தகப்பனே. இந்த நாக்கு எனக்கு தகப்பன் ஊழியக்காரர்களுக்காக மாட்டேன். ஊழியக்காரர் ஊழியக்காரங்க எல்லாம் நிற்கிறார்களோ சுவாமி. அந்த இடங்களில் எல்லாம் கத்தாவே அவர்கள் ஊழியத்தை மகத்துவப்படுத்தி ஆண்டவரே உண்மையாகவும் சாரத்துவத்தோடு ஆண்டவரை செய்கிறவங்களாய் அப்பா. எங்கெல்லாம் நிலை நிற்கிறார்களோ அவர்களை தாங்கி பலப்படுத்தி ஆசீர்வதித்து அபிஷேகத்தினால் நிரப்பும்படியாக வேண்டிக்கிறோம். என்ன நிலையில் இருந்தாலும் விழுந்து போகாதபடி தகப்பனே தாங்குங்கப்பா. தாங்கப்பா. போராட்டங்கள் ஆண்டவரை பிசாசின் வஞ்சனையான காரியங்களில் இருந்தும் ஆண்டவரை காத்துக் கொள்ளுங்கப்பா. அப்போ அவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் அப்பா. ஜனங்களுக்கு ஆண்டவரை வார்த்தைகளை கொடுத்து ஜனங்களை ஆயத்தப்படுத்துறவளாய், ஜனங்களை வழிநடத்துறவளாய், இவர்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. தேசங்கள் எல்லாம் வறட்சி அப்பா. பொருளாதாரங்கள் எல்லாம் விழுந்து ஆண்டவரே மக்களுடைய வாழ்க்கை செலவுகள் எல்லாம் பெரிய ஆண்டவர். ஜனங்கள் அங்கலாய்க்கிற மக்கள் ஆண்டவர். கூக்குரல் ஆண்டவர். சகப்பனே, அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவித பாவங்களும் குற்றங்களும் மன்னிக்கப்பட்டு இவர்களுடைய முகத்தை தேடுவார்களானால் நீங்கள் சுதமத்தை கொடுக்கும் தேவன் என்று சொல்லப்பட்ட வார்த்தை ஆண்டவரே இவர்கள் ஏற்றுக்கொண்டு இந்த கூக்குரலை ஆண்டு உங்களிடமாய் திருப்பட்டும் சுவாமி. தேவனே எங்களை நோக்கி பார்த்து கூப்பிடுறவளாக இருக்கட்டும் சுவாமி. தேசங்களை எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. மன்னிங்க சுவாமி. மன்னிங்க பாவங்கள் எல்லாம். மன்னிங்க அக்கிரமங்கள் எல்லாம். மன்னிங்க சுவாமி. தேசத்துக்கு ஒரு நன்மையை தாங்குவாமே. நீங்க தான் அப்போ அந்த நன்மையை இந்த மக்களை நோக்கி கூப்பிட்டு அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளட்டும் சுவாமி. அப்பா அந்த தேசங்கள் இருக்கிற வறட்சிகள் எல்லாம் நீங்கி ஆண்டவர் வேறு வாழ்வாதாரங்களும் ஆண்டவர் செழிப்போடும் உண்டாம்படி வந்து ஒரு நேர உணவு இல்லாம தேக்கிற மக்கள் ஆண்டவரே. பசியின் கொடுமை ஆண்டவரை. பசியினால் தவிக்கிற மக்கள் முதியோர்கள் குழந்தைகளின் ஆண்டவரே. பசியின் கிராக்கத்தை அறிந்த தேவன் சுவாமி. அப்பா நீங்க இந்த பூமியில எல்லா உணர்வுகளுக்கூடாகவும் கடந்து போன தேவன் சுவாமி. அனந்தரத்துல கூட ஆண்டவரை ஜனங்களை போஷித்து அனுப்பின தேவன் மாறாதவர் அப்பா. கூப்பிடுகிற காக்கைக்கு உணவு கொடுக்கிற தேவன் என்று வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிற சுவாமி. அப்படியான தேவன் ஆண்டவர் இறங்குங்கப்பா. அருள் செய்வர்களுடைய குற்றங்கள் குறைகள் பாவங்கள் எல்லாம் மன்னித்து மன்னித்து மன்னிக்கிற தேவன் நீங்கப்பா. இறக்கம் செய்யற தேவன் நீங்கப்பா. அப்பா அவங்களை கூப்பிடுறவர்களுக்கு இறக்கம் செய்யற தேவன் நீங்க சுவாமி. ஆண்டவர் இவர்கள் உங்களை கூப்பிட்டு தங்களுடைய பசி போக்கு வழியை தீர்த்து கொள்ள உங்களமா திரும்ப கொள்ளும் சுவாமி. உங்களமா கூப்பிடட்டும் சுவாமி. ஆசீர்வதிங்கப்பா. கிருஷ்ணாவை கொடுத்து போஷிங்கப்பா. நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்லுவோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. எங்கள் நாடு இருக்கிற சபைகளுக்காக வேண்டிக்கொள்ள சபைகளில் ஆண்டவரே. தகப்பன உண்மை இருக்கட்டும் சுவாமி. ஆவியோடு உண்மையோடு உங்களை ஆராதிக்கிறவளாய் மாறட்டும். தங்களை பரிசுத்தப்படுத்துறவளாய் ஆண்டவரை தங்களை ஆயத்தப்படுத்துறவளாய் குடும்பம் குடும்பமாய் சபைகளில் என்று ஆண்டவரை உங்களை ஆராதிக்கிறவளாய் மாற. அப்பா உங்களுக்கு உங்களுடைய கொல்லப்பட்ட சபை கொடுத்த விலை அதிகம் ஆண்டவரே. எங்கெல்லாம் உங்களுடைய சபைகள் இருக்கிறதோ சுவாமி அப்பா நீங்க தான் சபைக்கு தலைவராக இருக்கிறீங்க சுவாமி. ஜனங்கள் ஆண்டவரே விருமணமும் அன்பும் உள்ளவர்களாய் சபைகளில் ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் உங்களை ஆராதிக்கிறவளாய் இருக்கட்டும். உங்களை நேசிக்கிறவளாய் இருக்கட்டும். கத்தாவே சபை கற்றுகளா இருக்கட்டும், பெற்ற ரட்சிப்பை காத்து கொள்கிறவளா இருக்கட்டும், இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். கூட வருகையிலே ஆண்டவரே தகப்பனே தள்ளப்பட்டு போகாதபடி கைவிடப்பட்டு போகாது ஒவ்வொரு சபைகளும் கூட சமூகத்துக்கு சேர்த்துக் கொள்ளப்பட மனவாட்டிகளாக பசுத்தை உள்ள சுவையாக மாற வேணும்படி இருக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வந்துங்க பார்த்து மக்கள் வெளியில் நிற்கிறார் சுவாமி. தகப்பனே இந்த சபைக்கு வெளியில் நிற்கிற மக்களுக்காக வேண்டிக் கொள்வோம். இவர்களும் ஆண்டவரே வார்த்தையின் காரியங்கள் எல்லாம் அறிந்து கீழ்படிந்து தகப்பனே சபைகளில் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் அனுப்பிக்கிறோம், ரட்சிக்கப்பட வேண்டும் அனுப்பிக்கிறோம். இவர்களும் ஆசீர்வாதத்தை பெற்று ஆண்டவரே நம்முடைய வருகையில் ஆண்டவர் சேர்த்துக் கொள்ளப்படுவாராய். இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. நிற்கிற மக்கள் ஆயிரம் மூவாயிரம் பத்தாயிரம் ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவரை அற்புதம் செய்யுங்கப்பா, ஒரு அசைவை கொண்டு வாங்கப்பா. ஜனங்கள் சபைகளில் சேர்த்துக் கொள்ளப்படட்டும் சுவாமி, ரசிக்கப்படட்டும் சுவாமி, மனம் திரும்பட்டும் சுவாமி, எல்லா மக்களும் ஒரு மக்களால் சேர்க்கப்படட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுடன் தகப்பனே சபையில் நிற்கிற போதற்காக வேண்டி சபையை நடத்தக்கூடிய ஆசீர்வாதத்தை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க, சுகத்தை கொடுங்க, மெலத்தை கொடுங்க, வார்த்தைகளை கொடுங்க சுவாமி. ஆண்டவரே இவர்களுக்காக வேண்டிக் கொடுங்க. இவர்கள் குடும்பங்கள் எல்லாம் இந்த நாட்களில் ஆசீர்வாதமாய் ஆண்டவரை சாட்சியுள்ள குடும்பங்களாய் மண்மாதிரியான குடும்பங்களாய் ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி. ஆசீர்வதிக்கப்பட்டு அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம் அப்பா. அவர்களுக்காக வேண்டிக் கொள்வர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. சபைகளும் ஆண்டவரே குழு சபை போதமார்களும் உடையக்காரர்களும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைக்கு இந்த நாட்களில் திரும்பட்டும் சுவாமி, திரும்பட்டும் ஆண்டவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க. வந்தானப்பா அவர்களுடைய வாழ்க்கை உங்களை நோக்கி ஜபிக்கட்டும் சுவாமி, உங்களை நோக்கி ஆராதிக்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம் தகப்பனே. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா. விழுந்து போன ஊழியர்கள் ஆண்டவப்பா இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். இவர்கள் கொடுமையப்பா ஆண்டவரே, பணமான ஊழியம் அருமையான ஊழியம் உதாசீனப்படுத்தி ஆண்டவரே அசத்தை பண்ணி ஆண்டவரே எத்தனை ஊழியங்கள் ஊழியக்காரர்கள் விழுந்து கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. ஆண்டவரே இவர்களுக்கு உதவி செய்து இவர்களை திருப்பி கொண்டு வாங்க. இவர்களை ஆண்டவரே இருக்கிற பொல்லாத காரியங்களில் நாங்களை விட்டு நீங்கி இவர்களை திருப்பி கொண்டு வாங்க சுவாமி, திருப்பி கொண்டு வாங்க சுவாமி. விடமாமியான ஊழியம் மாய்மைப்படத்தக்கதா இவர்களோடும் பெற்ற சுவாமி. சத்ருவானவன் சூழிச்சித்து விடாதபடி ஆண்டவரை கத்தாவே எங்களை வந்த ஊழியங்கள் மகிமைப்படட்டும் சுவாமி, இவர்களுடைய ஊழியங்கள் மகிமைப்படட்டும் சுவாமி. இவர்கள் குடும்பங்கள் பிள்ளைகள் எல்லாரையும் காத்துக்கொள்ளுங்க சுவாமி. ஆசீர்வதிங்க இவ்வளவு மன்னிப்போல இறக்கங்களை உண்டு சுவாமி. நீங்க தள்ளி விடுகிற தேவன் அல்ல, அந்தவரையை தூக்கி விடுகிற தேவன், மடங்கடிக்கப்பட்டவர்களையும் தூக்கி விடுகிறது சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் அப்பா, வேண்டிக் கொள்ளுறோம். எந்த நிலையில் விழுந்தார்களோ சுவாமி அந்த இடத்தில் இருந்து எழும்பட்டும் சுவாமி, எழும்பட்டும் சுவாமி, எழும்பட்டும் கூட பாதுபடியில் வரட்டும் சுவாமி. மன்னிப்போல இறக்கங்களும் கூடத்தில் உண்டு சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தகப்பனே, வேண்டிக் கொள்ளும், வேண்டிக் கொள்ளும், வேண்டிக் கொள்ளும். ராஜ்யத்தின் சுவிசேஷ ஜாதிகளுக்கு அறிவிக்கப்பட வேண்டும் என்பதை உங்களுக்கு சுத்தமாயிருக்கிறது சுவாமி. தகப்பனே இவ்வளவு நல்ல தேவன் சுவாமி, நீங்க எவ்வளவு நல்லவர் அப்பா. உங்களுடைய சுவிசேஷம் இந்த நாட்களில் ஆண்டவங்கெல்லாம் அறிவிக்கப்படும் அந்த இடங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லுகிறோம். அதற்குரிய காலங்களெல்லாம் தந்திருக்கிறீங்க வளர்ந்து ஆண்டவரே, அதன் மூலமா ஆண்டவர் எங்களுடைய ஊழியங்களாம் எங்களுடைய வாத்தகங்கள்லாம் செல்வோம் எவ்வளவு வேகமாய் செல்வோம். அந்த காலத்தை நீங்க தந்திருக்கிறீங்க சுவாமி. அப்பனே எவ்வளவா நீங்க ஜனங்களை நேசிக்கிறீங்க சுவாமி. தேவந்தம் ஒரே புராண குமாரனை விசுவாசிக்கிறவனவனும் கெட்டு போகாம நித்தியவனே அடையும் அவரை தந்து இவ்வளவா இவ்வளவு அன்பு உண்டார் அந்த பிரதானம் ஐயா எங்களை வார்த்தைகளை தந்திருக்கிறீங்க சுவாமி, வந்திருக்கிறீங்க சுவாமி. அப்பா அவர்களுக்காக நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொங்கெல்லாம் வார்த்தைகள் சொல்லுகிறது வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவரே 30, 60, 100 மாய் பலங்குதாய் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் இருக்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக செய்கிற ஊழியக்காரர்கள் தகப்பனே உண்மையோடும் ஆண்டவரே, தகப்பனே சாராகவும் ஆண்டவரே நிதானத்தோடும் ஆண்டவரே இந்த ஊழியத்தை செய்கிறவளாக இருக்கட்டும், இருக்கட்டும், இருக்கட்டும், இருக்கட்டும். தகப்பன் கூட நாமம் ஒன்றே மகிமைப்படுவன், உங்களோட நாமம் ஒன்றே மகிமைப்படாத குடும்பங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீங்க பார்த்துக் கொள்வீங்க சுவாமி. இவர்களுக்காக வாங்கிக் கொள்ளுவது கிடைக்கப்பட்ட பட்டணங்கள் கிராமங்கள் இருந்த தேசங்கள் அநேகம் ஒன்று உண்டு சுவாமி. இன்னும் வேணும் சுவாமி, உரியக்காரர்கள் வேணும் சுவாமி. அந்த நாட்களில் நீங்கள் ஸ்ரீசரலுக்கு சொன்ன கிரகாரம் ஆண்டவரே அருகளையோ மிகுதி ஆக்கள் குறைவன் சொன்னார். அந்த நாட்களில் ஆக்கள் குறைவாக இருக்கிறான் சுவாமி. எழும்பட்டும் சுவாமி, எழும்பட்டும், எழும்பட்டும், எழும்பட்டும், மக்கள் எழும்பட்டும், பாலிப பிள்ளைகள் எழும்பட்டும், வயோதிபர்கள் எழும்பட்டும், போகிறவிடமெல்லாம் அவங்களை வாழ்க்கையை சொல்லக்கூடியவர்களாக இருக்கட்டும். வேலைத்தலங்கள் பல சாலைகளில் சந்திக்கிறமான ஜனங்களை சந்திக்கிற இடங்களில் உங்களை வார்த்தையை சொல்லக்கூடியவர்களாக இவர்களை மாற்றிவிடும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். அப்பா அங்கெல்லாம் மிஷனரிகள் ஊழியக்காரர்கள் எல்லாம் நிற்கிறார்கள். அந்த இடங்கள் எல்லாம் தாங்கப்பா தாங்க, கண்ணீர் எல்லாம் துடைக்கப்பட்ட பாடுகள் எல்லாம் தாங்கி சமாதானமும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை இவர்களை கட்டளிடுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம், வேண்டிக் கொள்ளுவோம், வேண்டிக் கொள்ளுவோம். அந்த அளவுக்கு ஜனங்களும் கேட்டு கீழ்படிந்து ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விற்கிறோம் சுவாமி. அவருடைய பிள்ளைகள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விற்கிறோம் சுவாமி. தேசங்கள் எல்லாம் திறக்கப்பட வேண்டும் சுவாமி. கிராமங்கள் எல்லாம் வெளிச்சத்துக்குள் வர வேண்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம் சுவாமி, வேண்டிக் கொள்ளுவோம். தேவைகளோடு இருக்கிறார்கள் சுவாமி. தேவைகளை சந்திக்கிற ஜனங்களை எழுப்பி கொடுங்கப்பா, எழுப்பி கொடுங்கப்பா. ஜனங்கள் மத்தியில் ஆண்டவர் அந்த உணர்வை கொடுங்கப்பா. அப்பா அந்த ஜனங்களோட பூலகத்துக்காக வாழ்ந்தது போதும் சுவாமி, இந்த பூமிக்காக வாழ்ந்து சேர்த்து வைத்தது போதும் சுவாமி என்று அந்தவரை அவருடைய இருதயங்களில் நிரப்புங்கப்பா, இருதயங்களை நிரப்புங்கப்பா. ஒன்றும் இல்லையாப்பா, ஒன்றும் இல்லை. ராஜ்யத்தின் காரியங்களுக்காக கொடுக்கிற மக்கள் இடம்பெற்று சுவாமி, இவ்வளவு தேவைகளோடு ஊழியர்கள் நிற்கிறார்கள் சுவாமி. ஊழியர் செய்வதற்கு பணம் தேவை என்ன அந்தவரே, அந்தவரே இவர்களை எழுப்பி கொடுங்க. நிறைவாய் கொடுக்கக்கூடிய ஜனங்களை எழுப்பி கொடுங்க. ஊழிய ஸ்தாபனங்கள் மக்களும் வாழ்வாதாரம் பெற்று பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு கிராமங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டோம். அப்படியே நன்றி சுவாமி, நன்றி சுவாமி, நன்றி சுவாமி, நன்றி சுவாமி. இரண்டு தேசங்கள் எல்லாம் வெளிச்சத்தை காண வேண்டும் என்று பெறாரும் வெளிச்சம் உண்டாகட்டும் சுவாமி. அகப்பனே இந்த நாக்குகள் ஞானங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க. அகப்பனே கடுமையான காலம் ஆண்டவர், அன்பில்லை ஆண்டவரே, அன்பில்லை ஆண்டவரே, அன்பில்லாமையினால் இத்தனையோ கொடுமையான காரியங்கள் ஆண்டவரே. பெற்றோர்களை தூசித்து, பெற்றோர்களை அழித்து, பெற்றோர்களை துன்புறுத்துற காலமும் ஆண்டவரே. அன்பில்லை, அன்பில்லை, அன்பில்லை ஆண்டவர். குடும்பங்களில் கணவன் மனைவி அன்பில்லை ஆண்டவரே, அன்பில்லை. சகோதரர் மத்தியில் அன்பில்லை, உறவுகள் மத்தியில் அன்பில்லை, ஜனங்கள் மத்தியில் அன்பில்லை. கொடுமையான காரியங்கள் அப்பா, இறக்கமற்ற காரியங்கள் தலையிறு தாடிக்கொண்டே இருக்கிற சுவாமி. அப்பா உங்களுக்கு அன்பு வேணும் சுவாமி. தேவ அன்புனால் தான் அப்பா அப்பா இவர்களை ஆண்டவரே திருப்ப முடியும், திருப்ப முடியும். தேவப்பனி ஊற்றுங்கப்பா, அவங்களோட அன்பினால் நிரப்புங்கப்பா. அன்பில்லாத வந்தவனை அறியான்னு சொன்னபிரா, நீங்க இல்லாவிட்டாலும் அந்த அன்பில்லாவிட்டவங்களை அறிய மாட்டார்கள் சுவாமி. ஊற்றுங்கப்பா, அவங்களோட அன்பினால் நிரப்புங்க. பின்னா அறியாம இந்த கடைசி நாள் ஒரு விஷயம், ஒரு விஷயம் ஐயா அவங்கள வரைக்கும் முன்பாக ஆண்டவரே இவங்களோட அன்பினால் ஊற்றுங்கப்பா. குடும்பங்கள் எல்லாம் வந்து சேரட்டும், குடும்பங்களின் கண்ணீர் மறையட்டும், பெற்றோரின் கண்ணீர் மறையட்டும், ஆனந்த கழிப்பு உண்டாகட்டும் சுவாமி. பிள்ளைகளுக்காக வேண்டிக்கும், இந்த பிள்ளைகளுக்காக வேண்டிக்கும், பாரிய பிள்ளைகளுக்காக வேண்டிக்கும். இந்த பாரிய பிள்ளைகளுடைய அன்பு மிகவும் முக்கியமானவர், பெற்றோரை நேசிக்கிற அன்பு முக்கியமானவர். சகப்பனே இந்த பாரிய பிள்ளைகளை திருப்பி கொண்டு உங்களோட தங்களை போக்கு போய் பெற்றோர்களுக்கு கண்ணீர் ஆண்டவர். ஐயா அந்த பிள்ளைகள் எல்லாம் பெற்றோரின் அன்பை பெற்றுக்கொள்ளாண்டவர், பெற்றோருக்கு அன்புள்ளவர்களாய் மாற வேண்டும். இவர்களெல்லாம் நீங்க கொடுத்த சுதந்திரமானவர், பெற்றோர்களுக்கு சுதந்திரமானவர். சுதந்திரங்கள் கட்டு போய் அழிந்து போய் பிசாசானவன் கொள்ளை கொண்டு போகாதவன் திருப்பி கொண்டு வாங்கப்பா, திருப்பி கொண்டு வாப்பா. வாலிப வயதில் ஆண்டவர் எத்தனையோ துன்பங்கள் ஆண்டவரே, கண்ணீரப்பா, விபச்சாரங்கள் அப்பா, தகப்பனே போதைகள் வந்து களவு வந்து சொல்லி ஆண்டவர் அழகிற வாலிப பிள்ளைகள் தகப்பனே திருப்பி கொண்டு வாங்கப்பா, திருப்பி கொண்டு வாங்கப்பா. எங்களை பிள்ளைகளை போல, எங்களை பேர பிள்ளைகளை போல வேண்டிக் கொள்ளுவோம் சுவாமி. இவர்கள் வாழ்வுடைய வேணும். இந்த வாலிப வயது சிருஷ்டி கத்திர நினி என்ற வார்த்தை ஆண்டவரே அவர்களுடைய இருதயங்களை தொட வேணும் சுவாமி, தொட வேணும் சுவாமி, தொட வேண்டிக்கொள்ளுறோம், வேண்டிக்கொள்ளுறோம், வேண்டிக்கொள்ளுறோம் அப்பா. நன்றி சொல்லுவோம் அப்பா. கனடா தேசத்துக்காக வேண்டிக்கொள்ளுறோம், தேசத்தின் நன்மைக்காக வேண்டிக்கொள்ளுறோம். அப்ப அவங்களை உறவு இங்க வந்து அழைக்கலாம் போது இவ்வளவு நன்மையை பெற்ற தேசமா ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே இருக்க இடமும் உன்ன உணவும் கொடுத்த தேசமா ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுவோம். நான் தேசம் இங்கே நிலையில ஆண்டவரே கத்தாவே பாவங்களாலும் அக்கிரமங்களாலும் விக்கிரகத்தினாலும் ஆண்டவரை நிறைந்து ஆண்டவரை தேசம் அசசிப்பட்டு கொண்டு போற சுவாமி எந்தவனே இந்த தேசத்துக்கு நீங்க தான் பதவி செய்வாங்க. ஒரு மனுஷனால் திருப்பி கொண்டு வர முடியாது சுவாமி, நீங்க தான் வேணும், நீங்க தான் அண்ணாக்கள் ஆண்டவர் ஊழியர்கள் மிஷன்கள் அந்த தேசத்துக்காக விட்ட கண்ணீர் ஆண்டவரே தேசத்துக்காக செய்த ஜபங்கள் உங்கள் சமூகத்தில் இருக்கிற சுவாமி ஒரு விஷயம் பாருங்கப்பா, ஒரு விஷயம் நினைவு கூறுங்கப்பா, தேசத்துக்கு ஒரு நன்மையை தாங்கப்பா. நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவர், இந்த நாட்களில் நாங்கள் தேசத்து நன்மைக்காக ஜபிக்கிறோம் ஆண்டவர். ஜபிக்க நன்மையை தர வல்லதேவன் நீங்க ஆண்டவர், எங்களை உறவுகள் இந்த தேசத்துல ரசிக்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம், நன்றி சொல்லுறோம். இன்னும் ஆண்டவரே தங்களுடைய வழிகளில் போறோம், உறவுகள் உண்டு சுவாமி. தங்களுடைய ஆத்மாவின் நிலையை உணராமல் ஆண்டவரை தங்களுடைய வழிகளில் போய்கொண்டிருக்கிறவங்க உறவுகளெல்லாம் திருப்பி கொண்டு வாங்க, திருப்பி கொண்டு வாங்க. இந்த நாட்கள் எங்கும் சத்தியம் உண்டு சுவாமி, கரங்களில் உண்டு சுவாமி, வீடுகளில் உண்டு சுவாமி, கேட்கிறவர்களாய் சபைகளில் உண்டு சுவாமி, கேட்படுகிறவர்களாய் ஆண்டவரே இன்னும் இன்னமாய் காலத்தை கடத்தி கொண்டு தப்பனே தங்களை வழிகளை சீராக கேடுள்ளதாக மாற்றிக்கொள்ளாதவர் இவர்களை திருப்பி கொண்டு வாங்க சுவாமி. இவர்களுக்காக நன்றி சொல்லுவோம், இவர்களுக்காக எத்தனையோ நாட்டு மக்கள் தேசத்துல இருக்கிறார்கள் நன்றி சொல்லுவோம். அவர்களுக்காக எல்லா மக்களும் ஒரு மக்கள் எல்லாரையும் நேசிக்கிறீங்க சுவாமி, அவருடைய எல்லா காரியங்களுக்காக நன்றிக்கிறோம். தேசத்தின் தலைவர்களை கருத்து தருவோம், தேவ பயத்தோடு நீதியோடும் தேசத்தை ஆளுகிறவர்களாய் மாறாட்டம். முதலாவது ஆண்டவரே அவருடைய ஆட்சியில வேதம் அவருடைய கரங்களில் இருக்கட்டும். அந்த நாட்களில் ஆண்டவரே அந்த தேசத்தின் நாளிகைக்கு வேதம் முன்மாதிரியாக இருந்து சுவாமி அப்பா இன்று ஆண்டவரே நாலு நல்ல ஆண்டவரே தசத்தை பண்ணி தங்களுடைய தங்களுடைய விருப்பத்தின்படி ஆண்டவரே சத்தங்களை கொண்டு வந்த ஆளாதபடி ஆண்டவரே இந்த தேசத்துக்கு ஆண்டவரே நன்மையை கொடுக்கிற அந்த வேதத்தை அவர்கள் கை கொள்ளும்படியாக வண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அவர்களுக்காக வண்டிக் கொள்வோம் கிருவையாப்பா, இவர்களுக்காக வண்டிக் கொள்வோம் கிருவையாப்பா, இவர்களுக்காக உறவுகள் எல்லாம் எந்தெந்த தேசங்கள் எல்லாம் வாழ்கிறோம் அந்த இடங்களில் எல்லாம் ஆண்டவரே நன்மையை காணக்கூடியதாக ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளக்கூடியவளாக மாற்றுங்க சுவாமி. எங்கும் ஆண்டவரே எங்களோட வார்த்தை உண்டு சுவாமி, ஆண்டவரே அறியேன் என்று சொல்லாதபடி தகப்பனே அப்படியான காலங்களில் நீங்க தந்திருக்கிறீங்க சுவாமி. கேட்கிறவளாய் கீழ்படுகிறவளாய் மனம் திரும்புகிறவளாய் ரட்சிக்கப்படுகிறவளாய் மாறட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே, வேண்டிக் கொள்ள அப்பா எங்களுடைய இலங்கை தேசத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. தகப்பனே எங்களுடைய தேசம் ஆண்டவர், எங்களை மூதாதையர் வாழ்ந்த தேசம், நாங்க வாழ்ந்த தேசம், தகப்பனே தேசத்துக்கு ஒரு நன்மையை தாங்கப்பா, ஒரு நன்மையை தாங்கப்பா, ஒரு நன்மையை தாங்க. தேசம் உங்களால் நன்மை பெற வேண்டும், நீங்க தான் அப்பா தேசத்தின் தலைவர், நீங்க தான் தேசத்தின் இரட்சகர், நீங்க தான் தேசத்தை ஆளுகிறவர். ஆண்டவரே இந்த தேசத்தை ஆளுங்க சுவாமி. ஆண்டவரே நாங்கள் வேண்டிக் கொள்ளுறோம், எங்களுடைய காலத்திலாவது ஆண்டவரே தேசத்துக்கு ஒரு நன்மை, ஒரு ரட்சிப்பு, ஒரு மனந்திரும உண்டாகட்டும் சுவாமி, உண்டாகட்டும். எங்களுடைய உறவுகள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாற வேணும் சுவாமி. தகப்பனே எங்கள் தேசத்துக்காக எல்லா வித விக்கிரக ஆராதனைகளும் பாதங்கள் கீழ்படியாமல் தேசத்தை விட்டாக பசத்தப்பட வேண்டும் என்று வைக்கிறோம் சுவாமி. தங்கள் ஊழியர்கள் ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளும் ஊழியத்தை பெற்ற ஒவ்வொருவரும் உண்மையோடும் ஆண்டவரே தகத்தோடும் அந்த தேசத்துக்கு நிற்கிறவர்களாய் ஆண்டவரே தேசத்துக்காக விற்கிறவர்களாய் தேசத்தை காத்துக்கொள்வர்களாய் இருக்கட்டும் சுவாமி. ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளும் ஜனாதிபதிக்காக நாகரோடு மந்திரி சபையில் இருக்கிறவருக்காக வேண்டிக் கொள்ளும் கொடுத்த ஜனாதிபதிக்காக நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே ஆண்டவரே தேவ பயம் அவரை சூழ்ந்து கொள்ளட்டும் சுவாமி, நீதி நியாயம் அவரை நடத்தட்டும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இப்படியாக ஆண்டவரே தேசங்கள் அநேகம் ஆண்டவரே, ரெண்ட தேசங்கள் அநேகம் தேசமெல்லாம் தேச மக்கள் எல்லாம் ஆண்டவரே வெளிச்சத்தை காண வேணும் சுவாமி. இரண்டு நாய்க்கமெல்லாம் அந்தகாரங்களெல்லாம் தேசங்களை விட்டு ஆண்டவரே சாலருடைய முழங்காலும் இடங்குவன் நாவுகள் எல்லாம் அறிக்கை செய்வன் நீங்க தான் தேவன் என்று சொல்லி ஆராதிக்க வேணும் சுவாமி. மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமிகள். ஆண்டவர் இருந்த தேசமானவர் இந்திய தேசமாக தேசமாண்டவர் இன்னும் ஆண்டவரே சாப்பினை வெளிச்சிக்கான இருளுக்குள்ளே இருக்கிறோம் சுவாமி. அந்தகாரங்களும் ஆண்டவர பிசாசின் கிரியைகளும் ஆண்டவரே அந்த தேசத்தை மூடிக்கொண்டிருக்கிறோம் சுவாமி. சகப்பன் இப்படியான இந்த தேசத்தை ஆண்டவரை திருப்பிக் கொண்டு வாங்க, திருப்பிக் கொண்டு வாப்பா. ஆண்டவரே கணங்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும், தாங்கள் ஆராதிக்கிற ஆராதனை யார் என்பதை உணர்ந்து கொள்ளட்டும் சுவாமி. சகப்பன் நீங்க தான் அப்ப ஆராதிக்கிற உரியவர், நீங்க தான் மகிமைக்குரியவர், நீங்க தான் ஆளுகைக்குரியவர். ஆண்டவரே அந்த தேசம் உங்களுடையதாய் மாறட்டும் சுவாமி. ஆண்டவரே படித்தவர்களும் அரசியல்வாத கண்களிலும் ஆண்டவரே அந்த இருளின் ஆதிக்கம் நீங்கி போகட்டும் சுவாமி, நீங்கி போகட்டும் சுவாமி. தேசத்துக்காக வேண்டி, தங்கள் உயிர்களுக்காக வேண்டி கொள்றோம். ஆசீர்வதிங்கப்பா, நடத்துங்கப்பா, நடத்து. இப்படியா இரண்ட தேசங்கள் இருக்கிற மக்கள் பெரிய வெளிச்சத்தை காணவன். அப்போ அந்த காலங்கள் உங்களை ஆதீனத்தில் இருக்கிற சுவாமி, இருக்கிற நீங்க நீதி நியாயம் உள்ள தேவன் சுவாமி, நீதி தவறாதவர் அப்பா. அந்தந்த காலங்களில் ஆண்டவரே நீங்களோட நீதியின்படி நடத்தி வருள்ள தேவன் சுவாமி. அந்த காலங்களில் ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்திலையும் செய்யறபடி நான் நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரமையா, ஸ்தோத்திரமையா அப்பா, சவனியே ஸ்தோத்திரம். அப்பா சங்கம் ரேடியோக்காக வேண்டிக் கொள்ளுறோம். தேவைகளை சந்திங்க, பிள்ளைகளை சந்திங்க, ஊழியக்காரர்களை சந்திங்க, நடத்துங்க. அவருடைய காரியங்களும் வந்து நீங்க ஆசீர்வதிங்க சாப்பிடி. இந்த நாட்களில் வேண்டிய சுகபல சமாதானத்தை காத்துவிடுங்க சுவாமி. அவருடைய குடும்பங்களும் ஒன்றையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. ஆசீர்வதிங்க சகப்பனி. எங்களுடைய பிள்ளைகள் குடும்பங்கள் எங்களை கருத்து தருகிறோம் சுவாமி. தகப்பனே மட்டுமா என் தகப்பனே, பிள்ளைகள் எங்களை சிறையினால் மொழி நடத்துறபடினோ நன்றி. ஆயிரம் கோடி நன்றி சொன்னாலும் போதாது சுவாமி. அப்படியாக நீங்க காத்து இருக்கிறவைக்கா நன்றி, நன்றி. எங்களையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவர். பூரண சமாதத்தோடு எங்களை காத்துக் கொள்வீங்கப்பா. நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். எல்லா காரியங்களுக்காக எங்களை சமூகத்தில் ஜபிக்கிறோம் சுவாமி. எல்லா ஜபங்களையும் கேட்கிறவரே நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. எல்லா கணமும் துதியுமே நீங்க தானப்பா. இயேசு நாமத்தில் ஜபிக்கிறவங்க நல்ல பிதாவி. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே அந்த ஜபங்களை கேட்டார் என்ற விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தர் தாமே உங்களுடனே கூட இந்த வழி நடத்துவாராக. நாளை நாளில் இதே வழியிலே சந்திப்போமா? அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா, காட் பிளஸ் யூ. ஆமீன். வழி நடத்தினார் இந்த விசுவாசத்தோடு வாஞ்சியோடு கத்தர் கொடுத்த தாளந்துகளுக்கு கத்தருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்மாதாயத்துக்காகவும் எடுத்து வந்து விதைத்திருக்கிறார்கள். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் சகோதரி குலேந்திரம் அவர்களை அழைக்க இருக்கிறோம். ஜெபங்களுக்கு ஊடாக வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன். அதனைத் தொடர்ந்து நாங்கள் தேவ செய்திக்கூடாக வேத பாடத்துக்கூடாக கடந்து செல்வோம். ஊழியர்கள் நினைவார்கள். இந்த வேளையில் நாங்கள் தேவ ஊழியர் சகோதரி பத்மாவதியையும் மன்னிக்க வேண்டும். பொது சகோதரி குலேந்திரமாவை அழைப்போம். பிரைசலோட்டம்மா, ஆமேன். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் இணைந்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். கத்தடைய கரத்திலே உங்களை ஒப்புவிக்கிறோம். எவங்களுக்கூடாக கடந்து செல்லுகின்ற பொழுதும் சடமாக சுயினமாக இருப்பவர்கள், புதிதாக எங்களுடன் இணைந்து ஊழியங்களை செய்கிற ஒவ்வொருவருக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ.
2: அன்பும் கிருபையும் ரக்கம் நிறைந்த பரிசுத்த தேவனே, இந்த நேரத்துக்காக, இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்கள் மத்தியில் வந்தருள வல்லவரே, உங்களுக்கு நன்றி ராஜா. ஜீவனாகிய ஜீவனாகிய ஜீவநாதனே, ஜீவ விருட்சமே, ஜீவனே, ஜீவ தண்ணீரே, உங்களை நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களோட அடியார் இந்த சங்கம் இணைந்து கூடும் பொழுது உங்களோட எங்கள் மத்தியில் நீங்கள் இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் இதுவரையும் வழிநடத்தின தேவன், இனிமேலும் வழிநடத்த வல்லவராயிருக்கிறவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த சங்கம மொழியிலே நேரம் தரையில அவரை வந்து காலையிலங்க நீங்க நடத்திட்டு வந்து கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. ஒரு பிள்ளைகளுக்கு இந்த மனதில் பாரத்தை போட்டு எப்படி நீங்கள் போய் காலத்திலிருந்து வேதத்தை வாசித்தீங்களோ அதே போல் உங்களோட பிள்ளைகள் இந்த மனதிலும் பாரத்தை போட்டு உங்களோட வார்த்தையை வாசிக்க வேணும் என்ற பாரத்தை போட்டு அந்த 165 நாளுக்குள்ள உங்களோட வார்த்தைகளை பங்கிட்டு வாசிக்கத்தக்கதாக இங்க கொடுத்த வெளிப்பாட்டுக்காக வழிநடத்தலுக்காக நடத்தி கொண்டு வர்றதுக்காக வழிநடத்த வல்லவராயிருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஞான கண்ணலையே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களோட பிள்ளைகளும் நேசிக்கும் பிள்ளைகளோட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்குற பரலோக ஞானத்துக்காக நன்றி, வெளிப்பாடுகளுக்காக நன்றி ஐயா. தூயரே தூயரே தூயரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம். துதிய மத்தியில் வாசம் துயர தூய தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுக்கு கொடுக்கிற கணத்தை துதிய மகிமையை உங்களை நேசிக்கும் பிள்ளைகளாயோகரம் உலக பொருளுக்கோ வண்டத்துக்கோ பெருமைக்கோ அந்தஸ்துக்கோ உயர்வுக்கோ கொடுக்காமல் உங்களோட நாமம் ஒன்றே மகப்பட வேணும், உங்களோட ராஜ்யம் ஒன்றே வளர வேணும் என்ற எண்ணத்தோடு உங்களுக்கு கொடுக்கிற ஆண்டவர் துதியையும் கணத்தையும் மகிமையும் கொடுத்து நடத்தத்தக்கதாக இந்த பொல்லாத உலகத்தில் இந்த இச்சலுக்களும் ஆப்பட்டு கூடாதபடி அடிமையாய் போய்விடாதபடி காத்துக்கொள்ள வல்லவரே, உறங்காமல் தூங்காமல் காக்கிறவரே, நீதியுள்ள நியாயாதிபதியே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, மனிதருடைய நீதி எல்லாம் கந்த சிலைக்கு சனம் சமன் அப்பா. உங்களோட நீதிதான் நீ நினைக்கிற நீதி, நீதியின் சூரியனே. உங்களோட நீதியின்படியும் உங்களோட நீதியுள்ள வழியிலும் உங்களோட நாமம் மாமப்படத்தக்கதாக உங்களோட பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் நீங்கள் எடுத்து இடகட்டி பாவிக்க முடியும் ஐயா. பரிசுத்தாவியானவரே எங்களை திக்கிட்டவர்களாக விடாதபடி எங்களுக்குள் எங்களோடு வாசம் பண்ற பரிசுத்தாவியானவரே, உங்களோட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அந்த அபிஷேகத்தை அவர்கள் போட்டெடுத்து விடாதபடி நடக்கத்தக்கதாக உங்களோட கிருபியை ஊற்றி வல்ல நாதா உங்களால் நடத்த முடியும். நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை உங்களோட தூய ரத்தத்தால் சுத்திகரித்தவரே உங்களுக்கு நன்றி. தூய ரத்தத்தினால் சுத்திகரித்து உங்களோட பிள்ளைகளை ஆண்டவர் இங்க தங்க மாலியங்களாக ஆசையை வைத்துக் கொண்டு வர பெரிய கிருபைக்காக உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி. இந்த வேலை எங்கள் மத்தியில் வந்திருக்கிறவரே உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். இதுவரை நேரம் ஒத்துழைப்பு கொடுத்த சாட்சி கூடாகவோ செய்தி கூடாகவோ வார்த்தை கூடாகவோ துதி கூடாகவோ உங்களை மாமப்படுத்தின பிள்ளைகளை அப்பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுவோம். அவர்களுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை நீங்க கொடுத்தீங்கள் என்று அந்த ஒரே உணர்வோடு ராஜா உங்களை உயர்த்தி தங்களை தாழ்த்தி மாமப்படுத்தத்தக்கதாக அவர்களுக்களால் நீங்க கிரியை செய்து கொண்டு வர்றதுக்காக கிருபை செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். உங்களோட கிருபை என்றும் உள்ளதையா, உங்களோட கிருபை ஒரு நாளும் மாறாது, ஒருபோதும் மாறாது. உங்களோட நம்பின பிள்ளைகள் மேல் நீங்கள் இலவசமாக ஊற்றுற இந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். தொடர்ந்தும் ஆண்டு அன்பின் தேவனே இந்த சங்கமம் ஒளியேலியே நீங்க தடதாமதமின்றி உங்களோட பிள்ளைகளுக்கூடாக நடத்தி கொண்டு வர வல்லவர், நடத்தி கொண்டு வாரீங்கள், அதுக்காக நன்றி. இத்தனை வருஷ காலமாக பொறுமையோடும் தாழ்மையோடும் உண்மையோடும் உங்களுடைய அன்பை இந்த உலக மக்கள் அன்பானவர்கள் அறிந்தவர்கள் அறியாதவர்கள் இயேசுவே உங்களை அறிய வேணும், உங்களை ஏற்றுக்கொள்ள வேணும். உயிர் உள்ள தேவன் நீங்கள், உண்மை உள்ள தேவன் நீங்கள், அண்டசராசரங்கள் எல்லாம் வாழ்கிற தேவன், பாவங்களை மன்னிக்கிற தேவன் நீங்கள் என்றதை அறிய வேணும் என்ற மனப்பாரத்தை

மொழியிலேயே நடத்ததாக இந்த ஒளியிலேயே தொடக்கினவிரேன். சங்கமம் அந்த பேரையே கொடுத்து தொடக்கி நடத்தி கொண்டு வாரதுகவினே உங்களுக்கு நன்றி நன்றி. இந்த ஒளியலையில் இணைவோர் இணைய போரும், இந்த ஒளியலையில் இணைந்து கேட்போர் ஒவ்வொருவரையும் இங்க தொட்டு தொட்டு தொட்டும் கூட அன்பை ருசிக்கத்தக்கதாக இப்பிரபஞ்சத்தில் இருந்து ஒளியின் பிள்ளைகளாக மாற்றி அமைத்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம். என்ன நோக்கத்துக்காக இந்த ஒளியை நீங்க தொடக்கிறீங்களோ தடதாமதம் வந்து இத்தனை வருஷ காலமா நடத்திருக்கதாக கிருபை செய்கிறது. அந்த நோக்கத்தை இந்த ஒளியலைக்குள்ளால் நீங்க நிறைவேற்றி நீங்க மகப்படுத்தக்கலாம், உங்களோட ராஜ்யம் வளர்த்தக்கலாம், உங்களுடைய கிருபியை ஊட்டி அப்பா உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துபிக்கிறமையா ஸ்தோத்திருக்கிறோம். அப்பா கொடுத்த பிள்ளைகளுக்காக மகனுக்காக மகளுக்காக நன்றி சொல்லுவோம். மகளே மாண்டவரே உடைய நேரத்தை நீங்க கொள்ள வேண்டும். உங்களுக்கு என்று அவ சாட்சியா வளர்த்தக்கதாக அவவே நீங்க எடுத்து பாவிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. என்ன நல்ல உற்சாகம் உள்ள ஆவியை கொடுத்த ராஜா, நீங்க அவருக்கு எல்லாமாய் போதுமன் அவரை வல்லவராய் நல்லவராய் வழிகாட்டியாய் ஆலோசனைக்கத்தராய் எல்லாமாய் இருந்து அவள் வழிநடத்தி கொண்டு வர வேணும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திருக்கிறோம். அவருடைய நேரங்களை நீங்க கொள்ள கொண்டு நடத்துறதுக்காக நன்றி. உங்களுக்கு என்று எதை செய்தாலும் அதில் நீங்க மகிமைப்படுத்தக்கதாக இருந்து செய்கிறவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திருக்கிறோம். கொடுத்த மகனுக்காக மருமகளுக்காக பேர பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுறோம். அந்த ரெண்டு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்களே. வாழ்வு வயதில் வந்திருக்கும் அந்த பிள்ளைகள் வழிதப்பை போய்விடாதபடி கடுவாகலம் போட்டு கட்டி வழிநடத்துறது வரே உங்களுக்கு நன்றி நன்றி. அவளுக்கு எது பாவம் எது பாவம் இல்லை என்று உணரத்தக்கதாக பெருசு தாவியானவரே நீங்கள் அவர்களை இடகட்டி அல்ல வளர்த்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி நன்றி. அக்கணம் பலந்தரும் குழுவார கண்டுகள் போலும் கனிதரும் திராட்சை செடி போலும் அவர்களை வளர்த்துக்கதாக செய்ய வல்ல பெருசு தாவியானவரே உங்களுக்கு நன்றி. ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்கோ. கடுவாளம் போட்டு கட்டி நடத்துங்க தப்பினே. என் மகனுக்காக மருமகளுக்காக நன்றி சொல்ல அதில் பெரிய ஆசங்களை நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. உங்களுக்கு நிலத்திருந்து காலம் ஒன்றி அந்த சபை சாட்சியாக அவர்கள் உங்களை ஆவியோடும் உண்மையோடும் ஆராய்ச்சி உங்களை மகிமையை கண்டுகொள்ளத்தக்கதாக செய்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா நன்றி. எடுத்து உங்களை ராஜ்யம் வளர்வதற்கு அவர்களையும் உங்களை எடுத்து அவர்களையும் உங்களால் எடுத்து பாவிக்க முடியும். பாவிக்க வல்லவர்களுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். சந்ததி சந்ததி ஆசீர்வாதத்தின் நோக்கம் உங்களோட ராஜ்யம் ஒன்று வளர வேணும், உங்களோட நாமம் ஒன்று மகிமப்பட வேணும் என்றே நீங்க இந்த சந்ததிய ஆசீர்வத்தேவனே பெரிய காரியங்களை செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன தேடுங்கள் அப்பொழுது பிளத்தீங்கள் என்று பிளத்தீர்கள் என்று வாக்கு தந்ததேவனே உங்களை தேடி நாடி உங்களை ஆராதிக்கும் பிள்ளைகளுக்கு பிழைப்ப கொடுத்து நீங்க நடத்துற கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே அவர்கள் வேலை செய்யும் வேலை ஸ்தலங்கள் ஓடும்பாக நன்று வாசம் பண்ணும் கூடாரம் என்ன சகோதரன் சகோதரியும் வாசம் பண்ணும் கூடாரம் சங்கமம் பொய்யல் நடக்கும் ஸ்டூடியோ ஓடும் வாகனங்கள் ஒவ்வொன்றையும் உங்களோட ரத்தத்தால் முத்திர போட்டு காத்து கொள்ளுங்க ஐயா. உங்களோட ரத்தத்தால் முத்திர போட்டு காத்து காத்து வல் நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்க வல்லமுள்ளதவன் ஐயா. உங்களை வல்லமைக்கு ஒன்றுமே இல்லையா ஐயா. அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே புறப்படுங்க காத்து கொள்ளுங்க ஆசீர்வதிங்கோ. என்னென்ன உங்களுக்கு வந்து என்னென்ன உங்களோட ராஜ்யம் வளர்வதற்கு என்னென்ன செய்ய வேணும் என்று அவருடைய மனதில் நீங்கள் வாஞ்சைகளை போடுகிறீர்களோ அந்த வாஞ்சைகளை நீங்க உங்களை நேரத்தில் நிறைவேற்றி அதுக்குள்ளாலும் அவர்கள் உங்களை மௌனப்படுத்தத்தக்கதாக இருவர் செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பானவர் மத்தியில் ஆயிலார் மத்தியில் இந்த சங்கம் ஓலியலே இணையும் ஒவ்வொருவரும் அவர்களில் உங்களை அவர்கள் பேச்சிலையும் செய்ய கதையிலும் சத்தத்திலும் உங்களை தாழ்மையும் உண்மையும் கண்டு அவர்களும் உங்களுக்குள் நெருங்கி வாழத்தக்கதாக நீங்க செய்து கொண்டு வர கிருபைக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் பின்பின் இந்த சங்கம மொழியிலேயே பொருட்படுத்திக் கொள்ளுகிறாஜா. பாடலுக்கூடாகோ செய்தி கூடாகோ எல்லாவற்றுக்கு மேலாக சாட்சி கூடாக துதி கூடாக உங்களை மாமப்படுத்தும் பிள்ளைகளை விட கட்டிக்கொள்ளும்.

0: சுயத்திலவர்களை எதையும் பேசிவிடாதீர்கள். உங்களோட செய்தியை கொடுக்கிறவர்களே, உங்களோட வார்த்தைகளை அவர்களுக்கு வெளிப்படுத்தி பாத்திய திரட்டாதபடி நேரத்துக்கு வந்து உங்களை மகமப்படுத்தி நடக்கத்தை உங்களை உயர்த்தி தங்களை தாக்கி மகமப்படுத்தத்தக்கதாக நீங்க கிருபை செய்து கொண்டு வந்த நீங்க இன்னும் கிருபை செய்ய வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம். தீங்குக்கு மனஸ்தாபப்படும் தேவன் நீங்கள் ஐயா. ஜோனாவின் தலையின் மேல் மேல் நீங்க நிழலை உண்டு பண்ணின தேவன் நீங்கள் ஐயா. மீனின் வயிற்றிலிருந்து ஜோனாவை காப்பாற்றிய தேவன், அந்த மீனின் வயிற்றில் அவர் சுவாசிக்கத்தக்க எனக்கு கொடுத்த அற்புதமுள்ள அதிசயமான தேவனே, இன்றும் நீங்க ஜீவனோடு இருக்கிறீங்க ராஜா. இவனோடு தல தேவன் பலத்து பாசத்தில் இருக்கிறீர்கள். அதுக்காக நாங்கள் சேர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். அதுக்காக நன்றி சொல்கிறோம். அது மட்டுமல்ல, உங்களை நேசிக்கும் பிள்ளைகள், உங்களை கூலியம் செய்யும் பிள்ளைகள் சோர்ந்து போகாதவரை, பெருவினப்படாதவரை, பழுதப்பி போய்விடாதபடி எங்களோடு கடைசி மட்டும் கூட இருக்கத்தக்கதாக தந்த பரிசுத்தாவியானதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்லுகிறோம். கலாத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, பரிசுத்தாவியானவரே, உங்களால் எல்லாம் கூடும் என்ற விசுவாசத்தை தந்து கொண்டிருக்கிற பரிசுத்தாவியானவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரம் நாடுகளில் நின்ற பிள்ளைகள், பிள்ளைகளுக்காக, ஒவ்வொரு பிள்ளைகள் ஆத்மாக்காக நன்றி சொல்லுகிறோம். இதை நடத்தும் ஆத்மாக்கள் ஒரு நடத்துகிற சோதரன் சோதரி அவருடைய குடும்பத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். என்ன இதில் ஒத்துழைப்பு கொடுத்து உங்களை மாம்பப்படுத்த போறோம். உங்களோட பிள்ளைகளுக்காக எங்கெங்கெங்கெங்கெல்லாம் இருந்தாலும் அவர்களுக்காக, அவருடைய குடும்பத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். உங்களோட ஊழியத்தை செய்த அபிஷேகத்தை பெற்று உங்களோட ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் உங்களோட பிள்ளைகளாக, பிள்ளைகளை ஒவ்வொருவருக்காக, அவருடைய குடும்பத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்கெங்கு இருந்தாலும் அவர்களை உங்களோட பரம்பகரத்தினால் காத்து வழிநடத்துங்கிறாய்யா. இந்த உலக ஆசை பாசை பொன் வெள்ளிக்கு இடம் கொடுத்து ஆண்டவரே உங்களோட நாமத்தை தூஷிக்காதபடி காத்து கொள்ளுங்கோ. உங்களுக்கு கொடுக்குற கணத்தையும் துதியையும் மகிமையும் கொடுத்து நடக்கிறவர்களா இருக்கத்தக்கதாக இந்த பொல்லாத உலகத்தில் ராஜா ஆண்டவர் ஒளியாக உப்பாக இருங்கள் என்று சொன்னதுவனே, ஒளியாக இருக்கத்தக்கதாக, ஒளி மங்கி போகாதபடியும் உப்பு சாரம் மட்டும் போகாதபடியும் இருக்கத்தக்கதாக உங்களோட பிள்ளைகள் ஒவ்வொருதரையும், உங்களை நேசிக்கும் பிள்ளைகள், உங்களோட அபிஷேகம் பெற்று ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொருதரையும், இந்த சங்கம மொழிகளில் இணையப்புற பிள்ளைகள், இணைந்த பிள்ளைகள், நடத்தும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சந்ததி சந்ததி சந்ததி சந்ததியாக நீங்க பொருட்படுத்தி பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. அப்பா எல்லாவற்றுக்கு மேலாக நீங்க வெறுக்கிற பாவங்களை இவர்கள் செய்து விடாதபடி பரிசுத்தாவியானவரே உணர்த்தி நடத்துங்கோ, உணர்த்தி நடத்துங்கோ. நாங்கள் ஒன்று கொண்டது இல்லை, நாங்கள் ஒன்று கொண்டு போகவும் முடியாது ஐயா. எப்படி வருங்கையோடு வந்தோமோ அதே போல் வருங்கையோடு தான் ஐயா வருவோம். எல்லாவற்றுக்கு மேலாக நாங்கள் உங்களோட அடைப்புக்கு தகுந்தவர்களா இருக்க வேண்டும். உங்களோட ராஜ்யத்தில் பங்குள்ளவர்களா இருக்க வேண்டும். உங்களோட ராஜ்யம் உலகத்தில் வரும் பொழுது உங்களோடு நாங்கள் நித்திய நித்தியமாய் வாழ வேணும், வாழ வேணும், வாழத்தக்க வழியை வகுத்து கொடுக்க வல்லவர் நீங்கள் என்றதை உணர்ந்து உங்களுக்கு முதலிடம் கொடுத்து உங்களை மாமப்படுத்தி உங்களோட நாமத்தை உயர்த்தி நடக்கிறவர்களா இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் அபிஷேகம் பட்டப்பட்ட ஊழியக்காரர் ஒவ்வொருவரையும் இடகட்டி வழிநடத்துங்க ராஜா. வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்களுக்காக, எங்களுக்காக இந்த உலகத்தில் பாலகனாக பிறந்து எங்களுக்காக நீங்கள் ஆண்டவரே ஆண்டவர் பெற்றாரோடு வருஷம் இருந்து எங்களுக்காக மூன்று வருஷம் நடந்து நடந்து திரிந்து ஊழியத்தை செய்து எங்களுக்காக, எங்களை பாவங்களுக்காக, எங்களை மீட்டெடுப்பதற்காக நீங்க கூற சிலுவை சுமந்து எங்களுக்காக நீங்கள் உயிரோடு எழுந்தீங்களே, எழுந்து ஆண்டவரை வாழும் வழியை வகுத்து விசேஷர்களுக்கு போதித்து என்றும் எங்களுக்காகத்தானே தகுந்த வலது பாரசத்தை பறந்து பேசிக் கொண்டிருக்கிறீங்க. அதுக்காக நன்றி. திரும்பவும் ராஜாதி ராஜனாக வெள்ள குதிரை பவனி வர போற எங்கள் இயேசுவே, உங்களை நாங்கள் உங்களோட பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் உங்களை மாமப்படுத்தி உங்களுக்கு உண்மை உள்ளவர்களாக, உங்களுக்கு சாட்சி உள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக ஒவ்வொருவரையும் இடகட்டி உங்களால் வளர்த்த முடியும் ஐயா. வளர்த்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அப்பா உங்களுக்கு எத்தனை நாமங்களை சூட்டினார்கள். ஆதி மந்தம் இல்லாத அருள் பெரும் சோதியே, அல்பாவும் மகாவுமானவரே. அப்பா உங்கள நாமம் ஒன்றே உச்சரித்து உச்சரித்து உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். துதியில விரும்புற தூய தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் துதியல் ஸ்தோத்திரங்கள் விண்ணப்பங்கள் வேண்டது ஒவ்வொன்றும் உங்கள் அண்டே தூபமாக வந்தடைய வேணுமாய் கேட்கணும். தடையின்றி தூபமாக வந்தடையத்தக்கதாக செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே விசேஷமாக வாழ்வ சந்ததிக்காக வருங்கிறோம் ராஜா. வருங்கால வாழ்வ சந்ததிகளை பொறுப்படுங்க ராஜா, பொறுப்படும் உங்களை நேசிக்கும் பிள்ளைகள். ஆண்டவரே எந்த விதத்திலும் பிறப்பக்கமோ இடப்பக்கமோ சாய்ந்து போகாதபடி உங்களை நோக்கி வெற்றி நட போடத்தக்கதாக கடைசி மட்டும் எங்களை ஆண்டவர் எங்களை கைவிட மாட்டார், எங்களை விட்டு விலக மாட்டார். எங்களுக்கு வாழும் வழியை அவர் வகுத்து தருவார் என்ற அந்த உணர்வோடு அவர்கள் ஆண்டவர் வெற்றி நட போட்டு உங்களுக்கு உங்களோட ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக உங்களோட ராஜ்யத்துக்கு வேலியாக்களாக அவர்களை உங்களால் பாவிக்க முடியும் ஐயா, உங்களால் பாவிக்க முடியும். அப்பாவாலுவ சந்ததியின் மத்திய சோறு வராதபடி சோர்ந்து போகாதபடி காத்து கொள்ளுங்கோ. நல்ல உற்சாகம் உள்ள ஆவியை கொடுத்து ஆசீர்வைத்து காத்து கொள்ளுங்க ராஜா. அப்பா எடுத்து பாவிங்கோ, எடுத்த வாலுவ சந்தையை எடுத்து பாவிங்கோ, ஆவிதன் ராஜாவே எடுத்து பாவிங்கோ. ஆண்டவரே படுத்து பட்டம் பெற்று ஆண்டவரே எங்களுக்கு எந்த தகுதியான வேலை கிடைக்கவில்லை என்று மனம் சோர்ந்து போயிருக்கும் பாலுவ பிள்ளைகளுக்கு நீங்க தான் ஐயா வாழும் வழியை வகுத்து கொடுக்க உங்களால் முடியும். அந்த மனம் சோர்வினால் மனம் வடிந்து கூட அன்பில் இருந்து இந்த வாழ்வு சந்து விலகாதபடி அருமையாக கொடுத்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்களோட ரத்தத்தால் முத்திர போட்டு காத்து கொள்ளுங்க ராஜா, காத்து கொள்ளுங்கோ. எந்த விதத்திலும் உங்களுக்கு பிரியமில்லாத காரியத்தை சிந்தியாதபடி கூறி உங்களால் தான் இந்த வாழ்வு சந்ததியை காத்து கொள்ள முடியும். காக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்னும் வாழ்க்கை துணைக்காக அங்கு கொண்டிருக்கும் உங்களோட பிள்ளைகளுக்காக பெறுகிறோம் ஆண்டவரே. நீங்க பரலோகத்திலே இந்த பிள்ளைகளுக்கு என்னத்தை நிச்சயத்து வச்சீங்களோ அதை நீங்க வெளிப்படுத்தி அதையே அவர்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த பிள்ளைகளை பிள்ளைகளுக்கு ஏற்ற துணைகளை கொடுத்து ஆசீர்வதிங்கோ ராஜா, ஆசீர்வதிங்கோ. பெற்றாருக்கு நல்ல பொறுமையை கொடுங்கோ ராஜா, அவர்கள் பொறுமை இல்லாமல் தவிக்காதபடி எங்கள் ஆண்டவர் எங்களோட பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை கொடுப்பார் என்ற விசுவாசத்தோடு உங்கள பாதத்திலிருந்து விண்ணப்பித்து அந்த பதிலை கண்டுகொள்ளத்தக்கதாகும். அது கூட உங்களை மாமப்படுத்தத்தக்கதாகும். உங்களால் செய்ய முடியும், செய்ய வல்லவர். உங்களால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை, என்னால் கூடாத காரியம் ஒன்றுன்றோன்று சொன்னவனே. எல்லாம் உங்களால் கூடும், அதுக்காக உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எனும் என் பிந்துவனே வாழ்க்கை துணைக்காக இங்கு கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கும் நீங்கள் எட்டு துணைகளை என்ற இடத்தில் கொடுத்து ஆசீர்வதித்து உங்களோட ராஜ்யத்தை வளர்த்தக்கதாகும். உங்களோட ராஜ்யத்துக்கு அவர்களை உதவியாக உங்களால் பாவிக்க முடியும். பாவிக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே இந்த மேற்பா கற்பவதிகளாக இருக்கும் பிள்ளைகளுக்காக உங்கள் வருகிறோம். கற்பத்தை தொட்டு ஆசீர்வத்த தேவனே உங்களுக்கு நன்றி. நிறவான குழந்தைகளை நிறவான உங்களை சிருஷ்டித்த பெற்றெடுத்து உங்களை துதிக்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்னும் பலவீனமாய் சோதீனமாய் இருப்போருக்கு அப்பா பரம வைத்தியன் ஆகிய தேவனே பரிகாரியான தேவனே அவர்களுக்கும் உங்களோட ஆசுவத்தை கொடுத்து அவர்கள் எந்த விதத்திலும் சோர்ந்து போகாதபடி தூக்கி எடுக்க உங்களால் முடியும். நீங்க பரம வைத்தியன் ஐயா, பரிகாரியான தேவன். எத்தனை பேருக்கு அற்புத சுகம் கொடுத்தவர், குன்றர்களுக்கு பார்வை கொடுத்த தேவன், சப்பானியை எழுப்பின தேவன் ஆண்டவரே. அப்பா உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்றங்க பேசவே ஆண்டவரே, உங்களோட அன்பின் கரத்தை நீட்டி பலவீனமாயிருப்போருக்கு ஆண்டவரே அற்புத சுகத்தை கொடுத்து இருக்கு நாளில் உங்களை மாமப்படுத்தி வாழத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். பயப்படாதே கலங்கிடாதே கைவிட மாட்டேன் என்று வாக்கு தந்த தேவன் அல்லவா அவருடைய பயத்தையும் கலக்கத்தையும் நீங்க நீக்கி அவர்களுக்கு ஏற்ற சுகம் கொடுத்திருக்கு. நாளில் உங்களை துதித்த வண்ணம் ஆண்டவர் நடக்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். எவ்வளவு அற்புதம் செய்த தேவன், குஷ்டரோகியை சுகப்படுத்தின தேவன் அல்லவா? காணரே நடக்க முடியாத சப்பானியை நீங்க எழுப்பின தேவன் அல்லவா? குருடருக்கு பாவை கொடுத்த தேவன் அல்லவா? இன்றும் ஜீவனோடு இருந்து அற்புதம் செய்து கொண்டிருக்கிற தேவனே, இந்த அற்புதத்தை உங்களை நேசிக்கும் பிள்ளைகள வாழ்க்கையில் நீங்க செய்த அவர்களை இன்னும் உங்களை மாமப்படுத்தி உங்களை துதித்த வண்ணம் ஒரு நிமிஷத்தையும் கழிக்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே, உங்களை துதிக்கும் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். அற்புதம் அதிசயம் செய்ய வல்லவர் நீங்கள் ஐயா. ஆண்டவேத்தினோ குடும்பத்தில் அப்பா உங்களை சாயலாக படுத்த பிள்ளைகள் புத்தி குறவினால் ஆண்டவரே, ஆண்டவரே அவர்கள் சமுதாயத்தில் அந்த பாடசாலைகளில் எல்லாம் ஆண்டவரே அவர்கள் படிக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கும் அந்த பிள்ளைகளுக்காக, உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்காக உங்களை என்று வருகிறோம் அன்பின் தேவனே. அந்த பிள்ளைகள் இந்த உலகத்தில் நீங்க சிரித்தீங்க, நீங்க தான் உங்களோட சாயலாக சிரித்திட்டீங்க. இந்த குறவோடு இருக்கிறவர்களை நிறைவாக்க உங்களால் முடியும் ஐயா, உங்களால் முடியும். இவ்வளவு அற்புதம் செய்ததுவன் அவர்களுக்கு என்ன நல்லது என்பதை அறிந்து அந்த நல்ல வழியில் நடத்தத்தக்கதாக பெற்றாருக்கு வேண்டிய ஞானத்தை கொடுத்து வழிநடத்துங்கோ ராஜா. பெற்றாருக்கு வேண்டிய பொறுமையை கொடுத்து வழிநடத்துங்கோ. இப்படிப்பட்ட இடம் பிள்ளைகளுக்கு இந்த கனடா தேசத்தில் நடத்தும் பாடசாலைகளுக்காக நன்றி சொல்கிறோம். அந்த பாடசாலையில் இருந்து ஆண்டவரே அதுக்கு உதவியா இருந்து வேலை செய்யும் அந்த டீச்சர்ஸ், கவுன்சிலர்ஸ் ஒவ்வொருக்காக வருகிறோம். அவர்களுக்கு வேண்டிய நல்ல பரலோக ஞானத்தை கொடுத்து இந்த பிள்ளைகளை வழிநடத்தத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். உங்களால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை ஐயா. எங்கட கண்களால் காணாவிட்டாலும் எங்கட காதுகளால் கேட்டு அப்பா அந்த ரெண்டு கையும் ரெண்டு காலும் இல்லாத மகனை எப்படி நீங்க தூக்கி எடுத்தீங்க? அந்த ஆஸ்திரேலியாவில் அவரை தூக்கி எடுத்தது மட்டுமல்ல, உங்களோட சத்தியங்களை அவர் எடுத்து சொல்லத்தக்கதாக ஞானத்தை கொடுத்தீங்களே ராஜா. எத்தனை விதமான பரலோக ஞானத்தினால் நிரப்பி அவரை உங்களை மமப்படுத்த தவிர வாழ்க்கையில் நீங்க மமப்படுத்தக்காக இருவர் செய்வீங்களே, அதுக்காக உங்களை துதிக்கும். அது மட்டுமில்ல, ஒரு ஆண்டு அன்பை உண்டு, பரலோக அன்பை உண்டு பண்ணி ஒரு சகோதரி அவர் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டு அவர்களை ஒரே மாம்சமாக இணைத்து நாலு பிள்ளைகளை கொடுத்த அந்த சந்ததியை ஆசீர்வதித்திருக்கிறீங்களே, அதை போல ஆச்சரியம் அற்புதம் என்னையா? இதை ஆண்டவரே நாங்கள் கேள்விப்பட்டு இதுக்குளாலும் கூட நாமம் மகமப்படத்தக்கதாக அந்த புடலுக்குளாலும் கூட ராஜ்யம் வளரத்தக்கதாக செய்தது உங்களுக்கு நன்றி. உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, என்னால் எல்லாம் கூடும் என்று சொன்னதை அந்த சவர்ந்த வாழ்க்கைகளால் நிறைவேற்றி இப்பொழுதும் அவருக்கு பரலோக ஞானத்தை கொடுத்து உங்களோட அன்பை புத்தகங்கள் குழால் எழுதத்தக்கதாக நீங்கள் அவரை பார்த்து கொண்டு வர கிடைப்பைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். எங்கெங்கே எந்த தேசத்தில் இருந்தாலும் எந்த தேசத்துக்கு போய் உங்களை நாமத்தை மாமப்படுத்தினாலும் நீங்கள் அவரோடு கூட இருந்து அவர் உங்களை உயர்த்தி மாமப்படுத்தத்தக்கதாக கிருபை செய்கிறது. அவனே அந்த சந்ததியின் நிறைவாக சிரித்ததற்காக நன்றி. அந்த சந்ததி கூட உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாக கிருபை செய்ய வல்லவரே, உங்களை துதிக்குறமையா ஸ்தோத்திருக்கிறோம். இப்படி அப்பா குறவோடு இருக்கும் பிள்ளைகளை பொறுப்படுத்து உங்களை நேசிக்கும் பிள்ளைகளை உங்களோட கோலாலையும் தடியாலையும் மண்ணெடுத்து நல்ல மேய்ப்பராயிருந்து அவர்களை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த வண்டையில் எண்டையில் வழிநடத்த வல்ல எங்கள் இயேசுவே, உங்களை நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். பெற்றாருக்கு வேண்டிய மன சமாதானத்தையும் ஞானத்தையும் கொடுத்து பொறுமையும் கொடுத்து அவர்களை வழிநடத்தத்தக்கதாக இவர்களை ஆண்டு நடத்தும் வழிகாட்டிகளுக்கும் நல்ல ஞானத்தை கொடுத்து உங்களால் நடத்த முடியும். உலகம் கொடுக்க முடியாத பரலோக ஞானத்தினால் இவர்களை நிரப்பி வழிநடத்த வல்லவனே, உங்களை துதிக்கிறோமையா ஸ்தோத்திரிக்கிறோம். சமாதானத்தின் பெருவிலே சந்தோஷ முன்னிலையே சாந்த சொருவியே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்க துதிக்க துதிக்க எப்படி எரிகோ மதிலை விழுத்து நீங்களே ராஜா, அதே போல் உங்களோட பிள்ளைகளுக்கு எதிராக ஆண்டவரே எனக்கும் என்னென்னதுமான இருகோ அதில் என்றாலும் உங்களை துதிக்க துதிக்க துதிக்க துதிக்க அதில் விளப்பண்ணி உங்களை ராஜ்யத்தை பங்குள்ளவர்களாகவும் உங்களை மாவப்படுத்துறவர்களாகவும் வாழத்தக்கதாக வாழும் வழியை வகுத்து கொடுக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம் அன்பின் தேவனே. இந்த நாளில் பிரயாணம் பண்ணும் ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக வருகிறோம். எங்கு என்ன நோக்கத்துக்கோடு பிரயாணம் பண்ணுறாருங்களோ, பாடசாலைக்கு போகும் பிள்ளை, யூனிவர்சிட்டி போகும் பிள்ளை, கடமலை செய்ய போகும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக இருக்கும். அவர்களுக்கு போய் சேர்ந்த வேண்டிய இடத்துக்கு நீங்கள் கூட்டிக் கொண்டு போய் திரும்ப அவர்களுடைய கூடாரங்களுக்கு அவருடைய இருப்பிடங்களுக்கு சுபத்திரமாக உங்களால் தான் ஐயா கூட்டிக் கொண்டு வந்து சேர்க்க முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்களோ எண்ணத்தில் பிரயாணம் பண்ணினாலும், என்ன விமானமோ ஆனோ காரோ பஸ்ஸோ ட்ரெயினோ எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கு அது உதவியா இருக்கத்தக்கதாகும். அது ஓட்டுவோரும் நிதானத்தோடும் கண்ணியமாகவும் அதை ஓற்றவர்களா இருக்கத்தக்கதாகும். நீங்க ஒருவருடைய கண்களையும் திறந்து ஆண்டவரின் மீது உள்ள நியாயாதிபதியே, இவ விருட்சமே உங்களோட சித்தத்தின்படி ஒருவரையும் வழிநடத்தி காத்து கொள்ள முடியும். காக்கவல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் உங்களை துதிக்கிறோம் உங்களை ஓற்றிருக்கிறோம். அன்பின் தேவனே, தேசங்களுக்கு இடையில் இருக்கும் பகமைகளை உங்களால் ஐயா சமாதானத்தை கொடுத்து வழிநடத்த முடியும். இந்த பகமைகளை உங்களால் தான் ஐயா அகற்ற முடியும். சமாதானத்தின் பிறகு உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஒரு தேசத்துக்கு ஒரு தேசத்தை அழிக்க வேணும் என்று எண்ணாதபடி ஆசீர்வாதமாயிருக்க வேணும் என்ற எண்ணத்தோடு நடக்கத்தக்கதாக கிருபை செய்யுங்கோ ராஜா, கிருபை செய்யுங்கோ. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ஈரான் தேசம், ஈராக் தேசத்தில் இருக்கும் பகைமே நீங்கள் ஆண்டவரே ஆண்டு அகற்ற முடியும், அகற்ற வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை நேசிக்கும் பிள்ளைகள், உங்களை ஆராதிக்கும் பிள்ளைகளுக்கு எந்த பங்கமும் வராதபடி அவர் சுதந்திரமாக உங்களை ஆராதிக்கத்தக்கதாக அப்பா கூட கிருபியை ஊட்டி வழிநடத்தும் ராஜா. ஒளிவிலும் மறவிலும் இருந்து உங்களை ஆராதிக்கும் பிள்ளைகள், அந்த ஆராதனையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு ஒரு விடுதலையை கொடுத்து உங்களால் ஆசீர்வதிக்க முடியும் ஐயா. உங்களால் அவர்களுக்கு சுதந்திரமாக உங்களை ஆராதிக்கத்தக்க ஆண்டவரே வழியை திறந்து கொடுக்க முடியும். திறந்து கொடுக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் கேட்பதற்கு நினைப்பதற்கு மேலாக நீங்க செய்ய வல்லவர் ஐயா. சமாதான கரணையே, சந்தோஷ விண்ணொழியே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் இருளிலிருந்து உட்கார்ந்தாலும் உங்களுக்கு தெரியும். நீரங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். தீமையை பார்க்க கூடாத சுத்த கண்ணனே, தீமைகளை வெறுக்கிறது அவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அத்தி மலம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடுக்காமல் போனாலும், ஒலிவ மரம் பலனற்று போனாலும், வயல் தானியமின்றி போனாலும், கிடையிலாட்டும் அந்தை முதலற்று போனாலும், கத்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருக்கத்தக்கதாக உங்களோட பிள்ளைகள் கத்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கத்தக்கதாக அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வாழும் வழியை வகுத்து ஆண்டவரே ஆசீர்வத்து காத்து கொள்ள முடியும். காத்து கொள்ள வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன மீதியான இந்த சங்கமம் ஒலியலையே உங்களோட பிள்ளைகளுக்கு கூடாக ஆறாருக்கு அழைப்பு கொடுத்தீங்களோ, அவர் பிள்ளைகளுக்கு கூடாக செய்தி கூடாகவோ பாடலுக்கு கூடாகவோ துதி கூடாகவோ உங்களை மகிமைப்படுத்தும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் கட்டி அவர்கள் சுயத்தில் எதையும் செய்து விடாதபடி பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் அவர்களை இடகட்டி அவர்களுக்களால் நீங்க மகமப்பட வேணும் என்றும், உங்களோட ராஜ்யம் வளர வேணும் என்றும், எங்களை தாழ்த்தி முறபலம் உள்ள நாமத்தை உயர்த்தி உங்கள் ஒருவருக்கே நாங்கள் நன்றி ததீகனம் மகிமை செலுத்தி மிகவும் தாழ்மையாக இருக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து ஆசீர்வதிக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. தனிமையின் பாதையில் செல்லுகின்ற பொழுதும் சுகபல ஜீவனோடு பாதுகாப்போடு கர்த்தர் வழி நடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் விடைபெற்று கொண்டு நாளைய நாளில் இதே வேளையிலே சந்திப்போமோ அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். காட் பிளஸ் யூ அம்மா. ஆமீன், ஆமீன், ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் சகோதரிக்குள்ளே இந்த நம்ம அவர்கள் ஜபங்களுக்கு ஊடாக வழிநடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெற்றுக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனிசில் ஏப்ரஹாம் அவர்களை அழைக்க இருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து தேவ ஊழியர் வழிநடத்துவார்கள். இந்த வேளையிலும் நாங்கள் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனிசில் ஏப்ரஹாம் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார். கடந்த வாரத்திலே, கடந்த வார இறுதி நாட்களிலே பிரான்சிலே ஊழியங்களை செய்து திரும்பவும் வந்திருக்கிறார். உற்சாகமாக வந்திருப்பார்னு விசுவாசிக்கிறோம். சாட்சிகளோடு வந்திருப்பார்னு விசுவாசிக்கிறோம். இந்த வேளையிலும் அவரையும் அவர் குடும்பத்தாரையும் சபையும் வாழ்த்தி கொண்டு அவருடைய எல்லா காரியங்களிலும் கத்திரிக்கரம் கூட இந்த வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வானொலி கூட இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் சார்பிலும் மறு ஒலிப்பில் கேட்கப் போன்ற ஒருவர் சார்பிலும் வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம். பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தினாலே ஊழியரை வரவேற்றுக் கொண்டு வார்த்தைகளை பெற்றுக்கொள்வோம். பிரைஸ் லோ பாஸ்டர்.
2: பிரைஸ் தி லார்ட்.
1: ஆமென். இன்றைக்கு உங்களிடம் ஒப்படைக்கிறோம் பாஸ்டர், வழி நடத்துங்கள். ஆமென். காட் பிளஸ்.
2: ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். ஆமென். அவர் இருக்கிற இடம், அவர் செய்கிற காரியங்கள் எல்லாம் அற்புதங்களும் அதிசயங்களும் எங்களை விடுவிக்கிறதுமாய் இருக்கிறது. ஆமேன். வேதத்திலே மிகப்பெரிய அல்லது முக்கியமான வார்த்தை, எல்லாம் முடிந்தது, எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்தார் என்கின்ற சத்தியத்தை எவ்வளவுக்கு அதிகமாய் அறிகிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாய் எல்லாவற்றிலும் எல்லா விதத்தாலும் வெற்றி சிறந்திருப்போம். ஆமேன். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குமாரன் மூலமாய் இந்த உலகத்தை ஜெயித்து, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி எல்லாம் முடிந்தது என்று எங்களுக்கு உறுதிமொழியை கூறி செய்து முடித்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் முடித்தது யாவும் நம்மை மேற்கொண்டு நம்மூலமாய் சத்துனுடைய கிரிகைகளை நிர்மூலமாக்குவதாக, அவனுடைய பொய்கள் அகன்று போவதாக, இல்லாமல் போவதாக நீர் பெற்றுக் கொடுத்த ரட்சிப்பு முழுமையாய் எங்களையும் தேசங்களையும் மேற்கொள்ளுவதாக. இன்றைய நாளிலே நீர் கொடுத்த வார்த்தைகள் ஒவ்வொருவரையும் உங்கள் எல்லோரை வீட்பிக்கட்டும், பலப்படுத்தட்டும், உமக்கன்று எழுந்து பிரகாசிக்க பண்ணட்டும். இயேசுவின் இணையற்ற நாமத்தினால். ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, உங்கள் எல்லோருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த மீட்டிங்களுக்காக நீங்கள் ஜெபித்திருக்கிறீர்கள், அதற்காக நன்றி. நிச்சயமாய் நீங்கள் நான் போகிற இடங்களில் எல்லாம் விடுதலையும் அற்புதங்களும் நிச்சயமாய் நடக்கிறதா இருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது, நிறைய சாட்சிகள். ஆனாலும் இன்றைக்கு நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்வோம், எடுப்போம், வாசிப்போம். எபேசியர் 10:6 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கடைசியாக, கவனிங்கள், நிறைய காரியத்தை அவர் பேசிவிட்டு கடைசியாக என்றால் ஒரு கன்க்ளூஷனுக்கு வருகிறார் என்று அர்த்தம். அப்ப கடைசியாக முக்கியமாக என்று சொல்லலாம். முக்கியமாக, என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய தத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அப்ப இது வந்து சாதாரண காரியம் அல்ல, இது வந்து ஆவிக்குரிய காரியம். அவருடைய வல்லமை ஆவிக்குரிய காரியம், அவருடைய ஆயுதங்கள் ஆவிக்குரிய காரியம், இது மாமிசத்துக்குரிய காரியம் அல்ல. அப்ப நாங்கள் சூப்பர் நேச்சுரல் வல்லமையிலே செயல்பட வேண்டும் என்பது தேவ சித்தம். தேவனுடைய வல்லமை சூப்பர் நேச்சுரல் வல்லமையாய் இருக்கிறது. அநேகர் நாங்கள் அதோடு ஒரு தொடர்பும் இல்லாதவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் நாங்கள் பேசுகிற வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து வைத்து நாங்கள் பேசுவோமானால் அது சாதாரண வல்லமை உடைய வார்த்தை அல்ல, அது எல்லாவற்றையும் புறப்பிக்கிற உருவாக்குகிற வல்லமையாய் இருக்கிறது. அது சூப்பர் நேச்சுரல் வல்லமை. ஆமென். அதனால தான் அவர் எழுதும் பொழுது சுவிசேஷம் தேவனுடைய பலன் என்று இருக்கிறதா உண்மையாக சரியான டிரான்ஸ்லேஷன் வல்லமை. சுவிசேஷத்தை நாங்கள் பிரசங்கிக்கும் பொழுது அல்லது தேவ வார்த்தையை நாங்கள் பேசும் பொழுது அங்கே தேவ வல்லமை மேற்கொள்ளுகிறது. ஏனென்றால் அந்த வார்த்தைகளிலே உயிர்ப்பிக்கிற வல்லமை இருக்கிறது, விடுதலை ஆக்குற வல்லமை வார்த்தையிலே இருக்கிறது. ஆமென். அப்ப கவனியுங்கள், இது என்னவாம், கர்த்தரின், ஆருடையது, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்கள். அவருடைய வல்லமையை கொண்டு செயல்படுங்கள், எங்களுடைய சுய வல்லமையினால் அல்ல. அதனால் தான் ஜெபிக்க வரும் பொழுது அநேக வேளைகளிலே எங்களுக்குள்ளே தேவன் இருக்கிறார், தேவ வல்லமை எங்களுக்குள்ளே இருக்கிறது, நாங்கள் வார்த்தையை பேசினால் அது போய் செய்ய வேண்டியதை செய்யாமல் திரும்பி வராது, தேவனிடத்தில் போகாது. ஆகவே நான் சரியாக பேச வேண்டும், நான் பேசுகிற வார்த்தைகள் எப்படியாக இருக்கிறது என்று சொன்னால் சீடாக இருக்கிறது, ஆமேன், வல்லமையாக இருக்கிறது, ஆமேன், இருபுறம் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது. அப்ப இருபுற அருக்குள்ள பட்டயத்தை வைத்து கொண்டு உங்களுக்கு முன்பாக நிற்கிற எனிமியை நீங்கள் நிர்மூலமாக்காமல் அழுது குளறி கண்ணீர் வடிப்பீர்களானால் அது நீங்கள் சரியாக இன்னும் செயல்படவில்லை. அல்லது நீங்கள் யார், தேவனுடைய பிள்ளைகள் என்பதையும் தேவனுடைய சகல வல்லமைகளையும் அதிகாரத்தையும் உடையவர்கள் என்பதையும் அறியாமல் இருக்கிறீர்கள். அதனால் தான் இன்றைக்கு அநேக வேளைகளிலே எங்களுடைய ஜபத்திலே என்ன இல்லை, தைரியம் இல்லை, எங்களுடைய ஜபத்திலே விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுகிறவர்கள் ரொம்ப கம்மியாகத்தான் காணப்படுகிறார்கள். ஏனென்றால் அப்படி நாங்கள் செயல்பட வேண்டுமானால் நாங்கள் யார், கிறிஸ்து எப்படியாக எங்களை என்று நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும், இந்த உலகத்திலே காணப்படுகிற அத்தனை தீமைகளும் பிசாசினால் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவனுக்கு இடம் கொடாதிருங்கள் என்றுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே அவனை திரத்தும்படி, அவனுடைய கிரியைகளை நிர்மூலமாக்கும்படிக்கே மனிதகுமாரன் இயேசு வந்தார், எங்களோடு கூடவும் இருக்கிறார். அவனுடைய கிரியைகளை நிர்மூலமாக்கும்படிக்கு, அவனுடைய கிரியைகளை நிர்மூலமாக்கும்படிக்கே நமக்கு சகல அதிகாரங்களையும் சகல வல்லமைகளையும் கொடுத்திருக்கிறார், ஆமென். ஆகவே நாங்கள் தான் என்ன செய்ய வேண்டும், தேவன் வந்து சத்துருவை அழிப்பதல்ல, சகல அதிகாரமும் வல்லமையும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடியினால் நாங்கள் அவருடைய பிள்ளைகளாய் செயல்படும் பொழுது, பேசும் பொழுது அவைகள் போய் மேற்கொள்ளுகிறது, சத்துருவின் கிரியைகளை நிர்மூலமாக்குகிறது, ஜனங்களை விடுதலை ஆக்குகிறது. நாங்கள் பேசும் பொழுது ஆமென், விடுதலை உண்டாயிருப்பதாக என்று பேசினால் விடுதலை உண்டாயிருக்கும், தேவ பிள்ளையாக விடுதலை உண்டாயிருப்பதாக என்று நீங்கள் பேசுவீர்களானால் நிச்சயமாய் விடுதலை உண்டாயிருக்கும், ஆமேன். ஆனால் நாங்கள் விடுதலை நீர் வந்து உண்டாக்கும் ஐயா என்று நாங்கள் ஜெபிப்பது சரியான ஜெபம் அல்ல. பிரியமானவர்களே, தேவன் எங்களை விடுதலை ஆக்கியிருக்கிறார், பிள்ளை ஆக்கியிருக்கிறார், ஆக்குவார் அல்ல. அவரோடு கூட நம்மை எழுப்பி அவரோடு கூட உன்னதங்களிலே உட்காரம் பண்ணி இருக்கிறார். எங்களை அவருடைய இரத்தத்தினால் கழுவி ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் ஏற்கனவே மாற்றி விட்டார். ஆகவே பூமியை ஆளுகை செய்வோம் என்றால் பிசாசு ஆளுகை செய்ய அனுமதிக்க மாட்டோம், தேவன் ஆளுகை செய்யும்படி நாங்கள் செயல்படுவோம். அதனால் தான் ஜெபத்திலே தேவன் என்ன சொல்லி கொடுத்தார், பரலோகத்தில் உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. இது மிகவும் முக்கியம். அவருடைய ராஜ்யம் பூமியை மேற்கொள்ளாவிட்டால் பூமிக்கு விடுதலை இல்லை. அவருடைய சித்தம் செய்யப்படாவிட்டால் பிசாசின் கிரியைகள் தான் அங்கே செய்யப்பட்டு கொண்டிருக்கும். ஆகவே இது ரெண்டும் முக்கியம். ஆனால் இது நாங்கள் அழுது குளறு கண்ணீர் வடிப்பதனால் நடக்கிற காரியம் அல்ல. மாறாக அதிகாரம் உள்ளவர்களாய் பேசும் பொழுது, நீங்கள் யார் என்று அறிந்து நீங்கள் பேசும் பொழுது இவைகள் அப்படியே நடக்கிறதா இருக்கிறது. கவனிங்கள், இப்படியான அதிகாரத்தை நான் உனக்கு கொடுத்தேன், வல்லமையை நான் உனக்கு கொடுத்தேன் என்று நாங்கள் நாங்கள் பழைய பாட்டிலே வாசிக்க மாட்டோம், ஆனாலும் கவனியுங்கள், அவர்கள் தேவனை நம்பி விசுவாசித்து சூரியனே நில் என்று சொன்னார்கள். அங்கே நீங்கள் பார்ப்பீர்களானால் அநேக வேளைகளிலே தேவன் பழைய பாட்டு பரிசுத்தவான்களுக்கு அவர் சொன்னது, நான் உங்களோடு கூட இருக்கிறேன், ஆகவே புறப்பட்டு போன்றுதான் சொன்னார். அவர்கள் நம்பி போனார்கள். ஆனால் நமக்கோ அதை விட மேன்மையான மகிமையான காரியங்கள் எல்லாவற்றையும் இயேசு செய்து காண்பித்து பிசாசையும் ஜெயித்து சகல ஜெயத்தையும் நமக்கு இப்பொழுது கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆகவே இப்பொழுது நாங்கள் அதை விட பரிசுத்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் செய்ததை பார்க்கிலும் அநேக அற்புதங்களை அடையாளங்களை விடுதலைகளை கொண்டு வர முடியும். ஆமென். அப்படியாக செயல்பட முடியும். ஏனென்றால் சகல அதிகாரமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மாத்திரமல்ல, இயேசுவே சொல்லுகிறார் உலகத்தின் முடிவு பரியந்தமும் சதா நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், பூமியிலும் வானத்திலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அவரிடத்திலே சகல அதிகாரங்களும் வல்லமைகளும் இருக்கிறது. அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அதே சகல அதிகாரங்களும் வல்லமைகளும் நமக்கூடாக செயல்படுகிறது. ஆமென். சத்துரு நேச்சுரல் பவர் கிடையாது, அவன் சூப்பர் நேச்சுரல் வல்லமை உள்ளவன். அவனை ஜெயிக்க வேண்டுமானால் அதை விட பெரிய சூப்பர் நேச்சுரல் வல்லமை உள்ளவரோடு நான் இணைக்கப்பட்டவனாய் காணப்படுவேனானால் நான் நிச்சயமாய் ஜெயம் கொள்ளுகிறவனாய் இருப்பேன். ஆமென். தேவனுடைய சித்தமே என்ன? ஜெயம் கொள்ளுகிறவனவனோ என்றுதான் தேவனே சொல்லுகிறார். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நான் உங்களுக்காக அல்லது நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆமென். தொடர்ச்சியா வாசிப்போம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி. கவனியுங்கள், பிசாசை மேற்கொள்ளுகிறவர்களாய் பிசாசுக்கு முன்பாக கெஞ்சி குளறி அழுது குளறி மண்டாடுகிறவர்களாய் அல்ல, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு கூட எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு, பலன் உள்ளவர்களாய் வல்லமை உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய, கவனியுங்கள், தேவனுடைய சர்வாயுதங்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள். கவனியுங்கள், நாங்கள் கெஞ்சி குளறி கூத்தாடி பெற்றுக்கொள்ளப் போகிறோம் என்றால் நாங்கள் அவருடைய சர்வாயுத வழக்கங்களை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய சர்வாயுதங்களையும் அறித்து கொள்ளுங்கள். அப்ப இந்த சர்வாயுதம் தேவனுடையது. ஆமென். இது தேவனுடைய வல்லமை, இதை நாங்கள் எடுத்து கொள்ள வேண்டும், தரித்து கொள்ள வேண்டும், இதை பயன்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் அவனுடைய தந்திரங்களை அழிக்க முடியும், நிர்மூலமாக்க முடியும், ஜனங்களை விடுதலையாக்க முடியும். ஆகவே இது தேவனுடைய கடமை அல்ல, இது நம்மேல் விழுந்த கடமை. தேவன் இதை செய்யுங்கள் என்று சொன்னால், ஆண்டவரே நீர் செய்யும் ஐயா என்று நான் சொல்வேனானால் நான் எந்த விதத்திலும் அவருக்கு பிள்ளையாயிருக்க தகுதியற்றவன். ஏனென்றால் தேவன் சொல்லுகிறார் இதை போய் செய் என்றால் நான் செய்ய வேண்டும். அதுதான் ஆளுகை. தேவன் என்னுடைய ராஜாவாக அல்லது என்னுடைய தகப்பனாக என்னுடைய தேவனாக என்னுடைய கர்த்தராக அல்லது லோர்ட், அதுக்கு தமிழ் என்ன, கர்த்தர் என்று இருக்கிறது, லோர்ட் என்று சொல்வோமானால் நாங்கள் அவரை ஆளுகை செய்ய முடியாது, அவருக்கு நீர் போய் செய்யுமையா என்று சொல்ல முடியாது. மாறாக அவர் சொல்லுகிறதை கேட்டு, நீ போய் பிசாசு துரத்தென்றால் அவர் சொல்லுகிறதை கேட்டு நான் செயல்பட வேண்டியது அவசியம். சகல அதிகாரமும் நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன், ஆகவே நீ போய் இதை செய் என்று சொன்னால் நாங்கள் போய் அதை செய்ய வேண்டும். அதுதான் கீழ்ப்படிவு. அப்ப தேவன் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் போய் பிசாசை துரத்துங்கள், நோய்களை குணமாக்குங்கள், மரித்தவர்களை எழுப்புங்கள், ஜனங்களை விடுதலை ஆக்குங்கள், அவர்களை ரட்சிப்புக்குள்ளாக நடத்துங்கள். இவைகள் எல்லாமே நம்முடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேசங்களை விடுதலை ஆக்குங்கள், தேசங்களை விடுதலை ஆக்குங்கள் என்பதை பார்க்கிலும் சகல தேசங்களையும் எனக்கு சீஷராக்குங்கள் அப்படித்தான் சொல்லியிருக்கிறார். சகல பேரையும் அல்ல, சகல தேசங்களையும் எனக்கு சீஷராக்குங்கள் என்றுதான் KJV இருக்கிறது, ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன்ல இருக்கிறது. சகல தேசங்களையும் எனக்கு சீஷராக்குங்கள். ஆமென். அப்ப அதுக்கு தேவையானவற்றை கொடுக்காமல் அவர் சொல்ல மாட்டார். பிசாசுகளை துரத்துங்கள் என்றால் அதற்கான வல்லமையை கொடுத்திருக்கிறார். நோய்களை குணமாக்குங்கள் என்று சொன்னால் அதற்கான வல்லமையை கொடுத்திருக்கிறார். ஆமென். பிசாசின் கிரியைகளை நிர்மூலமாக்கும்படிக்கே மனுஷகுமாரன் வந்தார். அப்ப தேசங்கள் இன்றைக்கு அழிந்து கொண்டிருப்பதற்கு காரணம் பிசாசின் கிரிகை. இன்றைக்கு யுத்தங்கள் நடந்து கொண்டிருப்பதற்கு காரணம் பிசாசின் கிரிகை. அவன் அழிக்கவும் கொல்லவும் திருடவும் வருகிறான். ஆகவே நாங்கள் அதற்கு விரோதமாய் ஜெயிப்போமானால் நிச்சயமாய் நாங்கள் அவனுடைய கிரிகளை நிர்மூலமாக்க முடியும். கவனியுங்கள், பிசாசை துரத்துங்கள் என்றால் என்ன சொல்லுகிறார்? சவுக்கை பின்னி அடியுங்கள் என்று சொல்லுகிறாரா, வாளை எடுத்து வெட்டுங்கள் என்று சொல்லுகிறாரா, அல்லது பிசாசே இயேசுவின் நாமத்தினால் உனக்கு கட்டளை இடுகிறேன், ஓடிப்போல், லீவ் நவ் என்று பேசும்படி நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப ஒருவனுக்குள் ஒரு பிசாசு செயல்படும் பொழுது அவன் வந்து பிசாசினால் ப்ரொசஸ் பண்ணப்பட்டு மேற்கொள்ளப்பட்டு இருக்கும் பொழுது நாங்கள் போய் இயேசுவின் நாமத்தினால் கட்டளை இடுகிறோம், வெளியேறு என்று சொல்லும் பொழுது அது அவனை விட்டு வெளியேறுகிறது. அதே போலத்தான் தேசத்தையும் பிசாசு என்ன செய்கிறது? ஆளுகை செய்கிறது, ப்ரொசஸ் பண்ணி இருக்கிறது. தேசங்கள், அங்கே இருக்கிற ஜனங்கள், அங்கே இருக்கிற அரசாங்கங்கள், இவைகள் எல்லாவற்றையும் பிசாசு ப்ரொசஸ் பண்ணி அவனுடைய ஆளுகையிலே வைத்திருக்கிறான். அப்ப இந்த இடத்திலே நாங்கள் வார்த்தைகளை பேச வேண்டும். இயேசுவின் நாமத்தினால் உன்னுடைய கிரிகள் நிர்மூலமாகி போவதால், வாய்க்காமல் போவதால் என்று நாங்கள் பேசுவோமானால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமை அங்கே விளங்கும், தேவனுடைய வல்லமை மேற்கொள்ளும். எல்லாமே நம்முடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறது. ஈவன் ஏஞ்சல்ஸ் ஆஃப் காட், தேவ தூதர்கள் எங்களுடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறார்கள். நாங்கள் அதை ரிலீஸ் பண்ணும் பொழுது அவர்கள் அதன்படி செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். ஆமென். ஆகவே சரியான வார்த்தைகள் எடுத்து, ஏய் தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, ரட்சிப்பு உண்டாயிருப்பதாக, தேவ ராஜ்யம் மேற்கொள்ளுவதால், சத்துருவின் கிரியைகள் இப்பொழுது நிர்மூலமாகி போவதால், வாய்க்காமல் போவதால் என்று நாங்கள் பேச ஆரம்பித்தால் அவைகள் சரியாக நடக்கும், அவைகள் வந்து மேற்கொள்ளும். பிரச்சனைகளை பற்றித்தான் நாங்கள் எங்களுடைய ஜெபத்திலே பேசியிருக்கிறோம், அது தவறு. நான் பிரச்சனையோடு இணைக்கப்பட்டு பேசினால் நான் பிசாசோடு என்னை இணைத்து கொண்டு நான் பேசுகிறேன், நான் பிசாசோடு என்னை இணைத்து கொண்டு ஜெபம் பண்ணுகிறேன். ஆனால் பிசாசோடு நான் இணைக்காமல் தேவன் அந்த பிரச்சனையை மேற்கொள்வதற்கு என்ன வாக்கு தத்துவத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரோ அந்த வாக்கு தத்துவத்தோடு என்னை இணைத்து கொண்டு நான் பேச வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஆனால் அநேக வேளைகளிலே பிசாசு சொல்லுகிற காரியங்களை நம்பி நாங்கள் பார்க்கிற, எங்களுடைய மாமிச கண்களினால் பார்க்கிற காரியங்களை நம்பி அதை அதோடு நம்மை இணைத்து கொண்டு சிந்தையிலே அதை எங்களுடைய சிந்தையிலே வைத்து கொண்டு நம்முடைய சிந்தைகள் அவைகளினால் மேற்கொள்ளப்பட்டு நாங்கள் இப்பொழுது என்ன செய்கிறோம்? ஆண்டவரே உதவி செய்யும் என்று கேட்கிறோம். ஆனால் தேவனோ நம்மை இருளின் ராஜ்யத்திலிருந்து விடுதலையாக்கி ஒளியின் ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் செயல்படுங்கள் என்று நமக்கு சொல்லுகிறார். கவனியுங்கள், தேவனுடைய சர்வாயுதத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நாங்கள் தான் பிசாசிலிருந்து, பிசாசின் கிரிகையிலிருந்து ஜனங்களை இயேசுவின் நாமத்தினால், எங்களுடைய நாமத்தினால் அல்ல, அவர் கொடுத்த வல்லமையினால், அவர் கொடுத்த வரங்களினால், அவர் கொடுத்த அதிகாரங்களை வைத்து இதை செய்கிறோம். அவைகள் எப்படியாக இருக்கிறது? சர்வாயுத வர்க்கங்களாய் இருக்கிறது. ஏனென்றால் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. கவனியுங்கள், யாரோடு நாங்கள் அல்லது யார் எங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிறார்கள் என்பது இங்கே தெளிவாக இருக்கிறது. ஏனெனில் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் தேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இன்னொரு விதத்திலே சொன்னால், அவர்கள் நமக்கு விரோதமாய் போராடுகிறார் நம்மை மேற்கொள்ளும்படிக்கு, தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை இல்லாமல் பண்ணும்படிக்கு. அவைகள் நம்மோடு போர் செய்கின்றன. ஆகையினால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். ஆகவே அவைகள் உங்களுக்கு விரோதமாய் வரும் பொழுது அழுது குளறி கண்ணீர் வடிக்கவும் என்று எழுதப்படவில்லை. கவனிங்கள், எதிர்த்து நிற்கவும். எபேசியர் 4:27 பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். யாக்கோபு 4:7 பிசாசுக்கு இடம் கொடுக்காதிருங்கள். தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் மேற்கொள்ளவும், எது நீங்கள் எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும். அவனிங் சகலத்தையும், இன்னொரு விதத்திலே சொன்னால் சகலத்தையும் ஜெயம் கொண்டவர்களாய் நிற்கவும், திராணி உள்ளவர்களாகும்படிக்கு, வல்லமை உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாதத்தை எடுத்து கொள்ளுங்கள். அப்ப சூப்பர் நேச்சுரல் வல்லமையிலே படுங்கள். தேவனுடைய வார்த்தை சூப்பர் நேச்சுரல் வல்லமையாய் இருக்கிறது. ஆமென். அவரை நம்பி, அவர் செய்து முடித்ததை நம்பி நாங்கள் பேசும் பொழுது நிச்சயமாய் அங்கே தேவனுடைய வல்லமையை காண முடியும். பிசாசை துரத்துங்கள் என்று அவர் சொன்ன வார்த்தையை நம்பி பிசாசை வெளியேறு என்று நாங்கள் பேசுவோமானால் நிச்சயமாய் அது வெளியேறும். ஆனால் அதற்கு முன்பாக நீங்கள் யார், கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும். தேவனோடு, தேவ வசனத்தோடு உங்களை இணைத்து கொள்ள வேண்டும். அப்படி இணைத்து கொள்ளாமல் நீங்கள் கட்டளையிடுவீர்களானால் அவைகள் நமக்கு கீழ்ப்படிய மாட்டாது. ஏனென்றால் அவைகளுக்கு தெரியும், நாங்கள் அவைகள் கொண்டு வந்த, அதாவது பிசாசு கொண்டு வந்த பயத்தோடு இணைக்கப்பட்டு பேசுகிறோம் என்பதை பிசாசு அறியும், தெரியும். ஆனால் நான் தேவ வசனத்தோடு இணைக்கப்பட்டு பேசுகிறேன் என்பதும் பிசாசுக்கு தெரியும். அப்ப தேவ வசனத்தோடு நான் இணைக்கப்பட்ட அந்த வசனத்தை நம்பி நான் பேசும் பொழுது பிசாசினால் அங்கே கிரியை செய்ய முடியாது. ஆனால் நான் மாமிசத்திலே பிசாசின் கிரியைகள், பிசாசு கொண்டு வர பயம், பிசாசு கொண்டு வர நோய், பிசாசு கொண்டு வர பலவீனம், பிசாசு கொண்டு வர வருத்தம், இவைகளோடு இணைக்கப்பட்டு, இவைகளால் மேற்கொள்ளப்பட்டு, இவைகளினால் சிந்தையிலே அவைகளால் நிரப்பப்பட்டு நான் பேசுவேனானால் நான் தேவனோடு என்னை இணைத்து கொள்ளவில்லை, நான் பிசாசின் கிரியைகளோடு என்னை இணைத்து கொண்டிருக்கிறேன் என்றார். அப்ப பிசாசின் கிரியைகளோடு, அவனுடைய கிரியைகளை நம்பி, அவனுடைய கிரியைகளோடு நான் இணைத்து கொண்டு எப்படி நான் சூப்பர் நேச்சுரல் வல்லமையா இருக்கிற அவனுடைய வல்லமையை எதிர்த்து நிற்பது? அவன் சொல்வதெல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு, அவன் சொன்னதற்கெல்லாம் நான் அடிபணிந்து கொண்டு நான் செயல்படுவேன், ஆனால் எப்படி அவனை எதிர்த்து நிற்பது? ஜபிக்க போகும் பொழுது, ஒரு கேன்சர் வியாதி உள்ளவருக்கு நீங்கள் ஜபிக்க போவீர்களானால் அவன் சொல்லுவான், நீ என்னை தொட்டால் நான் உன்னை தொடுவேன், உன் குடும்பத்தை தொடுவேன், உன் சரீரத்தை தொடுவேன் என்று சொல்லும் பொழுது நான் அவன் சொல்லுவதை நம்புவேனானால் நான் என்னால் ஜபிக்க முடியாது. ஆண்டவரே நீர் தொடும் ஐயா, நீர் விடுதலை ஆக்கும் ஐயா என்றுதான் நாங்கள் ஜபிப்போமே அல்லாமல், இல்லை என்னோடு தேவன் இருக்கிறான், ஆகவே உனக்கு கட்டளை இடுகிறேன், வெளியேறு, இயேசுவின் நாமத்தினால். கவனியுங்கள், நான் என்னுடைய நாமத்தை பயன்படுத்தவில்லை, அவருடைய நாமம், அவர் செய்து முடித்த நாமத்தை நாங்கள் பயன்படுத்தும்படிக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அப்ப அவர் செய்து முடித்ததை நம்பியே நீ தொட முடியாது, ஏனென்றால் அவருக்குள் நான் இருக்கிறேன், அவருக்குள் நான் மறைந்திருக்கிறேன். அவன் என்ன பேசினாலும் நீ என்னை தொட்டால் நான் உன் தொடுவேன் என்றால் இல்லை, நீ என்னை தொட முடியாது, நான் அவருக்குள் இருக்கிறேன் என்று நான் எதிர்த்து நிற்காவிட்டால் நான் அவனால் சத்துருவினால் மேற்கொள்ளப்பட்டவனாயிருப்பேன். கவனியுங்கள், இயேசுவை சோதிக்கும்படி பிசாசு வந்தபொழுது இயேசு அவன் சொன்ன வார்த்தைகளோடு தன்னை இணைத்து கொள்ளாமல் பிதாவினுடைய வார்த்தைகளோடு இணைக்கப்பட்டு எழுதியிருக்கிறதே எழுதியிருக்கிறதே என்று சொல்லி அவனை ஹல்லேலூயா. அப்ப இப்படியாக ஜெயிக்கும்படிக்குத்தான் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோமே அல்லாமல் அவனால் ஜெயம் கொள்ளப்பட்டு ஐயோ ஆண்டவரே நாங்கள் மடிகிறோம் உமக்கு கவலை இல்லையா என்று நாங்கள் கேட்போமானால் நாங்கள் பிசாசினால் ஜெயிக்கப்பட்டவர்களாய் பேசுகிறோம், ஜெயிக்கிறவர்களாய் அல்ல, ஜெயிக்கப்பட்டவர்களாய் பேசுகிறோம். அப்படி நாங்கள் பேசும் பொழுது நாங்களா எங்களால் எதிர்த்து நிற்க முடியாது. கவனியுங்கள், மேற்கொள்ளப்பட்டு பேசினவர்கள் மேற்கொள்ளப்பட்டபடியினால்தான் அவருடைய வார்த்தை எப்படி இருந்தது, ஐயோ நாங்கள் மடிகிறோம் உமக்கு கவலை இல்லையா என்று அவர்கள் ஜெபிக்கிறார்கள். கவனியுங்கள், எவ்வளவு தவறான அண்டர்ஸ்டாண்டிங். தேவனுக்கு கவலை இல்லையா, குமாரனை அனுப்பினதே நம்மை மீட்கும்படி, தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் ஆகும்படி, குமாரன் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டதே நம்மை அவரை போல் செயல்படும்படி, அவரை போல் நம்மை மாற்றும்படி. அதனால தான் சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை செய்வான், இதை காட்டிலும் மேலான கிரியைகளையும் செய்வான். அப்படியாக நம்மை மாற்றும்படி உருவாக்கும்படிக்கே மனிஷகுமாரன் நம்மத்திலே வந்தார். ஆமென். அப்ப தேவ சித்தம் என்ன, வசனங்களை நாங்கள் வாசிக்கும் பொழுது அந்த வசனத்திலே தேவ சித்தம் என்ன, தேவன் என்னத்தை செய்ய சொல்லுகிறார், என்னை செய்ய சொல்லுகிறாரா அல்லது அவர் வந்து செய்வார் என்று சொல்லுகிறாரா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். கவனியுங்கள், ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். அப்ப அநேகர் இவன் நம்புகிறார்கள், தீங்கு நாளை இவன் தேவன் தான் கொண்டு வருகிறார். ஆனா தீங்கு நாளை ஏற்றுக்கொள்ள வேண்டாம், நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள். ஏற்கனவே கிறிஸ்து உங்களுக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறார், ஆகவே எதிர்த்து நில்லுங்கள். உங்களுக்கு சகல ஆயுதங்களையும் கொடுத்திருக்கிறார், ஆகவே எதிர்த்து நில்லுங்கள். ஆமென். அவர் நம்மோடு கூட இருக்கிறார், ஆகவே எதிர்த்து நில்லுங்கள். ஆமென். சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும், திராணி உள்ளவர்கள், வல்லமை உள்ளவர்கள், அப்படியாய் செயல்படுகிறவர்களாய் நிற்கவும், தேவனுடைய சர்வாயுதங்களையும் எப்படி எடுத்துக்கொள்வது என்பதை, எப்படி செயல்படுவது என்பதை நாளைய நாளிலே பார்த்தோம். நாங்கள் சும்மா வாயிலே நாங்கள் தரித்து கொள்ளுகிறோம், சர்வாயுதங்களை தரித்து கொள்ளுகிறோம் என்று சொல்வதனால் அல்ல, அநேகர் அப்படி செய்கிறார். அப்படி சொல்வதனால் சர்வாயுத வர்க்கங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படாது. நாளைய நாளிலே பார்ப்போம் எப்படியாய் செயல்படுவது என்று சொல்லி இப்பொழுது நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எப்பொழுதும் ஜெயங்கொண்டிருக்கும்படி இந்த உலகத்தை ஜெயித்து அந்த ஜெயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் என்ற வார்த்தையின்படி நாம் உம்மால் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம், பிள்ளைகளாயிருக்கும். சகலத்தை சகல சத்துருவின் கிரியைகளை மேற்கொள்ளத்தக்கதான சகல அதிகாரங்கள் வல்லமைகளையும் கொடுத்தது மாத்திரமல்ல, உலகத்தின் சதா நாள நாட்களில் இறுதி பரியந்தம் எங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி எங்கள் மூலமாய் செயல்படுவேன் என்று சொல்லி எங்களுக்கு வாக்கு கொடுத்தது மாத்திரமல்ல, அப்படியாய் நீர் செயல்பட்டு கொண்டிருக்கிறபடி நான் நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலும் யாரெல்லாம் என்ன பிரச்சனை இருந்தாலும் என்ன வேதனையில் இருந்தாலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலே சத்துருவின் கிரியையிலே நாங்கள் மடிகிறோம் என்று சொல்லுகிற சூழ்நிலையில இருந்தாலும் இப்பொழுது உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை ஒவ்வொருவரை உயிர்ப்பிப்பதாக, விடுதலை ஆவார்களாக, விடுதலை ஆகுங்கள் என்று இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுகிறேன். சத்துருவின் கிரியைகள் நிர்மூலமாகி போவதாக, பில்லி சூனிய கட்டுக்கள் நிர்மூலமாகி போவதாக, வாய்க்காமல் போவதாக. தேங்க்யூ லார்ட், உம்முடைய பிள்ளைகள் பூரணமாய் விடுதலை ஆக்கினபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் ரத்தம் சிந்தி உம்முடைய பிள்ளைகளை பரிபூரணமாய் விடுதலை ஆக்கின, ஒரே பலியினால் அவர்களை என்றென்றைக்கும் பூரணப்படுத்தினர். அந்த பூரணம் அவர்களை மேற்கொள்ளட்டும், மேற்கொள்ளட்டும், பூரணமாவார்களாக இயேசுவின் இணையற்ற நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். அருமையான வார்த்தைகளுக்கூடாக வழிநடத்தி உங்களை இங்கே தெரியாமல் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கேட்டுக்கொண்டிருந்த ஒரு சார்பிலும், மறுவரைப்பிலே கேட்கப் போகின்ற ஒரு சார்பிலும், பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். மறுவரைப்பிலே கேட்கின்ற பொழுதும் ஒவ்வொருவரையும் கத்திரதாமே இந்த வார்த்தைகளுக்கூடாக வழிநடத்துவாரான்னு வாழ்த்தி கொண்டு இந்த வேளையிலும் விடைபெற்று கொண்டு நாளைய நாளில் இதே வழியில் சந்திப்போம் பாஸ்டர். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பாஸ்டர், காட் பிளஸ் யூ. ஆமென்,
2: ஆமென்,
1: ஆமென். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் அன்டனி செல்லி இப்ரஹாம் அவர்கள் லண்டன் யூகேலிருந்து இணைந்து கத்தரை வார்த்தைகள் எடுத்து வந்து விதைத்திருக்கிறார். உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் விசுவாசிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் விசுவாசிக்கிறோம். கத்தரை கரத்தில் அந்த வார்த்தைகளையோ போய்ப்போம். இனி கேட்கப் போகின்ற ஒருவரையும் கத்தர் தாமே இந்த வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவாராக. ஆமீன். நாங்கள் இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெற்றுக் கொண்டு
3: அடுத்த
1: கடந்து செல்ல இருக்கிறோம். உங்களுடன் தேவ ஊழியர் சுசேசகர் எப்பின் வானர் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்போம், கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமீன், ஆமீன். ஆமீன். இணைந்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்திர தாமே உங்களுக்கு கூடாக எடுத்து வரப்போகிற வார்த்தைகளுக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு வேத பாடத்துக்கூடாக வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்கள் ஐயா. காட் பிளஸ்.
4: ஆமேன். நன்றி ஐயா. கத்திர தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஐயோ மனுவோம் கிரக்கம் உள்ள பிதாவே, இந்த அருமையான நல்ல உங்களுக்காக உங்களை சோதரிக்கிறோம் ஐயா. மண்டுமா இரு புதிய நாளிலும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலே வந்து உங்களுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக அடியனை கொடுத்தது கிருபைகளுக்காக உமக்கு சோதரம் ஐயா. இந்த நாளிலும் நாம் ஒன்றே இந்த வார்த்தைகளூடாக மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறேன். அடியனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நீ என் நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன். ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் கடந்த நாட்களிலே, அதாவது விசுவாசிகளுடைய அந்த ஆவிக்குரிய வரங்களை குறித்து இந்த நாட்களிலே எப்படியாக அந்த வரங்கள் செயல்பட வேண்டும் என்பதை குறித்து இந்த நாட்களை நாங்கள் பார்த்தோம். இந்த நாட்களை 1 Corinthians 12 பார்த்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வரங்களுடைய வல்லமைகள், அந்த வரங்கள் எப்படியாக செயல்படுகிறது, அதே வேளையில இந்த நாட்களில் வரங்களை எப்படியாக செயல்படுத்தினார்கள், அது மட்டுமல்ல இன்றைய நாட்களில் அந்த கள்ள தீர்க்கதரிசிகள் எப்படியாக அந்த நாட்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் குறித்து இந்த நாட்களே நாங்கள் சில காரியங்களை இந்த நாட்களை பார்த்தோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாட்களில் நாங்கள் பார்க்க போகிற காரியம் இந்த நாட்களில் என்னவென்றால், 1 Corinthians 15:35 இந்த நாட்களை நாங்கள் வாசிக்க கேட்போமா இருந்தால், கத்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அருமையான கத்தருடைய பிள்ளைகளே நான் வாசிக்கின்றேன், வாருங்கள் இங்கே. ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோடு வருவார்கள் என்று ஒருவன் இந்த நாட்களில் சொல்வானாகில், புத்தியின, அதாவது புத்தியினே நீ விதைக்கிற விதை செத்தாலே ஒளிய உயிர்ப்பிக்கப்பட மாட்டாது. நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்ற தானியத்தினுடைய வேறே தானியத்தினுடைய வெறும் விதையையே இந்த நாட்களிலே விதைக்கிறாய். அதற்கு தேவன் சித்தத்தின்படி மேனியை கொடுக்கிறார், விதை வகைகள் ஒவ்வொன்றிற்கும் அதற்கேற்றபடி மேனி கொடுக்கிறார்னு சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். இன்றைய நாட்களில் நாங்கள் பார்க்கக்கூடிய காரியம் சரீரம் உயிர்த்தெழுதல் என்ற தலைப்பிலே இந்த நாட்களை நான் பேசும்படியாக அந்த நாட்களை வாங்கிக்கின்ற அருமையான கத்துடைய பிள்ளைகளை. இந்த இடத்திலே சொல்லப்படுகிறது மரித்தோர்கள் எப்படி அதாவது எழுந்திருப்பார்கள் என்பதைத்தான் குறித்த இந்த நாட்களே அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, இந்த இடத்திலே பாருங்கள், கொரிந்தியரின் புஸ்தகம் 15 பன்னிரெண்டாவது வசனத்திலே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்து மரித்தது மரித்தோரிலிருந்து எழுந்திருந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோர் உயிர்த்தெழவில்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம் என்று சொல்லி பவுலடிகள் இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளை. அப்ப தேவன் இந்த இடத்திலே பாருங்கள், ஆண்டவர் இந்த நாட்களே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்ப்பித்தார் என்பதை குறித்து நாங்கள் அறிந்திருக்கிறோம்.

இந்த நாட்களே வந்திருக்கிறோம். விளக்கமில்லாத சில காரியங்களின் நிமித்தம் அப்படியானால் பாருங்கள், இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் என்னத்திற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் தெய்வமாக தொழுது கொள்ள வேண்டும் என்று அநேக காரியங்கள் இருக்கு ஐயா. இன்னைக்கு கண்டவாட்டுக்கு இந்த நாட்களே வந்து சொல்லுவாங்க. இன்னைக்கு வேதத்திலே பாருங்கள், பரிசேயர் சதுசேயர் ரெண்டு கூட்டம் இருந்து, ஒரு கூட்டம் சொல்லுது இந்த நாட்களை உயிர்த்தெழுதல் இல்லையென்று, இன்னொரு கூட்டம் சொல்லுகிறது உயிர்த்தெழுதல் இருக்குன்னு சொல்லி, இப்படியான ஒரு சம்பவங்கள் இன்றைக்கு நேற்றல்ல ஆண்டவுடைய நாட்களிலே கூட அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த நாட்களை தள்ளப்பட்டிருந்ததை அங்கு காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இங்கே இந்த வார்த்தை சொல்லுகிறது, கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கம் விருதாவோ, உங்கள் விசுவாசமும் இந்த நாட்களை விருதோ, மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் அங்கே எழுப்பாத கிறிஸ்துவை அவர் அங்கே எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலேயே தேவனுக்காக பொய் சொல்லுகிறோம், சொல்லி பொய் சொல்லுகிறவர்களாய் காணப்படுவோமே என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் பாருங்கள், இந்த வேதத்திலே சொல்லப்பட்ட காரியத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே அங்கு வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடையவர்களே, சிலர் கிறிஸ்துவின் சரீர உயிர்த்தெழுதலை மறுதளிக்கிறார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறது. அதற்காக அந்த நாட்களை பாருங்கள், அதற்கு பதிலுரையாக அந்த நாட்களை பவுலடிகள் சொல்லுகிறார், கிறிஸ்து எழுந்திராவிட்டால் பாவத்தில் இருந்து இந்த நாட்களை விடுதலை கிடையாது என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அது உண்மையான காரியம் அருமையான கர்த்தருடையவர்களே. ஆண்டவராய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் பாவத்திலிருந்து ஒரு விடுதலை இந்த நாட்களே கிடையாது. அது மட்டுமல்ல, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினாலே முக்கிய உண்மையை இந்த நாட்களில் என்ன செய்கிறோம், இந்த நாட்களிலே மறுதளிக்கிறவர்கள் நிச்சயமாக கிறிஸ்தவ விசுவாசத்தையே முழுவதுமாக மறுதளிக்கிறார் என்பதை தான் இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கும். என்னென்னா இன்றைக்கு பாருங்க, அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக அதாவது ஜனங்கள் இந்த நாட்களில் அநேக விதமாக இந்த ஆண்டவருடைய காரியத்துக்கு எதிர்த்து நிற்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதனால்தான் அவர்கள் இந்த நாட்களை கிறிஸ்தவர்களை கொல்லுகிறார்கள், கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறார்கள். இன்றைக்கு நேற்றெல்லாம் அந்த ஆதிகாலத்தில் அந்த காரியங்கள் இருந்தது. ஏனென்றால் அவர்களுக்குள்ளே அந்த கிறிஸ்துவை அறிகிற அறிவினுடைய தன்மை இந்த நாட்களில் இல்லாத நிமித்தம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து அறியாத நிமித்தம் தான் அப்படியான காரியத்தை செய்கிறார். அதற்கு ஆதாரமாக நீங்க பார்ப்பலா இருந்தால், அவர் பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே குருடர்களை, பிறவி குருடர்களை, கண்ணில்லாதவனு கண்ணை மண்ணை குழைச்சி அப்படி என்ன செய்த கண்ணை வச்சு இந்த நாட்கள் என்ன செய்தார் என்று சொல்லி அங்கே உருவாக்குறதை பார்க்கிறோம். பெரும்பாலும் இஸ்ரியை குணமாக்கினார். குஷ்ரோகிகளுடைய அதாவது சரீரம் அழுகி போய், தோல் அழுகி போய் நாற்றம் எடுத்து கிடந்த குஷ்ரோகிகளுடைய சரீரத்தை புதிய சரீரமாக இந்த நாட்களை மாற்றினார். இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களை செய்த காரியங்கள். ஆனால் அதே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்திலே தன்னுடைய தீர்க்க தரிசிகள் மூலமாய் அற்புதங்களை செய்தார். நாகமானுடைய காரியத்தை பாருங்கள், தீர்க்கதரிசியாக எல்லையிடத்துல வருகிற வேளையிலே அங்கே என்ன சொல்லப்படுகிறது, நீ போய் இந்த நதியிலே ஏழு தரம் முழுகு என்று சொல்லி சொல்லுகிற வேளையில இந்த நாட்களை அவன் ஒரு அசட்டையாக நினைத்து கொண்டு இந்த நாட்களை போகிறார். ஏனென்னா நம்முடைய இடத்துல ஒரு நதி இல்லையா குளிக்கிறதுக்கு, இவர் என்ன குளிக்க சொல்லி சொல்லுகிறார், நான் நினைச்சேன் ஏதாவது ஒரு காரியத்தை செய்து உடனே சுகமாக்குவார்னு சொல்லி. அப்படி அல்ல, தேவனுடைய வல்லமையை நாங்கள் எப்படியாக பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் பொறுத்திருந்தான் அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஒழிய எடுத்தோம் உடைத்தோம் பிரித்தோம் பிச்சோம் என்று சொல்லி இந்த நாட்கள் உடனே அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ரொம்ப கவனமா இருக்கு. இன்னைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஆண்டவரிடத்திலே அந்த சுகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், நம்முடைய விசுவாசம் அங்கே புடமுடப்பட வேண்டும் என்பதைத்தான் இங்கே வேதம் நமக்கு தெளிவாக இந்த நாட்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கும். நமக்குள்ளே இருக்கிற விசுவாசம் எவ்வளவு விசுவாசம் இருக்கிறது என்பதை கர்த்தர் இந்த நாட்களை பார்க்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் இந்த பூமியில வாழ்ந்த காலத்திலே பாருங்கள், ஆண்டவர் இந்த நாட்களிலே ஒரு சிலரை இந்த நாட்கள் என்ன செய்தார், தொட்டு சுகமாக்கினார். இன்னொரு சிலரை கேட்கிறார் ஆண்டவர், நான் இந்த காரியத்தை நான் உன்னுடைய சரத்தை சுகமாக்குவேன் என்று நீ விசுவாசிக்கிறியான்னுதான் ஆண்டவருடைய கேள்வியா இருக்குது. ஏன் இந்த கேள்வியை கேட்கிறான்னு சொன்னால், அவனுக்குள்ளே அந்த விசுவாசம் என்று சொல்லப்படுகிற அந்த விதை எவ்வளவுக்காக அந்த நாட்களை இருக்கிறது என்பதை தான் அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கு. பாருங்க, அந்த விசுவாசத்துல அஞ்சாறு விதமான காரியம் இருக்கிற கத்துரைப்பிள்ளைகள் இப்ப பாருங்க. அப்ப அந்த இடத்துல பாருங்க, அவங்க சொல்லுறாங்க, ஓம் ஆண்டவர் என்று சொல்லுகிறவர்கள் உடனே சொல்லுகிறார், உன் விசுவாசத்தின்படியாக கடவதன்னு சொல்லி இந்த நாட்களை அவனுக்குள்ளே அந்த விசுவாசத்தை உருவாக்கி அந்த விசுவாசத்தை இந்த நாட்கள் என்ன செய்கிறார், வர்த்திக்க பண்ணி இந்த நாட்களை அனுப்புகிறவர்களே அவன் சுகமடைகிறான். இரண்டாவதாக பாருங்கள், அந்த பெரும்பாடுள்ள ஸ்ரீயுடைய காரியத்தை எடுத்து பாருங்கள், அவள் என்ன நினைக்கிறாள் என்றால், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாவது நான் தொட்டேன் என்று சொல்லி சொன்னால் எனக்கு அதுவே திருப்தி, சாட்டிஸ்ஃபைட், ஏனென்றால் என்னுடைய நோய் குணமாகும் என்று விசுவாசித்திருக்கிறாள். பாருங்கள், அது தியரி பிராக்டிக்கல் என்ற ரீதியில வருது அருமையான கத்துடைய பிள்ளைகளே. அதாவது செயல்பாடு, இவளுடைய காரியம் செயல்பாடு,
மற்றவர் அங்கு முதல் நடந்த காரியத்துல சேப்பாடு இல்லை. இந்த நாட்களில் பாருங்கள், ஆண்டவர் இந்த நாட்களில் அவருடைய விசுவாசத்தை தூண்டிட்டார். ஆண்டவர் அருமையான

0: அந்த விசுவாசத்தை ஆண்டவர் பத்த வச்சிட்ட. அப்படி என்ன அவர் சிவப்பட்டு கொண்டு போயிட்டார். இவள் அப்படி இல்லை, இவள் தன்னுடைய விசுவாசத்தை அங்கு என்ன செய்கிறாள், வர்த்திக்க பண்ணுகிறாள். இவள் அந்த விசுவாசத்தை என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், அந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி என்ன செய்கிறான்னு சொன்னால், தொட்டாக நான் குணப்படுவேன் என்று ஒரு உறுதியான விசுவாசத்தில் இந்த நாட்களில் வருகிறாள். தொட்டால் இந்த நாட்களிலே சுகமடைந்தால் அமைதியாக போய் இருக்கிறாள். அந்த நாட்களை பாருங்கள், அந்த இடத்துல ஆண்டவர் கேட்கிறார், என்ன யார் தொட்டதுன்னு சொல்லி. சீசர்கள் எல்லாம் அந்த நாட்களை சிரிக்கிறாங்க, என்ன பிரச்சனை, என்ன ஆண்டவரே, இவ்வளவு சனக்கூட்டம் இருக்குது, சனவுல நெறிக்கொண்டிருக்குது, யாரோ தொட்டுட்டேன்னு சொல்லி நீங்கள் இதன்றைக்கு எத்தனை பேர் வந்து தொட்டாங்களே உங்களிடத்தில் சொன்ன. ஆண்டு சொன்ன, அப்படி அல்ல, என்னிடத்திலே இந்த வல்லமை புறப்பட்டு சென்றது. அப்ப இந்த காரியம் எதை குறிக்கிறோம்னு சொல்லி சொன்ன, அன்றைக்கு நாங்கள் விசுவாசத்தோடு அந்த ஜீவன் உள்ள தேவனை நாங்கள் இந்த நாட்களை நேசிப்போமா இருந்தால் அவரிடத்தில் இருந்து வல்லமை நமக்குள்ளே அந்த நாட்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுகிறதாக இருக்கிறதா. கத்துடைய பிள்ளைகள், ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து பாருங்கள், மின்சாரம் எப்படியா ஒரு வீட்டுக்கு அங்கே அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுகிறதா, அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுகிறதற்கு முக்கியமான காரியம் என்ன, ஒரு சுவிட்ச். அந்த சுவிட்சை, இந்த இணைப்பிலே அந்த சுவிட்சை போடுகிற வேலையில தான் அங்கே அந்த காரியம் நடக்கிறது. அதே விதமாக அந்த விசுவாசம் என்று சொல்லப்படுற அந்த சுவிட்சை இந்த நாட்களை அவள் தட்டிவிட்டால், உடனே அவளுக்குள்ளே அந்த நாட்களை என்ன நடக்கிறேன்னு சொல்லி சொன்னால், அந்த வல்லமை டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டு அவள் இந்த நாட்களிலே அறியாதும் அவளுக்கு எட்டாதுமான பெரிய காரியங்கள், பெரிய அற்புதங்கள் நடக்கிறது. அவள் அங்கே சுகப்பட்டாள் என்று சொல்லி அங்கே காண்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், இது அவளுடைய விசுவாசம். பாருங்களா, பாருங்கள், முதலாவது ஆண்டவர் கேட்கிறார், இரண்டாவதாக இவள் கேட்கவும் இல்லை, ஒன்றுமே இல்லை, இவள் போய் ஆண்டோட ஜோம் பண்ணுங்க, ஒன்றும் கேட்கல. மூன்றாவதாக பாருங்கள், இன்னொரு சம்பவத்தை பாருங்கள், அங்கே ஒரு குஷ்டரோகி வருகிறாங்க ஆண்டவடத்திலே. குஷ்டரோகி வருகிற வேலையில பாருங்கள், எல்லாரும் விட்டு ஓடிட்டாங்க, யாரு, சீசர்கள் எல்லாம் விட்டு ஓடிட்டாங்க. அந்த இடத்துல பாருங்கள், அப்ப அவனே சொல்லுறான், ஆண்டவரே தயசு வராதேங்க ஆண்டவரே, நான் குஷ்டரோகி ஆண்டவரே, நான் இந்த இடத்துக்குள்ளே நான் வெளியிலே தெரிய முடியாதுன்னு சொல்லி. ஆண்டவர் என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், கூசாமல் அவனை போய் தொடுகிற. அந்த காரியத்திலே என்ன இருக்கிறான்னு சொல்லி சொன்னால், அவனுடைய விசுவாசம் அல்ல. ரொம்ப கவனமா கேளுங்க, அவனுடைய விசுவாசத்தினாலே அந்த சுகம் அவனுக்கு வரவில்லை, ஆண்டவருடைய மனசுருக்கம் ஐயா. இப்ப பாருங்க, இது காரியம். அப்ப அந்த விசுவாசத்திலே கூட சில சில காரியங்கள் இருக்குது. அப்ப அந்த கம்பேஷன், அவருடைய அந்த கம்பேஷன்ல என்ன நடக்கிறன்னு சொல்லி சொன்னால், அங்கே அவர் போய் அவனுக்கு கூசாமல் அவனை தொட்ட உடனே அவன் சுகப்பட்டு கொண்டு போனான். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, பாருங்கள் எப்படியான காரியங்கள். அப்ப இந்த வேதத்திலே அடிப்படையில நாங்கள் பார்க்கிற வழியிலே அநேக காரியங்கள் இந்த நாட்களில் அமைந்திருக்கிறதை பார்க்கிற மாதிரியான கத்துடைய பிள்ளைகளை. ஆனால் இன்றைய நாட்களை பாருங்கள், இந்த உயிர்த்தெழுதலை குறித்து இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே அந்த உயிர்த்தெழுதலுக்கு முக்கியமான காரியம் பாருங்கள், இங்கே இந்த ஜனங்களுடைய விசுவாசம் தான் இங்கே அதாவது திறவுகோலாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். இவங்க சொல்றாங்க, இந்த நாட்கள் ஆண்டவர் உயிர்த்தெழவில்லை என்று சொல்றாங்களோ, அப்படி யாரும் அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அவர்களுக்கு அந்த விசுவாசம் இல்லை என்பதுதான் அவருடைய காரியமாக இருக்க கத்துள்ளது. நான் ஏற்கனவே சொன்ன பிரகாரம், என்னத்துக்காக அந்த நாட்களை கிறிஸ்தவர்களோடு போய் அவர்கள் முண்டுகிறார்கள், கிறிஸ்தவர்களோடு காரியங்களை செய்கிறார்கள் சொல்லி சொன்னால், அவங்களுக்குள்ளே அந்த விசுவாசம் இல்லை, அவங்களுக்கு அந்த விசுவாசத்தினுடைய காரியத்தை குறித்து அறிய வேண்டிய அந்த அதாவது தன்மையும் அவங்களுக்குள்ளே இல்லை. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு பாடுகள், ஒரு பிரச்சனைகள் வருகிற வேளையிலேயே அந்த வேளையில ஓடி திரிவாங்க, யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி. அந்த வேளையிலே பாருங்கள், ஆண்டவர் அவர்களை தொடுகிற வேளையிலே அந்த விசுவாசம் அவர்களுக்குள்ளே அங்கே வர்த்திக்க பண்ணப்படுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஈரான் தேசத்தில் பாருங்கள், ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் எழும்பி இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அநேக ஜனங்கள் இந்த நாட்களில் சொந்தராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். மறைவாக இருந்த கிறிஸ்தவர்கள் இன்றைய பாருங்கள், அவர்கள் இந்த நாட்களை பாருங்கள், ஆண்டவரை இந்த நாட்களை ஏற்றுக்கொண்டு, அது மட்டுமல்ல, ஆண்டவர் ஒரு சிலருக்கு இந்த நாட்களிலே தன்னை இந்த நாட்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அப்படியாக வெளிப்படுத்த நாட்கள் அந்த ரட்சிப்பின் ஊற்று அந்த இடத்துல பாருங்கள் அங்கே திறக்கப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, நான் ஏன் சொல்லுகிறேன் சொல்லி சொன்னால், இந்த கடைசி நாட்களில் பாருங்கள், நீங்கள் போய் சுவிசம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இன்னைக்கு ரேடியோ மூலமாயோ டிவி மூலமாயோ அந்த சுவிசங்கள் போய்கொண்டிருக்கும். ஆனாலும் கர்த்தர் அதாவது தன்னுடைய நாமத்தை இந்த நாட்கள் அதாவது தன்னுடைய நாமத்தை அறியாத இருக்கிற ஜனங்களுக்குள்ளே, முரட்டாட்டமான ஜனங்களுக்குள்ளே கர்த்தர் இந்த நாட்களை தானாகவே இந்த நாட்களை நேரடியாக வெளிப்படுத்துவார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அருமை பிள்ளைகளை பாருங்கள், அந்தமான் டிவிலே அந்த நாட்களிலே பாருங்கள், 78 ஆம் ஆண்டிலே 76, 77, 78 ஆம் ஆண்டிலே அந்த நாட்களிலே ஊழியங்கள் நடந்த காலகட்டத்திலே பாருங்கள், அங்கே ஒரு சில ஜனங்கள், ஒரு கூட்ட ஜனங்கள் இந்த நாட்களே அங்கு ரட்சிக்கப்படையவும் அந்த ஜனங்கள் ஆண்டவர் அறிந்து கொள்ளவும் இன்றைக்கு ஆண்டவருக்காக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா இன்னும் ஒரு பகுதி அந்த இடத்திலே பாருங்கள், இந்த காட்டுவாசிகள் பழங்குடி மக்கள் வாழுகிற அந்த இடங்களிலே இன்றைக்கும் அந்த இடங்களிலே ஆண்டவரை அறியவும் இல்லை, அவர்கள் முரட்டாட்டம் முடிஞ்ச ஜனங்களாக வெளி ஜனங்களோ இந்த நாட்களை அவர்கள் இந்த நாட்களை தொடரும் இல்லாதபடி அவர்கள் கண்டால் இந்த நாட்களே அவர் கொல்லுகிற விதமாக இந்த நாட்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அவர்களுக்கும் இந்த நாட்களிலே ஏதோ ஒரு வழியில இந்த நாட்களை சுவிசேஷங்கள் இந்த நாட்களை பிரசங்கப்படும். ஏனென்றால் வேதம் சொல்லுவது மத்தேயு 24:24 வசனத்தில் சொல்லப்படுகிறது, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் கடைசி நாட்களில் எல்லா இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் கடைசி நாட்களில் எல்லாருக்கும் பிரசங்கப்படும், அப்பொழுது முடிவரும் சொல்லு. அப்படியானால் அந்த ஒரு சில ஜனங்களுக்கு, இந்த பூமியிலே ஒரு சில தீவுகளில் இருக்கிற ஜனங்களுக்கு கத்தரை தெரியவில்லை. அது மட்டுமல்ல, இன்றைக்கு பெரிய பெரிய பட்டணங்களில் இருக்கிற ஒரு சில ஜனங்களுக்கு கூட கத்தரை தெரியவில்லை. இருமையான கத்தர பிள்ளைகள் அவள் முதல் அறியணும் அறிவான கத்தர பிள்ளைகள். அப்பொழுதுதான் இதோடைய முடிவு வரும். இன்றைக்கு நீ யுத்தத்தை பாக்குறீங்க, யுத்தத்தை பார்த்தோன்னா ஆண்டு வருகை வந்துட்டேன்னு சொல்லி இந்த நாட்களை நாங்க மூட்டை முடிச்செல்லாம் கட்டுறோம், அப்படி அல்ல. இதெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம் என்றுதான் சொல்லப்படுகிறது, எழுதிய முடிவுன்னு சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படவில்லை. அருமையான கத்துரை பிள்ளைகள், அதனாலே ஆண்டவர் சொல்லுகிறார், முடிவரை இந்த நினைப்பவனே ரட்சிக்கப்படுவான் சொல்லி. இப்ப இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்றால், பாருங்க அருமையான கத்துரை பிள்ளைகளே, இங்க வேதம் சொல்லுகிறது, பவுலடிகள் அதற்கு பதில் கொள்ளுகிறார் அப்படின்னு சொன்னால், பதிலுடையாக சொல்லுகிறார், பவுல் கிறிஸ்து எழுந்திராவிட்டால் பாவத்தில் இருந்து விடுதலை கிடையாது. இன்றைக்கு ஒரு மனிதனுக்கும் பாவத்தில் இருந்து நாக்கில் விடுதலை கிடையாது. ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எழும்பவில்லை என்று சொன்னால் யார் நம்மை விடுதலை ஆக்குவார்? இந்த கேள்வியை பாருங்க, யார் நம்மை விடுதலை ஆக்குவார்? ஹூ இஸ் கோயிங் டு செட் ஃப்ரீ அஸ்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எப்படி என்று சொன்னால், அதைத்தான் யோவான் சுவிசேஷத்தில் சொல்லப்படுது 8 அதிகாரத்திலே, குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே இந்த நாட்களிலே விடுதலையாக்கப்படுவீர்கள். இரண்டாவதாக, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொல்லி சொல்லப்படுது. ரெண்டு காரியம் சொல்லப்படுது, பாருங்கள், குமாரன் விடுதலை ஆக்கவன். அப்ப குமாரன் விடுதலை ஆக்குறன்னு சொல்லி சொன்னால் சும்மா அந்த நாட்களை விடுதலை ஆக்க முடியாது. அந்த குமாரன் ஒரு கிரியத்தை கொடுத்து தான் இந்த நாட்கள், அந்த கிரியத்தின் மூலமாய்த்தான் இந்த நாட்களை நம்மை விடுவிக்க வேண்டுமே ஒழிய, மற்றும்படி இந்த நாட்களே சாதாரணவாய் ஆண்டவர் இந்த நாட்களே விடுதலை கொடுக்க முடியாது. அதனாலேதான் அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து இந்த நாட்களே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே இந்த நாட்களே என்ன செய்தார், நமக்கு அந்த விடுதலையை தந்தார்ன்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். ஆனால் இங்கே சொல்லுகிறார், இந்த நாட்களே பாவத்திலிருந்து விடுதலை கிடையாது என்பதற்கு முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், அவர் தன்னுடைய ஜீவனின் மூலமாய்த்தான் ஜீவனை இழந்து இந்த நாட்களிலே நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் இந்த நாட்கள் என்ன செய்தார் என்று சொல்லி சொன்னால், எல்லாவற்றையும் நீக்கி இந்த நாட்களிலே நம்மை ஒரு சீரான இடத்துக்குள்ளே இந்த நாட்களிலே கொண்டு வந்து வைத்திருக்கிறதே அங்கே காண்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இங்க சொல்லப்படுகிறது, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் முக்கியமான உண்மையை இந்த நாட்களிலே மறுதளிக்கிறவர்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் நிச்சயமாக கிறிஸ்துவ விசுவாசத்தையோ முழுவதுமாக மறுதளிக்கிறார்கள். அவர்கள் தேவனுக்கு அங்கே அவருடைய வார்த்தைக்கும் விரோதமாக பொய்ச்சாட்சி சொல்லுகிறார்கள். அவர்கள் விசுவாசம் இந்த நாட்களிலே வீணானது. ஆகவே அவர்கள் உண்மை கிறிஸ்தவர்கள் அல்ல என்று கூறுகிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நம்ம முதலாவது ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து இந்த நாட்களில் சொல்லப்படும். இரண்டாவதாக பாருங்கள், மரித்தவர்களுக்காக இந்த நாட்களிலே ஞானஸ்தானம் பெறுகிறவர்கள் சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த உயிர்த்தெழுதலுக்குள்ள வருகிற காரியம் எப்படி என்று சொல்லி பார்க்கிறவர்களே, இந்த வார்த்தைகள் எப்படி என்று சொன்னால், இறந்து போனவர்களுக்காக நித்தமாக என்று சொல்லப்படுகிற அர்த்தத்தின்படி, தங்கள் இறந்து போன கிறிஸ்தவ நண்பர்கள் அல்லது குடும்ப அங்கத்தினர்களுக்கு வருங்கால வாழ்க்கையின் மறுபடியுமாய் இணைத்துக் கொள்வதற்காக கிறிஸ்தவர்களாகி ஞானஸ்தானம் பெற்றவர்களை குறித்து இவ்வாறு இந்த நாட்களை அனைத்தும் இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். மரித்தோர் உயிர்த்திலாவிட்டால் அங்கே வீணாகி விடும் என்பதைத்தான் அங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கும். அப்ப இதற்கு ஆதாரம் என்னவென்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த உயிர்த்தெழுதலுக்கு ஆதாரமாக இந்த நாட்களை நமக்கு கற்று தந்திருக்கிற ஒரு உயிர்த்தெழுந்தாரையா, 3வது நாள் உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கு உலகத்துல பாருங்க, ஒவ்வொரு வருஷம் இந்த நாங்கள் ஈஸ்டர் கொண்டாடுகிறோம். எந்த நாடா இருந்தாலும் இந்த காரியமா இருந்தாலும் ஒவ்வொரு வருஷம் அந்த காரியம் நடந்து கொண்டே இந்த நாட்களை இருக்கிறது. அருமையான கத்துடைய பிள்ளைகள், அப்படியானால் ஏன் கொண்டாட வேண்டும், அவர் உயிர்த்தெழாவிட்டால் என்னத்துக்காக கொண்டாட வேண்டும், அதைத்தான் இன்றைக்கு பாருங்கள் இந்த நாட்களே. ஆனா இன்றைக்கு ஒரு வீணான ஜனங்கள் இந்த நாட்களே அப்படியாக ஒன்றுமே இல்லை என்று சொல்லி இந்த நாட்களில் உலகத்தையே குழப்பி கொண்டிருக்கிறதை பார்க்கும். அதைத்தான் பவுலடிகள் கண்டித்து இந்த நாட்களில் சில காரியங்களை சொல்லுகிறார். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, இங்க பாருங்கள், வேதாகமத்திலே சரீர உயிர்த்தெழுதலை குறித்து முக்கியமான ஒரு உபதேசம், அது மரித்தோர்லே இருந்து ஒருவருடைய சரீரத்தை தேவன் உயிரோடு எழுப்புவதை, அங்கே இடநிலையிலேயே அது இந்த நாட்களே பிரிந்து வந்த அந்த மனிதனின் ஆத்மாவோடும் ஆவியோடும் மறுபடியுமாய் இணைவதையும் குறிக்கிறதுன்னு சொல்லி இந்த நாட்களே பார்க்கணும். ரெண்டு காரியத்தை பாருங்க, இப்ப இந்த உயிர்த்தெழுதல வர காரியம் என்ன சொன்னால், ஆவியோடு ஆத்மா இணைகிறத பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், இப்ப சரியான இது கொஞ்சம் குழப்பமான காரியம் என்னன்னு சொல்லி பார்க்கிற வழியிலே, இந்த மறுரூபமாக்கப்படுகிற சரீரத்துக்கு அங்க என்ன இருக்கிறன்னு சொல்லி சொன்னால், இந்த மண்ணான சரீரம் இருக்காது, அருமையான கர்த்தருடைய மறு மகிமையின் சரீரம் வித்தியாசம். அந்த மகிமையின் சரீரம் எப்படின்னு சொன்னால், அதுக்கு அந்த அதாவது அந்த ஆத்மாவுக்கு ஆவியானவர் கிரியல் நடப்பிக்கிறதை தான் அங்கு சொல்லப்படுகிறதை பாருங்கள். அப்ப ஆவியானவர் இணைந்தால் தான் அந்த இடத்திலே பாருங்கள், அந்த சரீரம் இந்த நாட்களை பாருங்கள் அங்கே எப்படியாக இருக்கும்னு சொல்லி சொன்னால், மறுரூப சரீரம் மகிமையாக அந்த நாட்களை இருக்கும் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இங்கே பாருங்க, ஆதாரமாக ஒரு காரியத்தை நான் சொல்லுவேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாருங்கள் அருமை பிள்ளைகளே, அங்கே வேதத்திலே பாருங்கள், அவர் மலையிலே ஏறி இந்த நாட்களை பாருங்கள், அந்த நாட்களை எல்லா ஊழியங்களை முடித்து விட்டு மறையில போய் இந்த நாட்களை இருக்கிற அந்த வழியிலே பாருங்கள், இவருடைய சீசரோடு இந்த நாட்களை அந்த இடத்துல போய் இருக்கிற வழியிலே சொல்லுகிறார்கள். இந்த நாட்களை பாருங்கள், அந்த இடத்திலே எலியாவும் இந்த நாட்களை பாருங்கள், மோசையும் அந்த இடத்துல வந்து நிற்கிறார்னு சொல்லி சொல்லுகிறார். யாரு சொல்லுகிறார்? பேதுரு அந்த இடத்துல சொல்லுகிறார். இது எப்படி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், எலியாவை இந்த நாட்களை அவர் கண்டாரா, மோசை அவர் கண்டாரா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏன் அப்படியாக அந்த நாட்களை அதாவது அதாவது அப்போ சொல்ல அந்த நாட்களை அப்படியாக அந்த நாட்களை சொல்ல வேண்டும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே? அதுதான் மகிமையின் சரீரம் என்பதைத்தான் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த சரீரம் மகிமையின் சரீரம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் அந்த இடத்திலே அந்த மகிமையின் சரீரம் மகிமை அடைகிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அவர் அந்த இடத்திலே பாருங்கள் அந்த நாட்களை, அந்த இடத்திலே அவர்களோடு பேசிக்கொண்டே இந்த நாட்களை இருக்கிறார். அப்ப இவர்கள் போய் நிற்கிறார்கள், எலியாவுக்கு ஒரு கூடாரம் அடைப்போமா, அதாவது இந்த நாட்களை பாருங்கள், இவர் மற்றவருக்கு ஒரு கூடாரம் அடைப்போமான்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லி, மோசைக்கு ஒரு கூடாரம் அடைப்போமான்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஏன்னு சொல்லி சொன்னால், அவர்கள் அந்த சரீரத்தை கண்டார். அதான் அந்த காரியம், ரொம்ப முக்கியமான காரியம். அந்த சரீரத்தை பாருங்கள், எலியா எப்படியாக அந்த நாட்களை எடுத்துக்கொள்ளப்பட்டார், அக்னி ரதத்தில் அந்த நாட்களை எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார், காணப்படவில்லை. ஆனால் மோசையினுடைய சரீரத்தை குறித்து வேதம் சொல்வது, யூதா புஸ்தகத்தை எடுத்து பாருங்கள், அந்த சரீரத்தை குறித்து பிசாசு அங்கே தேவ தூதர்களோடு தர்க்கம் பண்ணுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள். ஆனால் அந்த சரீரம் கண்டுபிடிக்கவில்லை. ஏனென்றால் அந்த சரீரத்தை ஆண்டவர் தான் அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அவரே மோசையை அடக்கம் பண்ணினார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்படியானால் பாருங்கள், அந்த மகிமையின் சரீரத்தோடு இந்த நாட்களில் யாரு வருகிறார்? மோசையும் வருகிறார், எலியாவும் வருகிறார். அவர்களுக்கு மாம்ச சரீரம் இல்லை. அப்ப குதிரையில எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தாலும் அவர்கள் இந்த நாட்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த ரெண்டு விதமான சரீரத்தோடு இந்த நாட்கள், அதாவது மகிமையின் சரீரத்தோடு இந்த நாட்களை வருகிறார். அப்படியானால் அந்த சரீரத்தை அந்த இடத்திலே மகிமையின் சரீரத்தை கொண்டு வருவதற்கு முக்கியமான காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அவர்களுடைய ஆத்மாவை ஆவியானவர் தான் இந்த நாட்களை அங்கே ஃபில் பண்ணி இந்த நாட்களை கொண்டு வருவதை பார்க்கும். ஏனென்றா பாருங்கள், மூன்று கனெக்ஷன் இருக்கு, ஆவி ஆத்மா சரீரம். இந்த சரீரம் மண்ணிலே இருந்து வந்தது, மண்ணுக்கே அந்த திரும்பி சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிற பிரகாரம் அது அப்படியே இத்து போயிடும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இப்ப நீங்க கடைசி நாட்கள்ல நீங்க பாருங்க, உயிர்த்தெழுதல் சொல்லப்படுறது, ராப்ஷர். இந்த உயிர்த்தெழுதல் காரியத்திலே என்ன உயிர்த்தெழுமன் சொல்லி சொன்னா, நீங்க பாருங்க அங்க இந்த நாட்களை பார்க்கிறவர்கள், அந்த பழைய சரீரம் இந்த நாட்களை அங்க உயிர்த்தெழாது. பழைய சரீரம் செத்த செத்ததான், அதுக்குமே சம்பந்தமே இல்லை. ஆண்டவரோடு நீங்க நடக்கிற வேளையிலே, ஆண்டவருடைய பிள்ளைகளாக இந்த நாட்களை இருந்து காரியங்களை செய்த நாட்களை மறிக்கிற வேளையிலே, வேதம் சொல்லுகிறது இந்த கடைசி எக்காலம் துணிக்கிற வேளையிலே கல்லறைகள் திறக்கப்படும். ரொம்ப கவனமாக கேளுங்க வேதத்தில். அப்ப கல்லறைகள் திறக்கப்படுகிற வேளையிலே அங்கே என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், ஒரு உயிர்த்தெழுதல் அந்த நாட்களை வருகிறதை பார்க்கிறோம். அந்த உயிர்த்தெழுதலுக்கு பாருங்கள், அங்கே ஒரு மகிமையின் சரீரம் கொடுக்கப்பட்டு அந்த ஆவியானவரும் ஆத்மாவும் அந்த இடத்திலே இணைந்திருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப கல்லற திறக்கப்பட்ட சரங்கள் எடுக்கப்படும். என்னென்ன அருமையான கத்துடப்பிள்ளைகள், இப்ப 1000 வருஷத்துக்கு முன் செத்தவர்கள் அங்க என்ன நடக்கணும்னு சொல்லி சொன்னார், அவளுக்கு எல்லாம் என்ன நடக்கும்? அருமையான கத்துடப்பிள்ளைகளே, அவளுக்கு அந்த மகிமையின் சரீரம், இப்ப யோசேப்பா இருந்தாலும் சரி, ஆபிரகாமா இருந்தாலும் சரி, ஆண்டவர்களோட நடக்கிற பிள்ளைகள் இப்ப பாருங்கள், அப்படியான சூழ்நிலையில் இருந்த நாட்களை பாருங்கள். அதனாலதான் அவர்கள் சொல்லுகிறார்கள், அங்கே கொண்டு போய் என்னுடைய முற்பிதாக்களோடு என்னுடைய எலும்பு வையன்னு சொல்லி யோசேப்பு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கணும். என்னன்னு சொன்ன அருமையான கத்துடப்பிள்ளைகளே, அந்த எலும்பில தான் அந்த காரியங்கள் இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கணும். ஆனால் இந்த தோலான சரீரம் இந்த நாட்களில் அப்படியாக வராத அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இதுதான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப என்ன காரியத்தை இந்த வேதத்தில் சொல்லப்படுவதுன்னு சொல்லி சொன்னால் பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அங்கே ஆத்மாவோட அந்த மனிதனின் ஆத்மாவோடும் ஆவியோடும் மறுபடி இந்த நாட்களை இணைவதை இந்த நாட்களை குறிக்கிறதாம் சொல்லி வேதம் இந்த நாட்களை சொல்லுவதை பார்க்கும். அப்ப நம்முடைய நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்மாவுக்கு மரணம் இல்லை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இந்த ஆத்மாவுக்கு மரணமே இல்லை. இப்ப ஒரு ஆத்மா இந்த நாட்களை ஆண்டவர் உருவாக்குறார்னு சொல்லி சொன்னால், அது கிட்டத்தட்ட ஒரு 4000 வருஷத்துக்கு முன்பு மறிச்சிருந்தாலும் அந்த ஆத்மாவுக்கு மரணம் இல்லையே ஐயா. இந்த ஆத்மா அப்படியே அந்த நாட்கள் இழைப்பாறுதல் இருக்கும், ஆண்டவரோடு இருந்தால் இழைப்பாறுதல் இருக்கும். ஆனால் அந்த நாட்களை பாருங்கள், ஆண்டவரை விட்டு அறியாமல் இருந்தேன்னு சொல்லி சொன்னால் அங்கே என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், அந்த ஆத்மா அந்த நாட்களே நிறுக்கப்படும் என்று விவகாரங்கள் பேதுருவின் புஸ்தத்தில் சொல்லப்படுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து மூன்று நாள் என்ன செய்தாராம், நோவாவின் காலத்திலேயே கீழ்ப்படியாத ஆவிகளுக்கு போய் சுவிசேஷம் அறிவித்தாராம். இந்த காரியத்தை பாருங்க, வேதத்தில் சொல்லப்படுது. ஏன் அப்படியாக அந்த நாட்களை செய்தார்னு சொல்லி சொன்ன அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அந்த ஆத்துமாக்கள் அழிந்து போகக்கூடாது என்று ஆத்ம நேசருக்கு அங்கே ஒரு கருணை, அதாவது ஒரு இரக்கம் இருந்ததை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கத்துடைய பிள்ளைகளே. அது மட்டுமல்ல பாருங்கள், அந்த நாட்களிலே பாருங்கள், ஆண்டவர் அறியாமல் இருந்த ஜனங்களை பிசாசு என்ன செய்கிறான்னு சொன்னால், தன்னுடைய கட்டுக்குள்ளே தன்னுடைய சங்கிலியை போட்டு கட்டி தனக்கு ஒரு இடத்தை கொண்டு போய் இந்த நாட்களில் அங்கே அவன் வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் பாதாளம் என்று சொல்லப்படுகிற இடம் அது பிசாசுக்கும் அவனுக்கும் இந்த நாட்களில் அங்கே உருவாக்கப்பட்டது மட்டுமல்ல, அக்கினி என்று சொல்லப்படுகிற இடமும் அப்படியாக இருக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அதனாலேதான் அவன் என்ன செய்கிறான்னால், மனுஷனை பாவத்திலே விழப்பண்ணி அந்த பாவத்து நிமித்தம் அவன் இந்த நாட்களில் தன்னுடைய இடத்துக்குள்ளே வர வேண்டும் என்பதற்காகத்தான் அவன் இன்றைய கடைசி நேரம் மட்டும் முயற்சி. பாருங்கள், ஒரு மனுஷன் அருமையான கத்துடைய உள்ளங்களே மறிக்கிற கடைசி ஜீவன் போகும் மட்டும் அவன் சண்டை பிடிச்சோன்னு இருப்பான். எவ்வளவு விசுவாசமா நீங்க காரியத்தை செய்யலாம், ஜோம் பண்ணலாம், காரியத்தை செய்யலாம், கடைசியும் கூட சர்வத்திலிருந்து ஆத்மா போற வேலையில கூட அவன் சொல்லுவான் மறுதலி என்று சொல்லுவான், வந்து நிப்பான் அது அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அந்த வேலையை நிப்பான் இந்த நாட்கள், மறுதலி இந்த நாட்கள், எல்லாம் பொய், எல்லாம் பிரட்டு இந்த நாட்கள் என்றெல்லாம் சொல்லுவாங்க அருமையான கத்துடைய பிள்ளைகளே. அவர்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த நாட்கள், அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, உலகத்தின் முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்படுகிறது. காரியம் என்னவென்றால், அந்த வேலையில தான் ஒரு மனுஷனுடைய ரட்சிப்பு பரிபூரணப்படுகிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கத்துடைய பிள்ளைகள். அப்ப ஒரு மனுஷனுடைய ரட்சிப்பு இந்த நாட்களே பரிபூரணப்பட வேண்டுமா இருந்தால் அங்கே என்ன காரணம் நடக்கணும்னு சொன்னால், அந்த முடிவு பரியந்தம் அவன் இந்த நாட்களே என்ன செய்ய வேண்டும், ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும். இன்றைக்கு பாருங்கள், அநேக விசுவாசிகளை நான் பார்த்திருக்கிறேன், ஆண்டவரிடத்துல வருவாங்க, ஆண்டவரிடத்துல காரியங்களை பெற்றுக்கொள்ளுவாங்க, ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துல என்ன செய்வாங்கன்னு சொன்னா விட்டு போயிடுவாங்க. என்ன காரியமெல்லாம் முடிஞ்சது, என்னடா வேலை கிடைக்கணும் வந்துருவாங்க, வேலை கிடைச்சிருது, ஓம் நல்லா நல்லபடியாக தந்துச்சு, அதனால காணியலோ பூமியிலோ வீடுகளோ காரியங்களை செய்து ஆசிய சேர்ப்பாங்க, நல்லது, திரும்ப ஆண்டவரத்துல போய் சேர்ப்பாங்க, ஜெயிப்பாங்க, ஆண்டவர் எனக்கு நல்ல திருமண காரியத்தை செய்தாங்கன்னு சொல்லி ஆண்டவர் அந்த காரியத்தையும் கொடுப்பார். ஆண்டவர் ஆண்டவர் வந்து ஒரு நாளும் பாரபட்சமற்ற தேவன் அல்ல. கர்மன கத்துடைய ஆபிரகாமையும் ஆசீர்வதித்தவர் தான், ஈசாக்கையும் ஆசீர்வதித்தவர், இஸ்மவேலையும் ஆசீர்வதித்தவர் தான் ஆண்டவர். இந்த நாட்களை பாருங்கள், இஸ்மவேல் என்று சொல்லி போட்டு ஆகாரையும் இஸ்மவேலையும் தள்ளிவிடவில்லை. அதனாலதான் பாருங்க வேதம் சொல்லுறது, பாருங்க ஆண்டவர் தெரியாது அவன் துஷ்ண எழும்புவான் சொல்லி, ஆனாலும் பாருங்கள் அங்கு என்ன காரியம் நடக்கிறான்னு சொல்லி சொன்னால், அவள் தண்ணி தன்னுடைய புள்ளை அங்கே தண்ணி தாகத்துல கிடக்கிற வழியிலே, அவள் அங்கே ஆண்டவரத்தில் கேட்ட வழியிலே உடனே அங்கு பாருங்கள் ஒரு நீரூட்ட வனாந்திரத்தில் உருவாக்கி கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மனதுருக்கம் உள்ள தேவனையா, ஆண்டவரோடு காரியத்தை குறித்த நாட்கள் எவரும் ஆண்டவருக்கு நிகரான ஒன்றுமே இல்லையா. என்னதான் காரியம் இருந்தால், இந்த உலகத்துல நம்மிடத்துல என்ன வெளியேறப்பட்ட பொக்கிஷங்கள் இருந்தாலும், என் ஒரே ஒரு காரியம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு ஈடாக ஒன்றுமே இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு நான் அறிஞ்சிருக்க வேண்டும். அப்ப அப்படிப்பட்ட தேவன் இந்த நாட்களை பாருங்கள், இன்றைக்கு பாருங்கள் காரியத்தை, ஒரு மனுஷன் மறிக்கிற வேளையிலே அந்த ஆதிகாமத்திலே அந்த ஆதாம் ஏவாளுடைய காரியத்தின் நிமித்தம் சாபம் உண்டாகிறது. மண்ணிலே இருந்து வந்தவன் மண்ணுக்கே திரும்புவான் என்று சொன்ன பிரகாரம், அந்த சரீரம் மண்ணினாலே உருவாக்கி ஜீவாத்மா ஊதப்பட்ட அந்த சரீரம் மண்ணுக்கே மறுபடியும் திரும்பி போகிறதே அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய விளைவு, அவன் அங்க சரீரம் எப்படியாக இருக்கிறது, மண்ணிலே இருந்து வந்தது மண்ணுக்கே அந்த நாட்கள் திரும்பி போகிறது. அப்படியானால் அந்த நாட்கள் என்னன்னு சொல்லி சொன்னால், இன்றைக்கு நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க, நம்முடைய சரீரம் மண்ணான சரீரம் என்பதை அங்கு உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க அருமையான கத்துடைய விளைவு. ஏனென்றால் இந்த சரீரம் பாருங்கள், இந்த நாட்களே நீங்கள் தாக்குறதா இருந்தாலும் என்ன காரியம் செய்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே அப்படியே ஒன்றுமே இருக்காது, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே போயிடும், கடைசியாக தலைமையிலும் அப்படியே இந்த நாட்கள் தலைமையில் தான் கடைசியாக அந்த நாட்களை இதன்ற காரியமாக இந்த நாட்களை இருக்கிறது. அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்கள் இந்த காரியத்தை நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களை பார்ப்போமா இருந்தால், இன்றைக்கு பாருங்கள் அந்த சரீரத்தை குறித்து ஆண்டவர் இந்த நாட்களே ஆதாம் ஏவாள் செய்த தவறின் நிமித்தம்தான் அப்படியான ஒரு சாபத்துக்கீடாக வருகிறது. ஆனால் ஆத்மாவையும் ஆவியையும் குறித்து ஆண்டவர் எந்த விதமான காரியம் இந்த நாட்களை சொல்லவில்லை. ஆண்டவர் குறித்து சொல்லுகிறார், ஆவி தேவன் தந்த இடத்திலே தேவலத்திலே திரும்பி போகும், ஆனால் ஆத்மாவை குறித்து ஆத்மா அங்கே எங்கே நிக்க போகிறது, ஒரு உழைப்பாறுதலுக்கு இந்த நாட்கள் நிக்க போகுது என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது, உயிர் தெழுதலை குறித்து இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப இதைத்தான் இங்கே வேதாகமத்திலே சொல்லுகிறார் இந்த நாட்களை எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அதாவது அங்கே அதாவது பௌலடிகள் சொல்லுகிறார், ஆத்மாவோடும் ஆவியோடும் மறுபடி இணைக்கப்படுவதை குறிக்கிறதுன்னு சொல்லி சொல்லப்படுது. அப்ப கடைசியாக ஒரு உயிர் தெழுதல் வருகிற வேளையிலேயே அந்த ஆத்மா என்ன செய்கிறதுன்னு சொன்னால் ஆவியோடு இணைக்கப்படும். யாருடைய ஆவியோடு? கர்த்தர் தருகிற ஆவியார், கர்த்தரின் ஆவியானவர். அருமையான கர்த்தருடைய ஏன்னா வேதம் சொல்லுவது 1 Corinthians 3:11 சொல்லுறது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லப்படுவது. அப்படியான அந்த ஆவியானவரோடு மறுபடியும் அன்னைக்கு ஏன்னு சொன்னால், ஆதியிலே அதே ஆவியானவரை தான் அவர் அங்கே என்ன செய்கிறார், ஆதாமுக்கு ஊதுற ஜீவாத்துமானார் சொல்லி அங்கே சொல்லப்படுது. அப்படியானால் அது மறுபடியுமா அந்த ஆவியானவர் நாட்கள் நாங்கள் சரத்தை அந்த பூமியில மறிக்கிற வழியிலே அங்கே பிரிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். தேவன் தந்த ஆவி தேவனிடத்திலே போகிறது, ஆத்மா அந்த நாட்களை பாருங்கள் அங்கே அப்படியே ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் இளைப்பாறுதலுக்குள்ளே போகிறது. சரீரம் மண்ணோடு வந்தது, மண்ணோடே அந்த நாட்களை கலந்து போகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற மேன கத்துடைய பிள்ளைகளை. முதலாவதாக இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தாலும் என கத்துடைய பிள்ளைகளை, சரீர உயிர்த்தெழுதல் என் தேவையானது என்பதற்கு வேதாகமத்திலே 3 காரணங்கள் இந்த நாட்களில் கொடுக்கப்படுகிறது. முதலாவது, மனிதனே இந்த நாட்களிலே மொத்த அதாவது ஆழத்துவத்துக்குரிய சரீரம் முக்கியமானது, சரீரம் இல்லாமல் மனிதர் முழுமையாக அங்கே முழுமையாக மாட்டார்கள் என்பதை தான் அங்கு சொல்லப்படுகிறது. அப்ப இந்த ஆத்மா ஆவியும் இருந்தாலும் சரீரம் இல்லைன்னு சொன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. அருமையான கத்துடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள், ஒரு சாதாரண ஒரு வாகனத்தை எடுத்து பாருங்கள். ஒரு வாகனத்துக்கு என்ஜின் இருக்கிறது, கியர்பாக்ஸ் இருக்கிறது, கியர் இருக்கிறது, சில்லெல்லாம் பூட்டி இருக்குது. ஆனா பாருங்க அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அந்த ஒரு ஒரு பலகையிலே ஒருத்தர் வச்சு பூட்டிக்கிறாங்க. ஆனால் அப்படி இருந்து அதுக்கு ஒரு பொடி இல்லைன்னு சொல்லி சொன்னால் அந்த அதை ரோட்ல ஓடிக்கொண்டே போகலாம், ஓட முடியாது. ஏன்னால் லைட்டுகள் போட முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அருமையான கத்துடைய பிள்ளைகளை, ஒரு செசி மட்டும்தான் அந்த நாட்களே இருக்கும். அதே விதமாகத்தான் இந்த நாட்களை பாருங்களேன் மனுஷனுடைய காரியம் அங்கே ஆத்மா ஆவி இந்த நாட்களை பார்க்கிற வழியில் பாருங்க. இந்த 3 காரணம் சொல்லப்படுகிறது. மனுஷனுடைய மொத்த ஆழத்துவத்துக்கும் சரீரம் முக்கியமாக இருக்கிறது, சரீரம் இல்லாமல் மனுஷன் முழுமையாக மாட்டார்கள். அங்கே கிறிஸ்து அருளும் மீட்பு சரீரம் உட்பட முழு மனிதனுக்கும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதை குறித்து இந்த நாட்களே வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், இப்ப ரோமருக்கள் நிறுவத்திலே இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமருக்கள் நிறுவத்திலே அங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்ப்போமா இருந்தால் நாங்கள் வாசிப்போம். 8 அதிகாரத்துக்குள்ள இந்த நாட்களை வாருங்கள். இங்க 8 அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன் பாருங்கள், 18 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மை அங்கே வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. அது என்னவென்றால், சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலே இருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையின் சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு, அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்படுத்தினவர்களாலே அங்கே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிற மாதிரி எனக்கு தொழில்கள். அது மட்டுமல்ல, ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரையும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து இந்த நாட்களை பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதல் பலனானவர்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்புக்கு மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே அங்கே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையிலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல, ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு இந்த நாட்களே காத்திருப்போம் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் நாங்கள் காணாததை இன்றைக்கு நாங்கள் நம்புகிறோம், ஆனால் அந்த காரியம் வருவதற்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? பொறுமையோடு இந்த நாட்களிலே காத்திருக்கிறோம் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், கிறிஸ்து அருளும் அந்த மீட்பு எப்படியாக இருக்கிறதாம், சரீரம் உட்பட முழு மனிதனுக்கும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதை ரோமருக்கு நிறுவத்தில் இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் மனிதனுடைய ஆள் தத்துவம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை திருப்பிக் கொள்ளுங்கள், நாங்கள் மனிதனுடைய ஆள் தத்துவம் எப்படியாக அந்த நாட்களில் இருக்கிறது என்பதை குறித்து வேதத்திலே இந்த நாட்களில் சில காரியங்களை இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைய பாருங்கள், வேதம் சொல்லுகிறது நமக்கு, என்னோட கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு எப்படியாக சொல்லுகிறது என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், பிரசங்கின் புஸ்தகம் இந்த நாட்களிலே அங்கே வேதத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். 12 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது பாருங்கள். வெள்ளி கயிறு கட்டுவிட்டு பொற்கண்ணி நசுங்கி ஊற்றின் அருகே சாலுடைந்து துறவண்டையிலே உருளை நொறுங்கி இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனத்திலே மறுபடியும் போகாதற்கு முன்னே அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை. பாருங்க அந்த வசனத்தை, ஆவி தன் தேவன் தந்த இடத்திற்கு முன்னிடத்துக்கு போகாததுக்கு முன்னே நீ என்ன செய், வாலிப வயதிலே இந்த நாட்களை உன்னை தேடு என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப பாருங்கள், தேவன் தமது சிருஷ்டிகள் அதாவது சிருஷ்டிகள் அனைத்திலும் மனிதனை அங்கே உயர்வுள்ளவனாகவும் விசுவாசித்தவனாகவும் உண்டாக்கினார். பெருமையின் மூலமா இந்த நாட்களிலே தேவன் தங்களை இந்த நாட்களில் சிருஷ்டிகர் என்பதை, தாங்கள் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் என்பதையும், தேவனை இந்த நாட்களிலே சார்ந்து வாழ வேண்டும் என்பதையும் மனிதன் மறந்து விடுகிறார் என்பதை தான் இங்கே வேதம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. அப்ப மனித ஆழ்தத்துவத்தை குறித்து வேதாகமத்திலும் விளக்கத்தை அங்கே இக்க அதாவது கட்டுரையிலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது பாருங்கள், முதலாவதாக தேவ சாயலாக மனிதனுடைய ஆழ்தத்துவம் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். முதலாவதாக தேவ சாயல், இமேஜ் ஆஃப் காட், அருமையான கர்த்தருடைய தேவனுடைய சாயலாக அவருடைய சேப்பாக இந்த நாட்களை நாங்கள் உருவாக்கப்படலாம். முதலாவது பாருங்கள், தேவனுடைய விசேஷித்த இந்த நாட்களில் தீர்மானத்தின்படி மனித இனம் இந்த நாட்களில் எப்படியாக இருக்கிறதாம், அவரது சாயலிலும் ரூபத்திலும் இந்த நாட்களில் சிருஷ்டிக்கப்பட்டதென வேதம் தெளிவாக இந்த நாட்களில் கூறுகிறதை பார்க்கிறோம். ஆதிகாமம் முதலாம் அதிகாரத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப ஆதிகாமம் முதலாம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிப்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே எப்படியாக இந்த நாட்களை சொல்லுகிறதுன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை திருப்பிக் கொள்ளுங்கள் இன்னொரு கூட இந்த நாட்களே. ஆதிகாமம் முதலாம் அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். இந்த முதலாம் அதிகாரத்திலே 26வது வசனத்திலே இன்றைக்கு நாங்கள் வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது, பின்பு தேவன் தம்முடைய சாயலாகவும் தமது ரூபத்தின்படியே. ரெண்டு காரியம் நடக்குது, முதலாவது அவருடைய சாயல் ஷெடோ, இரண்டாவதாக அவருடைய இமேஜ். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், இப்படியான காரியத்தில் இந்த நாட்களே மனுஷனை உருவாக்குவோம், அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேலுள்ள ஊரும் சகல பிராணிகளையும் ஆள கடவார்கள். இப்ப பாருங்கள், இதெல்லாம் சின்னொரு காரியம் உண்டு வருவது பாருங்கள், சொல்லிவிட்டு பாருங்கள். 27 வசனத்தை வாசிக்கின்றேன், தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவசாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார்னு சொல்லி சொல்லப்படுகிறது. இப்ப இந்த ரெண்டு வசனத்திலே பார்க்கிற வேளையிலே இந்த 26வது வசனத்திலே கடைசி பகுதி சொல்லப்படுகிறது, பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளை கடவார்கள் சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. அப்ப பாருங்கள், இன்றைக்கு ஆண்டவர் என்ன செய்தார், பெர்மிஷனை கொடுத்துட்டார். யாருக்கு? ஆதாமுக்கு பெர்மிஷனை கொடுத்துட்டார். இங்க பாப்பா, நீ எல்லாவற்றையும் ஆண்டு நடத்துவோம், இதா உனக்கு உன்னுடைய காரியம் தான், உன்னுடைய கையில இந்த பொறுப்பை தாரணும் சொல்லி. இன்னைக்கு நாங்க பாருங்க இந்த நாட்களே, இங்க வேதம் சொல்றது ஐயா, சகல ஊரும் பிராணிகளையும் ஆளக்கடவர். இப்ப பாருங்க, இந்த ஊரும் பிராணிகள் சொல்லுகிற போல இன்னைக்கு பாம்பை கண்டமெண்டா நாங்க இன்னைக்கு 10 கட்டங்கால் நிற்போம். இங்க ஆண்டவர் சொல்ற ஆளக்கடவர், நீ அவர் அதை ஆண்டுகொள் என்று சொல்லி. இன்னைக்கு பாருங்க, நாங்க என்ன செய்யறோம், பாம்பை கண்டா அப்ப நாயை கண்டாலே ஓடுறோம் ஐயா, சும்மா நாயை கண்டாலே இந்த நாட்களை என்ன செய்யறோம், போட்டுருக்க சிலுப்புறம் கலாட்டி விட்டு ஓட்டம் தான். ஏன்னா அருமையான கத்தோட பிள்ளை ஏன்னு சொல்லி சொன்னா, அருமையான கத்தோட பிள்ளைகளையும் அந்த அதிகாரத்தை நாங்கள் ஏதோ தோட்டத்திலே அங்கே இழந்து விட்டோம் என்பதை தான் இந்த வார்த்தை கூட இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்தோட பிள்ளை, ஏனென்றால் அவர் தன்னுடைய சாயலாக இந்த நாட்களை நம்மை சிருஷ்டித்தாலும் ஆனால் இந்த நாட்களை பாருங்கள் அங்கே இழந்து விட்டோம். பாருங்கள் வேதம் சொல்லுகிறது, ஆதாமு வேவாளும் இந்த நாட்களே இந்த பரிமாணத்தால் இந்த நாட்களில் உண்டானவர்கள் அல்ல. ஆதிகாமம் 1:27 சொல்லப்பட்ட காரியத்தின்படி பாருங்கள் இந்த நாட்களில் அங்கே சொல்லப்படுகிறது. நாட்களை பாருங்கள், தேவன் மனுஷ தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்து அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் சொல்லி அங்கே வேதத்தில் இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆதிகாமம் 1:27 பாருங்கள், இங்கே இந்த ஆதியாம் ஒன்றத்தில் சொல்லப்படுகிறதை மத்தேயு 19:4 வசனத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 19:4 இந்த நாட்களை பாருங்கள், 4வது வசனம் இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால் நான் வாசிக்கின்றேன் பாருங்கள், அவர்களுக்கு அவர் பிரதியுத்திரமாக ஆதியிலே மனுஷனை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பண்ணுமாக உண்டாக்கினார் என்பதை, இதன் நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடும் இசைந்திருப்பான், அவர்கள் ஒருவரும் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள் என்று அவர்களுக்கு சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா என்று சொல்லி இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறதை பார்க்கும். இப்ப இந்த இடத்திலே பாருங்கள், இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது எப்படின்னு சொல்லி சொன்னால் அங்கே பார்ப்போமா இருந்தால் அங்கே வேதம் சொல்லுகிறது, அங்கே முதலாவதாக சிருஷ்டிப்பு என்பதை குறித்து தான் இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப சிருஷ்டிப்பு என்ற காரியத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அவர்கள் தேவனுடைய சாயலாக இந்த நாட்களில் இருப்பதனால் தேவனுக்கு இந்த நாட்களில் பதில் கொடுக்கவும் அவரோடு இந்த நாட்களை ஐக்கியம் கொள்ளவும் தேவனுடைய அன்பிலின் மகிமையிலே இந்த நாட்களை பரிசுத்தத்தில் பிரதிபலிக்கவும் இந்த நாட்களே அவர்கள் இயலும் என்பதை தான் குறித்து இந்த நாட்களவே நாம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப தேவ சாயலிலே இந்த நாட்களை பார்க்கிறவர்களே குறைந்தது மூன்று வெளிப்படுதல்களை இந்த நாட்களே மனுஷன் காணலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னன்னு சொல்லி பார்க்கிறவர்களே, நீதி பரிசுத்தம் ஆகியவற்றினால் ஆதாமும் ஏவாளும் இந்த நாட்களே ஒழுக்க நெறியினால் தேவனது சாயல் பெற்றார்கள் சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்களா, அப்ப அவருடைய காரியங்களை குறித்து பார்க்கலாம். ஆதியாகமம் 3:26 சொல்லப்பட்ட காரியத்தின்படி நீதியும் பரிசுத்தமும் ஆகியவற்றினால் இந்த நாட்களே அப்படியான காரியத்தை குறித்து சொல்லப்படுகிறது. எபேசியர் 4:24 சொல்லப்படுகிறது, தேவனை நேசிக்கும் இருதயம் அங்கே நீதியை செய்யும் உள்ளமும் அவர்களிடத்திலே இந்த நாட்களே மிகுந்திருந்தது, புத்தியும் கூர்மையும் இந்த நாட்களே அவர்களை இந்த நாட்களே அவர்களை அவர்களை அவரை போல் இந்த நாட்களே இருக்கின்றனர். ஏனெனில் அவர்கள் அங்கே ஆவி மனம் உணர்ச்சி தெரிந்து கொள்ளுதல் தன்மை இந்த நாட்களே இவற்றுடன் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி இந்த நாட்களே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இவருடைய சிருஷ்டிப்பினுடைய காரியங்கள் இந்த நாட்களே எப்படியாக இருக்கிறது சொல்லி சொன்னால், இவர்களுக்குள்ளே பாருங்கள், ஆவி இருக்கிறது, மனம் இருக்கிறது, உணர்ச்சி இருக்கிறது, தெரிந்து கொள்ளுதல் இருக்கிறது, அதாவது தெரிந்து கொள்கிற தன்மை இருக்கிறது. இவர்கள் ஊடாகத்தான் இந்த நாட்களை இவர்கள் சிருஷ்டிக்கப்பட்டார்களே ஒழிய வேறு காரியம் இல்லை என்பதைத்தான் இங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்கள் அங்கே நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், இந்த நாட்களே மிருகங்களை போல் இல்லாமல் சரீர பிரகாரமாக அவர்கள் தேவ சாயலை கொண்டிருந்தனர். அருமையான கர்த்தருடைய பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவர் மனிதனை தம்முடைய அதாவது தம்மை வெளிப்படுத்தின சாயலையே மனிதனுக்கு கொடுத்தார் என்று சொல்லி இந்த நாட்களே நாங்கள் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளை பாருங்கள், ஆதிகாமம் 18:18 நாங்கள் வாசிப்போமா இருந்தாலும் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதிகாமம் 18:18 1-2 வசனங்களை இந்த நாட்களை நாங்கள் வாசிப்போமா இருந்தால், பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமாகி அவன் பகலிலே உஷ்ணவெளியிலே கூடாரத்தில் கூடார வாசலில் உட்கார்ந்திருந்தான். தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ மூன்று புருஷர்கள் அவனுக்கு எதிராக நிற்கிறது நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தலைமட்டும் குனிந்து அங்கே இந்த நாட்களே ஆண்டவரே உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததினால் நீர் என்ன அடியனே கடந்து போக வேண்டாம் என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே ஆசீர்வாதத்தை கேட்டுக்கொள்ளுகிறதே அங்கே காணக்கூடிய ஆபிரகாமுடைய காரியமாக இந்த நாட்களே இருக்கிறது பாருங்கள். அப்படியானு சொன்னா பாருங்கள், இங்கே நம்ம தமது குமார்னு இந்த நாட்களிலே அங்கே அந்த சாயலை இந்த நாட்களை அடைந்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, லூக்காவின் புஸ்தகம் 1 நாங்கள் பார்ப்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. லூக்கா 1 நான் வாசிக்கின்றேன் பாருங்கள், 35 வசனம் இந்த நாட்களில் இப்படியாக சொல்லுகிறது பாருங்கள். எப்படி என்றால், தேவ தூதன் அவளுக்கு பிரதி உத்தரமாக பரிசுத்த ஆவி உண்மையில் வரும், உன்னதமானவருடைய பலன் உண்மையில் நிழலிடும், ஆகையால் ஆதலால் உன்னிடத்திலே பிறக்கும் பரிசுத்தமுள்ள தேவனுடைய குமாரன் எனப்படுவார் என்று சொல்லி மரியாளுக்கு சொல்லப்பட்ட மரியாளுக்கு வெளிப்படுத்தப்பட்ட காரியமாக அந்த இடத்திலே இருக்கிறதை பார்க்கிறோம். மரியான கத்துடைய பிள்ளைகள், அப்ப மரியாவுக்கு மரியாளுக்கு தேவன் அந்த இடத்திலே பாருங்கள் தேவனுடைய சாயலை குறித்தும் தேவனுடைய நிலைப்பாடுகளை குறித்தும் தேவன் எப்படிப்பட்டவர் எப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர் என்பதை குறித்தும் இந்த நாட்களே ஒரு வெளிப்பாட்டை அந்த இடத்திலே இந்த நாட்களே கொடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப பாருங்கள் இதுதான் இந்த நாட்களே ஆண்டவருடைய சாயலாக இந்த நாட்களே இருக்கிறதை பார்க்கிறோம். பிலிப்பியர் 2 பிலிப்பியர் 2 நாங்கள் வாசிப்போமா இருந்தால் நான் வாசிக்கின்றேன் பாருங்க, 2 7 வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால், தம்மை தாமே பெருமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலான. இப்ப பாருங்க ஆண்டவர் ஏன் ஐயா மனுஷன் சாயலாகும், இதுதான் முக்கியமான காரியம். நாங்கள் முதல் வாசித்த பகுதியில் இந்த நாட்கள் சொல்லப்படுது. ஏனென்றால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் மனுஷர் சாயலாய் வந்தால்தான் இந்த நாட்களில் என்ன காரியம் நடக்கும் என்பதை குறித்து இந்த நாட்களில் வேதத்தில் சொல்லப்படுவதுன்னு சொல்லி சொன்னால், அவர் இந்த நாட்களிலே அங்கே வேதம் சொல்லுகிற படி இந்த நாட்களிலே அந்த உயிர்த்தெழுதன் சரீரத்தை இந்த நாட்களிலே அங்கே நிரூபிக்க முடியும் என்பதற்காகத்தான் மனித சாயலாக இந்த பூமிக்கு வந்தார். இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு அவர் தன்னை தாழ்த்தாமல் அவர் மனுஷ சாயல் இல்லாதபடி இந்த நாட்கள் இந்த பூமிக்கு இந்த நாட்களில் வருவாரா இருந்தால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே இன்றைக்கு ஜனங்கள் பாருங்கள், இப்ப ஆபிரகாமோடு பாருங்கள் ஆண்டவர் பேசுகிறார் ஐயா, ஆனால் இந்த நாட்களை பாருங்கள் எல்லாருக்கும் கண்களுக்கு தெரியவில்லை. ஆபிரகாம் இந்த நாட்களை தேவனோடு இருக்கிறபடியினால் இந்த நாட்களை அவருக்கு தரிசனமாகிறார், பேசுகிறார், காரியத்தை செய்கிறார். மோசையை குறித்து பாருங்கள், மோசைக்கு எரியும் முச்செடியில எப்படியாக இருக்கிறார், அக்னி புலம்பாக இந்த நாட்களை இருந்து பேசுகிறார், ஆனா தன்னுடைய சாயலை அந்த இடத்திலே வெளிப்படுத்தவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்க, அதே மோசையோடு தான் தேவன் அந்த நாட்களை போய் ஆண்டவருக்கு மோசை கேட்கிற ஆண்டவரும் ஜனங்களுக்கு நான் என்ன பேரை சொல்லுறேன்னு சொன்னால், இப்போ சொல்லு நான் இருக்கிறவராய் இருக்கிறேன், ஐயாம் தான் ஐயாம்னு சொல்லி இந்த நாட்களை வார்த்தையை சொல்லி அனுப்புகிறதை பார்க்கும். அப்படியானால் பாருங்களேன், அவருக்கு ஏனென்றால் ஆண்டவருக்கு உருவம் இல்லாமல் இந்த நாட்களை இருக்கிறது. அப்படியா, அப்படி உருவம் இல்லாமல் இருக்கிற வேளையிலே இந்த பூமியில் உள்ள ஜனங்களுடைய ஆதிகாமத்திலே விழுந்து போன அந்த ஆதாமினுடைய வம்ச வழியிலே வந்த அந்த ஜனங்களுடைய பாவங்களை இந்த நாட்களை கழுவ வேணுமா என்றால் அங்கே முடியாத காரியம். பரிசுத்தாவியோட வல்லமை இருக்கிறது தான், சுட்டரிக்கிற காரியங்கள் இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு இந்த நாட்களை அவர்களுடைய அந்த மனுஷனுடைய சாயலாக ஆண்டவர் வந்தால்தான் இந்த நாட்களை என்ன செய்ய முடியும் என்று சொல்லி சொன்னால், அவர் இந்த நாட்களிலே இந்த பூமியிலே வாழ்ந்து ஜனங்களோடு புழங்கி இந்த நாட்களிலே அவர் மரிக்க வேண்டும். மரித்தால் தான் இந்த நாட்களிலே அங்கே என்ன வருகிறது, நமக்கும் ஒரு உயிர்த்தெழுதல் வருகிறதை பார்க்கும். இன்றைக்கு ஆண்டவர் மறிக்காமல் இருந்தால், ஆண்டவர் உயிர்த்தெழாமல் இருந்தால் இந்த நாட்களிலே நமக்கு அந்த உயிர்த்தெழுதல் இல்லை என்பதை நாங்கள் முறிந்து அங்கே அறிந்து கொள்ள வேண்டும் கத்துள்ளவில்லை. அப்படியானால் இன்றைக்கு பாருங்க, நாங்கள் ஜபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மனுஷனுக்கு உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லி சொன்னால், ஒரு மனுஷனுக்கு இந்த நாட்களை வேறு காரியங்கள் இல்லை என்று சொல்லி சொன்னால், எதற்காக நாங்கள் வேதத்தை வாசிக்க வேண்டும், ஜபிக்க வேண்டும் என்பதை சற்று இந்த நாட்களை பார்க்க வேண்டும். அப்போ இன்றைக்கு அந்த உயிர்த்தெழுதலை குறித்த நாட்களை வேதத்திலே பார்க்கிற வழியிலே இந்த சரீரத்தினுடைய காரியத்தையும் குறித்தும், ஆத்மாவை அதாவது ஆத்மாவையும் ஆவியையும் குறித்தும் இந்த நாட்களை தெளிவாக திட்டவட்டமாக பரிசுத்த வேதாகமம் நமக்கு இந்த நாட்களை கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய, அதனால் மனுஷன் ஆள்தத்துவம் உள்ளவனாக எப்படி இருக்கிறானோ அதே விதமான ஆள்தத்துவத்தோடு தான் என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த நாட்களை என்ன செய்தார், இந்த பூமிக்கு இந்த நாட்களை வந்தார். ஏனென்றால் மனுஷனை மீட்கும்படியாகவும், இரண்டாவதாக விழுந்து போன முந்தின ஆதாம் எப்படிப்பட்டவன், விழுந்து போனான், இரண்டாவது ஆதாம் எப்படிப்பட்டவர், உயிர்ப்பிக்கிறவர். இதான் அந்த காரியம். இரண்டாவது ஆதாமாகிய ஆண்டவர் எப்படிப்பட்டவர், உயிர்ப்பிக்கிறவர். உயிர்ப்பிக்கும்படியாகத்தான் இந்த நாட்களை பூமிக்கு வந்தாரே ஒழிய வேறு எந்த காரியத்துக்காகவும் இந்த நாட்களை வரையில அருமையான கத்துறவர்கள். இன்னை பாருங்க, ஆண்டவர் இந்த பூமியில வந்து யார் இடத்துலயாவது போய் இந்த நாட்கள் இங்க வாப்பா, நீ அந்த காசை கொண்டா, அந்த இதை கொண்டா, அந்த இதை கொண்டா என்று சொல்லி கேட்டார் இல்லையே, அவரைத்தான் கொடுத்தார் ஐயா. நீங்க பாருங்க, பேதுரு நிக்கிறார் இந்த நாட்கள் அந்த இடத்துல பாருங்க, டேக்ஸ் கலெக்டர் வந்து காசு கேட்கிறாங்க, வரி எடுக்கிற வெளியில ஒரு ஆண்டு சொல்ற அந்த நாட்கள் இங்க வாப்பா போய் கடல போய் மீன் எப்படி முதலாவது மீனுக்குள்ள வாய்க்குள்ள இருக்கு காசு எடுத்து இணக்கம் இணக்கமா சேர்ந்த வரியை கட்டி விடணும்னு சொல்லி நாக்கள் சொல்லப்படுது. இப்ப இதை வச்சுக்கொண்டு நாங்களை இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொல்லி சொன்னால், ஆண்டவரே இந்த நாக்களை சோதிக்க வேண்டும். அதாவது அந்த ராஜ்யத்துக்கு, இந்த பூமியில் உள்ள ராஜ்யத்துக்கும் மனுஷனுடைய ராஜ்யத்துக்கும் ஆண்டவருக்கு ஒரு பிரிவினை உண்டாக்க வேண்டும்னு சொல்லி அடுத்தபடியாக இரண்டாவது குற்றத்தை கொண்டு வராங்கள். அங்க வரி கொடுக்கறதை குறித்து இந்த நாக்களை அருமையான கத்துடைய, ஆயனுக்கு வரி கொடுக்கிறதா, அது என்ன மாதிரி அந்த காரியத்தை குறித்து நாங்களே அங்கே சொல்லுங்கள் சொல்லி. இப்ப அந்த இடத்துல பாருங்கள், சரி ஆண்ட ஆயனுக்கு வரி கொடுக்க வேண்டாம், இந்த நாட்களே கடவுளுக்கு தான் கொடுக்க வேணும்னு சொல்லி சொன்னால் என்ன நடக்கும்னு சொன்னால், பெரிய போரை இந்த நாட்களை அவங்க துவங்கிடுவாங்க. ஆண்டவர் உடனே சொன்னார் இந்த நாட்களை பணத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லி. இப்ப இந்த பணத்தை கொண்டு வருகிற வேளையிலே கேட்கிற அந்த படத்தில் என்ன இருக்கு, ஒரு படத்திலே ராஜனுடைய முத்திரை இருக்கிறது, இரண்டாவது படத்திலே பார்க்கிற வழியிலே அங்கே இருக்கிறது அந்த அந்த அந்த காசினுடைய காரியம் இருக்கிறது அருமையான கத்தவர்களே, ஒரு ரூபாய் ஒன்று. அப்ப அவர் சொல்லுகிறார், ராஜனுக்குரிய ராஜனும் தேவனுக்குரிய தேவனும் கொடுத்து பிரச்சனையை முடிச்சிருக்கணும். அப்ப விரலாலே ஒன்றுமே சொல்ல முடியாமல் போய்விட்டது. இதான் ஆண்டவுடைய ஞானம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. அப்படியேப்பட்ட அந்த ஞானத்தை உடையவர் வந்து அவர்களோடு பேசுகிற வழியில கூட அந்த ஜனங்கள் அவரை அறியவில்லை அருமையான கத்துடைய பிள்ளைகளே. ஏன் அவர்கள் அறியவில்லைன்னு சொன்னால், அவருடைய இருதயங்கள், அவருடைய சிந்தனைகள், அவருடைய எண்ணங்கள் எல்லாம் இந்த நாட்களை அடைக்கப்பட்டிருந்தது, இருள் சூழ்ந்திருந்தது என்பதை இந்த நாட்களை பார்க்கிறோம். அதுக்கு பின்பாகத்தான் யோவான் முதலாம் அதிகாரத்திலே பார்க்கிற வழியில வேதம் சொல்லுகிறது, எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளியாக இந்த நாட்களே பூமிக்கு என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களே வந்தார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்னைக்கு ஞானத்தை ஞானம் என்று பார்க்கிற வழியிலே, இன்னைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷனுக்கு ஞானத்தை கொடுக்கிறது யாரு, கர்த்தர். அதை அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு பாருங்க, சந்திர மண்டலத்துக்கு போறாங்க, அந்த இடத்துக்கு போறாங்க, இங்க போறாங்க, அதை செய்யறாங்க, இதை செய்யறாங்க, இந்த நாட்கள் அதை கண்டுபிடிக்கிறாங்க, எலக்ட்ரானிக் காரை கண்டுபிடிக்கிறாங்க, அதை எல்லாம் செய்யறாங்க இந்த நாட்கள். இவங்க நினைக்கிறேன் தங்களோட சொந்த புத்தில தான் நாங்கள் கண்டுபிடிக்கிறோம், தங்களோட சொந்த புத்திலாம் காரியத்தை செய்கிறோம்னு சொல்லி அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அது அப்படி அல்ல. ஆண்டவுடைய ஞானம் இருக்கும். முதல் முறையாக இந்த நாட்களை பார்ப்பலா இருந்தால், அதாவது ஃப்ரிஜிரேட்டர், அதாவது என்ன சொல்றது, குளிர்சாதன பெட்டி, அதை இந்த நாட்களை கண்டுபிடித்தது யாருன்னு சொன்னால் யூதர் தான் கண்டுபிடித்தார்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகள். அந்த நாட்களை பாருங்கள், யுத்த காலத்திலே பாருங்கள், அந்த நாட்களே முதலாவது யுத்தத்திலே பாருங்கள், அந்த மருந்துகளை இந்த நாட்களை சில சில இடங்களுக்கு கொண்டு செல்வதற்கு படுதா போய்விடும். அதற்காக அந்த நாட்களை என்ன செய்தார்கள், கண்டுபிடித்தார்கள் அருமையான கத்து பாருங்கள். அப்ப ஞானம் அங்கே இருந்து வருகிறது, அவருடைய ஜனங்களுக்குள்ளே இருந்துதான் அந்த ஞானம் பெறுகிறது. சாலமோனுக்கு எப்படியாக ஞானம் கொடுத்ததோ அதே விதமாக தான் இன்றைக்கு இந்த நாட்களில் ஞானத்தை கொடுக்கிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இப்ப இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இங்கே மனித தேவனுடைய தேவசாயலும் மனுஷனுடைய ஆழ்த்தத்துவமா இந்த நாட்களை அவர் கிரிகளை இந்த நாட்களை நடத்தி வைக்கிறதே இங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப அதனாலேதான் இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். இந்த நாட்களை எபேசியரின் புத்தகத்திலே நாங்கள் வாசித்தோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இங்கே வேதம் எப்படியாக சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னார் பிலிப்பியரின் புத்தகம் பிலிப்பியர் 2 அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிலிப்பியர் 2 அதிகாரத்திலே அங்கே சொல்லப்பட்ட காரியம், தம்மைத்தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. மட்டுமல்ல, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையில் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராய் தம்மை தாமே தாழ்த்தினார் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் தன்னைத்தாமே தாழ்த்தினது நிமித்தம்தான் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வானிலத்தோர் பூதலத்தோர் பூமியிலே கீழானர் முழங்கால்கள் யாவும் முடங்கும் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப தேவ சாயலாக இந்த நாட்கள்ல இருந்த கர்த்தர் இந்த நாட்களே பாருங்கள் மனுஷ உருவம் எடுத்து இந்த நாட்களே பூமிக்கு வந்தார். ஏனென்றால் நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்களை இந்த நாட்களிலே மன்னிக்கும்படியாகும், நம்முடைய மீறுதல்களை இந்த நாட்களிலே மன்னிக்கும்படியாகும் தான் இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களே இப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்குள்ளே இந்த நாட்களிலே வந்தார் என்பதைத்தான் இங்கே இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள் இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அங்கே அவர் இந்த நாட்களிலே வெளிப்படுத்திய சாயலாக மனுஷர்களுக்கு இந்த நாட்களை கொடுத்தார். அப்ப குமாரன் ஒரு நாளிலே இந்த நாட்களை அந்த சாயலை இந்த நாட்களை அடைந்தார் என்று சொல்லி நாங்கள் பிலிப்பியர் 2:7 இந்த நாட்களை வாசித்த மறுமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அடுத்தாக பாருங்கள் இந்த நாட்களே ஆதாமும் ஏவாளும் இந்த நாட்களை பாருங்கள் வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், வேதம் சொல்லுகிறது பாருங்கள், ஆதாமும் ஏவாளும் இந்த நாட்களை பாவம் செய்த போது இந்த தேவ சாயல் கொடுக்கப்பட்டதே தவிர முழுவதும் இந்த நாட்களிலே அழிக்கப்படவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப அந்த தேவ சாயலிலே அவர் இந்த நாட்களிலே தன்னுடைய சாயலாக இந்த நாட்களை பாருங்கள் அவருடைய இமேஜாக இந்த நாட்களை சர்றதை செய்தாலும் ஆனா அந்த காரியத்தை முற்றுமுழுதாக இந்த நாட்களை அவர் இந்த நாட்களில் அழிக்கவில்லை. அதைத்தான் சொல்லப்படுது எப்படி என்று சொல்லி சொன்னா பாருங்கள், ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த போதும் இந்த தேவ சாயலில் அங்க சாயல் கொடுக்கப்பட்டதே தவிர முழுவதும் அழிக்கப்படவில்லை. ஏனென்றால் தேவனுக்கு இணையான அவர்களது நடத்தையிலேயும் சாயல் நிச்சயம் இந்த நாட்களிலே கெட்டு போய்விட்டது. அப்ப தேவனுக்கு இணையாக இந்த நாட்கள்ல இருந்த அவர்களுடைய சாயல் அந்த பாவத்து நிமித்தம் கெட்டு போய்விட்டது. அதான் வேதம் சொல்லுகிறது தேவனுடைய மகிமையை இழந்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த அவர் தேவன் கொடுத்த அந்த மகிமையை இழந்தது நிமித்தம்தான் இந்த நாட்களே அவர்களாலே ஒன்றுமே செய்ய முடியாத நிலைப்பாட்டில இந்த நாட்களை இருந்ததே அங்கே வேதம் நமக்கு கற்றுத்தருகிறதே அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப இங்க சொல்லப்படுகிறது பாருங்கள் ஆதியாகமம் 6:5 இந்த நாட்களை வாசிக்கிற வேலையை நாங்கள் வெகு விரைவிலே முடிப்போம். கர்த்தருடைய பிள்ளைகளை திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட இந்த நாட்களை ஆதியாகமம் புத்தகத்துக்கு ஆதியாகமம் புத்தகத்திலே 6:5 என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமத்திலே நாங்கள் பார்க்கிற வேலையில் 6:5 இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில் பெருகினது என்று அவனுடைய இருதயம் நினைவுகள் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதவர்கள் என்றும் கர்த்தர் கண்டு பாருங்கள் இந்த நாட்களே. அப்ப பாருங்கள் இன்றைக்கு அந்த நாட்கள்லே தொடக்கத்திலே இந்த நாட்களில் என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் அங்கே ஜனங்கள் அப்படியான பாவத்துக்குள் இந்த நாட்களை தள்ளப்படுகிறதையும் அவர்கள் இந்த நாட்களில் மகிமை இழந்தவர்களா இந்த நாட்களில் இருக்கிறதையும் அங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனவே அவர் இந்த நாட்களில் பரிசுத்தமும் பூர்ணம் இவற்றின் அங்கே குறைவடைந்த பாவ சுபாவத்தை இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால் தங்கள் சந்திப்புக்கு பின் வைத்து போயினார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள் இந்த நாட்களே அப்ப மீட்கப்படுகிற விசுவாசிகள் ஒழுக்க நெறியிலே இந்த நாட்களே தேவனுடைய சாயலை இந்த நாட்களே புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த புதிய ஏற்பாடு இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். கடைசியாக இந்த நாட்களே நாங்கள் வாசித்து முடிப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரோமர்களிலே 5 அதிகாரத்துக்குள்ளே இந்த நாட்களை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். என்னோடு கூட இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமர் 5 அதிகாரத்திலே இங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. 12 வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே இந்த நாட்களை கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது பாருங்கள் எப்படி என்று சொன்னான், இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவம் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போல எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியினால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலோ இதுவும் ஆயிற்றுது என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஒரு மனுஷனாலே தான் இந்த பாவம் இந்த பூமியிலே வந்தது நிமித்தம்தான் அதை மனுஷ சாயலாக ஆண்டவர் இந்த நாட்களில் இந்த பூமியிலே வந்து இந்த நாட்களில் என்ன செய்தார் என்று சொன்னால் அதை நிறைவேற்றினார் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த நாட்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? இரகத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. தேவரே, இந்த நாளும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை பேசும்படியாக நீங்கள் அந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரமையா கத்தாவே. ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நல்லெண்ணத்திலே விழுந்த விதைகள் போல் ஒன்று 10, 30, 100 இந்த நாட்களை பலன் கொடுக்கும்படியா செவிக்கிறேன். அடியனை மறைத்து நீங்க வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை ஜெபித்து நிற்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரைஸ் லார்ட். ஐயா,
1: ஆமீன், ஆமீன். கொடுக்கப்பட்ட வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். மனுஷ ரூபமாக கர்த்தர் வெளிப்பட்டார். கர்த்தர் தாமே அந்த மாமிசமும் சரீரமுமாக அவர் வெளிப்பட்டார் எங்களை மீட்பதற்காக. சிலுவையிலே பலியானார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டவங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்து வரான்னு வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தடி கரத்திலே போய்க்கிறோம். கத்தர் தாமே உங்களுடனே கூட இருந்து வழி நடத்துவார். ஐயா, காட் பிளஸ் யூ. ஆமேன்,
0: ஆமேன். நன்றி ஐயா. கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.
1: ஆமேன். அருமையானவர்கள், இதுவரை நேரம் வேத பாட நிகழ்ச்சியில் இது ஊழியர் சுசேஷன் வாழ்ந்தவர்கள் ஏமன் தேசத்தில் இணைந்து வார்த்தைகளை விதைத்தார். உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். மறுவழைப்பிலே கேட்கிற பொழுதும் ஃபேஸ்புக்கு கூடாக, ட்விட்டர் கூடாக, யூடியூப் கூடாக பார்க்க போகிற வேளையிலும் கத்தர் தாமே இந்த வார்த்தைகள் கூடாக உங்களை வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். வேளையில் நாங்கள் ஸ்கை பிரே மினிஸ்ட்ரி ஊழியங்கள் கூட கடந்து செல்ல கத்தர் உதவி செய்வாராக. கத்தரி ஜனத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.
2: பாடும்போது என்னுதடு கம்பீரித்தே மகிழும். ஆண்டவர் இயேசப்பா, அம்மை துதிக்கிறனையா. ஓ இயேசுவே, நன்றி ஆண்டவரையா. நான் பாடும்போது என்னுதடு கம்பீரித்தே மகிழும். நீர் மேட்டுக்கொண்ட என் ஆன்மா அக்களித்து

நோக்கமும் நம்பிக்கையும் நீர்தானே என் தலைவர், நோக்கமும் நம்பிக்கையும் நாள்தோறும் உம்மை துதிப்பேன் இயேசுவேம், நம்பிக்கையோடு துதிப்பேன் இயேசுவேம். என் நம்பிக்கை நீராயிருக்கிறீப்பாம், என் நங்கூரம் நீராயிருக்கிறீங்க. எல்லாரும் சேர்ந்து வாய்களை திறந்து ஆண்டவரே நம்பிக்கையோடு நம்மை துதிக்கத்தக்கதாக நங்கூரமாக என்னை மீட்டவரே நன்றி ஆண்டவரே சொல்லுவோமா. வாய்களை திறந்து ஆண்டவரே நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன் இயேசுவே. நான் நம்புகிறேன், நம்பிக்கையாக இருக்கிறவரை எல்லாரும் நம்புகிறேன். என் நம்பிக்கையான தெய்வம் இயேசுவே நன்றியோடு துதிக்கிறேன் ஐயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன் இயேசுவே. நாள்தோறும்

நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அக மகிழும் இயேசு ஆண்டவரையாம். நன்றியோடுமே துதிக்கிறோமையா, நன்றி ஆண்டவரே. நறுமையான ராத்திரி வேலைக்காய் காத்திர துதிக்கிறனே ஆண்டவரையாம். சகல தடைகளை நீக்கினவரே அப்பா நன்றி. துதிக்கப்பா நேரத்தை ஒதுக்க ஆண்டவரே இந்த நேரத்தில் என்னை வழி நடத்தினவரே, பெலனை தந்தவரே அப்பா. நாங்கள் பெலன்குன்றி போகிற வழியிலாம் நீங்கள் பெலனாயிரத்தை எங்களை தாங்குறீங்களப்பா ஆண்டவரையாம். நன்றி அப்பா. முதல் வயது ஆனாலும் எங்களை ஆண்டரே தள்ளி விடாதபடிக்கு இந்த நேரத்தை தந்தீங்களையா. நீங்கள் தந்த சலாக்கியமான நேரங்கள் ஒவ்வொன்றுக்காய் கத்திரை பாடி தூது மகிமைப்படுத்த கத்திரங்களுக்கு பாராட்டுற கிருபைகளுக்காய் சூத்திரம் சோத்திரமையா. ராஜா நமக்கு நன்றி, நன்றி ஆவியானவரே. நீங்கள் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காம் ஆண்டரை நான் நன்றியோடு மகிமைப்படுத்துகிறேன்யா. இந்த நாளப்பா காலையிலேருந்து இந்த நேரம் வரைக்கும் ஐயா, நேற்றைய நாள்லேருந்து இந்த நேரம் வரைக்கும் ஆண்டவையா, உங்களை கண்ணையுமே காக்கிறது போல நீங்கள் காத்து வந்தவரே, கழுகு போல எங்களை சுமந்து வந்தவரையா. உங்களுக்கு எல்லாத்தையும் நீங்கள் செய்து முடிந்த தேவனை நான் ராத்திரி உயர்த்துறையா. கத்தர் பெரியவரையாம், நீர் நல்லவரன். குடும்பத்தை வழிநடத்தி வந்தவரே, பிள்ளைகளை கணவனை வேற அப்பா மருமக்கள் பேரப்பிள்ளை எல்லாம் கத்தாவையாம். நீங்கள் வழிநடத்தி வந்த தாய்வுகளுக்கு பாதுகாத்துக் கொண்ட கிருபைகளுக்காய் ஆண்டவரை சோதரிக்கிறேன். துதிக்கிற இந்த ஊழியங்களுக்காய் நன்றி. இந்த ஊழியங்களை பாதுகாத்து இந்த 10 வருஷங்களை நீ நடத்தி கொண்டதற்காய் நன்றி அப்பா. இந்த இணைப்பலோடு இணைந்து கத்தாவே நாமத்தை உயர்த்துறான ஒவ்வொரு ஆண்டவரே ஊழியக்கார பிள்ளைகளுக்காய் குடும்பங்களுக்காய் லீடர்ஸ்களுக்காய் கத்தரை நான் துதிக்கிறேன். கத்தர் நல்லவர், அப்படி அவர்களை வெளியடைத்து நீங்கள் பாதுகாத்து இந்த 10 வருஷங்களும் இந்த ஊழியங்கள் நடக்கத்தக்கது ஆண்டவரையா. நீங்க பாராட்டி கொண்ட கிருபைகளுக்காய் சோத்திரம், உடைய தாய்களுக்காய் சோத்திரம். இந்த ஊழியங்களை மென்மேலும் ஆண்டவரே உடைய கரங்களுக்கெல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஸ்காய் பிரைமரி சின்ன ஊழியங்களை உடைய கருத்துல ஆண்டவரே இந்த 10 வருஷத்துல ஆசீர்வதித்தப்பா சோத்திரம் பண்ணி துதிக்கிறேன் கத்தாவே. நன்றி சொல்லிமையப்பா மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. கத்தாவே நீர் பெரியவராக இருக்கிறீங்கப்பா, நீங்கள் நல்லவராக இருக்கிறீங்க கத்தாவே. எங்களை அழைத்தவர் நீங்கள் உங்களவராக இருக்கிறீங்கப்பா. அழுத்த அழைப்புக்கு அழுத்த கிருபைகளுக்கு அந்த வரங்களுக்கு அபிஷேகங்களுக்கு வல்லமைகளுக்காய் கத்தரை துதிக்கிறேன். சகல தடைகளை நீக்கின ஆண்டவர், கட்டுக்களை உடைத்த ஆண்டவர், முகங்களை முறித்த ஆண்டவர், சாத்தாண்டை கிரிகளை அழித்த ஆண்டவர், ஜெயத்து எடுத்த ஆண்டவரையாம் இயேசுவே. அப்படி அந்த ஊழியங்களுக்கு வந்த தடைகளெல்லாம் நீக்கி முடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கொண்டு வந்து ஒவ்வொரு நேரங்களும் கத்தாவே நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறாய் ஆண்டவரே. கத்தாவே நன்றி அப்பா. இயேசுவே கத்தாவே, எல்லா மனுஷருக்காகவும் அப்பா எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுறது எங்களோட கடமை என்று சொல்லி எங்களை தந்த அந்த ஊழியங்களுக்கு, அந்த ஊழிய பாரங்களுக்காய், ஆத்தும பாரங்களுக்கு ஆண்டவரை ஜெப வாஞ்சைகளுக்காய் கத்தரை துதிக்கிறனையா. கத்தா தொடர்ந்து இந்த ஊழியங்களை வைத்து அப்பா நாங்கள் இருக்கிறவர்களுக்கு ஒவ்வொரு ஜெபங்களுக்காய் நீங்கள் பதில்களை தந்த ஒரு பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வைத்து கொண்டிருக்க கிருபைகளுக்கு அந்த ஊழியத்தின் எல்லைகளை விரிவாக்கி கூடாரங்களை விசாலமாக்கி ஆண்டவரையாம் நீர் வழிநடத்துவதற்காய் நன்றி அப்பா. எங்கள் ஜெபத்தை நன்றி. எங்கள் விண்ணப்பங்கள் மன்றாட்டுகளுக்கு எல்லாம் நீங்க பதில் தந்து கொண்டிருக்கிறதுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். இயேசுவே நாங்கள் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் வேண்டுவதற்கும் ஐயா நீங்கள் அதிகம் அதிகமா நீங்கள் கிரியேசுகிற கர்த்தராயிருக்கிறீங்கப்பா. ஜெபத்தை கேட்டவரே உமக்கு நன்றி, விண்ணப்பத்தை கேட்டவரே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உங்கள் மன்றாட்டுகளை கேட்கிறவர் நன்றி அப்பா. எங்கள் ஜெபங்களுக்கு நீங்கள் பதில் தருகிறவரே அப்பா நன்றி, நன்றி, நன்றி அப்பா. இயேசுவே நன்றி. அப்படியாய் தொடர்ந்து இந்த ஊழியங்களை ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. ஆண்டவரையாம் நாளைய நாள் இதே நேரம் வரைக்கும் ஐயா 24 மணித்தாலங்களும் இந்த ஊழியங்களுக்கு எந்த ஒரு தடைகளும் வராதபடிக்கு ஆண்டவரையாம் நீரிய தடைகளை உடைக்கிறவங்களுக்குமே கடந்து போறது என்று எழுதிக்கிறபடி ஆண்டவரையாம் கட்டுக்களை உடைத்து நுகங்களை முறித்துராச்சா. நாளைய நாளும் இந்த ராத்திரி பொழுதும் வர வேண்டிய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் வந்து கத்தாவே நாமத்தை உயர்த்த துதிக்க பாட ஆராதிக்க வார்த்தைகளை சொல்ல ஆண்டவரை கத்தாவையாம். இயேசுவே இந்த ஊழியத்தின் எல்லைகளை இன்னும் அதிகமாக்குங்க, வர பிள்ளை தடைகளை நீக்குங்க. இன்னும் ஆண்டவரே இந்த 10வது வருஷத்திலும் ஐயா புதிய புதிய பிள்ளைகள் வந்து ஆண்டவர் திறப்பில் நின்று ஜெபிக்க ஆண்டவரையாம். உலகத்தில் நடக்கிற காரியங்களுக்கு ஆண்டவரை நாங்கள்ப்பா ஜெபித்து ஜனங்களை விடுதலையாக்குற பிள்ளைகளை எங்களை அபிஷேகப்பா ஆண்டவரையாம். இன்னும் வல்லமே தாங்க, ஜெபாவியை தாங்க, துதியினாவியை தாங்க, விண்ணப்பத்தினாவியை தாங்க, மன்றாட்டின் ஆவியை தாங்க. எங்கள் சோர்வுகள் விளையினங்கள் எடுத்து போடுறோம் இயேசுவின் நாமத்தினாலையா. ஒவ்வொரு பிள்ளை அப்படியே அர்ப்பணிப்போடு வந்து ஆண்டவர் ஏனோ தான் என்று கட்டாயத்துக்கா இல்லை கத்தாவையா. ஆண்டவரே கத்தாவே மனப்பூர்வமாய் வந்து முடிய ஊழியங்கள் சில பிள்ளைகளாய் எல்லாரும் என்னும் அபிஷேகத்தை அப்படியான பிள்ளைகளை என் தாழ்ந்து நிறைந்த பிள்ளைகளை திறப்பில் ஜபிக்கிற பிள்ளைகளை கத்த கொண்டு வந்து இணைக்கும்படியாக சோதரன் ஜபிக்கிறனையாம். ஸ்காய்ப் ஊழியங்களுக்காய் நன்றி ஆண்டறியாம். இயேசு அப்படியா சங்கம் எஃப்எம்முக்காக நாங்கள் நன்றி சொல்லுறோமே ஆண்டறியாம். அதுமாதிரி லேசி ஐயாவுக்கா குடும்பத்துக்கு அம்மாவுக்கா பிள்ளைகளுக்காக அவருடைய மருமக்கள் பேர பிள்ளைகளுக்காய் நன்றி. அவருடைய ஊழியங்களுக்காய் நன்றியப்பாம். அவர்கள் கொடுத்த தரிசனங்களுக்காய் நன்றிய தரிசனங்கள் நிறைவேற ஆண்டறியாம். எந்தெந்த நாடுகள் இந்த எல்லாம் இந்த வானொலிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ எல்லாரையும் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவர்களை.
ரச்சித்து வழி நடத்துங்காண்டதையாம். அப்பா என்னென்ன தேவைகளோடு இந்த அப்பாவுடைய சமூகத்தில் வந்து இந்த நாளும் ஐயா இந்த வானொலிக்கு முன்பாக அமர்ந்திருக்கிறார்களோ, ஃபேஸ்புக்கிலக்கு பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, யூடியூப்பிலக்கு அப்பா பார்த்து கொண்டிருக்கிறார், ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்கள் இயேசுவே உடைய நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதித்து செபிக்கிறோம் ஆண்டதையாம். அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும் ஆண்டதையா, பற்றாக்குறைகள் சந்திக்கப்படும் ஐயா, பண தேவைகள் ஊடிருக்க பிள்ளைகளோட தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும் ஆண்டதை கத்தாவையா. அவருடைய குறைவுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அப்பா அவங்களுடைய மகிமைக்குள்ளாய் கத்தாவை நிறைவாகும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டதையாம். அவரெல்லாம் சோர்ந்து போய் இருக்கிறார்கள் அப்பா, நீங்கள் தட்டி எழுப்புங்க, உற்சாகப்படுத்துங்க, பிள்ளைப்படுத்துங்க ஆண்டவரே கத்தாவே. அப்படியா குடும்பங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறதுனால அப்பா சத்துரு குடும்பங்களை போட்டு அலக்கழித்து கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள், பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனை உண்டு.

துதிக்கிறாங்க. குடும்பங்களை அப்பானே சீர்படுத்தும்படியாய், பரிசுத்தப்படுத்தும்படியாய், சுத்திகரிக்கும்படியாய், உமக்கு பிரியமான குடும்பங்களை வழிநடத்தும்படியாய், கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் விதமாக ஆசீர்வதிக்கப்படி அவன் அப்பா செய்தெல்லாம் வாய்க்கும், அவன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவான்னு சொல்லி எழுதியிருக்கிறபடி ஒவ்வொரு குடும்ப தலைவனும் தலைவியும் ஐயா, பிள்ளைகளும் ஐயா அப்பா, அவருடைய மருமக்கள் பேரப்பிள்ளைகளாம் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை இருந்து எங்களை உண்டாக்கி பாக்கியமும் நன்மையும் உண்டாகத்தக்க பிள்ளைகளாக மாற்றுங்க. மனைவிமார் வீட்டுரங்களை கணிதம் திராட்சை கொடிகளாக இருக்கத்தக்க ஆசீர்வதித்து ஜெபிக்கிறனியா. பிள்ளைகள் பந்தயத்தில் ஒளிவர கண்களை செலுத்தியிருக்கத்தக்கதாய் நாங்கள் ஆண்டரே குடும்பங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டரையா. அப்படியா நீங்கள் சியோனில் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரே ஸ்டேவலுக்கு உண்டாகிற சமானத்தை காணத்தக்கதாக கிருபை செய்யும்படியாக பிள்ளைகளின் பிள்ளை காணத்தக்கதாக கிருபைகளை ஏற்படுத்தும்படியாக சந்ததிகளான ஈவுகளை சுதந்திரங்களை கொடுத்து குடும்பங்களை நிலைநிறுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவையாம். உங்களுக்கு பயப்படுற பயம் குடும்பம் முழுவதுமாக பிள்ளைகளுக்குள்ளாய் ஆண்டவரே கடந்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. சந்ததிகள் மேலே சந்தானங்கள் மேலே உங்களோட ஆவியை நாங்கள் ஊற்றி ஜெபிக்கிறோம் ஆண்டவையாம். கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா, குடும்பங்களை வழி நடத்த ஆண்டரே இவர்களுக்கும் கத்திர பயம் ஒன்றை உருவாகும் ஐயா. அந்த பயத்தினால் வர்ற நன்மையான ஆசீர்வாதங்கள் எல்லா குடும்பங்களும் பெற்றுக்கொண்டு குடும்பமான சந்ததிகளை அவங்களை தொழில் கொள்ளர்களாக நீங்கள் வழி நடத்தும்படி ஒவ்வொரு குடும்பங்களையும் குடும்ப தலைவன் தலைய பிள்ளைகளையும் ஐயா ஆலயங்களை நாங்கள் தூணாக்கி செபிக்கிறோம் ஆண்டர் ஐயா. ஆலயங்களை நிலாட்டி செபிக்கிறோம் ஐயா. பரலோகத்தின் மன்னாவை புசிக்கிற பிள்ளைகளாக நாங்கள் நிலைநிறுத்தி செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஜெயங்கொள்கிற பிள்ளைகளாய் குடும்பங்களாய் ஒவ்வொருவரே நீங்கள் மாற்றும்படியாக ஆண்டரே நாங்கள் செபிக்கிறோம். சத்துடைய கிரிகள் எதுவும் குடும்பங்களை தொடாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அன்றைய எனக்கு எத்தனையோ வாலிய பிள்ளைகள் சீரழிந்து போறாங்கப்பா. கத்திரிக்கு பயப்படாதபடிக்கு குடிக்கும் வெறிக்கும் அசுத்தங்களுக்கும் ஐயா நிராக்ஸுகளுக்கும் அடிமைப்பட்டு போய் ஆண்டுகள் இதனால் எத்தனையோ துன்மார்க்கமான கிரிகள் நடப்பிட்டு துன்மார்க்கமான பாவங்களுக்குள்ள பிள்ளைகள் விழுந்து போற நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவரே அப்படியா இல்லாதபடிக்கு ஒவ்வொரு பெற்றாருக்கும் ஐயா பிள்ளைகளை குறித்திருக்கிற ஒரு சமானத்தை கொடுங்கப்பா. பிள்ளைகளை வளர்க்குற ஞானத்தை பெற்றார்களை கொடுங்க ஆண்டவரே கத்தா ஐயா. பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியங்களுக்கும் பெற்றார்கள் ஒத்து போகாதபடிக்கு அவர்களை கண்டி துணத்த வேண்டிய நேரங்களில் கண்டி துணத்தவும் ஆண்டவர்களுக்கு நல்லதை கற்றுக் கொடுங்க ஐயா. ஆண்டவரே அவர்களை வழி நடத்த நீங்கள் மோசைக்கு சொன்னீங்களே அப்பா. நீ எழும்புற போது நடக்கிற போது படுக்கிற போது ஆண்டவரே கத்தாவே நடமாடுற போதெல்லாம் சாப்பிட்ற போதெல்லாம் என் பிரமாணங்களை போதித்து நடத்தன்னு சொல்லி அப்படியா பெற்றார்களுக்கு அப்பா கத்தருக்குள்ள பிள்ளைகளை வழி நடத்துகிற ஞானத்தை கொடுங்க பாண்டவையா. ஏனோ தானந்து பிள்ளைகளை வளர்க்காதபடிக்கு ஆண்டவையா பரிசு தாவியானதே பிள்ளைகளை நீர் வழி நடத்துங்க. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்துணத்துடன் தேவ ஆவியான பிள்ளைகளுக்கு தேவை முறங்கத்தக்கதாய் கத்தருக்கு பயப்பிரபாய் உண்டாகத்தக்கதாக நீதியை குறித்தும் வரப்புற நியாய தீர்ப்புகளையும் குறித்து பிள்ளைகளுக்கு பயம் உண்டாகத்தக்கதாக தங்கள் அப்பா சரீரங்களை அப்பா அசுத்தத்துக்கு ஒப்புக் கொடுக்காதபடிக்கு அடைய பாவத்துங்களுக்கு ஒப்புக் கொடுக்காதபடிக்கு பரிசுத்தத்துக்கு ஒப்புக் கொடுத்தையா ஆவி ஆத்ம சரீரங்களை காத்துக்கொண்டு பரிசுத்தமிழ சந்ததிகளாய் பரிசுத்தமிழ ஜாதிகளாய் ராஜ்யங்களாய் ஆண்டரே கட்டப்பட ஆண்டரே பிள்ளைகளை வழி நடத்துங்க. பெற்றார்களுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை அவரே மாற்றுங்க இயேசு ஆண்டரையா. பிள்ளைகளை நீங்கள் வழி நடத்தும்படி ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரையா. நன்றி அப்பா. அப்படியா நீங்கள் செய்யப்படுறதுக்காக நன்றி. தொடர்ந்தும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழி நடத்துங்கப்பா. குடும்பங்களில் பிரிவினைகளோடு கசப்பல் இருக்கிற குடும்பங்களுக்கு அப்பா பொல்லாத பிசாசுகள் கிரிய செய்து குடும்பங்களை பிரித்து விடாத கத்த குடும்பங்களை வழி நடத்தும்படியா நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே நன்றியோடு மெத்துதீர்கள். அப்படியே ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்கள் கட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஸ்கை பிரமிஸ் இன்டர்நேஷனல் இருந்து ஊழியர்களை எல்லா தேவ ஊழியர்களையும் குடும்பங்களையும் கத்தாவே பொறுப்பாய்ந்து சேர்ப்படுற பிள்ளைகளையா தங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரங்களை வந்து இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரன் ஊழியக்காரிகளையும் குடும்பங்களையும் ரத்த கொடைகளாக மூடி நான் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்கிறேன் ஆண்டரே கத்தாவே. அப்படியா சங்கம் அமைப்போடு சேர்ந்து ஊழியங்களை செய்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஊழியர்களையும் ஐயா நாங்கள் ஒப்பு கொடுக்கிறவர்களை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஆண்டரையா. அப்படியா கத்திர எல்லாரையும் வழி நடத்துங்க. தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் இயேசுவே இந்த வானொலியில் ஊடா எல்லாவற்றிலும் கேட்டுக்கொண்டு எல்லா குடும்பங்களையும் வேலி அடைக்கிறேன். பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆசீர்வதிங்கப்பா. குடும்பங்களில் உங்களோட சமாதானம் சந்தோஷம் நிலைபெற்றும் ஆண்டறியா பிள்ளைகளை எடுத்து நீங்கள் பயன்படுத்துங்க. ஊழியக்கார குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டறியா. ஊழியக்கார பிள்ளைகளோட குடும்பங்களுக்காக பிள்ளைகள் சந்ததிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்களையும் கத்தர் நீரை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எல்லாம் அடே சத்துடைய கிரிகளுக்கும் ஐயாப்பா ஆண்டரை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. நல்லொழுக்கம் நற்சாட்சி உள்ள குடும்பங்களாய் எல்லாரையும் வழிநடத்து. ஓய்வு நாளை கனம் பண்ணுற பிள்ளைகளாய் ஆண்டரை ஓய்வு நாளுக்குரிய கனத்தை கொடுத்து கத்தருடைய சமூகத்திலிருந்து
ஆராதிக்கிற துதிக்கிற பிள்ளைகளா நீங்கள் மாற்றுங்க. ஒவ்வொருதே மாண்டறையா கத்தாவே நன்றி அப்பா. உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாத்தையும் குடும்பங்களை விட்டு கத்தர் எடுத்து போடும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. கணவன் மனைவியை நேசிக்கத்தக்க முடிய இருதயமர்கள கடந்து வரட்டும் ஐயா. பிள்ளைகளை நேசிக்கிற பெற்றார்களை கடந்து வரட்டும் ஐயா. பெற்றாரே நேசிக்கிற இருதயம் பிள்ளைகளை கடந்து வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் மாண்டறையா. அப்படி

0: ஐயா, நீங்க சேர்ப்பதற்காக நன்றி. அப்போ அப்படியே தொடர்ந்து ஆண்டவரே வழி நடத்துங்க, ஆசிர்வதிங்க. அப்பா இந்த பிரைஸ் எப்போ பிரேயர் எப்போ மியூசிக் எப்போமுக்கா ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே சங்கம் எப்போமுக்கா மீண்டும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கத்தாவின் கோஸ்பெல் டிவி ஊழியங்களுக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவையா தாப்பா தேவனுடைய ராஜ்யம் ஃபேஸ்புக் ஊழியங்களுக்கு ஜெபிக்கிறோம் ஐயா, யூடியூப் ஊழியங்களுக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவையா இவற்றை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு குடும்பங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கத்தருடைய நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவையா நீ ஆசீர்வதிக்க ஒவ்வொரு குடும்பங்களையும் படித்து விட்டு வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கத்தர் உண்டு பண்ணி கொடுத்து பிள்ளைகளை வழிநடத்துங்க, சமாதானப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன். அப்படியாய் திருமணங்களுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டறியா அவருடைய வாழ்க்கை துணைகளை கத்தர் ஆசீர்வதித்து கொடுக்கும் விழுந்து உலகத்தின் வித்துக்களோட பிள்ளைகள் கலந்து விடாதபடிக்கு பரிசுத்தரையா உங்களுக்கு நல்ல ஸ்திரிகளாய் ஏற்படுத்தி கொடுங்க, நல்ல வரங்களாய் ஏற்படுத்தி கொடுங்க. ஆண்டவரே கத்தாவையா நன்றியப்பா, நீங்கள் அப்படியா செய்யப்படுவதற்காக நன்றி. தொடர்ந்து வழி நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த நாளை பிறந்த நாளைக்கான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரையா எல்லாரையும் நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரையா திருமண நாட்களை காண்ட பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளும் ஆண்டவரே பிறந்த நாளை காண்ட அருமையான நம்ம செலாவுக்காய் குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. செலா கொடுத்த அந்த புதிய ஆண்டுக்காய் நன்றியப்பா அருமையான ஆண்டவே, நம்முடைய ஊழியக்காரிய கத்தர் ஆசீர்வதித்து அநேருக்கு ஆசீர்வாதமாக நீங்கள் இன்னும் வைக்கும்படியா வருஷத்தை நன்மையால் முடிச்சூட்டி பாதைகளை நீங்கள் நெய்யா பொழிய பண்ணுகிற அப்பா அம்மாவை ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும் என்று எழுதியிருக்கிற பிள்ளையோட வாழ்க்கையிலும் ஆண்டவரையா ஜீவனுள்ள நாட்கள்லாம் நன்மையும் கிருபையும் தொடரத்தக்கதாக இந்த மகள் எதிர்பார்த்து காரியங்களை கத்தர ஆசீர்வதித்து தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. மகள் செய்கிற ஊழியங்களை கத்தர ஆசீர்வதிங்க ஆண்டவையா. ஆண்டவரே ஒவ்வொரு நாட்களும் இந்த வார்த்தைகளை இந்த மகளுடைய குரலூட நாங்கள் கேட்கத்தக்கதாக ஆண்டவரே அதை நீங்கள் எங்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கிற கிருபைகளுக்காய் சோத்திரம், கொடுத்த தாளந்துகளுக்காய் சோத்திரம் ஐயா. அப்படி அந்த கோஸ்பெலிட்டி ஊழியங்களை மட்டுமையா நீங்கள் இந்த பிள்ளைகள் இணைந்து நடத்த கிருபை பாராட்டுவதற்காக நன்றி. அவர் தேவைகளை சந்தித்ததுக்காக நன்றி அப்பா. இந்த நாட்கள் எங்களோடு இணைந்து கோஸ்பெலிட்டியும் அப்பா ஸ்கை பிரேமிஸ் இன்டர்நேஷ் ஊழியங்களை இணைந்து நடத்துகிற எல்லாம் அப்பா நேரடி லைவ் ப்ரோக்ராமில் நீ கூட இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. இந்த 10 வருஷங்களும் அவர்களும் எங்களோடு சேர்ந்து இணைந்து கூட நீங்கள் பாராட்டின கிருபைக்காக நன்றி. தொடர்ந்தும் ஆத்துமா வாழ்றது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருன்னு சொல்லி அருமையான மாலை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. அப்பா நீர் ஆசீர்வதிங்க, வழி நடத்தும்படியா பலப்படுத்தும்படியா நாங்கள் செவிக்கிறோம். ஆண்டறியா உங்க நன்மை கிருபியை தொடரும்படியா செவிக்கிறோம். அந்த மலை கொடுத்த கடவுளுக்காய் சோத்திரம் ஆண்டறியா. மழையும் அப்பா அபிநேசரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. இந்த மகனோட அந்த வானொலியில் இயக்கி கொண்டிருக்காய் நன்றி அப்பா. ஃபேஸ்புக் ஊழியங்கள் சூம் ஊழியங்களை ஆசீர்வதித்ததற்காய் நன்றி. தொடர்ந்தும் இந்த ஐக்கியம் உங்களை வருகை வரை இருக்க நீங்கள் உதவி செய்யும்படியா செவிக்கிறோம் ஐயா. இந்த மகள் செய்கிற தனிப்பட்ட ஊழியங்களை கத்திரம் ஆசீர்வதிங்க. ஆண்டரே இந்த புத்தகங்கள் எழுதுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் கத்தர் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரையா நன்றி அப்பா. அம்மா கூட அவளுடைய சோத்திரம் கத்த தொடர்ந்து மங்களை வழி நடத்துங்க, பலப்படுத்தும்படியாக எல்லாவற்றையும் நம்முடைய பாதத்தில் ஒப்புக்கொடுங்க. ஆகஸ்ட் 12 நடக்கப்படுற அந்த 10வது வருஷம் ஆண்டு விழாவை நம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுங்க. அதில் வந்து ஊழியங்கள் செய்கிற பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்குறோம் ஐயா. வாழ்த்து செய்திகளை அனுப்புகிறவர்கள் அப்பா ஊழியங்களுக்கு ஜெபிக்கிற இரவு போல அன்று ஜெபிக்கிற எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. கத்தர் எல்லாரும் நீங்கள் ஆசீர்வதிங்க, வழி நடத்தும்படியாய் இயேசுவே நம்முடைய நாமத்தினால நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தே ஜெபிக்கிறோம் ஆண்டவரையா. அப்படி ஆண்டவரே கத்தாவே தொடர்ந்து நீரை ஆசீர்வதியும் தொடர்ந்து நீரை வழி நடத்தும்படியாக இல்லாமல் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஐயா. கத்தருக்கே துதிகான மகிமை எல்லாத்தையும் நாங்கள் செலுத்தி இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமே நாமே. அப்படியா கத்தாவே தொடர்ந்து ஜெபிக்கப்படுறான அருமையான மகள் அகிலாவினுடைய கருத்தில் ஒப்புக்கொடுறோம் ஐயா. மகளையும் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கத்தர் மகளோடும் குடும்பத்தோடும் ஆண்டவரை நீங்கள் கூட இருந்து பிளப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க, இசுரப்படுத்தும்படியாக ஆண்டவரே நம்முடைய பாதத்தில் ஒப்புக்கொடுக்குற நம்முடைய ரத்த கூட்டுகளை மகளை குடும்பத்தை மூடுகிறோமே. அவருடைய பிள்ளைகளை மூடுகிறேன், கணவனை மூடுகிறேன் ஐயா. கத்தர் எடுத்து பயன்படுத்துங்க இந்த பிள்ளையோட வாழ்க்கையிலும். கத்தர் அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்கப்பா. மகளுக்கு எல்லா சோறுகள் பேலினங்கள் அசில் எடுத்து போட பிளப்படுத்துங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யும்படி அந்த மகளுக்கு எல்லா ஆயுதங்களும் மாய்க்காதே போகும்படியா, நாங்கள் ஜபிக்கிறோம். எல்லா சத்துரைகளையும் நான் அழித்து போடுகிறோம் ஐயா. ஜோனத்தானு கத்தர் கூட இந்த மாதிரி பலப்படுத்துங்க ஆண்டரே. வழி நடத்துங்க குடும்பத்தை கத்த நீங்கள் கட்டும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிக்க பிள்ளைகளுக்கு ஏற்ற நேரங்களில் வேலை வாய்ப்புகளை கொடுங்க, ஆசீர்வதிங்க ஆண்டரையா. அந்த குடும்பத்தில் பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்தும்படியா நம்முடைய ஆலயத்திலே பிள்ளைகளை தூணாக்கி ஜபிக்கிறேன் ஆண்டரையா. அப்படியே தொடர்ந்து வரப்போகிற ஒவ்வொரு ஊழியக்காரன் ஊழியக்காரர்களும் இந்த கருத்துல ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தினால ஜபிக்கிறோம். எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தாப்பனே ஆமே நாமே கத்தர் தாமே உங்களை உரையை ஆசிரிப்பாராக. ஐலா பிரே சொல்லுடாமா
1: பேசினார். அந்த பிரகாரம் தேவன் தந்த ஊழியம் தரிசனம் எல்லாம் நிறைவேற்றப்பட அடியாள் சார்பிலே தேவன் இறங்கி செயல்பட அடியாளுக்காக அடியாள் புத்திரருக்காக கருணபித்து தேவன் மகிமையாய் வெற்றி சிறக்க கொள்ளாத மனுஷருடைய சசப்பான கிரியைகள் எரிச்சல் பொறாமைகள் வன்கருகள் அழிக்கப்பட தேவ திட்டம் நிறைவேற்றப்பட கத்துடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கேத்தாவே இன்றைய நாளும் வாசிக்க வேண்டிய கத்தோட வார்த்தை சங்கீதம் 24. பூமியும் அதன் நிறைவும் உலகம் அதன் குடிகளும் கத்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திவாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கத்துடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்பு கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கத்தரால் ஆசிர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. வாசுகளே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கத்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமும் உள்ள கத்தராமே. வாசுகளே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்பட சேனைகளின் கர்த்தர் ஆகிய மகிமையின் ராஜாவை பரிசுத்தம் பண்ணி உங்கள் உள்ளங்களில், இல்லங்களில், தேசங்களில், நாடுகளில், கண்டங்களில், உலகங்களில், உங்கள் பிள்ளைகள், எங்கள் பேரப்பிள்ளைகள், எங்கள் மருமக்கள், எங்கள் உற்றார் உறவுகள், நண்பர்கள், சொந்த பந்துகளில் கர்த்தர் வாசம் பண்ணும்படி, கர்த்தர் வெளிப்படும்படி, ஒவ்வொருவரும் உள்ள கதவை திறந்து கத்தரை ஏற்றுக்கொள்ளும்படி, கத்தரை நம்பும்படி, கத்தரை விசுவாசிக்கும்படி, கத்தோட கற்றலின கற்பனையிலே மகிமைப்படும்படி. யார் இந்த மகிமையின் ராஜா? வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கத்தர், வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கத்தரை வரவேற்போம். அல்லேலூயா. கத்தரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி என்று, அவருடைய சமூகத்தை நாடுகிற சந்ததியாய், கத்தரை தேடி விசாரிக்கிற சந்ததியாய், கத்தருடைய கட்டளைகளை, கற்பனைகளை, நியமங்களை கை கொள்ளுகிற சந்ததியாய், கத்தர சமூகத்திலே பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக்கள் யாவரையும் ஒப்பு கொடுத்து கண்ணின் மணியை போல காத்தர்னர் என்று, எங்கள் தேவனாகிய கத்தர் கண்ணின் மணியை போல காத்தர்ல தேவனே, நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பூமியும் அதன் நிறைவும் உலகம் அதன் குடிகளும் கத்தருடையதென்று எங்கள் தேவனுடைய கத்தருடைய கட்டளைக்குள்ளே, கற்பனைக்குள்ளே, நியமனத்துக்குள்ளே ஒப்பு கொடுத்து வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம். அவரை அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திவாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார் என்று கர்த்தர் பூமியை உருவாக்கின அற்புதத்தை சொல்லப்படுகிறது. அவர் அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திவாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். அப்படியாய் பூமியை கடல்களுக்கு மேலாகவும் நதிகளுக்கு மேலாகவும் ஸ்தாபிக்கப்பட்டு அஸ்திவாரப்பட்டு இருக்கிறது. யார் இந்த பர்வதத்தில் ஏறுவான்? யாருடைய பரிசுத்த பர்வதத்தில் ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான் என்று, கத்தோட பர்வதத்தில் நிலைத்திருக்கவும், கத்தோட பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணவும், கைகளில் சுத்தம் உள்ளவர்களாய், இருதயத்தில் மாசு இல்லாதவர்களாய், தம் ஆத்மாவை மாயை ஒப்பு கொடாதவர்களாய், கபடாய் ஆணையிடாதவர்களாய் இருக்கும்படிக்கு இன்றைய நாளும் தாழ்மை விடுவோம். உண்மை சத்தியம் உள்ள தேவனுக்கு முன்பாக, உண்மை உள்ள தேவன் உத்தம் உண்மையுமாய் நம்ம ஒவ்வொருவரையும் நடத்தும்படிக்கு, அவருடைய சமூகத்திலே மாசு, கைகளில் சுத்தம் உள்ளவர்களாயும், இருதயத்தில் மாசில்லாதவராயும் இருந்து தன் ஆத்மாவை மாயை ஒப்புக்கொடாமலும் கபடாயான இடாமலும் இருக்கும்படிக்கு கத்துட சமூகத்திலே தாழ்மைப்படுவோம். ஹலேலூயா, க்ளோரி டு காட் இன் த ஹையஸ்ட். நன்றி செலுத்துறோம். அவர் கத்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான் என்று எங்கள் ரட்சிப்பின் தேவனால் நீதியை பெற உங்கள் கத்தரால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கத்தோட சமூகத்தில் அபயமிட்டு நன்றி செலுத்தி ஜெபிப்போம். ஒரு கத்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான் என்று எங்கள் ரட்சிப்பின் தேவனால் நீதியை பெறும்படிக்கு கத்தாவே உம்முடைய ஆசீர்வாதத்தை சொந்தரிக்கும்படிக்கு அடியாலே முதலாவது உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, இணைந்திருக்கிற பரிசுத்தவான்கள் யாவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். அடியால புத்திரர் புத்திரிகள் பேரப்பிள்ளைகள் மருமக்கள் யாவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. கத்தோடைய நாமம் மயமப்பட தேவட மகத்துவத்தின் முக்கியத்துவத்தின் ஐஸ்வர்யம் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர் பேராய் குடும்பம் குடும்பமாய் யாவரும் கத்தோடைய ஆசீர்வாதத்தையும் எங்கள் தேவனால் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறும்படிக்கு அவர் கத்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான் என்று நீதியையும் பெறும்படிக்கு கத்தரை ஸ்தோத்தரிப்போம். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு எனும் சந்ததி ஆமேன். நம் கத்தரால் ஆசீர்வாதத்தையும் நம் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறும்படிக்கு தேவனை விசாரித்து தேவனின் சமூகத்தை நாடுகிற சந்ததியாய் நாம் ஒவ்வொருவரும் காக்கப்பட கத்தோட சமூகத்திலே அனுதினமும் கத்தரை தேட, அனுதினமும் கத்தரை சேவிக்க, அனுதினமும் கத்தருக்கு சாட்சியாய் வாழ கத்துடைய நாமம் மகிமைப்பட. யார் இந்த மகிமையின் ராஜா? ஒரு வல்லமை பராக்கிரமம் உள்ள கத்தர் எட்டாம் வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 24 8 வசனம் சொல்றது, யார் இந்த மகிமையின் ராஜா? ஒரு வல்லமை பராக்கிரமம் உள்ள கத்தர், ஒரு யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கத்தராமே, யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கத்தராயிருக்கிற எங்கள் கத்தர் நமக்காக யாவை செய்து முடிக்கும்படி எழுந்தருள்வாராக. நமக்காக வழக்காடி நமக்காக யுத்தம் பண்ணி யாவை செய்து முடிக்கும்படி தேவன் எழுந்தருள்வாராக. எங்கள் பிதாக்கள், எங்கள் பிள்ளைகள், எங்கள் பேரப்பிள்ளைகள், எங்கள் மருமக்கள் யாவரும் ஆசீர்வதிக்கப்பட, இணைந்திருக்கிற யாவரும் ஆசீர்வதிக்கப்பட, பெரியோர் சிறியோர் ஆசீர்வதிக்கப்பட, எல்லோரும் ஆசீர்வதிக்கப்பட. ரட்சிப்பின் தேவன், ரட்சிப்பின் அதிபதி, ஜெயன் கொடுக்கிற தேவன் ஜெய கிறிஸ்து ஒவ்வொருவரை கண்ணின் மணியை போல காக்கிற எங்கள் தேவனுக்கு முன்பாக கண்ணின் மணியை போல பராமரிக்கிற, பாதுகாக்கிற, விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறபடியால் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம். கத்தோடைய ரகசியம் அவருக்கு பயந்தவரிடத்தில் இருக்கிறது. அவர் தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார் என்று கத்தோடைய நாமத்திலும் பிள்ளைகளுக்கு தேவன் தம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்தும்படி, தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்தும்படி, கத்தருக்கு பயப்படுற பயம் அவர்களுக்கு முன்பாக போகும்படி, கத்தோட சாட்சியின் வசனமும் ஆட்டுக்குட்டியின் ரத்தமும் அவர்களை காக்கும்படி தேவனே உடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நன்றியோடு துதிக்கிறேன். கத்தாவே நன்றி செலுத்துறேன். கண்களை எப்போதும் கத்தரையே நோக்கி கொண்டு இருக்கிறது. அவரே என் கால்களை விலைக்கு நீங்களாக்கி விடுவார் என்று எங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமா, எங்களுக்கு விரோதமா, எங்கள் பேர பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்துக்கள் தீட்டுகிற எல்லா சதி திட்டங்களின் கால விலைகளை கத்தர் நீங்களாக்கி ரட்சித்து ஆண்டவரே நீங்கள் நடத்தும்படி எங்கள் கண்களை மேல வைத்து பூமியெங்கும் லாவுற அக்னி கண்கள், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் நோக்கி கொண்டிருக்கிற பரலோக கண்கள், எல்லா அமைஷம் ரட்சிக்கப்படும்படிக்கு ஓங்கிக் கொண்டிருக்கிற பரலோக கண்கள், ஒருவனும் கெட்டு போக கூடாது என்று விரும்புகிற தேவடைய கண்கள், கத்தோடைய நாமம் மைமைப்பட தேவ சித்தம் நிறைவேற்றப்பட அனுதினமும் திறப்பிலே நிற்கிறோம். கத்தாவே மனுஷனால் கூடாத காரியம் தேவனாலே கூடும் என்று சொன்ன எங்கள் தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே சகலத்தையும் ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம். வேலை வாய்ப்பாய் வேலையாய் போயிருக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய பாதுகாப்பு, தப்புவிப்பு, மனுஷ தயவு, தேவ கிருபை, ஆண்டவரே பெலன், சுகம், ஆரோக்கியம் உண்டாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து வாழ்த்தி ஆசிர்வதித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்கூல்ஸ், சண்டே ஸ்கூல்ஸ்கள், டே கேர்ஸுக்கு போற பிள்ளைகளுக்கு மனுஷ தயவும் தேவ கிருபையும் உண்டாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி துதிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தருடைய ரகசியத்தின்படி கர்த்தருக்கு பயந்தவரிடத்தில் அவருடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துகிறார் என்று கர்த்தருக்கு பயத்தினாலே உடன்படிக்கையை தெரியப்பட தேவனே உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். தேவ சித்தம் நிறைவேறுவதாக, தேவ திட்டம் நிறைவேறுவதாக, தேவநாமம் மகிமைப்படுவதாக, தேவட காருணிய கடத்துக்குள்ளாக ஒப்பு கொடுத்து வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பு பிதாவே, Amen, amen, amen. Praise the Lord, Sister Sumita. Continue. God bless you.
2: Praise the Lord, sister. Pray for me. Because today, you know, very difficult our situation. Whatever our great plans has, no, today lot of ice fall down here in Italy. So many plants already die.
1: Italy?
2: Italy, yes.
1: Oh.
2: Very sad today. We have little sadness.
1: Okay, I pray for you. The name of Christ, Lord, we pray for Italy in the mighty name of Jesus Christ. Touch the nation, Lord, in the name of Jesus Christ, not by might, nor by power, only thy spirit, Lord, Holy Spirit, touch, deliver the nation, protect the nation, prosper the nation, forgive the sin of people, Lord, in the name of Jesus, wash them, precious blood of Jesus Christ, cleanse them, clean them, use them in your kingdom, in the mighty name of Jesus. Touch them, O God, in Jesus' name. Comfort them, prefer miracles, situation in the name of Jesus Christ. Wonders and signs will be followed through your name, the Lord, in the name of Jesus Christ. Hallelujah. Not by might, no by power, only a spirit. Mighty God, touch my sister, strengthen her, anoint her, quicken her, deliver her, use her, Lord. Forgive her, Lord. Protect her, Lord, in the name of Jesus. Mighty God, bless my sister in the name of Jesus. Have your way upon her, Lord, in Jesus' name. Especially we pray for Italy once again, Lord. Touch the nation, O God, in the name of Jesus. Thy will be done on that nation. Protect the plants, Lord. Protect the nation. Protect the people, O God, in Jesus' name. Save them, deliver them, use them in your kingdom. All nation, all country, all people, salvation in Jesus' name. Amen. Thank you, sister. God bless you. Continue.
2: Amen. Amen. Hallelujah, Prabhu. Dhanyavad karte is sundar raat ke samay ke liye, Prabhu. Hum tera dhanyavad karte. Jo bhi, Prabhu, hamari paristhiti is samay bahut kuch ho raha hai, lekin tu hamare saath hai. Isse badi aur baat kya ho sakti, Prabhu? Hum tere samne aate, jhukte, hame shama kar. पिछले दिनों में हमने तेरे साथ समय नहीं बिताया, तेरे उपस्थिति में हम नहीं आ सके प्रभु। हम मांगते राजा, तू भला परमेश्वर है, तू दयावंत है, तू कभी भी प्रभु तेरे बच्चों को कभी तू गड़बड़ी में, परेशानी में, दुखों में, निराशा में नहीं लेकर आता है प्रभु। इस समय रात के समय प्रभु एसपी इंटरनेशनल वर्ड ऑफ मिनिस्ट्री में हम सभी का स्वागत करते, जितने भी हमारे भाई बहन परिवार जितने भी जुड़े हैं इधर इस समय, हम सभी को प्रभु आपके हाथों में देते, सभी के जीवनों में तू कार्य कर, तू बड़े हरम घटे प्रभु, तेरी महिमा युगानुग होती रहे प्रभु। हम इस समय हमारे सारे एसपी इंटरनेशनल वर्ड ऑफ मिनिस्ट्री में सभी लोगों का स्वागत करते, जितने सुबह से शाम तक जितने परिवार जुड़ते हैं, तेरी महिमा करते हैं, तेरा नाम ऊंचा उठाते हैं प्रभु। हम सभी देशों को तेरे हाथ में देते, श्रीलंका से लेकर लखनऊ, लखनऊ से इंडिया, इंडिया से भारत, भारत से प्रभु हमारे सारे यूरोप कंट्री के ऊपर तेरा ताबा मांगते हैं। जो कुछ शैतान की जो चाल है प्रभु, उस चाल को यीशु के नाम से धिड़कारते हैं प्रभु, क्योंकि तू आता है, आया है हमें जीवन दान देने के। हमारे आनंद जिसने चुराया है वो आनंद को हम वापस लेते, जो हमारे शांति को चुराया है उस शांति को हम रिसीव करते प्रभु। इस समय चंगाई को रिसीव करते, प्रॉस्पेरिटी को रिसीव करते, यस प्रभु, हर ब्रेक चेन को प्रभु तूने निकाल दिया और हमारे हर एक के जीवन में तूने शांति, विजेता, जीत सब कुछ तूने लिया है। जो भी कुछ हो रहा है प्रभु, इस समय हम तेरे चरणों पे आते, तेरी स्तुति करते, तेरे नाम को ऊंचा उठाते प्रभु। सहायता कर, मदद कर, तू अनुग्रह काली, तू दया का सागर प्रभु, तू राजाओं का राजा, तू प्रभुओं का प्रभु, तू सर्वशक्तिमान परमेश्वर, यस प्रभु। हम मांगते, धन्यवाद धन्यवाद प्रभु, तेरी महिमा हो, तेरी स्तुति हो, तू बड़े और हम घटे प्रभु। हमारा जीवन उसे प्रभु। यस प्रभु, तू मेरा है, तू मेरा है।

आराधना करूं मैं पूरे दिल से, मैं तुझे ढूंढूंगा संपूर्ण जीवन।

0: Yeah, I'm finished.
1: Okay, yeah. Okay, yeah, I continue.
0: Bye. God bless you.
1: God bless you. Good night, Oma. See you tomorrow.
0: Okay.
1: Yeah, we see you. Bye. Hallelujah. Sotram, Sotram, Sotram, Sotram, Andore. Nandriyappa, Nandriyappa. Andore, Kathavai, Yesappa. நன்றி சொல்லுறோம் நல்லவரே சோத்திரமையா, நல்லவரே சோத்திரமையா. ஆவியானவரே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி கர்த்தரை ஏத்துறோம். எங்கள் தேவாதி தேவனே, எங்களை ஏத்துறமையா, எங்கள் ராஜாதி ராஜாவே, சர்வ வல்லவரையாப்பா, தேக்க நிறைந்த தேவனே, மனதிற்க நிறைவரைப்பா, மகிமேன் நிறைவையா இயேசுவே, உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஐயா. நன்றி சொல்லி ஆண்டவரை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். ஆராதனை வேந்தனே சோத்திரம். ஆவியானவரே சோத்திரம், சோத்திரம், நன்றி. ஜீவனுள்ள தேவனே, நன்றியோடுமை துதிக்கிறோம். ஜீவிக்கிற தேவனே, நன்றியோடுமை துதிக்கிறோம் ஐயா. ஜீவனின் அதிபதியே சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் ஐயா. கர்த்தாவே, நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நன்றி ஆண்டவரே, உள்ளத்தினால் தப்பாவை துதிக்கிறோம் ஐயா. ராஜாதி ராஜாவே உண்மை துதிக்கிறோம் ஐயா. அநாதி தேவனே, ஆறுதல் நாயகனே அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. நன்றி அப்பா, முடை கிருபைகளுக்காய் சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். இயேசுவே, முடை ரக்கங்களுக்காய் சோத்திரம், தயவுகளுக்காய் சோத்திரம். கத்தாதி கத்தரையே சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் அப்பா. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரையா. இயேசுவே, நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். நன்றி உள்ள மனதோடு துதிக்கிறோம், நன்றி உள்ள இதயத்தோடு அப்பாவை துதிக்கிறோம் ஐயா. கத்தர் பெரியவரே, உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரையா. நன்றி ஆண்டவரே, சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் ஐயா. கத்தரை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அனாதி தேவனே, மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. ஆறுதல் நாயகனே, உங்களை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. கல்வாரி நாயகனே, உம்மை துதிக்கிறோம். காரணிய இயேசுவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. நன்றி அப்பா, நன்றி. ஆவியாண்டவரே சோத்திரம், சோத்திரம் ஐயா. நன்றியோட துதிக்கிறோம் ஐயா, நன்றியோட துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். கத்தரை நாங்கள் கனப்படுத்தி மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. தேவனே, உங்களோட ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள் என்று சொன்னவரே அப்பா, நன்றி சொல்லுகிறோம் ஐயா. நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரையா. நேற்றும் இன்றும் என்று மாறாதங்கள் கத்தரை நாங்கள் நன்றி சொல்லி ஆண்டவரே மாமையப்படுத்தி துதிக்கிறோம் ஆண்டவருக்கு. சோத்திரம் ஐயா. ஆவி ஆண்டவரே சோத்திரம், சோத்திரம் ஐயா. அசைவாடும் தெய்வம், அசைவாடும் தெய்வம் ஆண்டவரையா. அல்லேலூயா, சோத்திரம், சோத்திரம் ஐயா. நன்றி ஆண்டவரையா, எங்களை அழைத்தவரே ஐயா. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் ஐயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. இயேசுவே, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. ஆவியானவரையா, இந்த நாலு காய் கத்தரை துதிக்கிறோம் ஐயா. சோத்திரங்களை செலுத்துறோம் ஆண்டவரையா. இயேசுவே துதிக்கிறோம், இயேசுவே துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் துதித்து கனப்படுத்தி ஆண்டவரை இயேசையா நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் பிளானவரே, உங்கள் கோட்டையானவரே சோத்திரம் ஆண்டவரையா. நன்றி சொல்லுறோம் ஐயா. நன்றியோடு கத்தரை நாங்கள் இயேசுவே கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரையா. வல்லமுள்ள ஆவியானவரை எங்கள் துதிக்கிறோம் ஐயா. வழி நடத்துகிறவரையாப்பா, நேற்று மென்று மென்றும் ஆண்டவரே மாறாதவரே கத்தாவே. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் ஆண்டவரையா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே இயேசுவே, நன்றி அப்பா. மையத்து நிற்கிறோம் ஆண்டவர், நாங்கள் கனப்படுத்தி நிற்கிறோம் ஐயா. காண்கின்ற தேவனே உம்மை துதிக்கிறோம், எங்களை கைவிடாதவரே அப்பா. நன்றி அப்பா, சோத்திரம் ஆண்டவரே. காண்கின்ற

அணுகிடுவோம் நாம் கண்ணீரோடு. காண்கின்ற தேவன் நம் தேவன், காலமும் அவரை துதித்திடுவோம்.

எங்கும் கருத்தாய் நோக்கி பார்க்கின்றன, கருத்தாய் நோக்கி பார்க்கின்றன, காண்கின்ற தேவன் நம் தேவன், காலமும் அவரை துதித்திடுவோம். காண்கின்ற தேவன் நம் தேவன், காலமும் அவரை துதித்திடுவோம். ஆண்ட

0: பரிவாய் நம்மை பார்க்கின்றார், பரிவாய் நம்மை பார்க்கின்றார். காண்கின்ற தேவன் நம் தேவன், காலமும் அவரை துரித்திடுவோம். அகிலா பிரைஸ் விடமா, கொடுத்து கண்டினியூ பண்ணுங்க, உங்களை ஆசைப்பேன்.
1: ஆமீன் அம்மா. நன்றி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதுவரை கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தின உங்களையும் தேவன் அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்.
0: பாஸ்டர் ஜெயகாந்தன் வருவர், கொஞ்சம் தலைவரை கொடுங்கம்மா வண்ணவரால.
1: ஓகே அம்மா,
0: பாக்குற திருமணி என்றுப்பா.
1: இப்ப எங்களுக்கு 4:45
0: முக்கால் மணி தேர்தல வருவரம்மா, 3 மணிக்கு.
1: கூப்பிடுங்க.
0: மேரியம்மா முடிக்க நீங்க அப்படி எடுங்க, 2:30 உள்ளுக்கு வந்துடுங்க. கொஞ்சம் முதல்ல
1: 2:00 வருதா?
0: இல்ல 2:30 ரெடியா இருக்கு, சரியா இருக்கு. நீங்க வேலையில முடிச்சிட்டு 2:30 வாங்க, சரியா?
1: ஓகே,
0: வந்தா கூப்பிடுங்க. லேட்டானே நான்
1: நேற்று மகனை கூப்பிட்டு, என் மகனை கூப்பிட்டு, அம்மா அந்த சொந்தக்காரர் எல்லாம் ஃபெலோஷிப் வச்சவே கணவரும் போயிட்டு வந்தவே, என்ன கூப்பிடு இல்லை, என்ன ஜெயிக்கி இல்லை. கல்யாணம் கட்டின மகனை கூப்பிட்டு அது சரியான கவலையம்மா, வேதனையோட ப்ரே பண்ணி அழுது ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு இருக்கிறேன். சொந்த குடும்பமே பிள்ளைகளை பிரிக்குது என்ன விட்டு.
0: நாமத்தில் நீங்க துன்பப்படுத்தப்பட்டால் நீங்க சந்தோஷப்பட்டு கழி ஊருங்க, பரலோராட்சி உங்களுடையதான். சரிதான், மனுஷர்கள் எங்களை எதிர்க்கணும் வெறுக்கணும் எங்களில் இதாக இருக்கணும்ல, நீங்க சந்தோஷம் கத்தர் உங்களை நேசிக்கிற, சரியா? ஆண்டவர்கிட்ட உள்ள நீ மத்திய 5வது அதிகாரத்தில் வாசிங்களே,
1: கொஞ்சம்
0: அவர் திரளான ஜனங்களை கண்டும் மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆண்டவர் பாருங்க, 5வது அதிகாரம் ஆண்டவர் மலையில் ஏறிட்டார், ஆனா என்ன செய்யறார், பேசாம இருந்தவர் எப்ப பேசுறார், அவருடைய சீஷர்கள் அவரிடத்துல வந்தார்கள், அப்பொழுது அவர் வாயை திறந்தார் தான் 2வது வசனம் சொல்லுது, சரியா? திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்போ உட்கார்ந்திருந்தும் அவர் வாயை துறக்கல. அந்த கடைசி அந்த வசனத்தில் கடைசி செட்டிங்கில் அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோராட்சியம் அவர்களுடையது. பாருங்கம்மா, அந்த திரளான ஜனங்களை கண்டாலும் முதலாவது இந்த காரியங்களை சொல்ல வேண்டியது யாருக்குண்டா, சீசர்களுக்கு தான். ஏண்டா இந்த சீசர்களை வச்சுத்தான் ஆண்டவர் பெரிய ஒரு திட்டத்தையே அவர் வச்சிருக்கிறேன்னு சொன்னால், அவர் மறிக்க போறாருன்னு இயேசுக்கு தெரியும். முன்றாடின உயிரோடுபன் திருப்பி அவட்ட போயிட்டு திருப்பி வந்து எல்லாரையும் கொண்டு போகணும்னு சொல்லி தெரியும். அப்போ அந்த சுவிசேஷத்தை சீசர்களுக்கு சொல்கிறார், நீங்கள் உலகங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால அவர்களுக்கு நீங்கள் ஞானஸ்தானத்தை கொடுத்து அவர்களை சீசராக்குங்கள்னு சொல்லி இந்த சீசர்களை ஆண்டவர் உருவாக்குறார். இந்த உலகத்துக்குள்ளே அனுப்பி உலகத்தில் இருக்க ஜனங்களை சத்தியத்தை சொல்லி சீசர்களாக்கணும்னு சொன்னால், முதலாவது சீசர்கள் எல்லாவற்றையும் இயேசுவை போல தாங்குறவையாக இருக்கணும். அதுதான் இந்த சீசர்களை ஆண்டவர் இங்கே ஒழுங்குபடுத்துகிறார். முதலாவது மலையில் ஜனங்களை கண்டுட்டு மலையில் ஏறுறார், ஆனால் சீசர்கள் அவரிடத்தில் வந்தபோதுதான் அப்போது அவர் வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசி சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாய்க்குவான்கள், பரலோராட்சியம் அவர்களுடையது, துயரப்படுகிறவர்கள் பாய்க்குவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள், சாந்த குணம் உள்ளவர்கள் பாய்க்குவான்கள், அவர்கள் பூமியை
1: சுதந்திரத்துக்கொள்வார்கள்,
0: நீதியின் மேல் பசுதாகம் உள்ளவர்கள் பாய்க்குவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள், இரக்கம் உடையவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்.
1: ஆமென்.
0: பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதியின் நிமித்தம் துன்பப்படுபவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு கழிவுறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மீதியா இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீக்கரசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்கள். நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனசரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய ஒன்றுக்கும் உதவதாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாக மனுஷர் உங்கள் நக்கீர்களை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. நியாய பிரமாணத்தை ஆவது தீக்கர்சனங்களை ஆனாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேங்கள். அழிக்கிறதுக்கு அல்ல, நிறைவேற்றுறதுக்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளது எல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதொன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோகத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் பெரியவனா எண்ணப்படுவான். வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கொலை செய்யாதிருப்பாயக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனின் நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணென்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கேதானே பலிபீடத்தில் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. எதிராளி உன் நியாயாதிபதியிடத்தில் ஒப்பு கொடாமலும் நியாயாதிபதி உன்னை செவரிடத்தில் ஒப்பு கொடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும் போதே சீக்கிரமாய் அவனுடனே நல்மனம் பொருந்து. வாசிக்க போறீங்களா மிச்சம் 26?
1: பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசும் குறைவில்லாமல் கொடுத்து தீர்க்க மாட்டோம் அவனிடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று மெய்யாவை உனக்கு சொல்லுகிறேன். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பதும் பூர்வத்துக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிறவனும் தன் இதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாய்ச்சு. உன் வலது கை உனக்கு இடர் உண்டாக்கினால் அதை பிடுங்கி தறித்தெறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலாம். உன் அவயவங்களில் ஒன்றாவது கெட்டுப்போது உனக்கு நலமாயிருக்கும். உன் வலதுகை உனக்கு இடர் உண்டாக்கினால் அதை தறித்து எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலாம். உன் அவயவங்களில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும். தன் மனைவியை தள்ளிவிடுகிற எவனும் தள்ளுதற் சீட்டை அவளுக்கு கொடுத்து கிடக்கவன் என்று உரைக்கப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேசித்தன முகாந்திரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளிவிடுகிறவன் அவனை விபச்சாரம் செய்ய பண்ணுகிறவனாய் இருக்கிறான். அப்படி தள்ளிவிடப்பட்டவனை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாய் இருக்கிறான். அன்றியும் பொய்யானை இடையாமலும் நானே கத்தர் முன்னடியாக செலுத்துவாயாக என்று பூர்வத்துக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிச்சயம் சத்தியம் பண்ண வேண்டாம், மானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனம். பூமியின் மேல் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதபடி. இயேசுவின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவினுடைய நகரம். உன் சிரசின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது ஒரு மயிரையாவது வெண்மையாக்கவும் கருப்பாக்கவும் கூடாதே, உன்னால் கூடாதே. உள்ளதை உள்ளதென்றும் இல்லாத இல்லதென்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தை திருப்பி கொடு. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கேயும் விட்டுவிடு. ஒருவனை ஒரு மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு இரண்டு மைல் தூரம் போ. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு. உன்னிடத்தில் கடன் விரும்புவனுக்கு முகம் கோணாதே. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உன் சத்துக்களை சிநேகிங்கள், உங்களை சபிக்களை ஆசிர்வதியுங்கள், உங்களை பகைக்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வீர்களானால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்களை நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆகாரத்து ஆயக்காரம் அப்படியே செய்கிறாள் அல்லவா? உங்கள் சௌரியை மாத்திரம் வாழ்த்துவீரானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரம் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பருவத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சற்குளா இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சற்குளா இருக்க கடவீர்கள். ஆமேன்.
0: ஆமேன். கடைசி வசனம் என்னவா? பூர்ண சற்குளா இருக்கட்டும். அவங்களை யார் என்ன செய்தாலும் நாங்கள் ஜெபம் பண்ணி போட்டு ஆண்டவர் கட்டில விளக்கு போட்டு ஜெபம் பண்ணி போட்டு அவர்களை ஆசிர்வதி ஜெபிச்சு போட்டு இருங்க. கர்த்தர் உங்களுக்காக எல்லாத்தையும் செய்து முடித்தார். பிள்ளைகள் யோசிக்கணும், கணவன் யோசிக்கணும், சௌரங்கள் அம்மா யோசிக்கணும். அவங்க யோசிக்காத பட்சத்துல அவங்களைத்தான் நாங்கள் ஜெபம் பண்ணி ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களோட பக்கமா இருந்து நியாயத்தை செய்யணும்.
1: அம்மா பிளீஸ்
0: விளங்க இல்லை,
1: ஒரு கா ஜபிச்சு விடுங்க.
0: சீசர்களுக்கு ஆண்டவர் நீங்களம்மா நேற்று பார்த்தோன்னா வந்த உடனே நீங்கள் உடனடியாக ஜபிக்காம ஒரு ரெண்டு மூணு பாட்டு பாடி ஆண்டவர் உங்களை ஆராதிங்க. சரியா?
1: இணைப்பு கிடைக்காடி நான் அந்த நேரத்துக்கு இங்க வீட்டிலிருந்து ஜெபிப்பேன் அம்மா.
0: சரி, ஓகே. கர்த்தர் உங்களை ஆசிரியப்பார். மற்ற நீங்க அந்த டைமா ஃபாலோ பண்ணுங்கம்மா.
1: எல்லாம் அதான் இப்போ கொஞ்ச நாள் அது இந்த எல்லாம் தடுத்து நிறுத்தி எல்லாம் இது பண்ணி ரெண்டனால உண்டு முடியல. இப்ப வந்தவே போட்டினம் தொடர்ந்து நீர் தருவோம். சேபிச்சு கொள்ளுங்கம்மா.
0: சரி அம்மா,
1: நான் சந்தோஷமா மகிழ்ச்சியும் கேட்கும்படி என் தேவன் என் பக்கத்துல அற்புதம் செய்ய ஜபியுங்கோ.
0: நன்றி அம்மா. கர்த்தர் உங்களை ஆசிரியப்பாராக. சோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த அருமையான வழியிலும் அகில மீண்டும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். கர்த்தர் ராமிதமாளோடு நீங்கள் கூட இருந்து ஆண்டவரையே மனுஷர் வருத்தாலும் நீங்கள் கைவிடாத வரையே அவளை ஆசிர்வதித்து நீங்கள் தாங்கி வருகிற தயவுகளுக்காய் சூத்திரம். கர்த்தாவே நீர் மகளோடு கூட இருக்கு என்பதை ஜனங்கள் எல்லாரும் காணும்படியாக, விசுவாசமாக அவளுடைய கணவன் காணும்படியாய், பிள்ளைகள் காணும்படியாய், மருமக்கள் பிற பிள்ளைகள் காணும்படியாக, தாயார் சௌரங்கள் காணும்படியாக கர்த்தர் மகளை நீங்கள் உயர்த்தும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே உதயத்தின் வேதனைகளை பாடுகள் எல்லாம் நீங்கள் அறிகிறீங்கப்பா. கண்ணீர்களை அறிகிறீங்க. ஒதுக்கப்பட்ட சூழ்நிலைகள், கைவிடப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நீங்கள் அறிகிறீங்கப்பா. நீங்கள் திக்கேற்றவர்களுக்கும் ஆண்டவரே நீங்கள் தேவனாக இருக்கிறீங்க, கைவிடப்பட்ட தெய்வமாக இருக்கிறீங்கப்பா. இந்த மகளுடைய வழக்குகளை நீங்கள் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறீங்க கர்த்தாவே. மகளுக்காக நீங்கள் யுத்தம் பண்ணி வழக்காடி சேனைகளின் கர்த்தர் இந்த மகளோடு கூட இருந்து இந்த மகள் இந்த இடத்திலெல்லாம் மிக்கப்பட்டு போகிறாலும் இந்த இடத்திலாம் தலைநிமிந்து நீக்கத்தக்கதா நீங்கள் ஆசிர்வதிங்க. எல்லா கம்பெனிகள் கண்ணீர்களும் இயேசு நாமத்துல நம்மளுடைய இருதயங்களை விட்டு சிந்தனைகளை விட்டு நினைவுகளை விட்டு வெளியேறும்படியா செபிக்கிறனையா. அப்பா கொடுத்த கணவனை நீங்கள் ஆண்டரே பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உடை துருமாற்றுங்க, சிச்சிங்கப்பா, அறியாமைகளை நீக்குங்க. பெத்த பிள்ளைகளுக்கு தாயை நேசிக்கிற இதயத்தை கொடுங்கப்பா, அன்பு செலுத்துகிற இதயத்தை கொடுங்கப்பா. இந்த இந்த குடும்பத்தை ஆண்டவரே நூத்தி இருபத்தி ரெண்டு சங்கீதத்தின்படி நீங்கள் கட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் வீட்டை கட்டாவிட்டால் கர்த்தருடைய பிரயாசம் இருந்து ஆண்டவர் மேலே பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, ஆசிரியங்க, தாயார் இதயத்தை மாற்றுங்க. ஆண்டரே பிள்ளைகளை வஞ்சிக்கிற தாயின் கொல்லாத இதயம் மாறட்டும் ஆண்டவரையா. சௌரங்கள் சௌரங்களை பயக்கிற பொல்லாத இதயம் அவர்களை வெளியேறட்டும் ஆண்டவரையா. சுயமுடைய ஊழியங்களை அவர்கள் அசண்டையா செய்கிறார்களப்பா, அசண்டையா செய்கிற சபிக்கப்பட சத்தியத்தில் அவர்களை கீழ்படிய பண்ணுங்கப்பா. தாய் தப்பினை நேசிக்க, பிள்ளைகளை நேசிக்க, சௌரங்களை நேசிக்க ஆண்டரே மூடனின்னு சொல்றவனே எரி நகரத்துக்கு ஆண்டரே ஒப்பு கொடுக்குறீங்களப்பா. அப்படியே அவர்கள் எரி நகரங்களுக்குள்ள போய்விடாதபடிக்கு இந்த மகளை அவர்கள் நேசிக்க அன்பு செலுத்தமே அகிலாவை நிறை பாதுகாத்துக் கொள்ளுங்க, பரிசுத்தப்படுத்துங்க. மகளும் என்ன காரியங்கள் எல்லாம் என்னும் ஆண்டரை உணர்வடைய வேணும் அந்த இடங்கள் எல்லாம் மகளை உணர்த்தி பரிசுத்தப்படுத்தி நீங்கள் சுத்தி ஏற்பமக்கு பிரியமான மகளாய் சாட்சியுள்ள மகளாய் என்ன நீங்கள் வழி நடத்தும்படியா எல்லாம் ஆண்டவரே மகளுக்கு விரதமாள் முறை எல்லா இடங்களும் வாய்க்காதே போகும்படியா நான் ஜெபிக்கிறேன்யா. நீர் கூட இருந்து வழி நடத்தும் ஆசை மதிக்கும்படியா இல்லாமல் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல காப்பனியாமே. சூப்பராக தொடர்ந்து நடத்துங்க.
1: நன்றி. இணைந்திருக்கிற பரிசுத்தவான்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். கர்த்தராகிய இயேசு வார மூலியங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. 2026 ஜூன் மாதம் 22 5:01 மாலை வேளையிலே கண்டா தேசத்திலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்த எஸ்தர் அகிலாவாகிய அடியேனை இணைத்துக் கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவது. புதிய நாளிலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட தேவனே வானங்களுக்கு மேலாக உயர்ந்தாலும் உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் இருப்பதாக என்று கர்த்தர் வானங்களுக்கு மேலாக உயர்ந்தாலும் கர்த்தருடைய பூமி அனைத்தும் தொழுது கொள்கிறோம். இன்றைய நாளில் நீர் தந்த இந்த வசனத்தின் படிக்க தாவே உமது மகிமை விளங்கும்படியாய், நீர் உயர்ந்தருளும்படியாய், நீர் எழுந்தருளும்படியாய், நீர் அசைவாடும்படியாய், உமக்கு மறைவாய் ஒன்றும் இல்லை. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்து தடைபடாது என்பதை அறிந்து மனவாளனுடைய மகிமைக்குள் ஒப்பு கொடுத்து நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். பரலோக தேவனே பராக்கிரமம் உள்ளவரே, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. எல்ஷடாய் எல்ஷடாய் சர்வ வல்ல தெய்வமே, எல்ஷடாய் எல்ஷடாய் சர்வ வல்ல தெய்வமே, உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் உம்மையும்.

உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாளாகாதது எதுவுமில்லை. உம்மை கண்ட தெய்வமே, உம்மை கண்ட தெய்வமே, உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்

எல்லாமே பார்த்து கொள்வீர். உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம்.

பராக்கிரமம் உள்ளவரே, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீர். உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், வா

பராக்கிரமம் உள்ளவரே, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. யெகோவா ரூபா எங்கள் நல்ல மேய்ப்பரே, யெகோவா ரூபா எங்கள் நல்ல மேய்ப்பரே, உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம்.

பராக்கிரமம் உள்ளவரே, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவுமில்லை. யெகோவா ஷம்மா கூடவே இருப்பவரே, யெகோவா

பராக்கிரமம் உள்ளவரே, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவுமில்லை. யெகோவா ஷம்மா கூடவே இருப்பவரே, யெகோவா ஷம்மா கூடவே இருப்பவரே, உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம். பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவுமில்லை. யெகோவா ஷாலோம் சமாதானம் தருபவரே, யெகோவா ஷாலோம் சமாதானம்.

உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. அகிலத்தை ஆளுகிறங்கள் அன்பு தேவனே, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லியுமே நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம். பிள்ளைகளாய், பேர பிள்ளைகளாய், மருமக்களாய், உற்றாரா, உறவினர்களாய், நண்பர்களாய், சொந்த பந்துகளாய், சகல ஜனங்களாய், சகல ஜாதிகளாய், சகல பாஷைக்காராய், சகல கோத்திரத்தாராய், மாமிசமான யாபகராய், உமக்கு கனி கொடுக்கும்படி ஒன்றான மெய்தவனாகி உமக்குள் கழிவுந்து மகிழ ஆவியானவரே, நீர் ஒவ்வொரு மேலும் அபிஷேகத்தை பொழிந்தரலும், உது மகிமை வெளியரங்கமாகட்டும் கெத்தாவே. இன்று நாளினை தந்த இந்த மகிமையின் வார்த்தையின்படி கெத்தாவே, தேவனே வானங்களுக்கு மேலாக உயர்ந்தரலும், உம்முடைய மகிமை பூமி அனைத்தின் மேலும் இருப்பதாக என்று, பூமி அனைத்தின் மேலும், பூமியின் வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு நாடுகள், பட்டணங்கள், கண்டங்கள், உலகங்களிலே ஆண்டவரே உமது மகிமை பெரிதாய் இருக்கும்படியாய் கர்த்தாவே, பூமி அனைத்தின் மேலும் மகிமே கட்டவிழ்த்து செபிக்கிறோம் ஐயா. உடைய சம்பூர்ணத்தை கட்டவிழ்த்து செபிக்கிறோம் ஐயா. உடைய நிறைவை கட்டவிழ்த்து செபிக்கிறோம் ஐயா. உடைய பூரண நன்மையை கட்டவிழ்த்து செபிக்கிறோம் ஐயா. உட பூரண பரிசுத்தத்தை கட்டவிழ்த்து செபிக்கிறோம் ஆண்டவரே. பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் ஆகும் என்ற வார்த்தையின்படி தேவ ஆவியானவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உது மகிமை வெளியரங்கமாகட்டும் என்று ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். உடைய பிந்தின மகிமைக்கு சாட்சியாக சகல ஜனங்களை மீட்டலும் என்று உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நன்றி நன்றி நன்றி கோடி கோடி நன்றிகளையும், கோடி கோடி சோற்றங்களை, கோடி கோடி துதிகளையும் செலுத்தி நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேவனே வானங்களுக்கு மேலாக உயர்ந்தரலும், உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் இருப்பதாக என்று, சர்வ பூமியிலும் உமது மகிமை இருக்கும்படி, பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாத எதுவும் இல்லை என்று பாடி துதித்தோம் கேத்தாவே. இந்த மகிமையின் வார்த்தையின்படி கேத்தாவே, உமது மகிமை வெளியரங்கமாகட்டும். நம் பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், மருமக்களுக்கு ரோம உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காதபடி வேலையடையும் கேத்தாவே. அக்கினி மதிலா இருந்து பராமரித்து பாதுகாத்து துன்மாக்கட கயிறுகளையும் சசப்பான கிரிகளையும் அழித்து ஜெயங்கொள்ளவும் ஜெயிக்கவும் தேவ மகிமை விளங்க, தேவ கிருபை விளங்க, தேவ அற்புதம் விளங்க உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், மகிமைப்படுத்துறோம் கேத்தாவே. நன்றி செலுத்துகிறோம். கனடா தேசத்துக்காக நன்றி செலுத்தி செபிக்கிறோம். கனடா தேசத்தை எழுப்புவதற்காக நன்றி செலுத்தி செபிக்கிறோம். ஒவ்வொரு ப்ராவின்ஸிலும் தேவ மகிமை விளங்க, தேவ கிருபை விளங்க, தேவனுடைய ரட்சிப்பும் ஆண்டவரே மகிமையும் விளங்கும்படிக்கு, அநேக ஜனங்கள், புறஜாதி ஜனங்கள் எல்லோரும் ரட்சிக்கப்படும்படிக்கு, தேவனே முதல் சமூகத்தில் இந்து ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு, முஸ்லீம் ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு, புத்திஸ்ட் ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு, தேவனே புறஜாதியினர் ரட்சிக்கப்படும்படிக்கு, எத்தியஸ்தர் ரட்சிக்கப்படும்படிக்கு நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம் கேத்தாவே. பிரகாசம் உள்ள மனக்கண்கள் ஒவ்வொருவருக்கும் அருளப்பட, ஆவிக்குரிய உன்னதங்களுக்குரிய சகல விதமான ஆசிர்வாதத்திலும் ஆசிர்வதித்த தேவனுடைய ஆசிர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள, மீட்டுக் கொள்ள, பெற்றுக்கொள்ள, புதுப்பித்துக் கொள்ள, ஜெனிப்பிக்கப்பட தேவனே நம்முடைய மகிமைக்குள் ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு கூட துதிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்த தேவனுடைய பலத்த சத்துவத்தின் வல்லமைக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். விண்ணப்பம் பண்ணுவார் உண்டோ என்று பார்க்க பூமி எங்கும் விழாவுற கத்துடைய கண்களுக்கு முன்பாக அடியாளுக்காகவும் நான் விண்ணப்பிக்கிறேன் ஆண்டவரே. அடியாளை சுகபல ஆரோக்கியத்தோடு காத்து கொள்ளும். அடியாளின் புத்திரருக்காகவும் விண்ணப்பிக்கிறேன் ஆண்டவரே, அவர்களையும் சுகபல ஆரோக்கியத்தோடு காத்து கொள்ளும். அவருடைய குடும்பங்களையும் சுகபல ஆரோக்கியத்தோடு காத்து கொள்ளும். உங்களுடைய சமூகத்திலே கனி கொடுக்கும்படி, உண்மை சேவிக்கும்படி, உண்மை தொழுது கொள்ளும்படி, உங்களுடைய சமூகத்திலே ஆண்டவரை தாழ்த்தி ஒப்புவித்து நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். வானோர் உமது சமூகத்திலே முடங்குகிறார்கள். பூதலத்தோருடைய சமூகத்திலே முடங்குகிறார்கள். பூமியின் கீழானோருடைய சமூகத்திலே முடங்குவார்கள். எல்லா நாமத்துக்கு மேலான நாமமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாவெல்யாவும் கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கை செய்யப்படினாலே விளங்கால் படியிட்டங்கள் அன்பு தேவனே, சர்வ பூமியிலும் அனுப்புதல் விளங்க, அறுவடை விளங்க, மீட்பு விளங்க, ரட்சணியம் விளங்க நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம் கேத்தாவே. நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். நன்றி செலுத்தி தொழுவோம். சிஷ்யத்துவத்தின் பூரண நிறைவுக்காய் நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். ரட்சணியத்தின் கண்மலையாம் கிறிஸ்து இயேசுவின் ரட்சிப்பின் அதிபதியுடைய
இரட்சணியமும் வல்லமையும் மகிமையும் சகல ஜனங்களை நிரப்பும்படி, பூமி தெரிந்து கொள்ளப்பட்டுள்ளாய் நிறைந்திருக்கும்படி, பூமி அழைக்கப்பட்டுள்ளாய் நிறைந்திருக்கும்படி, தேவ பூமி உண்மை உள்ளவர்களாய் தேவ பக்தி உள்ள ஜனங்களால் நிறைந்திருக்கும்படி, பாவியையும் துன்மாக்கரையும் கூட உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். பாவியை ரட்சிக்கவே மனுஷகுமார் இந்த உலகத்துக்கு வந்தார். ஆண்டவரே, நீர் வந்த நோக்கம் பாவியை ரட்சிக்கும்படியாய், அந்த நோக்கம் நிறைவேற்றப்பட ஆண்டவரே உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, கோடி கோடி நன்றிகளும் கோடி கோடி சோத்திரங்களும் கோடி கோடி துதிகளும் செலுத்தி பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, கோடா கோடி நன்றி பலிகள், கோடா கோடி சோத்திர பலிகள், கோடா கோடி துதி பலிகளை செலுத்தி பூமியேற்ற அதி உன்னதமான தேவனை மகிமைப்படுத்தி தொழுது கொள்கிறோம். மகத்துவங்களின் முக்கியங்களின் தேவனை நன்றி செலுத்துகிறோம். மாறாத தேவனை நன்றி செலுத்துகிறோம். அற்புதங்களின் தேவனை நன்றி செலுத்துகிறோம். அதிசயங்களின் தேவனை நன்றி செலுத்துகிறோம். ஆச்சரியங்களின் தேவனை நன்றி செலுத்துகிறோம். அல்பா ஒமேகாவை நன்றி செலுத்துகிறோம். ஆதிய மந்தமுமானவரை நன்றி செலுத்துகிறோம். இருந்தவரும் இருக்கிறவரும் வர்றோம் ஆகிய சர்வ வல்லமுள்ள தேவனை நன்றி செலுத்துகிறோம். கோடா கோடி நன்றி பலிகள், கோடா கோடி சோத்திர பலிகள், கோடா கோடி துதி பலிகள், கோடா கோடி புகழ்ச்சி பலிகள், கீர்த்தி பலிகள், ராஜ்யத்தின் பலிகள், ஆனந்த பலிகள், சமாதான பலிகளை செலுத்தி முழங்கால் படியிட்டு அடியாவுடைய சேமத்துக்காக, அடியாவுடைய புத்திர பேர பிள்ளைகள் மர்மக்களுடைய சேமத்துக்காக, இணைந்திருக்கிற பரிசுத்தவான்கள் யாவுடைய சேமத்துக்காக, கேட்டுக்கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள் யாவுடைய சேமத்துக்காக, எழுப்புதலின் ஜெயம் கொண்ட ஜீவத்துக்காக, நித்திய ஜீவனுக்காக, தீக்காயசுக்காக, சதா காலங்க உயிருள்ள தேவனுடைய உயிர் திறந்த வல்லமைக்காக நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். நம் பாவங்களுக்காக மறித்து நம்மை நீதிமானாக்கும்படி உயிரோடு எழுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை நம் ஒவ்வொருவரை இந்த நாளுக்குரிய நீதியினால், இந்த நாளுக்குரிய பரிசுத்தினால், இந்த நாளுக்குரிய பக்தியினால் நிரப்ப தேவனையுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு துதிக்கிறோம். அந்த எஸ்தர் குலாம் ஆண்டவரை ஜெபித்தார்கள், ஜெயமெடுத்தார்கள். நம் மனுக்குலத்துக்காக ஜெபித்து ஜெயம் கொள்ள நம்மை திடப்படுத்தும், நிலைநிறுத்தும், காத்துக்கொள்ளும். மே நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஐயா, மனுஷனால் கூடாத காரியம் தேவனாலே கூடும். எங்கள் காரியங்களை உண்மையில் போட்டுக்கொண்டு எங்களுக்காக பிணைக்கப்படுங்க கர்த்தாவே. வேற யார் கை கொடுக்கத்தக்கவர் மனவாளனே? மகிமைக்குள் ஒப்பு கொடுத்து கோடா கோடி நன்றிகளும் கோடா கோடி சோத்திரங்களும் கோடா கோடி துதிகளும் புகழ்ச்சிகளும் கீர்த்திகளும் ராஜ்யங்களும் வலிமைகளை செலுத்தி நன்றியோடு கூட துதிக்கிறோம், நன்றியோடு கூட துதிக்கிறோம். மனுஷனால் கூடாத காரியம் தேவனாலே கூடும் கர்த்தாவே. மே நன்றியோடு துதிக்க உற்றார்கள், உறவினர்கள், நண்பர்கள், சொந்த பந்துகள் யாவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றென்றைக்கும் பூமியை சுதந்திரிக்கும் குடிகளும் நீர் நட்ட கிளைகளும் நீர் மகிமைப்படும்படி நீ தெரிந்து கொண்ட நீதிமான்களாக இருப்பார்கள் என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே, நீதியும் நியாயம் உண்மையும் செம்மையும் செய்ய சுத்தமான இருதயத்தை சிருஷ்டியும் நிலவரமான ஆவிய உள்ளத்திலே புதுப்பியும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் தந்து உற்சாகமான ஆவியவர்களை தாங்கும்படி செய்யும். உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம். இணைந்திருக்கிற பரிசுத்தவான்கள் யாவுடைய உற்றார்கள், உறவினர்கள், அன்பர்கள், சொந்த பந்துக்கள், சௌர சகோதரிகள், பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மர்மக்கள், இப்படியா உறவுகளை கத்துடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசப்பா பூர்ண சற்குணக்கட்டாகி அன்பை தெரித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பெரிய காரியங்களை செய்ய தேவனையும் பலத்த சத்துவத்தின் வலிமைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றிகளும் கோடி கோடி சோத்திரங்களும் கோடி கோடி துதிகளும் செலுத்தி கல்லோரத்தின் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். பரிசுத்த தேவனை மகிமைப்படுத்துகிறோம். உண்மை சத்தியமுள்ள தேவனை மகிமைப்படுத்துகிறோம். நித்திய வாசியை மகிமைப்படுத்துகிறோம். இந்த ஆயுசுள்ளவரை மகிமைப்படுத்துகிறோம். சதா காலங்களில் உயிருள்ள தேவனை மகிமைப்படுத்துகிறோம். இலங்கை தேசத்தை எழுப்பதற்காக ஜபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தராகிய தேவனே, இலங்கை தேசத்தில் மிகுதியான எழுப்புதலை தாரும், அறுவடையை தாரும், பரிசுத்தத்தை தாரும், பக்தியை தாரும் கேத்தாவே. இன்னும் ஆய் பெரிய காரியம் ஏதோ வருகிறதாக சொன்னார்கள் ஆண்டவரே. இயேசப்பா கேள்விப்பட்டோம், நீர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனப்பா. இதுவரை துன்பத்தை கண்ட நாட்களுக்கும் துயரத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் வெட்டிப்பாய் தேசத்தை செழிப்பாக்கும். ஏழைகள் ஜனங்கள், எளிய ஜனங்கள், வறிய ஜனங்கள் வெட்டிப்பான நன்மைகளை சுதந்தரிக்க தேவாவியான தேசத்தை ஆசீர்வதிக்கும்படியாய் முழங்கால் படியிட்டு சுயமத்துக்காக அபயமிடுகிறோம். எல்லா ஜனங்களுடைய சுயமம்
கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறது கர்த்தாவே. உடைய கண்கள் எல்லா மனுப்புத்திரன் மேலும் கண்ணோக்கமாய் இருக்கிறது கர்த்தாவே. அப்ப அந்த பிரகாரமாக இந்த நாளிலும் ஆண்டவர் எல்லா மனுப்புத்திரன் மேலும் கண்ணோக்கமாய் இருந்து கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய தேவன் உணர்த்தும்படி, கண்டித்து பேசும்படி, சீர்படுத்தும்படி, சீர்பொருந்த பண்ணும்படி அவ்வியானவரை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா முகங்களும் எல்லா கரங்களும் எல்லா கிரியைகளும் ஆண்டவரே உமக்கு சாட்சிகளாக வாழ உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கடைசி காலமா இருக்கிறது, 21st century இருக்கிறது, 2026 ஜூன் மாதம் மாலை வழியிலே கர்த்தாவே உம்முடைய நாம மகிமைப்படும்படி உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து இந்த 22rd அறுவடையும் எழுப்புதலும் விளங்கும்படி நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம், நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம், நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். நல்லவரை நன்றி செலுத்துகிறோம், வல்லவரை நன்றி செலுத்துகிறோம், அற்புதரை நன்றி செலுத்துகிறோம், அதிசயமானவரை நன்றி செலுத்துகிறோம், ஆச்சரியமானவரை நன்றி செலுத்துகிறோம், பரலோகத்தின் தேவனை நன்றி செலுத்துகிறோம், பரிசுத்த தேவனை நன்றி செலுத்துகிறோம், மகிமையின் தேவனை நன்றி செலுத்துகிறோம், மகத்துவங்களின் முக்கியங்களின் தேவனை நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே துரைத்தனங்கள் அதிகாரங்கள் வானமண்டலத்து பொல்லாத ஆவிகளின் சேனைகள் இப்பிரபஞ்சத்து லோகாதிபதியின் கிரியைகள் அந்திகிறிஸ்தின் ஆவிகள் கள்ளத்தீக்கசி நாவிகள் மிருகத்தின் ஆவிகள் லூசிபரன் ஆவிகள் பாகால் வணக்கங்கள் பாகால் சிலைகள் பாகால் பலிபீடங்கள் பாகால் மாந்திரியங்கள் எரிச்சல் பொறாமைகள் வன்கண்கள் சூதுகள் அநியாயங்கள் துரோகங்கள் விரோதங்கள் சண்டைகள் வாக்குவாதங்கள் இனப்பேதங்கள் மொழி பேதங்கள் நிறை பேதங்கள் வேற்றுமையின் கிரியைகள் வேற்றுமை நிழல்கள் எல்லாம் அழிக்கப்பட தேவனே நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. கூடாக்கொடி நன்றிகளும் கூடாக்கொடி சோதங்களும் கூடாக்கொடி துதிகளும் செலுத்துகிறோம். சங்கம மூலியங்கள் கோஸ்பல் எஃப்எம் மூலியங்கள் பிரேயர் எஃப்எம் மூலியங்கள் மியூசிக் எஃப்எம் மூலியங்கள் ஆமேன் எஃப்எம் மூலியங்கள் வல்லமை நலிகள் ஊழியங்கள் ஏஞ்சல் டிவி ஊழியங்கள் சீஃப் ஃபேன் எஃப்எம் மூலியங்கள் ஆமீன் கத்ரா இயேசு வாரம் மூலியங்கள் ஸ்கை பிரே இன்டர்நேஷனல் ஜெப குழுக்கள் யுனைடெட் பெந்திகோஸ்ட் சர்ச் ஊழியங்கள் ஹோப் செஞ்சுவரி ஊழியங்கள் பிலடெல்பியா ஊழியங்கள் சியோன் ஊழியங்கள் மேசியா ஊழியங்கள் கல்வாரிநாதா ஊழியங்கள் புதுவால் ஊழியங்கள் கெஸ்மனி ஊழியங்கள் ஜீவாதிபதி ஊழியங்கள் மணவாட்டி ஊழியங்கள் சியோன் ஊழியங்கள் எல்லா ஊழியங்களையும் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தராகியவன் எல்லா ஊழியத்திலும் எழுப்புதலை தாரும் கேத்தாவே. சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் கர்த்தருடைய சபை சுவிசேஷ சபை ஆண்டவரே இயேசப்பா ஜீசஸ் கோ ஜீசஸ் ரிடீம் ஜீசஸ் மீட்ஸ் எல்லா ஊழியங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபத்தோனி ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய நாமத்திலிருந்து 26 தேவன் நியமித்த ஒவ்வொரு தாசர்களையும் ஊழியர்களையும் ஊழியக்காரிகளையும் தேவன் கடாட்சித்தரலும் பேர் பேராய் தனித்தனியாய் ஜீவான் எஃப்எம் ஆமீன் எஃப்எம் வல்லமனைகள் ஏஞ்சல் டிவி எல்லா ஊழியங்களையும் நினைப்புறுதலாய் தேவனுக்கு முன்பாக ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம். எழுப்புதல் பற்றி பிடிக்கட்டும், பிந்தின மகிமை பற்றி பிடிக்கட்டும். கர்த்தருடைய நாள் சமீபித்து வருகிறது. தீக்காய்ச்சோடு ஜீவனோடு ஜெயங்கொண்டு ஜீவியம் செய்யும்படியாய் கர்த்தாவே உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு துதிக்கிறோம். ஏசாயா 13 நேற்றைய தினத்தில் எனக்கு ஒன்னும் பேஸ்புக்ல போட்டு விட்டார்கள். ஆமேன் சொல்லும்படியாய் நான் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் அழைக்கப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களாய் சகல ஜனங்களும் மீட்கப்படவும் பிதாவின் சமூகத்திலே அனுதினமும் மன்றாடி ஜபித்து வருகிறதுனாலே இந்த வார்த்தைக்கு நான் ஆமேன் சொல்லவில்லை. நான் வாசித்து காட்டுகிறேன், நீங்கள் சொல்லுகிறீர்களோ பார்ப்போம். ஏசாயா 13 ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயா பாபிலோன் மேல் வரக்கண்ட வாரம் உயர்ந்த பர்வதத்தின் மேல் கொடியேற்றுங்கள், உரத்த சத்தமிட்டு ஜனங்களை வரவழையுங்கள், அவள் பிரபுக்களின் வாசலுக்குள் பிரவேசிப்பதற்கு சைகை காட்டுங்கள். நான் பரிசுத்தமாக்கினவர்களுக்கு கட்டளை கொடுத்தேன், என் கோபத்தை நிறைவேற்ற என் பராக்கிரமசாலிகளை அழைத்தும் இருக்கிறேன், அவர்கள் என் மகத்துவத்திலே கழி கூறுகிறவர்கள் என்கிறார். திரளான ஜனங்களின் சத்தத்துக்கொத்த வெகு கூட்டத்தின் இறைச்சலும் கூட்டப்பட்ட ஜாதிகளுடைய ராஜ்யங்களின் அமளியுமான இறைச்சலும் மலைகளில் கேட்கப்படுகிறது. சேனைகளின் கர்த்தர் யுத்த இராணுவத்தை இலக்கம் பார்க்கிறார். கர்த்தர் வருகிறார், அவருடைய கோபத்தின் ஆயுதங்களும் தேசத்தை எல்லாம் அழிக்க வானத்தின் வானம் கவிழ்ந்த
கடியாந்தங் தேசத்திலிருந்து வருகிறது, அலைரங்கள் கத்திரனால் சமீபித்திருக்கிறது, அது சல்லோரிடத்திலிருந்து வருகிறது, மகா சங்கரமாய் வரும். ஆதலால் எல்லா கைகளும் நெகிழ்ந்து எல்லா அமைச்சரின் இருதயமும் கரைந்து போகும். எல்லா அமைச்சரும் ஜெயிக்க நாங்கள் ஜெபித்தோம், ஆனால் இந்த வார்த்தை இப்படியாய் வருகிறது. நான் ஆமீன் சொல்லவில்லை. ஜெயங்கொள்ளவன் ஜெயிக்கும். எங்கள் பரிசுத்த பிதா உண்மை உள்ளவராய் இருக்கிறார். மாமிசமான யாவருடைய ஆவியை தம்முடைய கரத்துல வைத்திருக்கிற தேவன், மாமிசமான யாவருக்கும் ஆகாரம் கொடுக்கிற தேவன், எல்லா அமிஷம் ரட்சிக்கப்படும் சத்தியத்தை அறிகிற அறிவியடையும் சித்தம் உள்ளவராயிருக்கிற தேவன். ஆனாலும் இந்த வார்த்தை நடுக்கத்தையும் தீகளையும் உண்டாக்குறது. அதனால் எல்லா கைகளும் நெகிழ்ந்து எல்லா அமிஷன் இருதயமும் கரைந்து போகும். அவர்கள் தீகளடைவார்கள். வேதனைகளும் வாதைகளும் அவர்களை பிடிக்கும். பிள்ளை பிறவர்களைப் போல வேதனைப்படுவார்கள். ஒருவர்கள் பிரமித்து பார்ப்பார்கள். அவர்கள் முகங்கள் நெருப்பான முகங்களாய் இருக்கும். இதோ தேசத்தை பாலாக்கி அதன் பாவிகளை அதிலிருந்து அழிப்பதற்காக கர்த்தருடையால் கொடூரமும் மூர்க்கமும் உக்கிரமுமாய் வருகிறது. எதற்காக கர்த்தருடைய நாள் வருகிறது? தேசத்தை பாலாக்கி அதன் பாவிகளை அதில் இருந்து அழிப்பதற்காக கர்த்தருடைய நாள் கொடூரமும் மூர்க்கமும் உக்கிரமுமாய் வருகிறது. இன்றைய ஆண்டவரே, வானத்தின் நட்சத்திரங்களும் ராசிகளும் ஒளி கொடாதிருக்கும். சூரியன் உதிக்கையில் இருண்டு போகும். சந்திரன் ஒளி கொடாதிருக்கும். பாவத்து நிமித்தம் உலகத்தையும் அக்கிரம நிமித்தம் துன்மாக்கரையும் நான் தண்டித்து அகங்காரியின் பெருமையை ஒளிய பண்ணி கொடியின் இடும்பை தாழ்த்துவேன். புருஷன் பசும் பொன்னிலும் மனுஷனை ஒப்பிரின் தங்கத்திலும் அபூர்வமாக்குவேன். இது நிமித்தம் சேனைகளின் கத்தடை உக்கிரத்தினால் அவருடைய கடுங்கோபத்தின் நாளிலே பூமி தன்னிடத்தை விட்டு நீங்கும்படி வானத்தை அதிர பண்ணுவேன். பூமி அதிர்ச்சிகளை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். பட்டணங்கள் அப்படியே மண்ணுக்குள்ளே போனதை கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இங்கே கேள்விப்படுகிறோம், பூமி தன்னிட விட்டு நீங்கும்படி வானத்தை அதிர பண்ணுவேனாம். வானம் அதிர போகிறது. அதை நாம் சகிக்க முடியுமா? துரத்தப்பட்ட வெளிமானை போலும் யாரும் சேர்க்கப்படாத ஆட்டை போலவும் இருப்பார்கள். அவரவர் தங்கள் ஜனத்தண்டைக்கு போக முகத்தை திருப்பி அவர்கள் தங்கள் தேசத்துக்கு ஓடிப்பார்கள். அகப்பட்டனவனும் குத்துண்டு அவளை சேர்த்திருந்தவனவனும் அட்டையத்தாய் விழுவான். அவர்கள் குழந்தைகள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக மோதியடிக்கப்படும். அவர்கள் வீடுகளில் கொள்ளையிடப்படும். அவர்கள் மனைவிகள் அவமானப்படுவார்கள். இதுவோ நான் அவர்களுக்கு விரோதமாய் மேதியரை எழுப்புவேன். அவர் வெள்ளியை மதியாமலும் பொன்மேல் பிரியப்படாமலும் வில்லுகளால் இளைஞரை சிதைத்து விடுவார்கள். கற்பிணிகளின் மேல் அவர்கள் இறங்குவதில்லை. அவர்கள் பிள்ளைகளை தப்பு விடுவதும் இல்லை. ராஜ்யங்களுள் அலங்காரமும் கல்தியுடைய பிரதான மகிமையும் ஆகிய பாபிலோன் ஆனது தேவனால் சோதேமையும் குமாரவையும் கட்டவிழ்க்கப்பட்டது போல கவிழ்க்கப்படும். சோதேமையும் குமாரவையும் கவிழ்க்கப்பட்டது போல கவிழ்க்கப்படும். இனி ஒருபோதும் அதில் ஒருவரும் குடியேறுவதில்லை. தலைமுறை தோறும் அதில் ஒருவரும் தங்கி தரிப்பதும் இல்லை. அங்கே அரேபியன் குடாரம் போடுவதும் இல்லை. அங்கே மேய்ப்பர்கள் மந்தை மறைப்பதும் இல்லை. காட்டு மிருகங்கள் அங்கே படுத்துக் கொள்வதும் இல்லை. ஊழையிடும் பிராணிகள் அவைகள் வீடுகள் நிரப்பும். கோட்டான்கள் அங்கே குடிகொள்ளும். காட்டாடு அங்கே துள்ளும். அவர்கள் பாலான மாளிகைகளில் ஊரிகள் ஊழையிடும். வலு சற்பங்கள் அவர்கள் செல்விக்கையான அரண்மனைகள் ஏகமாய் கூடும். அதன் காலம் சீக்கிரமாய் வரும். அதன் நாட்கள் நீடித்திராது என்கிறார். இப்படி ஆய்ந்த வார்த்தைகளிலே ரெண்டு வசனம் முக்கியமாக என்னோடு பேசுற காரியம் என்ன வசனம் என்றால், ஏசாயா 13:1 22 வரையிலான வார்த்தைகளை வாசிக்க கேட்டோம். இது கர்த்தருடைய நாளை குறித்த வார்த்தை, கிறிஸ்து இயேசுவின் இரண்டாம் வருகையை குறித்த வார்த்தை. அப்படியாய் கர்த்தருடைய நாளுக்குரிய ஆயத்தமும் எழுப்புதலும் பூமி எங்கும் உண்டாகும்படிக்கு, ஜெயங்கொண்ட ஜீவியம் உண்டாகும்படிக்கு, 21st century மக்கள் யாவரும் ஜெயிக்கும் ஜெயங்கொள்ளம் வேணும் என்று, திருச்சபைகள் யாவும் ஜெயிக்கும் ஜெயங்கொள்ளம் வேணும் என்று, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லா அமைச்சரும் ரட்சிக்கப்பட வேணும் என்று விரும்புகிற பிதாவின் சித்தம் நிறைவேற்றப்பட எத்தனை பேர் நாங்கள் திறப்பிலே நிற்போம். கர்த்தருடைய சமூகத்தில் என் பிள்ளைகள், என் புருஷர்கள், என் சீரிகள், என் வாலிபர்கள், என் கன்னியர்கள், என் உற்றார், என் உறவுகள், என் சொந்த பந்துகள், என் தேசம், என் இனம், என் ஜாதி, என் மகிமை என்று சொல்லி நாம்
மனுக்குலத்துக்காக திறப்பிலேயே நிற்போம், மனுஷ ஜாதிக்காக திறப்பிலே நிற்போம், ஆணுக்கும் பெண்ணுக்குமாய் தேவன் சிருஷ்டித்த சிருஷ்டிப்பின் மகிமை விளங்க, வாலியூர் மேலே கனியில் மேலே தேவட அபிஷேகம், தேவட காருண்யம், தேவடைய இரக்கம், தேவடைய மகிமை, தேவாவின் நிறைவு விளங்க. சிறு பிள்ளைகள், பச்சிளங்குழந்தைகள், பாலுண்ணும் குழந்தைகள் மேல் பர்சுத்தாவின் நிறைவு விளங்க. பர்சுத்தாவின் கண்காணிப்பும் மனுஷ தயவும் தேவ கிருபையிலும் பிள்ளைகள் வளர்ந்து கனி கொடுக்க, சாட்சியாய் வாழ தேவனை துதிக்கவும் தேவனை ஸ்தோத்தரிக்கவும் தேவனை ஆராதிக்கவும் தேவனை மகிமைப்படுத்தவும் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷர் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமினால் நிரப்பப்பட்டு நீதிமான்களால் பூமியை நிரப்பும் படிக்கு நீதி உள்ள நியாயாதிபதி இடத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் ஆக்கும் என்ற தேவனுடைய வார்த்தையின்படி பராக்கிரமம் உள்ள பரிசுத்த தேவனே, உம்முடைய நாமத்தினாலே அலருங்கள். கர்த்தரினால் சமீபாயிருக்கிறது, அது சர்வ வல்லவரிடத்திலிருந்து மகா சங்காரமாய் வரும். ஆதலால் எல்லா கைகளும் நெகிழ்ந்து எல்லா மனுஷன் இருதயமும் கரைந்து போகும் என்று கர்த்தருடைய நாளை குறித்து இந்த வார்த்தை சொல்லுகிறது. ஆறாம் வசனம் சங்கீதம் சாரி ஏசாயா 13 ஆறாம் வசனம் ஏழாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாளுக்கொன்று ஜெயம் கொள்ளவும் ஜெயிக்கவும் காத்திருக்கவும் தங்கியிருக்கவும் தரித்திருக்கவும் பரிசுத்தமாய் வாழவும் பரலோக தேவனை தரிசிக்கவும் வாஞ்சியோடு பிரியத்தோடு தாகத்தோடு கனி கொடுக்கவும் கர்த்தருடைய சமூகத்திலே கிட்டி சேருவோம். அவர்கள் திகிலடைவார்கள், வேதனைகளும் வாதைகளும் அவர்களை பிடிக்கும், பிள்ளை பொருள்களைப் போல வேதனைப்படுவார்கள், ஒருவரை ஒருவர் பிரமித்து பார்ப்பார்கள், அவர்கள் முகங்கள் நெருப்பான முகங்களாய் இருக்கும். இதோ தேசத்தை பாழாக்கி அதன் பாவிகளை அதிலிருந்து அழிப்பதற்காக கர்த்தருடைய நாள் கொடூரமும் மூர்க்கமும் உக்ரமாய் வருகிறது என்று வேதம் சொல்கிறது. நாங்கள் இரக்கத்துக்காக ஜபிக்கிறோம், கிருபைக்காய் ஜபிக்கிறோம், நித்திய ஜீவனுக்காக ஜபிக்கிறோம், தயவுக்காய் ஜபிக்கிறோம், மனம் திரும்பி குணப்படுகிற குணப்பட்ட இருதயத்துக்காக சேமத்துக்காக ஜபிக்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற தேவன் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து மனுஷருடைய பாவங்களை மன்னித்து தேசத்துக்கும் குடும்பங்களுக்கும் வாலிபர்களுக்கும் கன்னியர்களுக்கும் பெரியோருக்கும் சிறியோருக்கும் சேமத்தை அருளும்படி கர்த்தர் நோக்கி அண்ணாந்து பார்த்து அபயமிட்டு ஜெயம் எடுக்கவும் ஜெயம் கொள்ளவும் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி துதிக்கிறோம். அப்பா துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் கர்த்தாவே. துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற எங்கள் தேவரீரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று பரலோக தேவனை நன்றியோடு கூட துதிக்கிறோம். கோடா கோடி நன்றி பலிகள், கோடா கோடி சோத்திர பலிகள், கோடா கோடி துதி பலிகள், கோடா கோடி புகழ்ச்சி பலிகள், கோடா கோடி கீர்த்தி பலிகள், ராஜ்யத்தின் பலிகள், ஆனந்த பலிகள், சமாதான பலிகள், துதி பலிகள், சோத்திர பலிகளை செலுத்தி பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படும்படி அற்புதத்தின் கருத்தை அசைந்து பெரிய காரியங்களை செய்தரலம். மே நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். இப்படியான காலங்கள் இனி வருகிறது, கொடூரமான நாட்கள் வருகிறது. ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம்தான் உபத்திரம் குறைக்கப்படும் என்ற மத்தேயு 24 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யார் நினைக்க கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாய் கர்த்தருக்கு கனி கொடுக்கும்படி தேவ பக்தியோடு தேவ பயத்தோடு கூட கீழ்ப்படுதலோடு அடங்கி செவி கொடுத்து கனி கொடுத்து சாட்சியாய் வாழ தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்துவோம். கோடி கோடி நன்றிகளும் கோடி கோடி சோத்திரங்களும் கோடி கோடி துதிகளும் செலுத்தி பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியே, எல்லா மனுஷருடைய பாவங்களையும் மென்னியும், எல்லா மனுஷருடைய அக்கிரமங்களையும் மென்னியும், எல்லா மனுஷருடைய மீறுதல்களையும் மென்னியும், எல்லா மனுஷருடைய குற்றங்களையும் மென்னியும் கர்த்தாவே. காரணம் எல்லா மனுஷருக்கா நீர் மறித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்தை திறந்து விட்டு இருக்கிறீர், பரலோகத்தையும் பூலோகத்தையும் ஒப்புரவாக்கி இருக்கிறீர். 2026 ஆண்டிலும் இந்த 21 நூற்றாண்டிலும் சகலம் ஜெயிக்கும் ஜெயம் கொள்ளவும் பிதாவே மீ நோக்கி நாங்கள் அபயமிட்டு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய இரட்சணியமும் மகிமையும் புதிய உடன்படிக்கையின் நித்திய உடன்படிக்கை நித்திய வழி நித்திய சுவிசேஷத்தின்
நித்திய மகிமையின் வெள்ளத்தினால் சத்துவத்தினால் வல்லமையினால் மனுக்குலம் நிரப்பப்பட பூர்ண புருஷர் ஆக்கப்பட பூர்ண சற்குண கட்டாகி அன்பை தெரித்து பிதாவின் புத்திரராக திகழும் படிக்கு புத்திர சுவாரத்தின் ஆவிக்குள்ளே புத்திர சுவாரத்தின் அபிஷேகத்துக்குள்ளே நித்திய மகிமைக்குள்ளே ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு கூட துதிக்கிறோம், நன்றியோடு கூட துதிக்கிறோம். கோடாக்கொடி நன்றி பலிகள், கோடாக்கொடி சோத்ர பலிகள், கோடாக்கொடி துதி பலிகள், புகழ்ச்சி பலிகள், கீர்த்தி பலிகள், ராஜ்யத்தின் பலிகள், ஆனந்த பலிகள், சமாதான பலிகள், நன்றி பலிகள், துதி பலிகளை செலுத்தி பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படும்படியாய் எல்லா மனுஷரும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் என்ற வார்த்தையின்படி எல்லா தேசங்களுக்காக, எல்லா பட்டணங்களுக்காக, எல்லா கிராமங்களுக்காக, எல்லா கண்டங்களுக்காக, எல்லா நாடுகளுக்காக அனுதினமும் சமூகத்திலே நாங்கள் திறப்பிலே நின்று ஜெபித்து வருகிறோம் கேத்தாவே. திறப்பிலே நீக்க ஒருவனை தேடி நின்று சொன்னீர். இணைந்திருக்கிற பரிசுத்தவான்கள், கேட்டுக்கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள், இப்படியாய் நாம் அநேகர் ஒருமித்து ஏகமாய் சர்வ பூமிக்காய் ஜபித்து வருகிறோம். சகல தேசங்களுக்காய், சகல நாடுகளுக்காய், சகல கண்டங்களுக்காய், சகல ஜாதிகளுக்காய், சகல பாஷைக்காருக்காய், சகல கோத்திரத்தாருக்காய், மாமிசமான யாபேருக்காய், பரிசுத்த பிதாவே உம்மை நோக்கி அபயமிட்டு மன்றாடி ஜபித்து ஜெயம் கொள்ள இந்த நாளிலும் வேளையும் நேரத்தை மடியாளுக்கு தந்ததுக்காக நமக்கு நன்றி செலுத்துறேன். இந்த ஒரு விஷயங்கள் பாவங்களை மென்னியும், இந்த ஒரு விஷயங்கள் அக்கிரமங்களை மென்னியும், இந்த ஒரு விஷயங்கள் மீறுதல்களை மென்னியும், இந்த ஒரு விஷயங்கள் குற்றங்களை மென்னியும், இந்த ஒரு விஷயங்கள் குறைவுகளை மென்னியும், இந்த ஒரு விஷயங்கள் சீரேடுகளை மென்னியும் கர்த்தருடைய தலைமுறைக்குள்ளே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எவ்வளோ ஆரோக்கிய சட்டைகளுக்குள்ள ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம், எவ்வளோ ஆசீர்வாதத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். நன்மையும் கிருபையும் பின்தொடரும்படி தேவனுடைய கரம் நம்மேல் அமர்ந்து உண்மை செம்மையுமாய் நடத்தும்படி நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம், நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். கோடி கோடி நன்றிகள், கோடி கோடி சோத்திரங்கள், கோடி கோடி துதிகளை செலுத்தி கத்தாவே பெரிய காரியங்களை எதிர்பார்த்து நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். கிரை திராத அற்புதங்களை எதிர்பார்த்து நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை எதிர்பார்த்து நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். எண்ணி முடியாத அற்புதங்களை எதிர்பார்த்து நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். எல்லா தேசங்களிலும் தேவடி எழுப்புதலை கூறுகிறோம், சர்வ பூமியிலும் எழுப்புதலை கூறுகிறோம் ஆண்டவரே. இத்தாலி தேசத்தின் எழுப்பலுக்காக ஜெபிக்கிறோம், கனடா தேசத்தின் எழுப்பலுக்காக ஜெபிக்கிறோம், அமெரிக்கா, ஐரோப்பிய, ஆசியா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்க நாடுகளின் எழுப்பலுக்காக ஜெபிக்கிறோம், இலங்கை, இந்திய தேசத்தின் எழுப்பலுக்காக ஜெபிக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம், அழைக்கப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம்,

0: உருவாகிற இந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போக. ஆண்டவர், எத்தனையோ சவால்களை நாங்கள் ஏற்றோம், அத்தனை சவாலும் என் கத்தர் கூட இருந்து என்னை தூக்கினீர், என்னை சுமந்தீர், என்னை தாங்கினர், என்னை தப்புவித்தேன், ரட்சித்தீர், வழி நடத்தீர். இப்பொழுதும் எதிர்நோக்கி இருக்கிற இந்த சவால்களிலும் அடியாலும் புத்திரனும் பேரப்பிள்ளைகளும் மருமக்களும் தப்புவிக்கப்பட ஆமான் விதித்த வலையில் ஆமானே விழுந்து அழிய தேவனே உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து மொர்தகாய் தீமாய் எஸ்தர் தீமாய் நாம் இணைந்து பெரிய காரியங்களை செய்ய தேவனே உடைய சமூகத்திலே தாழ்மைப்படுத்தி நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம், நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம், நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். நன்றி நன்றி நன்றி. கோடா கொடி நன்றிகள், கோடா கொடி சோத்தங்கள், கோடா கொடி துதிகளை செலுத்துகிறோம். சொந்தமாக்குவோம், சுந்தரிப்போம் உலகம் இயேசுவுக்கே. கனடா முதல் ஆஸ்திரேலியா வரை உலகம் இயேசுவுக்கே, இயேசுவுக்கே, இயேசுவுக்கே. கனடா முதல் ஆஸ்திரேலியா வரை உலகம் இயேசுவுக்கே, அகிலம் இயேசுவுக்கே, ஐந்து கண்டமும் இயேசுவுக்கே, ஐரோப்பா ஆசியா இயேசுவுக்கே, அமெரிக்கா ஆபிரிக்கா இயேசுவுக்கே, ஆஸ்திரேலியா ஆசியா இயேசுவுக்கே, ஆசியா ஆபிரிக்கா இயேசுவுக்கே, இலங்கை இந்தியா இயேசுவுக்கே, ஐந்து கண்டமும் இயேசுவுக்கே, சர்வபூமியும் இயேசுவுக்கே, சகல ஜனங்களும் இயேசுவுக்கே. இந்த மைத்தி நேம் ஆஃப் ஜீசஸ் கிறிஸ்ட், ஹல்லேலூயா. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிதாவே, உம்முடைய சமூகத்தில் எங்கள் விண்ணப்பங்கள் விருந்துகளை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் செலுத்தி ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு பிதாவே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.
1: எங்களை ஆண்டவரே மறுபடியும் இந்த செப்ப ஊழியத்திலே பங்கு புறக்கிறதற்கு பாராட்டின கிருபைக்காக கூடி ஸ்தோத்திரங்கள். விசேஷமாய் இந்த நாளிலும் கூட ஆண்டவரே மற்ற நிறமாய் உம்முடைய நாமத்தை பாடி திருத்தி ஜபித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தின அந்த சகோதரிக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த ஆசிர்வதியும் பலப்படுத்தும் இன்னும் பயன்படுத்தும்படிக்காக ஜபிக்கிறேன். விசேஷமாய் இந்த இணைந்து இந்த அதிகால வேளையிலே தகப்பனே உம்மை தேடும்படியாய் ஆண்டவர் நீர் பாராட்டின நல்ல கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடன் நிழலில் தங்குவான் என்ற வேத வார்த்தைகளின்படி இந்த நல்ல கால வேளையிலும் உம்முடைய நிழலிலே தங்கும்படிக்காய் கர்த்தர் பாராட்டின நல்ல கிருபைக்காக உமக்கு கூடான கூடி நன்றி என்று சொல்லுகிறோம். கர்த்தாவே, நல்ல வேளையிலும் உம்முடைய நாம மகிமையடி எங்களை பயன்படுத்துவீராக. உம்முடைய கிருபை வெளிப்படும்படிக்காக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். சகல தடைகளை முடைக்கிற தெய்வாதி தேவனே, உம்முடைய நாமம் உண்டே மகிமை அடையும்படிக்காக நான் செபிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், நல்லவர், நல்லவர், நல்லவர். அவர் கிருபி என்றும் உள்ளது. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறேன். உம்முடைய நாமம் மகிமை அடைவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் ஆண்டவரே பிரமண்டலங்களில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக சொல்லி செபிக்கிறேன். உங்களுக்கான காரியங்கள் அனைத்தை நீர் அற்புதமாய் செய்கிறதற்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மனவரையும் துதிக்கிறேன். சேனைகளின் கேத்தாவையும் துதிக்கிறேன். அதிசய மனவரையும் துதிக்கிறேன். ஆலோசனை கேத்தாவையும் துதிக்கிறேன். கத்த நல்ல பிரபர் கிருபி என்றும் உள்ளது. கத்த நல்ல பிரபர் கிருபி என்றும் உள்ளது. கத்த நல்ல பிரபர் கிருபி என்றும் உள்ளது. கத்த நல்ல பிரபர் கிருபி என்றும் உள்ளது. கத்த நல்ல பிரபர் கிருபி என்றும் உள்ளது. அல்பாவும் மேகா மாணவரே துதிக்கிறேன். ஆதி மந்தோ மாணவரையும் பிதாவே எம்மை துதிக்கிறேன். சர்வ வல்லமை உள்ளவரே எம்மை துதிக்கிறேன். துதிக்கிறேன். மங்கிமைக்கு பாத்திரே எம்மை துதிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பின் தகப்பனே எம்மை ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உன்னத மாணவரே ஸ்தோத்திரம். இயந்தவரே ஸ்தோத்திரம். சேனைகளின் கத்தாவே ஸ்தோத்திரம். சர்வ சிருஷ்டியரே ஸ்தோத்திரம். இரக்கம் உள்ளவரே ஸ்தோத்திரம். மனதுருக்கம் உள்ளவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம். அன்பின் தகப்பனே உம்மை துதிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதிசய மனவரே அல்லேலூயா. ஆலோசனை கேட்டாவே அல்லேலூயா. இந்திய பிதாவே அல்லேலூயா. சமாதான பிரபுவே அல்லேலூயா. சத்த நல்ல பிரபர் கிருபி என்றும் உள்ளது. அன்றுபுரியும் பிரச்சரமாக இயேசுவே உம்மை துதிக்கிறேன். இயேசுவே.

அன்பானவரே, மித்துதிக்கிறேன் அதிசயமானவரே, மித்துதிக்கிறேன் அதிசயமானவரே, மித்துதிக்கிறேன். அல்லேலூயா. நன்றி ராஜா, ஆதி ராஜாவே, மித்துதிக்கிறேன். ஜீவதாவியானவரே, நதியாகவும் அரும்போதகரே அப்பா, மித்துதிக்கிறேன். இயக்கத்திலே சரியும் மனதிற்கும் உள்ளவரே, மித்துதிக்கிறேன். கர்த்த நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்த நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அன்பின் பிதாவே, மித்துதிக்கிறேன். ஆவியானவரே, மித்துதிக்கிறேன். இரக்கம் உள்ளவரே, மித்துதிக்கிறேன். சேனைகளின் கேட்டாதி கேட்டாவே, மித்துதிக்கிறேன். நன்றி ராஜாதி ராஜாவே, மித்துதிக்கிறோம். கர்த்த நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அன்பின் பிதாவே, மித்துதிக்கிறேன். ஆவியானவரே, மித்துதிக்கிறேன். அதிசயமானவரே, மித்துதிக்கிறேன். ஆலோசனை கேட்டாவே, மித்துதிக்கிறேன். நித்திய பிதாவே, மித்துதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபையற்றும் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். மகத்துவமானவரே, மித்துதிக்கிறேன். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த தேவாட்டு குட்டியே, மக்கு நன்றி செலுத்துகிறேன். அன்பின் பிதாவே, மக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவரே, மித்துதிக்கிறேன். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்த தேவாட்டு குட்டியானவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மனிதர்களுக்காக பலியானவரே, மித்துதிக்கிறேன். மனுஷர்களுக்காக பலியானவரே, மித்துதிக்கிறேன். சர்வ வல்லமை உள்ளவரே, மித்துதிக்கிறேன். இரக்கம் உள்ளவரே, மித்துதிக்கிறேன். மனதிற்கும் உள்ளவரே, மித்துதிக்கிறேன். மித்துதிக்கிறேன். நித்திய பிதாவே, மித்துதிக்கிறேன். சமாதான பிரபுவே, மித்துதிக்கிறேன். உரிபேஷந்தரலபலபலபந்தரலிபியந்தரலபா கொண்டவரே, நன்றியோடு கூட ஆணு கூடி நன்றி செலுத்துகிறோம். இரக்கம் உள்ளவரே, மக்கள் நன்றிய அபிஷேகநாதரே, மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆலோசனை கேட்டாவே, மக்கள் நன்றி செலுத்துகிறோம். நித்திய பிதாவே, மக்கள் நன்றி செலுத்துகிறேன். சமாதான பிரபுவே, மக்கள் நன்றி செலுத்துகிறேன். வல்லவர் நல்லவர் வாக்குமாராதவரே, மக்கள் நன்றி அப்பா. மகிமையும் ஆட்சிமை உமக்கன்றோ, மகிமை மாட்சிமை உமக்கண்டோத்திரமும் தூயவருமக்கண்டோ, துதியும் கனமும் சோத்திரமும்

மகிமை உமக்கன்று. விலையேறப் பெற்ற உண்டத்தால் விடுதலை கொடுத்தீ. விலையேறப் பெற்ற உண்டத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக லேபியராக உமக்கென தெரிந்தெடுத்தீன். ராஜாக்களாக லேபியராக உமக்கென தெரிந்தெடுத்தீன். ஆராதனை ஆராதனை நண்பர் இயேசுவுக்கே, நண்பர் இயேசுவுக்கே துதியும் உமக்கன்று. அப்போ

வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. ஆமென். அல்லேலூயா. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம்

நளன்பவி சுபுகீன் நளன்பவி சுபுகீன் துதியும் உமக்கன்று. அல்லேலூயா. நன்றி இயேசுவே. நல்ல உலகாய் துதிக்க நம்மகிமையெல்லாம் தகப்பன் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறேன் துதிக்கிறேன் துதிக்கிறேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். தாய்தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பேனோ? தாய்தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பேனோ? ஆண்டவரே ஸ்தோத்ரம். அப்பா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். நீரங்களை மறவாமல் நினைவு கூறுகிறதற்காய் ஸ்தோத்ரம். இரங்களோடு கூட இருக்கிறதற்காய் ஸ்தோத்ரம். இரங்களோடு காரியங்களை செய்கிறதற்காய் ஸ்தோத்ரம். ஊரி பைஷ்யந்தரல பந்தரலிபியந்தரல பந்தூரலிபியந்தரல வரிபளவ ஆவியானவரே ஆவியானவரே ஆவியானவரே.

உங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியான வேறேன். இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா, இந்த கால வேளையிலும் செல்லுவோமா? உங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியான வேறே இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா, எங்கு செல்ல

செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே. பரிசுத்த ஆவியானவரே, எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் சிந்தனைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் சிந்தனைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோறு வசதிகள் பலவீனங்கள் நீக்கி உற்சாகத்தால் நிரப்ப வேண்டுமே. அமேன். உடல் சோர்வு வசதிகள் பலவீனங்கள் நீக்கி உற்சாகத்தால்

உங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளெல்லும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா, உங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா, ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்று தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்று தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, உங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. நன்றி ஆண்டவரே, மெய்ஸ்தோதரிக்கின் உம்முடைய நாமம் மகிமையடைய உதவி செய்வீராக. தகப்பனே, நீர் எங்களை தாங்குகிறவர், எங்களை சுமக்கிறவர், எங்களை தப்புவிக்கிறவர். ஆண்டவரே, உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். கர்த்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது, கர்த்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. சேனைகளின் கர்த்த நல்லவர் யாக்கோபிந்து உயர்ந்த அடைக்கலம். அன்பின் பரலோக பிதாவே, எம்மை துதிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, எம்மை துதிக்கிறேன். இரக்கமுள்ள பிதாவே, எம்மை துதிக்கிறேன். மகிமையின் பிதாவே, எம்மை துதிக்கிறேன். நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது, கர்த்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிமையின் பிதாவே, எம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். துணையாளரே, ஆண்டவரே, கோடான கோடி நன்றிகள் செலுத்துகிறோம். மகிமையின் தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். மாறாதவரே, உமக்கு நன்றி. சூத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இரக்கமுள்ளவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஜீசஸ் அல்லேலூயா, அல்லேலூயா. கல்வாரி நாயகனே, உம்மை துதிக்கிறேன். என்னை காண்பவரே, உம்மை துதிக்கிறேன். எனக்காக ஜீவன் தந்தவரே, உம்மை துதிக்கிறேன். ஜீசஸ் அல்லேலூயா, நன்றி நன்றி நன்றி. வல்லமை உள்ளவர், வாக்கு மாறாதவரே, உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா. கல்வாரி ஆண்டவரே, நாயகனே, ஸ்தோத்திரம். மனிதர்களுடைய பாவங்களை போக்கும்படி கைப்பலியானிரே, ஸ்தோத்திரம். எங்களுக்காய் உலகத்தில் வந்தவரே, ஸ்தோத்திரம். அதிசயமானவரே, ஸ்தோத்திரம். ஆலோசனை கேட்டாவே, ஸ்தோத்திரம். நித்திய பிதாவே, ஸ்தோத்திரம். சமாதான பிரபுவே, ஸ்தோத்திரம். இரக்கமுள்ள பிதாவே, ஸ்தோத்திரம். அதிசயமானவரே, ஸ்தோத்திரம். ஆலோசனை கேட்டாவே, ஸ்தோத்திரம். நித்திய பிதாவே, ஸ்தோத்திரம். சமாதான பிரபுவே, ஸ்தோத்திரம். எங்கும் இருப்பவரே, ஸ்தோத்திரம். அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்னவரே, ஸ்தோத்திரம். மாறாவின் நீரை மதுரமாய் மாற்றினவரே, ஸ்தோத்திரம். அல்லேலூயா, நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பார்கள் என்று சொன்னவரே, ஸ்தோத்திரம். இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு, மரண இருளில் இருக்கிறவர்களுக்கு மத்தியிலே வெளிச்சத்தை கொண்டு வந்தவரே, ஸ்தோத்திரம். கல்வாரி இயேசுவே, ஸ்தோத்திரம். காண்பவரே, ஸ்தோத்திரம். எங்களுக்காய் அடிக்கப்பட்டவரே, ஸ்தோத்திரம். எங்களுடைய சரீரம், எங்களுடைய மீறுதலுக்காய் சரீரங்களை கொடுத்தவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இரக்கமுள்ளவரே, ஸ்தோத்திரம். மனதுருக்கமுள்ளவரே, ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக தந்தையே, ஸ்தோத்திரம். பரிசுத்த தந்தையே, ஸ்தோத்திரம். இரக்கமுள்ள தந்தையே, ஸ்தோத்திரம். சேனைகளின் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே கோலியாத்தை ஒரு தாவீதின் மூலமாய் வீழ்த்தினவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே இஸ்ரவேலுக்கு ஜெயத்தை கொண்டு வந்தவரே ஸ்தோத்திரம். இஸ்ரவேலுக்கு துணையாய் இருப்பவரே ஸ்தோத்திரம். இஸ்ரவேலை உண்டாக்கினவரே ஸ்தோத்திரம். சேனைகளின் கர்த்தராக இருந்து இஸ்ரவேலுக்காய் யுத்தம் பண்ணினவரே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இஸ்ரவேலை மீட்கும்படிக்காக ஆண்டவரே சுவாமி மோசேயை அனுப்பினரே ஸ்தோத்திரம். இஸ்ரவேல்களே, இஸ்ரவேலர்களுக்காக ஆண்டவரே பார்வனோடு யுத்தம் பண்ணவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரின் ரட்சகருமாக இயேசுவின் நாமத்தினாலே பாவமை ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். கிருபையின் பலங்கள் உள்ளவரே ஸ்தோத்திரம். அதிசயமானவரே ஸ்தோத்திரம். ஆலோசனை கேட்டாவே ஸ்தோத்திரம். நித்திய பிதாவே ஸ்தோத்திரம். சமாதான பிரபுவே ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே ஸ்தோத்திரம். ஆவியானவரே ஸ்தோத்திரம். இலக்கமுள்ளவரே ஸ்தோத்திரம். சீனிகளின் கேட்டர் நல்லவரையா கோப்பின் கர்த்தர் நல்லவர் அவர்கள் என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர் அவர்கள் என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர் அவர்கள் என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர் அவர்கள் என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர் அவர்கள் என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தாதி கர்த்தரே துதிக்கிறேன். உம்முடைய நாமத்தை உயர்த்தி நிற்கிறோம். நீங்கள் பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் நல்லவர். ஆண்டவரே நாமத்தினாலே ஸ்தோத்திரிக்கிறேன். ஊரி பைஷந்தர லபந்தர அழிவியந்தர லபந்தர லபர். கர்த்த நல்லவர் அவர் கிருபி என்றும் உள்ளது. கர்த்த நல்லவர் அவர் கிருபி என்றும் உள்ளது. கர்த்த நல்லவர் அவர் கிருபி என்றும் உள்ளது. கர்த்த நல்லவர் அவர் கிருபி என்றும் உள்ளது. ஜீவகந்திரி ஆவியானவரே ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம, ஸ்தோத்ரம். கோலங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்னவரே ஸ்தோத்ரம். ஆண்டவரே மாறாவின் நீரை மதுரமாய் மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம். செங்கடலை இரண்டாக பிளந்தவரே ஸ்தோத்திரம். செங்கடலின் மத்தியிலே ஜனங்களை நடக்க வைத்தவரே ஸ்தோத்திரம். உன்னதத்தின் தேவாதி தேவனே ஸ்தோத்திரம். மகா இரக்கம் உள்ளவரே ஸ்தோத்திரம்.

தேசங்கள் முழுவதையும் ஆண்டவரே நம்முடைய தரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே நல்ல கால வேளையிலும் மகு கூட ஆன கூடி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இரக்கம் உள்ளவரே எமக்கு நன்றி செலுத்துகிறேன். செய்திகளின் கேட்டு ஆதிக்கத்தாவே எமக்கு நன்றி செலுத்துகிறேன். வல்லமை உள்ளவர், வாக்கு மாறாதவர், வழி நடத்துகிறார். அநாதி தேவனே எனக்கு அடைக்கலம், அவரது புயங்கள் எனக்கு ஆதாரம். இயேசுவின் நாமத்தில் சோதரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அன்பானவரே எம்மை துதிக்கிறேன். ஆவியானவரே எம்மை துதிக்கிறேன். ஒரு கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றுள்ளது. ஆண்டவர் இயேசுவை துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன். வல்லமை உள்ளவரே ஈதாவே நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாதி கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம். இரக்கம் உள்ளவரே நன்றி செலுத்துகிறேன். என்னை நோக்கி கூப்பிடுங்கள், நீங்கள் அறியாததும் மட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உங்களுக்கு செய்வேன் என்று வாக்கு கொடுத்தவரும் வாக்கு மாறாதவரும் ஆகிய தகப்பனையும் துதிக்கிறேன். இரக்கம் உள்ளவரையும் துதிக்கிறேன். சேனிகளின் கட்ட நல்லவர் யாக்கோப்பிட்டு அழைக்கலாம். உன்னதமானவரையும் துதிக்கிறேன், உயர்ந்தவரையும் துதிக்கிறேன். நாயகனே என்னை

தாழ்ந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். அல்லேலூயா. என்னை காண்பவரே, இனங்காப்பவரே, மேலாண்டவரே, மெய் துதித்ததே நம்முடைய நாமம் மகிமை அடைவதாக. அல்லேலூயா. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். ஆமென். நல்லது இந்த நல்ல கால வேளையிலும் வசனத்துக்காக நாங்கள் செவி கொடுக்க போகிறோம். ஆமென். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒன்று கொரிந்தியரின் புத்தகம் 15வது அதிகாரம் 1வது வசனம். ஒன்று கொரிந்தியரின் புத்தகம் 15வது அதிகாரம் 1வது வசனம். அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதில் நிலைத்திருக்கின்றீர்கள். நாம் ஆண்டவரே இந்த ஜீவ வார்த்தைக்காய் ஸ்தோதரிக்கிறோம். இந்த ஜீவ வார்த்தைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவைக்கு கீழ்ப்படியவும் செயல்படவும் உதவி செய்யும். நம்முடைய நாமம் மகிமையேசுவின் நாமத்தில் ஆமென். இரண்டாவது வசனம், நான் உங்களுக்கு பிரசங்கித்த காரணமாகி நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலேயே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றும்படி உங்கள் விசுவாசம் விருதாயிருக்குமே. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்பு கொடுத்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் தேவனால் காணும்படிக்கு கீழ்ப்படியும்படிக்கு நமது பாவங்களுக்காக மரித்தார். அடக்கம் பண்ணப்பட்டு தேவ வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். கேவாவுக்கும் பின்பு 12 பேருக்கும் தரிசனமாகி அதன் பின்பு அவர் 500 பேருக்கும் அதிகமான சகோதரர்களுக்கு ஒரே வேளையில் தரிசனமானார். அவர் அநேகர் இந்த இந்நாள் வரைக்கும் இருக்கின்றார்கள். சிலர் மரித்தும் நித்திரையடைந்தும் இருக்கின்றார்கள். பின்னும் யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர்களில் எல்லோருக்கும் தரிசனமாகினார். எல்லாருக்கும் பின்னும் அகால பிரவியாகிய எனக்கும் தரிசனமானார். நான் அப்போஸ்தலர்கள் எல்லோரிலும் சிறியவன் இருக்கின்றேன். தேவனுடைய சபையானதை துன்பப்படுத்தினேன். நான் அப்போஸ்தலர் என்று பேர் பெறுவதற்கு பாத்திரன் அல்ல. ஆகிலும் நான் இருக்கின்றது தேவ கிருபையே இருக்கின்றேன். அவர் எனக்குள் அருளிய கிருபை விருதாயிருக்கவில்லை. அவர்களில் எல்லோரிலும் நான் அதிகமாய் பிரசங்கம் பிரசங்க
பிரயாசப்படுகின்றேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கின்ற தேவ கிருபையே அப்படி செய்கிறது. ஆகையினால் நான் ஆகிலும் அவர்கள் ஆகிலும் இப்படியே பிரசங்கிக்கின்றவர்களாகும்படிக்கு நீங்கள் இப்படியே விசுவாசிக்கின்றீர்கள் என்றீர்கள். கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுந்தார். கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுந்தார் என்றும் பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களுக்குள் சிலர் எப்படி சொல்லலாம்? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாதிருந்தால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையோ? கிறிஸ்து எழுந்திருக்கின்றது இல்லையோ நாள் எங்கள் பிரசங்கமும் விருதோ, உங்கள் விசுவாசமும் விருதோ? மரித்தோரின் உயிர்த்தெழுதலை எழாவிட்டால் தேவனை எழுப்பினார், கிறிஸ்துவை அவர்கள் எழுப்பினார் என்றும் அவரே எழுப்பினார் என்றும் நாங்கள் நாங்கள் தேவனால் தேவனை குறித்து சாட்சி கொடுக்கவில்லையோ? தேவனுக்கும் பொய்ச்சாட்சி செல்லுகிறோமோ? அல்லவோ காணப்படுகின்றோமோ? மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையோ? கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசமும் வீணாயிருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். கிறிஸ்துவுக்குள் நித்திரையடைந்தவர்களும் கொண்டிருப்பார்களே. இந்த உண்மைக்காகவும் மாத்திரமல்ல, நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்ததினால் எல்லா மனுஷர்களை பற்றிலும் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாயிருக்குமே. கிறிஸ்துவே மரித்தோரில் இருந்து நித்திய நித்திரை அடைந்தவர்களையும் முதலாவது பலனாக மனுஷர்களையும் மரணம் உண்டானபடினால் அல்ல, மனுஷரால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலை உண்டாக்கினார் என்றும் அதனால் எல்லோரும் மரித்திருக்கின்றது போல கிறிஸ்துவுக்குள்ளும் எல்லோரும் உயிர்த்தெழுதல் எழும்பி இருக்கப்படுவார்கள். ஆமேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த நல்ல காலங்களிலும் கூட வேதம் சொல்லுகிறபடி வேதத்தில் எழுதியிருக்கிறது, மரித்தோர்கள் மறுபடியும் உயிர்த்தெழுவார்கள். யார் எந்த மரித்தவர்கள் மறுபடியும் உயிரோடு எழுவார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தால், கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள், கிறிஸ்துவருடைய சத்தியத்தின்படி வாழ்ந்து தேவனாகி இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தினால் எந்த மனிதன் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்படுகிறானோ, இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் என்று எந்த மனிதன் அறிக்கையிடுகிறானோ, அறிக்கையிட்டு அவரை ஏற்றுக்கொள்ளுகிறாரோ, அந்த மனிதர்கள் மரித்தால் மறுபடியும் உயிரோடு எழுந்திருப்பார்கள். முதலாவது மரணமாகிய இந்த பூமியின் மரணம் ஒரு மனிதனுடைய சரீரத்திலே நிகழ்கிறது. இந்த நிகழ்வு மனிதனுடைய சரீரத்திலே நிகழும் போது
இந்த சரீரமானது மண்ணுக்கு மண்ணாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது, அங்கு அக்னியிலே சுட்டரிக்கப்படுகிறது. பலதரப்பான காரியங்களாக ஒரு மனுஷனுடைய சரீரம் அழிக்கப்படுகிறது. ஆனால் நம்முடைய ஆத்மா என்று சொல்லப்படுகிற இந்த ஆத்மா என்ன செய்யும்? அழிவை தேடாது. இந்த ஆத்மா தானுங்க நித்திய வாழ்வை அடைய போகிறது. நித்தியத்துக்குள்ளாய் அது கடந்து சென்று இருக்கிறது. இந்த நித்தியத்தின் பாதையிலே இந்த ஆத்மா போக வேண்டியதாக இருக்கிறது. இந்த ஆத்மாவுக்குத்தான் நித்தியம் உண்டு. ஒரு மனிதனுக்கு இரண்டு மரணங்கள் உண்டு. ஒரு மரணமானது இந்த சரீரத்திலே நிகழ்கிறது. இரண்டாவது மரணம் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பிலே நிகழப்போகிறது. இரண்டாவது மரணமாகிய நரகத்துக்கும் பரலோகத்துக்குமான அந்த அழைப்பான அந்த மரணம், அந்த நித்திய நரகத்துக்குள்ளாக போகின்றவர்கள் யார் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்திலே வாழும்போது பாவங்களோடும் சாபத்தோடும் வாழ்ந்து பாவத்தையே மரித்திறவர்கள் பரலோகத்தில் போக முடியாது வேதம் சொல்லுகிறது. அதைத்தான் இப்போது நாங்கள் பார்த்தோம். இப்ப பாவம் என்றது என்ன அப்படின்னு சொன்னால், மனிதன் இந்த பூமியிலே கடவுளுடைய கட்டளைகளை அல்லது கடவுளுடைய பிரமாணங்களை மீறுவதே பாவமாய் காணப்படுகிறது. அப்படி என்று சொன்னால், ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிற அந்த கட்டுப்பாடுகளை பிள்ளை மீறி நடக்கும்போது அந்த குடும்பத்திலே பிரச்சனைகளும் போராட்டங்களும் வர ஆரம்பிக்கிறது. காரணம், தகப்பனாருடைய சொல்லை பிள்ளைகள் கேட்காமல் போகும்போது அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மாத்திரமல்ல, அது அவருடைய சந்ததிக்கு சாபமாக மாறுகிறது. இதே போலதான் அன்றைக்கு ஆதாமுக்கு கொடுத்த கட்டளைகளை ஆதாம் சரியாக செய்யாததின் நிமித்தம், ஏவாள் சரியாக நடவாததின் நிமித்தம் தேசம் முழுவதிலும் பாவம் பிரவேசித்தது. அந்த பாவத்தினாலே தேவனுக்கும் மனிதனுக்கும் இருந்த அந்த நல்ல ஒரு உறவு, நல்ல ஒரு ஆசீர்வாதம் அங்கு தடைபட்டு போகிறது. தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது அன்பு சகோதரனை சகோதரியே, நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கும் மரித்து உயிர்த்து சதா காலங்களில் நான் உங்களோடு இருப்பேன் என்றவர், அவர் உயிர் உள்ள தேவனாக நம்மத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் உயிர் உள்ளவராகவே இருக்கிறார். அவர் உயிர் உள்ளவராக இருக்கிற அந்த கடவுளை நானும் நீங்களும் உயிருள்ளவர்களாய் தேட வேண்டியது அதிக நிச்சயமாக இருக்கிறது. ஆமென். அதிக நிச்சயமாக இருக்கிறது. எப்படி? உயிருள்ளவராக தேடும் போது, அவருடைய வார்த்தைக்கு ஒரு மனுஷன் கீழ்ப்படியும் போது அவர் என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால், நீ கோபம் கொள்ளாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவெடுக்காதிருப்பாயாக, பிறர் பொருளை இச்சியாதிருப்பாயாக, சொந்த சகோதரர்கள் நீ பகைக்காதிருப்பாயாக, மதுபோது இலை அருந்தாதிருப்பாயாக, விக்கிரக ஆராதனைகள் செய்யாது படித்து கர்த்தரை தேடும்படிக்காக, இப்படி பல காரியங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏன்னு சொன்னால் அவர் உயிரோடு இருக்கிறவராகவே இருக்கிறார். அவரை இருக்கிற வண்ணமா எந்த மனுஷன் தேடுகிறானோ அந்த மனிதன் கண்டடைகிறான். ஆமேன். நம்முடைய ஆண்டவரை நீங்கள் கண்டடைய வேண்டும் என்று சொன்னால் அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தேட வேண்டும். அப்படி இருக்கிற வண்ணமாக அவரை தேட வேண்டும் என்று சொன்னால் என்ன அப்படி என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தேட போறீர்கள். அவர் இருக்கிறவராக இருக்கின்றார். அவர் உயிரோடு இருக்கின்றார். அவர் உயிரோடு இருக்கிறவரை உயிருள்ளவராக பார்க்க வேண்டும். எந்தொரு உயிரற்ற சடை பொருள்களிலும் அவரை தேட முடியாது, அவரை கண்டுபிடிக்க முடியாது. உயிரற்ற மனிதருடன் கைகளினாலே உருவாக்கப்படுகிற எந்தொரு சர்வத்திலும் அவரை கண்டுகொள்ள முடியாது. ஏன் தெரியுமா? அவர் உயிரோடு இருக்கிறார். அதன்று நான் இருக்கின்ற வண்ணமாகவே தேடுங்கள். அவ் உயிரோடு இருக்கிறவரை உயிரோடு தேடும் போது அவரை கண்டடைய வழிகள் திறக்கப்பட்டு அவரை கண்டடைய முடியும். கதற்கு பிரியமானவர்களே, இந்த நாட்கள்ல அவர் உயிரோடு இருக்கிறவரை கண்டுபிடித்து அந்த உயிரோடு இருக்கிற ஆண்டவருக்கு
நாங்கள் சரியான காரியங்களை செலுத்தும் போது, சரியான வழியிலே அவருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படியும் போது, நீ மரித்தாலும் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும் என்பதை ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். இன்னைக்கு அநேகர் சொல்லிக் கொள்கிறார்கள், நாங்கள் பூமியிலே பிறந்து விட்டோம், ஒரு கொஞ்ச காலம் இருக்க போகிறோம், எல்லாவற்றையும் நாங்கள் அனுபவித்து விட்டு செத்து விட்டால் போதும் என்று சொல்லுகிறார்கள். இல்லவே இல்லை, நீ செத்த பின்பாடுதான் வேதம் சொல்லுகிறது. ஒரு மனுஷன் இந்த பூமியினுடைய வாழ்க்கையை எப்ப முடிக்கிறானோ அன்றைக்குத்தான் அவனுக்கு நிரந்தரமான ரெண்டு வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. அந்த ரெண்டு வாழ்க்கை என்ன அப்படின்னு நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால், ஆண்டவருடைய நியாய தீர்ப்பிலே அது நடக்க போகிறது. அந்த ரெண்டு வாழ்க்கையும், ஒன்று தேவனுடைய சத்தியத்தின்படி வந்து தேவனுக்கு பயந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட மனுஷனாக இந்த பூமியிலே எந்த மனுஷன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறானோ அந்த மனுஷனுடைய இந்த பூமியினுடைய மரணத்திற்கு பிற்பாடு அவனுக்கு பரலோக ராஜ்யத்தை தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆமென். இது நித்திய வாழ்க்கை. அதுக்கு பிறகு ஒரு மரணம் அல்ல, அதற்கு பிறகு இந்த பூமியில பிறக்க போறதும் அல்ல. ஆமென். அதனால இரண்டாவது மரணம் எது அப்படி என்று சொல்லி சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் எங்களுடைய சுகபோக வாழ்க்கைகளோடும் சகல பாவங்களோடும் செய்து கொண்டு எல்லா பாவங்களையும் செய்து நாங்கள் மரணம் அடையும் போது, இந்த மரணம் இந்த மரணத்திலே சரீரமானது அழிக்கப்பட்டுவிடும், ஆத்துமா தேவன் அனுப்பின தேவனிடத்திலே போய்விடும். இந்த ஆத்மா, நான் முன்பு சொன்னது போல, முதலாவது செத்த கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்து மரித்த ஆத்மா பரலோகத்துக்கு போகும் என்றது போல, தேவனுடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்படாமல் மரணம் அடைகிற ஆத்மாக்கள் அங்கே நியாய தீர்ப்பின் மூலமாக நரகத்துக்கு செல்ல வேண்டியதாக இருக்கிறது. அது நித்திய நரகம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னு சொன்னா அதுல இருந்து மீட்சியே இல்லை, அதுல இருந்து வெளியில வர முடியாது. பயங்கரமான அக்னியின் மத்தியிலே போடப்படும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த அக்னியில இருந்து நீங்கள் விடுவிக்கப்பட வேண்டும், இந்த நரக வாழ்க்கையில இருந்து விடுவிக்கப்பட வேண்டும், உங்களுடைய ஆத்மா தப்புவிக்க வேண்டும், பரலோக ராஜ்யத்தின் மோட்சத்துக்குள்ளே போக வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், அந்த இயேசு சொன்ன அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது, இயேசு சொன்ன அந்த வார்த்தைகளை கை கொள்ளும் போது, நித்திய நித்திய நரகத்தில் இருந்து நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டு நித்திய மகிழ்ச்சியான பரலோகம் என்ற ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பிரியமான அன்பு மகனே மகளே, இந்த அதிகால வேளையில் தேவனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, உங்களுடைய சூழ்நிலைகளிலே எப்படிப்பட்ட போராட்டத்தோடு எப்படிப்பட்ட பிரச்சனைகளோடு இருந்தாலும் உங்களை உதாசீனம் பண்ணாதவரும் உங்களை தள்ளாதவரும் ஆகிய ஆண்டவரை நோக்கி நீங்கள் பார்க்கும் போது, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் செய்ய அவர் வல்லமையுள்ளவர், வாக்கு மாறாதவர், உங்களை வழி நடத்துவார். ஆமேன். நிச்சயமாகவே அவர் வரப்போகிறார். அவருடைய வருகை வெகு சீக்கிரமாய் இருக்கிறது. ஆமேன். ஆண்டவரே, கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் நாங்கள் உயிர்த்தெழுதல் உண்டு என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த உயிர்த்தெழுதலின் போது உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நிற்போம் என்று விசுவாசிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் இருந்து நாங்கள் பரலோக ராஜ்யத்தை முழுமையாய் ஆளுகை செய்ய அனுமதிக்கப்படுவோம் என்றும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படி விசுவாசிக்கிற நீங்கள் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொள்ளாமல் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு கால வேளையிலும் கர்த்தர் ஒரு சந்தர்ப்பத்தை உனக்கு கொடுக்கிறார். அந்த ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு உன் பாவங்களை அறிக்கை செய்து தேவனை நோக்கி பார்க்கும் போது என் ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். ரட்சிக்கப்பட்டு தேவ சத்தத்தை கேட்கிற அன்பு மகனே மகளே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களே, ஒரு விஷய உங்களை ஆராய்ந்து பார்த்து என் ஆண்டவர் பக்கமாய் திரும்புங்கள். ஆமேன். திரும்பும் போது உங்களுக்கும் மன மகிழ்ச்சியும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. ஆமேன்.
ஐசலோ நன்றி ஆண்டவரே. விசேஷமா இந்த எஸ்கேப் பிரேயர் நடத்தி கொண்டிருக்கிற அன்பு தாயாருக்காக, அன்பு தகப்பனுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே உடல் சுக ஆரோக்கியத்தை கட்டளையிடும், விளம்பினங்கள் எடுத்து போடும் தூப திட்டத்தின்படி பிள்ளைகளை நீர் நடத்தும்படியாய் நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். உன்னதமானவருடைய மறைவிலே நான் ஒப்பு கொடுக்கிறேன். கிருபை பெருகட்டுக்கும், தடைகள் விலகட்டுக்கும். உன்னதமானவருடைய மறைவிலே அவர்களை வைத்து வழி நடத்தி விராக உடல் சுக ஆரோக்கியத்தை கட்டளையிடும், பலவீனங்கள் எடுத்து போடும். இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு பிரயோஜனமான ஒரு பாத்திரங்களாய் நீ ரெண்டு பேரையும் பயன்படுத்தும்படியாய் நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அவருடைய பிள்ளைகள், பிள்ளைகளுடைய பிள்ளைகள் அனைவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய தேவ திட்ட நிறைவேற உதவி செய்யும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நுண்ணலியில் தங்குவான் என்ற வார்த்தைகளின்படி ஆண்டவரே இந்த பிள்ளைகள் உம்முடைய நுண்ணலியிலே தங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்படியாக இந்த நாளிலும் கூட மினிஸ்ட்ரியில் இணைந்து ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தையும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வருகிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதியும், சபைகளை ஆசீர்வதியும். கிருபை பெருகட்டக்கும், தடைகள் விலகட்டக்கு. உன்னதமானவருடைய மறைவிலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். சகலதை நீர் நன்மைக்கு எதுவாய் மாற்றி நீர் ஆசீர்வதித்து தரும்படிக்காக என் ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். சகல தடைகளையும் எடுத்து போடுங்க. உங்களுடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் அற்புதங்கள் நடக்கட்டுக்கும், அதிசயங்கள் நடக்கட்டுக்கும். உன்னதமானவருடைய மறைவிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். சகலதை நீர் நன்மைக்கு எதுவாய் எங்களுக்கு தரும்படிக்காக, சகலதிலும் உம்முடைய கிருபையின் கரம் கூட இருக்கும்படிக்காக ஆண்டவரே இந்த இஸ்கேப்ல இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய எதிர்காலங்களையும் ஆசீர்வதிப்பாக. உம்முடைய நாம மகிமைக்காக ஒவ்வொரு பிள்ளைகளையும் எடுத்து நீர் பயன்படுத்துவீராக. உம்முடைய கிருபையின் கரம் தொடும்படிக்காய் உம்முடைய பலத்தகரத்துக்குள்ளாய் நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். சகல தடைகளை நீங்களாக்கும், ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாம மகிமைக்காய் உம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்தும்படிக்காக தகப்பனே நான் உம்முடைய கருத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நீர் பொறுப்படுப்பீராக, பொறுப்படுப்பீராக. ஆண்டவரே நீர் பொறுப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். உன்னதமானவரே உம்முடைய மறைவிலே இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். அப்படியாய் ஆண்டவரே எங்களுடைய ஜெபங்களை ஏறெடுக்கிற தெய்வமே உம்மை ஸ்தோதரிக்கிறேன். விசேஷமாய் இந்த ராத்திரி வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய கருத்துக்குள்ளாய் அடியை ஒப்புக் கொடுக்கிறேன். மனைவி பிள்ளைகள் மூவரே உம்முடைய ரத்தத்தினால் மூடுகிறேன். உம்முடைய தேவ திட்டத்தின்படி எங்களை பத்திரமாய் பாதுகாக்கும். எங்களுடைய ஊழியங்கள், எங்களுடைய சகல காரியங்களையும் ஆண்டவர் அற்புதமாய் சந்திப்பீராக. உம்முடைய நாம மகிமைக்காக எங்களையும் எடுத்து பயன்படுத்துங்க அப்பா. ஆண்டவரே அற்புதங்களை செய்யும்படிக்காக நான் செபிக்கிறேன். அந்த படியாய் உம்முடைய நாம மகிமை அடையட்டும், உம்முடைய ராட்சியம் பெறட்டும். உம்முடைய சித்தமங்கள் மத்தியில் கடந்து பெற உதவி செய்வீராக. ஆண்டவரே விசேஷமாக எங்களுடைய ஊழியங்களில் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தும். ஆத்தும அறுபடைகள் உண்டாகட்டுக்கும் ஆண்டவரே, ஆத்தும அறுபடைகள் உண்டாகட்டுக்கும் ஆண்டவரே. ஆலயம் ஜனத்தினால் நிறம்பட்டுக்கும் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே. தடைகள் விலகுவதாக, தேவகிரிவை பெருகுவதாக. உன்னதமானவருடைய மறைவிலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்.

ஆமென். ஆண்டவரே, நல்லவளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமை அடைமே சுராஜனே மாறாத நல்லமைப்பினை அப்பா அம்மை துதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. விசுவாசிகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். கொடுத்த ஆண்டவரே, ஊழியக்காரர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். நன்றி பரலோகத்தாவுக்கு துதிக்கிறேன். அன்பின் பிதாவையும் துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறாவியானவரே. ஆண்டவரே, விசேஷமாய் ஆண்டவரே, எங்களுடைய ஸ்ரீலங்கா தேசத்துக்காக ஜெபிக்கிறேன். ஸ்ரீலங்கா தேசம் உண்மை அறிந்து கொள்ளும் அறிவை உண்டு பண்ணி தாங்கப்பா. ஆண்டவரே, ரட்சிப்பை கட்டளை இருங்க. இலங்கை தேசத்துக்கு ரட்சிப்பை கட்டளை இருங்க. இலங்கை தேசத்துக்கு ரட்சிப்பை கட்டளை இடுங்க. இலங்கை தேசத்துக்கு ரட்சிப்பை கட்டளை இடுங்க. ஆண்டவரே, மனிதர்கள் மனம் திரும்ப உதவி செய்யுங்க. மனிதர்கள் மனம் திரும்ப உதவி செய்யுங்க. ஆண்டவரின் ரட்சகருமாக இயேசுவே, இந்த நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. நம்முடைய தேசத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே, வெள்ளி சூனிய மாந்திரத்தின் கிரியைகள் அழிக்கப்படட்டும். தேவ கிருபை, தேவ தயவு, தேவ பாதுகாப்புக்கு நேராய் நான் ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். உன்னதமானவரே, சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம். ஆண்டவரே, நீரங்களை பொறுப்படுங்கப்பா, பொறுப்படுங்க, பொறுப்படுங்க. இலங்கை தேசியம் முழுவதையும் பொறுப்படுங்க. வல்லமை உள்ளவர், வாக்கு மாறாதவர், வழி நடத்துகிறார் ஆண்டவரே. அநாதி தேவனே, எனக்கு அடைக்கலமானவரே, அடைக்கலமானவரே, அடைக்கலமானவரே. அன்பின் பரலோக தந்தையே, பரிசுத்த தந்தையே, பரிசுத்தரே, ஸ்தோத்திரம். அன்பானது அப்பனையுமே துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன். ஊரி விஷ் அந்த அளவளவந்தரழுவி அந்த அளவா அல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. இரக்கமுள்ளவரே நன்றி, மனதிற்குள்ளவரே நன்றி, அதிசயமானவரே நன்றி, ஆலோசனை கேட்டாவே நன்றி. அல்லேலூயா. ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம், ஸ்தோத்ரம, ஸ்தோத்ரம். அதிசயங்களை காண பண்ணுகிறவரே ஸ்தோத்ரம். ஆலோசனை கேட்டாவே ஸ்தோத்ரம். நித்திய பிதாவே ஸ்தோத்ரம். சமாதான பிரபுவே ஸ்தோத்ரம். இரக்கமுள்ள பிதாவே ஸ்தோத்ரம். அல்லேலூயா. போதும் இயேசப்பா, உங்க கிருபை எனக்கப்பா. அல்லேலூயா. நன்றி ராஜா, ராஜாவே. அதிசயமானவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லதையே நான் சொல்லவும் செய்யவும் உள்ளத்தை என்

0: அடைந்திட அழைத்தீரே என்னை நன்றி ஐயா. ஆறுதல் தந்தீரன்பு குன்றி அப்பா நன்றி, அப்பா நன்றி. அம்மின் ஆண்டவரே மெய் துதிக்கிறேன், பரலோக தந்தையை மெய் துதிக்கிறேன், அதிசயமானவரே மெய் துதிக்கிறேன், ஆலோசனை கர்த்தாவே மெய் துதிக்கிறேன். கர்த்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது, கர்த்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நன்றி அம்மை, நன்றியோடு ஸ்தோதரிக்கிறேன். ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். அன்பின் பிதாவே ஸ்தோத்ரம், ஆவியானவரே ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம். தேசம் முழுவதையும் பொறுப்பிடுங்கப்பா. தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிற யுத்தங்கள் தடுத்து நடத்தப்படுவதாக. யுத்தங்களை ஓய்வு பண்ணுகிறவரே மெய் துதிக்கிறேன். அம்புகளையும் உத்திகளையும் முடித்து போடுகிறவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறேன். அதிசயமானவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. ஊரு பல பல பல பல பந்தரவி அன்பான அன்பின் தாவப்பு நல்லவரே, நல்லவராயிருக்கிறதற்காக
1: அவர் அவருக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால்
2: அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார்
1: என்று சொல்லியிருக்கிறார். ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குறது அல்லவா? இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாயிருக்கிறார். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவளாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்து பொருட்கள் சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாக இல்லாமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிப்பட்டு அலைகிறவளாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவளாயிருக்கும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாகுவதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவனே, மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடே நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுடவளாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறபடியா பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன்.
2: நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியே கடவது. விசுவாசத்துக்கு இடம் கொடாமலும் இருங்கள்.
1: திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கணவன், கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முதிரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கிடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மனவுருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எபேசியர் 5 அதிகாரம். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவளாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும். விபசாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரகாராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவைகள் நிமித்தமாக கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காத படிக்க எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்கு பங்காளிகளாகாதிருங்கள். முற்காலத்து நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாயிருக்கிறதே. அவைகளெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும். வெளியரங்கமாக்குகிறதெல்லாம் வெளிச்சமாயிருக்கிறது. ஆதலால்
2: தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்து அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார்
1: என்று சொல்லியிருக்கிறார். ஆனபடினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாம், ஞானமுடவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார். நாட்கள் பொருளாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும்

நீயே இறங்கி வாரும் யோர்தான் நதியில் இயேசுவின் தலைமேல் இறங்கிய ஆவியே இறந்து வாரும்.

0: ஆமே ஆமே ஆமே. சங்கம வானொலியின் மாலை நேர நித்திய வெளிச்ச நேரம். இந்த நித்திய வெளிச்ச நேரம் திருப்படி இரவு 6:45 மணியிலிருந்து தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. இன்றைய நாளை நான் நிகழ்ச்சிகளை கடந்து செல்வோமா? இன்றைய நாளிலே ஆரம்ப ஜபம் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி, ஜபம் பாடல் சிஸ்டர் கர்ண ஸ்காப்ரோன் டாரியோ, துதி ஆராதனை ஜபம் பாடல் பாடி அதனை தொடர்ந்து வேதத்தியான பகுதியை கொண்டு வருகிற சிஸ்டர் கிரேஸ் ஒன்டாரியோ, நான்காவது கவிதை மேரி தங்க லிங்கம் கவிதை கொண்டு வருகிற இன்றைய நாளிலே ஃபாதர்ஸ் டே தகப்பனார் தினம் என்ற தலைப்பிலே இன்றைய நாளிலே இந்த கவிதையை எழுதி வந்திருக்கு வரப்போகிறார். மிகவும் ஆச்சரியமாக இருக்கும், கேட்டு பாருங்கள். தொடர்ந்து ஊழியர்கான ஜபம் சிஸ்டர் டோலி, இன்றைய நாளே பாச ஞான பிரகாசம் சோகினமாக இருக்கிறார், அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் டோலி. தொடர்ந்து கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்காக சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி, அதனைத் தொடர்ந்து சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி நிகழ்ச்சி நடத்துவார். முதலாவது செய்தி சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி ஆங்கிலத்தில், 8:00 சிஸ்டர் அருந்ததி உஷாவா கனடா, 8:30 பிரதர் மகேந்திரன் விக்டோரியா, 9:00 பாஸ்டர் ஆண்டன் ராசனா. இன்றைய நாளிலே இந்த நிகழ்ச்சியை ஆரம்ப ஜெபம் எடுக்க சிஸ்டர் ரஜினி அலங்காரம் அழைப்போம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் ரஜினி.
1: பிரைஸ் தி லார்ட் பிரதர் மகேந்திரன். காட் பிளெஸ் யூ அண்ட் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. நேற்றிலிருந்து நடந்து கொண்டிருக்கிறது, இன்றைக்கு நாங்கள் தொடர்ந்து உங்களை வாழ்த்துக்களை உங்களுக்கு கொடுத்து உங்களையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தரின் நாமத்தின் பகுதியில் வந்து. ஆமென். காட் பிளெஸ் யூ. அடுத்ததாக
0: நித்திய வருஷத்தை ஆசீர்வதித்து ஜெபித்து ஆரம்ப ஜெபத்தை எழுதுங்கள், கர்த்தரோடு கூட இருப்பாராக. ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். அதைத் தொடர்ந்து நாங்கள் பிரதர் லெஸ்லிக்கும் எங்களோட வாழ்த்துக்களை செலுத்துகிறோம். ஹாப்பி ஃபாதர்ஸ் டே பிரதர் லெஸ்லி. இவர்கள் ரெண்டு பேரும் தான் இந்த நிகழ்ச்சிகளை காலையிலிருந்து பின்னேரம் வரையும் மாலை நேரம் வரையும் நடத்துகிறார்கள் என்றபடி அவர்களுக்கு எங்களோட முதலாவதாக நாங்கள் அவர்களுக்கு எங்களோட வாழ்த்துக்களை செலுத்தி கர்த்தரின் மூலமாக அவர்களோட ஆசீர்வாதத்தை அவர்களுடைய பகிர்ந்து கொள்கிறோம். God bless you all, both of you, for being such a blessing to the nations of the world and coming and participating from Sangamam Radio, Tamil Gospel Radio, to Vaarthaiyin Velicham, Nithiyin Velicham in the evenings, Monday to Friday, and then also the beautiful services that we carry on Saturday and Sunday mornings as well. So thank you for both of you. God bless you both. Amen. At this time, I would like to welcome all of you that have joined Nithya Velicham at this moment, deriving from Toronto, Canada, from 6:45 p.m. till at least 6:30 to 7 p.m., depending on what is going on with the programs. At this time, I would like to welcome all of you and wish you all a happy Father's Day. For all the men that from the country of Canada to wherever you have been and also celebrating the same way, all our wishes to all of you coming out from Nithya Velicham and on behalf of Sangamam Radio Gospel Network as well. At this moment with Nithya Velicham, we have been sending forth our greetings to all the rest that are coming and joining us. So we thank the Lord for each and every one of you that the Lord has brought us our way, so that what the Lord has in store for you, all of you, will be such a blessing that you will not go back the way you came in, but you will be transformed, touched, set free, and also be lifted up and glorified, and also being edified by the word of the living God that is going to come through, and all the blessing that is to follow with all the handmaidens of the Lord that are lining up to come and give us the worship and praise and adoration and the devotionals, all that to follow right now. First of all, we have after I pray and begin the network this evening, we have Sister Karuna, who would come and worship and pray and also sing a song, if possible. She has been and coming back to sing now. And the Lord has blessed her and healed her as well, I believe. And she would do that. And following that, we have Sister Grace Jayaranjan, who would come and do the worship and praise as well, and also a devotional. However, the Lord has led her to do that. And right after, we have Sister Mary Thangalingam, who would come and read a beautiful poem on behalf of Father's Day. So for all of you fathers, you can be blessed with a beautiful poem coming out from Nitya Valicham from Sister Mary Thangalingam. And following that, we will go into the second section of the messages. Of course, before that, we have Sister Dolly, who would come and pray for all of the workers. And following that, I would pray for all of the listeners. And then I will bring the first message from my name is Ranjini Alangaramani, who is hosting in English today. And I will bring the word also in English, the first message. Following that, we have Sister Arundhati from Oshawa, Ontario, who would come and bring forth the second word. And thirdly, we have Brother Mahendran from from British Columbia as well. He lives in Victoria, British Columbia, and does most of the hosting as well. And so we welcome him to give us the third message. And last of all, we have Pastor Anton Rasanayam, who would give us the message from Scarborough, Ontario. And this is the program today. We have made it available for you all, for all of you to be blessed thereby in Jesus' name. At this time, I would like to welcome Sister Karuna to come and bless us all with what the Lord has given to her and pray with a beautiful song. So, Sister Karuna, at this moment, I would like to invite you. Sister Karuna, vandu kathar kodutha paathai paattai paadi athudan neengal jabithu mudiyungal. Thank you. God bless you, Sister Karuna.
2: God bless you, Sister. ஹலேலூயா ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம். உடைய சமூகத்திலே வந்து இன்னொரு நாளில் நாங்கள் நிற்கிறதுக்காக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்ததுக்காக உமக்கு நன்றியப்பா. நன்றியோடுமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவரே, துதிகளிலே பிரியப்படுகிறவரே, உமக்கு நன்றியப்பா. நன்றி இந்த நாளிலும் கத்தாவே தாழ்ந்தி கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய திருப்பாதத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீரே இதுவரை கண்ணின் மணி போல பாதுகாத்தவரே, இனி வரும் காலங்களிலும் பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் நம்மளை புகழ்த்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இது உங்க ஊழியம் ஆண்டவரே. அப்பா, எல்லாருக்கும் உற்சாகத்தின் ஆவியை கொடுக்கும்படியாய், இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் உப்பாய் இருக்கும்படியாய், அழைத்த அழைப்பிலே உண்மை உள்ளவர்களாய் இருந்து உம்முடைய ஜீவ கிரீடத்தை பெறும் வரை கத்தாவே அவர்கள் தங்களை ஆராய்ந்து உம்முடைய வார்த்தைகளினாலே அப்பா ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்பட கிருபை பாராட்ட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீதிமான் எழு தடவை விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான் என்ற உன்னுடைய வார்த்தை அப்பா எப்போதும் ஆராய்ந்து பார்க்கக்கூடியதா இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாக எங்கள் எல்லாரையும் ஒப்பிடுகிறோம். சரணலஸ்லி பிரதருக்காக அவருடைய மனைவி வீட்டா பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்யும்படியார் எல்லா தடைகளையும் நீக்கி கத்தருடைய சமூகத்துக்கு முன்பாக கத்தாவே நீ போகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து வழிநடத்தும்படியாக ஒப்புக்கொடுக்கிறோம். அது போல மைந்திரனங்களுக்கு அவருடைய குடும்பங்களுக்கு அஞ்சுப்பிக்கிறோம். உம்முடைய ஊழியத்துக்காக கொடுக்கிற காலங்கள் நேரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து சுபெல்லாம் ஆரோக்கியம் கொடுக்கும்படியாய் நாங்கள் கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, தொடர்ந்து வழிநடத்துங்க. அது போல சௌரி ரஞ்சினிக்கு அஞ்சுப்பிக்கிறோம். அப்பா, உம்முடைய கிருபை அந்த சௌரியோட கூட இருந்து நீர் எப்போதும் எல்லா சுவீன வேலைகளிலும் சோர்ந்து போகிற நேரங்களில் இதை மேலன் கொடுத்து வழி நடத்தி இதுவரை காத்து வந்திருக்கிறீங்க ஆண்டவரை. தொடர்ந்து நடத்துங்க. ஊழியத்துக்கு உதவியாயிருக்கிற சௌரியம் தொடர்ந்து அவருடைய குடும்பத்தையும் உடைய திருப்பாதத்தில் சுபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. அது போல டோலிக்காக சுபிக்கிறோம். சௌரிய கிரேசுக்காக சுபிக்கிறோம். என் தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு சௌரியங்களை உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். அண்டு இவர்களுடைய குடும்ப காரியங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து ஆசீர்வதிக்க வேண்டுமா ஒப்புக்கொடுக்கிறோம். அது போல ஒவ்வொரு ஊழியக்காரர் மேலும் உம்முடைய அபிஷேகம் உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரை. அவர்கள் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அப்பா ஒரு ஆத்மாவையும் விடுதலையடைய செய்ய வேண்டுமாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எங்களில் இருக்கிற இயேசுப்பானே பெரியவர் ஆண்டவரே. நரக ஆக்கினைக்கு தப்பு வைக்கும்படியாய் நடத்தப்படுகிற இந்த ஊழியத்திலே அநேக ஆத்துமாக்கள் பெறும்படியாய் நீர் கிரியை செய்ய வேண்டுமாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா ஊழியக்காரர் மேலும் உம்முடைய கிருபை எப்போதும் கூட இருக்கட்டும். அவருடைய குடும்பங்கள் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். அன்னவரே, உம்முடைய வேலியை அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த உலகத்தின் காரியங்களுக்கு பின்னாக போய் தங்களை கெடுத்து கொள்ளாதபடி கர்த்தர் அவர்களை அழைத்த அழைப்பில் கர்த்தாவே எப்போதும் உறுதியாய் நிற்கும்படியாய் கிருபை பாராட்ட வேண்டுமாங்க நாங்கள் ஜெபிக்கிறோம். சபை மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம், பின்மாட்டத்தில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாரும் மீண்டும் வந்து ஒன்று சேர்ந்து உம்மை துதிக்கும்படியாய் அழைத்து வாங்க ஆண்டவரே. அப்பா வெளிப்படுத்துங்க, எல்லா உலக காரியங்கள் மாயை என்பதை எல்லா ஜனங்களும் அறியும்படியாய் கொடுக்கிற இந்த ஊழியத்திலே கர்த்தர் உம்முடைய கிருபை எப்போதும் அந்த குடும்பங்களை தாங்க வேண்டுமாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். இன்னும் எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நீர் பிரித்தெடுத்து இதுவரை வழி நடத்திருக்கிறீர். இந்த உலகத்தை ஆளும்படியாய் சர்வ ஆயுத வர்க்கம் எல்லாம் அவர்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிறீங்க. ஆனாலும் மேசியா யார் என்று அறிய முடியாதபடி தடைபட்டிருக்கிற எல்லா வழிகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் உடைத்து போடுகிறோம். ஆண்டவரே, கடைசி நாளில் இந்த யூத ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று உம்முடைய வார்த்தை சொல்கிறது. அது போல அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஆண்டவரே, அவர்களை சுத்தி இருக்கிற எல்லா நாட்டின் மேலும் உம்முடைய கண் அப்போது நோக்கமாயிருக்கிறது. அவர்களை பாதுகாக்கும்படியாய் நீர் எப்போதும் கோட்டை மரணமாயிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்தாயில் உள்ள ஒவ்வொரு நாட்டை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாரையும் மனந்திரும்புதலுக்கு நேராக வழிநடத்துங்க. அவருடைய கண்ணீரை துடைத்தருளுங்க. அன்பரே, எல்லாவற்றையும் உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். ஊழியங்களை பெருகப்பட வேண்டுமாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, வருபடி மிகுதியாயிருக்கிறது, வேலையாட்களோ குறைவாயிருக்கிறது என்று அதற்காக செபிக்கும்படி சொல்லி இருக்கிறீங்க. அன்னவரே, எல்லாரும் நாங்கள் அதற்காக வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய பாதத்திலே நாங்கள் கெஞ்சுகிறோம். எல்லாருக்கும் ரட்சிப்பை உண்டாக்குங்க. நிற ஆக்கினைக்கு தப்பி வைக்கப்படியாய் நாங்கள் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம். அது போல போதை வஸ்துகளுக்கும் அடிமையாயிருக்கிற பிள்ளைகள் தங்களுடைய குடும்பங்களை மறந்து தங்களுடைய பிள்ளைகளை மறந்து வாழுகிற வாழ்க்கையிலிருந்து விடுதலை அடைய செய்ய வேண்டுமாக ரட்சிப்பை காண்பிக்க வேண்டுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். அது போல வைத்தியசாலைகள் சுகவீனமாயிருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். பாசஞான பிராசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். அன்னவரே, சுகம்பலம் ஆரோக்கியம் ஒன்றும் கொடுத்து உம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாய் நடத்த வேண்டுமாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ரட்சிப்பை காணும்படியாய் காத்திருக்கிற ஒரு சுகவீனம் உள்ள பிள்ளைகளையும் நிர்வாகித்தியராயிருந்து குணமாக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அது போல போ கர்த்தாவே, சிறையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மீண்டும் தங்களுடைய குடும்பங்களோடு சேரும்படியாய் மனம் திரும்புதலை உண்டாக்குங்க. அந்த சிறை கதவுகளுக்கூடாக ரட்சிப்பை உண்டாக்கும்படியாய் உம்முடைய வார்த்தை அந்த கதவுகளுக்கூடாக கடந்து போக கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே, இருபுறமும் கருக்குள்ள அந்த பட்டயம் கடந்து போய் அவர்களை சுத்தப்படுத்தட்டும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை அவர்களை கழுவட்டும். ஆண்டவரே, உம்முடைய ரத்தம் கழுவட்டும். எல்லாரையும் ஒப்புக் கொடுத்து அன்பர் இயேசு கிறிஸ்து இனிய பார்த்து வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.

0: கருத்தோடு புதித்திடுவோம்.
1: பிரைஸ் த லார்ட். சிஸ்டர் கருணா, நன்றாக ஒரு பாட்டை பாடினீர்கள். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, அவரை நாங்கள் கருத்துடன் துதித்துடுவோம். ஆமேன், ஆமேன். நன்றாக ஒரு பாடினீர்கள், நன்றாக ஜெபித்தீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் அபரீகமாக ஆசீர்வதிப்பாராக. காட் பிளெஸ் யூ சிஸ்டர் கருணா. ஆமேன், தேங்க்யூ, காட் பிளெஸ் யூ டு. ஆமேன். அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் கிரேஸ் ஜெயர் அஞ்சனை அழைக்கப் போகிறோம். அவர் வந்து புதிய ஆராதனையை செலுத்தி அத்துடன் தேவ ஞானத்தை கொண்டு வந்து அவர் ஒரு தேவன் கொடுத்த வார்த்தையை வந்து பகிர்ந்து கொள்வார். அந்த அந்த வீதமாக என்றபடியே அவரை நாங்கள் இப்பொழுது அரவழைப்போம். சிஸ்டர் கிரேஸ் வாருங்கள். ஆமீன், ஆமீன். ப்ரேஸ் தி லார்ட்.
2: ப்ரேஸ் தி லார்ட். நன்றி தகப்பனே, இந்த நாளுக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவன், கத்தாதி கத்தரை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் அதிசயம், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற வல்லமுள்ள நாமம், இயேசுவின் நாமம், அதி உன்னத நாமம், உயர்ந்த நாமம், எங்களுக்கு பலத்த துருவம், பலத்த கோட்டை ஆண்டவரே. நீதிமான் அதுக்குள் ஓடி சுகமாயிருப்பான்னு சொல்லி ஆண்டவரே, எப்பொழுதும் ஆண்டவர் எங்களோடு நீ கூட இருக்கிறதுக்காய் நன்றி. தேவ ஆவியானவர் எங்களுக்குள்ள வாசம் பண்ற இந்த ரகசியம் ஆண்டவரே மறைந்திருக்க, எங்களை ஒப்பொண்டு மறைப்பொருளை வெளிப்படுத்துற தேவன், எல்லாவற்றிலும் வெளிப்பாடுகளை தருகிற என் அப்பா தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துறோம். நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு வார்த்தைகளும் ஜீவனும் வல்லம உள்ள வார்த்தைகளை நாங்கள் பகிர்ந்து கொள்ள இந்த தேவாதி தேவன் நீர் கூட இருந்த ஆண்டவர் எங்கள் நாவுகளுக்கூடாக நீர் பேசுகிறேன். அந்த வெளிப்பாட்டை தருகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உன்னதத்தில் உயர்ந்தவரே, உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தீரே, பரிசுத்தம் நிறைந்தவரே, பாவங்கள் போக்கிட உம்மை தந்திரே. உன்னதத்தில் உயர்ந்தவரே, உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தீரே, பரிசுத்தம்

உலகத்தின் ஆழத்திலே மூழ்கிடாது என்னை தப்புவித்திரம் உந்த நன்பின் ஆழத்திலே இன்னும் மூழ்கி செல்ல உள்ளம் ஏங்குதேம் உலகத்தின் ஆழத்திலேம் மூழ்கிடாது என்னை தப்புவித்திரம் உந்த நன்பின்

இயேசுவேம் இயேசுவேம் நீர் என்னை சுமந்ததாலேம் தடைகளையும் நான் தாண்டி வந்தேனே திருக்க

சேரந்தவரே இயேசுவே இயேசுவே இயேசுவே என் இயேசுவே உன்னதத்தில் உயர்ந்தவரே உயரடைக்கலத்தில் என்னை வைத்தீரே பரிசுத்தம் நிறைந்தவரே பாவங்கள் போக்கிட உம்மை தந்தீரே. நன்றி ஆண்டவர். உயர்ந்தவர், உயர்ந்த அடைக்கலம் எங்களுக்கு பலத்த துருவமாக இருக்கிற தேவனே உம்ம சோஸ்திரம். வாழ்வெல்லாம் நீராகணும், நினைவெல்லாம் நீராகணும், என் வாழ்வெல்லாம்

அறமன்று எதுவுமே இல்லை. தகப்பனே நன்றி ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, ஹாலலூயா.

எதித்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. ஆனாலும் சோர்ந்து போவதில்லையே, தளர்ந்து விடுவதில்லையே, தகப்பனே தாங்குகிறேன். என்னை தள்ளாட விட மாட்டேன், தகப்பனே தாங்குகிறேன். என்னை தள்ளாட விட மாட்டேன். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே, தலை நிமிர செய்பவன் நீரே. படுத்துறங்கி மகிழ்வு

0: வெற்றி தரும் கத்தரனோடு தோல்வி என்றும் எனக்கில்லையே, ஒன்றுக்கும் நான் கலங்காமல் சோஸ்தரிப்பேன், அறிவு கெட்ட பேரமைதி பாதுகாக்குதே. நேர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை, அவைகளே தியானம் செய்கிறேன், தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். அவைகளையே தியானம் செய்கிறேன், தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். தகப்பனே தந்தையே, தலை நிமீர செய்பவன் நீரே. பரமாப்பாவே, உமக்கு நன்றி செலுத்துறோம். தலை நிமித்திரங்களை தலையை உயர்த்துகிற தேவன் நீராண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துறோம். இயேசுவின் நாமத்தினால் என் துதி ஏறெடுக்கிறேன். எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமேன் ஆமேன். இந்த வேளையில நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா 40:29-31 29-30 சேர்ந்து இந்த வசனம் வந்து, சோர்ந்து போறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இழைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். அப்ப ஆண்டவர் சோர்ந்து போவதற்கு எப்பொழுதும் பலன் கொடுக்கிறார். அப்ப சோர்ந்து போகாமல் நாங்கள் இருக்கும்படி என்ன செய்யணும், நம்முடைய இந்த உள்ள இந்த வளர்ப்பு முறைமையின்படி நாங்கள் அந்த எப்பவும் வந்து சோர்ந்துபடிதான் அந்த ஒரு இதுகளை எழும்புறது. ஆனா தேவன் சொல்ற சோர்ந்து போறதுக்கு பலன் கொடுத்து எழும்பும் போது எப்பொழுதும் ஒரு சோர்வு இருக்கிறது எல்லாருக்குமாக. அந்த பாக்கேப்ல இந்த நான் இந்த மார்னிங் அன்றுட்டு எழும்பி எல்லாரும் குட் மார்னிங் என்றெல்லாம் சொல்லிவினோம், ஆனா அந்த உள்ளுக்குள்ள ஒரு சோர்வு இருக்கும் அடுத்த நாள். ஆனா அவர் சொல்ற சோர்ந்து போறதுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவருக்கு, அந்த சத்துவம் என்றது வந்து அந்த பலத்த சத்துவத்தின் வல்லமை, அந்த விசுவாசிக்கிற எங்களிடத்துல ஆண்டவர் காண்பிக்கும் பலத்த சத்துவத்தின் வல்லமை, அந்த விசுவாசிக்கிறாகிய எங்களிடத்திலே அவர் காண்பிக்கும், தேவன் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று அறியும் படிக்கன்னு சொல்லி அந்த பலத்த சத்துவத்தின் வல்லமை எப்பொழுதும் அது வந்து தேவனோடு இணைந்திருக்கும் போது அந்த பலத்த சத்துவம், அந்த சத்துவத்தின் வல்லமை சோர்ந்து போவதற்கு அவர் பலன் கொடுத்துட்டார். அப்ப ஏற்கனவே கொடுத்ததை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் போது அதுக்கு வந்து எவ்வளவோ பொறுமையா நாங்கள் இருக்கணும். அந்த மனம் தளர்ந்து விடக்கூடாது. தோல்வியை தழுவதுதான் மனிதர்களுடைய மனப்போக்காக இருந்தாலும் மக்களுக்கு அந்த தேவனுக்கு காத்திருப்பது எப்பொழுதும் வந்து அது பலன் அடையா. இப்ப தேவனுக்கு ஒரு ஒரு செயல்பாடு நாங்கள் செய்யும் போது ஒரு வேலை ஸ்தலங்கள்லயோ அல்லது எங்களுக்கு கிடைச்சிட்டு இருந்தேங்களோ நாங்கள் கூடுதலா பொறுமையா இருக்கிறது இல்லை. ஏனென்றால் அந்த கத்தருக்கு காத்திருக்கிறவர் பலன் அடைகிறார்கள். ஆனா நாங்கள் காத்திருக்கிறது எல்லாருக்கும் ஒரு ஒரு பிரச்சனையா இருக்கிறது. ஏனென்றால் பொறுமையே நாங்கள் இழந்து விடுகிறோம், அந்த பெற்றுக்கொள்ள முடியும். மற்றும் அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில எப்படி நாங்கள் தொடர்ந்து முன்னேறது என்பதை குறித்து அதிகமான அளவில் இப்படி எப்பவும் வந்து நாங்கள் யோசிக்கிறது இல்லை. ஏனென்றா பொறுமையா இருக்கும் போது அது உடனே கிடைச்சிடணும்ன்ற மாதிரி நாங்கள் நினைக்கிறது. ஆனா உபத்திரங்கள் பொறுமையை கொடுக்குமானால் அதிக உபத்திரங்களே அந்த வருத்தத்தோடு நாங்கள் பொறுமையா இழந்து போவோம். அப்ப உபத்திரங்கள் வந்தவுடனே நாங்கள் பொறுமையை இழக்காதபடிக்கு தேவனுடைய வார்த்தையை நாங்கள் தியானம் பண்ணி கொண்டு இருக்கக்குள்ள தேவன் எங்களுக்கு வச்சிருக்கிற அந்த சுதந்திரத்தை எப்படி பெற்றுக்கொள்ளணுமென்றது. அதுதான் சோர்ந்து போறவர்களுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவம் பெருக பண்ண. அப்ப வாலிபனும் உடறி விழுவான், ஆனா கத்தருக்கு காத்திருக்கிறது. தேவனுக்குள்ள நாங்கள் காத்திருக்கும் போது அத புதுபலன் அடைந்து கழுகளை போல சட்டைகளை அடித்து எழும்பும் படியான பலத்தை தருகிறார். அப்ப இப்பொழுதும் வந்து நாங்கள் மனச்சோர்வுகள் சூழ்நிலையை பார்த்து அல்லது ஏதாவது ஒண்ணு சூழ்நிலை அப்படித்தான் எல்லாருக்கும் ஒரு துச்செய்தியோ அல்லது உலகத்துல செய்திகள் உண்டு, இது என்ன இப்படி நடக்குது, இது என்ன நடக்குதுன்ற. ஆனா பொறுமையாக்காத ஆபிரகாம பாருங்க, ஆபிரகாம் 100 வயதுல எப்படி பிள்ளை பெற முடியுமா, முடியாத ஒரு ஏது இல்லாது அது இது நினைக்க நடக்கவே முடியாது. ஆனா ஆண்டரு பல வழி இருக்கு, அவர் சூப்பர் நேச்சுரல்ல எல்லா வழிகளையும் திறக்க முடியும். நாங்கள் அந்த மனித அறிவில அறியாத எல்லாவற்றையும் தேவனங்களை செய்து முடித்தபடினால அவருக்குள்ள நாங்கள் காத்திருக்கும் போது அந்த பலனை நாங்கள் அடையக்கூடியதா இருக்கிறது. அதுக்கான சுதந்திரம் எல்லாம் அந்த பொறுமையெல்லாம் நீண்ட காலமாக விசுவாசத்தில் நிலைத்திருப்பது. அப்ப அந்த நிலைத்திருக்கைகள் அந்த விசுவாசம் எங்களுக்கு எப்பவும் வந்து அந்த தேவனுடைய வார்த்தை தான் விசுவாசம். கேள்வினால வரும், கேள்வி விசுவாசத்தினால. அந்த கேட்க கேட்க கேட்க அந்த வார்த்தை உரமாகி அவரை உறுதியாய் பற்றி கொள்ள மனித உடையன் அவரையே நம்பி இருக்கிறபடியால் அவர் எந்த காரியத்திலும் பூரண சமாதானத்தோடு அப்ப இலக்கரிப்பில்ல ஆண்டவரை காத்திருக்கிற அதான் விசுவாசி பதறான் இருக்குது. விசுவாசிக்கிறவர்களால எல்லாம் கூடும்னு சொல்லி அப்ப உலகத்துல ஜெயிக்கிற ஜெயம் வந்து உலக காரியங்களுக்கு ஜெயிக்கிற ஜெயம் வந்து விசுவாசம். அப்ப விசுவாசம் அந்த வார்த்தை தேவனுடைய அப்ப வார்த்தையை நாங்கள் தியானம் பண்ணும்போது தேவன் அந்த இருதயத்துக்குள்ள எங்களுக்குள்ள கலக்கங்கள் அதான் கல இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள்னு சொல்லி இருக்கிறார். அதே போல அப்ப அந்த ஆவியின் கனியாண்டு சொல்லியக்குள்ள அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் என்று கலாத்தியர் 5:22. அப்ப நாங்கள் எப்பொழுதும் வந்து விசுவாசத்துல காத்திருக்கணும். அந்த கனி சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் அப்படியான இதுல காத்திருக்கும் போது தேவன் எங்களுக்கு வச்சிருக்கிறத கண் கண்டதும் இல்லை, காதுகள் கேட்டதும் இல்லை, இருதயத்துல தோன்றினதும் இல்லை. அப்படி அந்த ஆவில நிறைஞ்சு நாங்கள் அதை பெற்றுக்கொள்ளும் போது வார்த்தை கூடாகத்தான் நாங்கள் அதை சுதந்திரிக்க முடியும் என்றது. இந்த வார்த்தை கூடாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நன்றி. எல்லாவற்றுக்காகவும் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் மகிமைப்படுத்த எந்த பிரஸ்தாபத்தை பார்க்கலும் தேவனுடைய வார்த்தையை நான் அவர் மகிமைப்படுத்துறார். அப்படியாக இந்த இடத்துல தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துறேன். நான் இதை பகிர்ந்து கொள்றதை கேட்டதுக்காக நன்றி. நன்றி தகப்பனே. இந்த வேளையிலும் நாங்கள் சோர்ந்து போகாதபடி பெலப்பட்டு கிறிஸ்துவுக்குள் நாங்கள் மன மகிழ்ச்சி சந்தோஷமா இருக்கும் போது அந்த பெலன் எங்களுக்குள்ள நிலவரப்படுகிறது. அப்படியாக இந்த வேளையிலும் இந்த வார்த்தையை இந்த தேவன் தந்த இந்த வழிபாடு தந்ததுக்காக நன்றி செலுத்தி எல்லா துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கொருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே ஜெப தேரெடுக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். நன்றாக அந்த தேவ வார்த்தையை பார்ந்து கொண்டீர்கள். அது தேவ வசனத்தை கடவுள் உங்களுக்கு கொடுத்தது போலவே ஐசாயா, நான் அதை இங்கிலீஷ்ல சொல்லி விடுறேன். ஐசாயா Chapter 31, verse 31 says, "They that wait upon the Lord shall renew their strength. They will walk and not be weary. They will run and not be weary. They will walk and not faint." That's what it means through this verse. And Sister Grace has been sharing that beautifully, how no matter what our circumstances are like, we know where our strength comes from when we wait upon the Lord. You know, He renews our mind. He renews and gives us that strength to overcome all situations in our lives. When they wait upon the Lord shall renew their strength. That's what it all means with a beautiful devotional that Sister Grace has shared. Thank you, Sister Grace. நன்றாக பகிர்ந்தீர்கள். ஆசீர்வாதமாக இருந்தது. நன்றாக ஜபித்தீர்கள், பாடினீர்கள். God bless you. ஆராதனையை கொண்டு வந்தீர்கள். God bless you.
0: Thank you, Sister. Thank you.
1: Amen. Amen. அடுத்ததாக நாங்கள் ஒரு கவிதையை கேட்க போகிறோம். ஃபாதர்ஸ் டேக்காக சிஸ்டர் மேரி தங்கலிங்கம் ஒரு கவிதையை ஏற்றி இருக்கிறார். அதை அவர் வந்து வாசிக்க போகிறார் என்றபடி அவரை நாங்கள் இப்போது அரவழைப்போம். We would like to invite Sister Mary Thangalingam, who had written a beautiful poem for Father's Day for all the fathers to listen and be blessed. So, இப்பொழுது நாங்கள் அவரை அரவழைப்போம். Sister Mary Thangalingam, வந்து உங்களுடைய கவிதையை வாசியுங்கள், ஆசீர்வாதத்தை கொண்டு வாருங்கள். God bless you.
2: Thank you, Sister. Thank you. Sister Grace, இந்த பாட்டிலே அந்த மெசேஜ் இந்த விளக்கத்திலே நான் மயங்கி இருந்துட்டேன். இனி நான் என்ற கவிதைக்கு
1: வாரேன்.
2: தேவ நாமம் ஒன்றுக்கே எல்லா துதிகன மகிமையை செலுத்துகிறேன். மண்ணுக்காக கவி எழுதிய என்னை விண்ணுக்காக எழுத வைத்த தேவாதி தேவனுக்கே சோஸ்திரங்கள். கர்த்தாவே, இந்த நேரத்தில் எம்மை சங்கமம் வானொலி அலை வரிசையில் ஒன்று கூட்டின கிருபிகளுக்காக நன்றி சொல்லி இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் நீ நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துமாறு என்னை தாழ்த்தி உம்முடைய பாதத்திலே தருகிறேன். இதில் இணைந்துள்ள ஸ்தாபகரையும் ஒவ்வொரு ஊழியர்களையும் ஒவ்வொரு தொழில்நுட்ப இயந்திர சாதனங்களையும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சூரிய ஒளியில் சொல்லெடுத்து அன்னை தமிழில் வரிதொடுத்து அசைந்தாடும் தென்றல் காற்றை அழகாக அள்ளி அமைத்து சங்கமம் வானொலி அலை வரிசையிலே சூட்டுகிறேன் பாமாலை ஒன்று. இதோ 10 திங்கள் தாய்பட்ட வேதனையை தாய்க்கும் பிள்ளைக்குமாய் ஆயுள் வரை தாங்கிடும் ஒரு உன்னத உறவு கடவுள் கொடுத்த வரம் அப்பா. அதனால் தான் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே என்ற தலைப்பில் கவி தொடுக்கிறேன் என் அன்பு உறவுகளுக்காய். அழுகை வழியும் விதியத்துடன் அவர் மார்பில் சற்று தலை வைத்தாலே போதும். நமக்காக தன் சொந்த மகனையே விலையாக்கிய தந்தை பாசமல்லவா நம்மை கைவிட்டு விடுவாரா என்ன? வைர ஒளி வீசும் ஆலோசனைகள் நம் பரம தந்தையின் ஆலோசனைகள். திரியேக தேவன், நம் பிறப்பில் செயல்பட்ட விதம் நமக்கு புரியாது. மண்ணினால் உருவாக்கப்பட்ட மனிதனுக்கு ஜீவ சுவாசத்தால் உயிரை கொடுத்த தாய் மாணவரே, அப்பா சுவாசமின்றி தவித்தேன், தென்றலாக வந்தீர். உதிர முறிய கிடந்தேன், என் உயிராக வந்தீர். உறக்கமின்றி உலாவினேன், என் சொற்பனத்தில் வந்து என்னை ஆற்றி தேற்றும் என் அன்புள்ள அப்பா, நன்றிகள் என்னாலும் உங்களுக்கு. ஒரு தந்தையின் கண்ணீர் மிகவும் கொடியது. 100 ஆசானுக்கு ஒப்பானவர் ஒரு பொறுப்புள்ள தந்தை. இன்று வசதி படைத்தோரை கொண்டாடும் உலகோர் வரியோரை சொந்தம் என்று சொல்ல வெட்கப்படுவர். ஆனால் உன்னதங்களிலே மிகுந்த உயர்ந்த பதவியில் இருக்கும் நம் அப்பா, தாழ்மையில் உள்ள நம்மை பிள்ளைகளே என அழைக்கும் அந்த தன்னிகரற்ற தந்தைக்கு அனுதினமும் கப்பி ஃபாதர்ஸ் டே சொல்லலாம் அல்லவா என் சொந்தங்களே. ஜாக்கோப்பு, லாபான், தாவீது, ஜவிரு, அசுத்த ஆவி பிடித்தவனின் மகன், கெட்ட குமாரனின் தகப்பன், இது போல ஜோபு, ஆபிரகாம், மீசாக்கு, மனோவா, கொர்லேயு நல்ல தந்தைகளாக வாழ்ந்து காட்டியுள்ளனர். இதுபோல் நம்மில் எத்தனை பேர் சிறந்த ஆன்மீக குடும்ப தலைவர்களாக வாழ்கிறோம். இல்லையே, இன்றே சரிப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் குடும்ப ஆன்மீக பங்கை. என் பெலன், என் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சணிய கொம்பு, இவை உங்களுக்கு சொந்தமான சொற்கள் தானா? சற்று சிந்திப்போம். தோள்களுக்கு மேல் வளர்ந்த பின்பும் கைபிடித்து பாதை காட்டும் பாசம்தான் தந்தை பாசம். உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன், தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். இளமை துடிப்பு மிக்க இவ்வரிகள் நம் வயோதிபத்தை தாண்டினாலும் இவ்வரிகளில் 20 வேகம் இருக்கிறது என உணர வைத்து என் முதுமையிலும் நீர் வேண்டுமையா நான் வாழ. பெண் பிள்ளைகளை பெற்று அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் தன் கடைசி காலத்தில் மகள்தான் தனக்கு தாயென்று. ஆனால் யார் கைவிட்டாலும் கைவிடாத பேரன்பு கொண்ட விண்ணக தந்தை மரணத்தின் பின்பும் தகப்பனாக விளங்குவது நாம் சிந்தனைக்குள் சிக்காத வியப்பல்லவா? பின்பு கல்வாரியில் உயர்த்தப்பட்ட சிலுவையில் ஆணிகளால் அறியப்பட்டவராக ஒரு அன்பு குமாரன் கதறினார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? இந்த தந்தை கொடூரமானவரோ ஒருபோதுமே இல்லை. தாவீதை விடவும் எவ்வளவோ மடங்கு அன்புள்ளம் கொண்டவர். ஆனால் என்னையும் உங்களையும் நேசிக்க அவ்வாறு கைவிட வேண்டியதாக இருந்தது. என்னையும் உங்களையும் நேசிக்க தன் செல்ல குமாரனை கைவிட வேண்டியதாக இருந்தது. அப்போது எவ்வளவு வேதனை பட்டிருப்பார்! இந்த பரம தந்தையை நேசிக்கிறீங்களா என் சொந்தங்களே? என் அப்பனே, நான் வளரும் ஒவ்வொரு வினாடியும் உமக்கு பாரம்தான். தெரிந்தும் சுமக்கிறீர், என் பாவங்களை மன்னிக்கிறீர். 10 வரை அல்ல, என் ஆயுள் காலம் வரை. 10 வரை அல்ல, என் ஆயுள் காலம் வரை. அன்பான அப்பா, கிடைத்த மகள்கள் எல்லாம் தேவதைதான். ஆசைப்பட்டு கேட்டதை வாங்கித்தர முடியாமல் காசு இல்லையம்மா, அப்புறம் வாங்கி தருகிறேன் என சமாளிக்கும் ஒரு தகப்பனின் தவிப்பு 1000 பிரசவ வலிக்கு நிகரானது. ஒரு கடமை உள்ள தந்தையின் கூற்று இது. உன்னை என் வயிற்றில் சுமக்கும் பாக்கியம் இல்லை, ஆகையால் நெஞ்சில் சுமந்து தீர்த்துக் கொள்கிறேன் என் வாழ்நாள் வரை. உண்மையான அன்பிற்கு தூரம் ஒன்றும் பாரம் இல்லை.
3: உம் அன்புக்காக என் எழுத்துக்களும் அழுகின்றனவே என் பரம தகப்பனே. உம் அன்பிற்காக என் எழுத்துக்களும் அழுகின்றனே என் பரம தகப்பனே. தாயின் கருவில் இருக்கும் முன்பே எம்மை தெரிந்து கொண்ட தாயும் மாணவரே உங்களுக்கு நன்றிகள். அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர சுவியாரத்தை தந்தீரே, இதற்கு என்ன கைமாறு செய்வதப்பா? அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர சுவிகாரத்தை தந்தீரே, இதற்கு என்ன கைமாறு செய்வதப்பா? அப்பா கவலைகள் மனதை நிறைக்கும் போதெல்லாம் உம் அவயம் போதும் நான் புன்னகைக்க, உம் வசனங்கள் போதும் நான் கவி எழுத. கவலைகள் மனதை நிறைக்கும் போதெல்லாம் உம் அவயம் போதும் நான் புன்னகைக்க, உம் வசனங்கள் போதும் நான் கவி எழுத. தேவனின் பாச மார்பு விரிந்து அழைக்கிறது தேன் கலந்த சொற்களுடன். என் தாயும் மாணவரே, தன்னிகரற்ற தந்தையே, கோடி நன்றியப்பா. நேசிப்பவர்கள் எல்லாம் நம்மோடு நிலைத்து விட்டால் நினைவின் மொழியும் பிரிவின் வலியும் தெரியாமல் போய்விடும். அம்மாவிடம் பாசத்தையும் அப்பாவிடம் நேசத்தையும் இன்றே உணருங்கள். சில காலங்களில் அது இல்லாமல் போகலாம். ஏனெனில் 4 வயதில் என் தந்தையை இழந்தேன். என் தந்தையை இழந்து தந்தை பாசத்துக்காக ஏங்கிய என்னை ஆற தழுவி அழாதே என் அரவணைத்த என் விண்ணக தந்தையே. தந்தை பாசத்துக்காக ஏங்கிய என்னை ஆற தழுவி அழாதே என அரவணைத்த என் விண்ணக தந்தையே, என் நாடி நரம்புகளில் ஓடும் குருதியில் உன் பேர் கலந்திருப்பேன். என் நாடி நரம்புகளில் ஓடும் குருதியில் உன் பேர் கலந்திருப்பேன். நிலை குலைந்த மனதில், நிலை குலைந்த மனதில் கவி மலையில் நனைந்து எழுதுகிறேன். தமிழ் மொழி ஏந்தி செவியோடு பாடும் என் குரல், மண்ணோடு என் வாழ்வு முடிந்து மண்ணறைக்குள் நான் புதையும் போது, மண்ணோடு என் வாழ்வு முடிந்து மண்ணறைக்குள் நான் புதையும் போது, என் அன்புள்ள அப்பா நீர் வேண்டும் மண்ணறைக்குள்ளும் மறுவாழ்விலும் நான் வாழ. என் அப்பா நீர் வேண்டும் மண்ணறைக்குள்ளும் மறுவாழ்விலும் நான் வாழ என கூறி இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி மேரி தங்கலிங்கம். நன்றியப்பா, நன்றிகள், நன்றிகள் அனைவருக்கும்.
1: ஆமேன், ஆமேன். நன்றாக ஒரு கவிதையை இயற்றி வந்து ஃபாதர்ஸ் டேக்கு எல்லாரும் எல்லா தகப்பன்மார்களோடும் நீங்கள் இதை பகிர்ந்து கொண்டீர்கள். பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள். நன்றாக எழுதினீர்கள், நன்றாக பகிர்ந்தீர்கள்.
2: நன்றி சிஸ்டர், நன்றி. கனடால இருக்கிறார்களுக்கு தெரியும் தானே சிஸ்டர், நேட்டு ஃபாதர்ஸ் டே என்ன பாதுகாத்த எழுதினா. தேங்க்யூ சிஸ்டர்,
1: நல்லா ஓ நல்ல ஏற்றி எழுதியிருக்கிறீங்க. தேங்க்யூ,
2: தேங்க்யூ, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.
1: அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் டாலியை அழைக்க போகிறோம். அவர் வந்து ஊழியர்களுக்காக ஜெபிப்பார். I would like to invite Sister Dolly at this time to come and pray for the workers. God bless you, Sister Dolly.
4: மட்டுமே சகலதும் செய்ய வல்லவரா இருக்கிற உங்களுடைய பரிசுத்தமான ஆவிக்கு நான் நன்றி செலுத்துறேன். அப்பா, அருமையான ஊழியக்காரன் பாஸ்டர் ஞானப்பிரகாசம் அவர்கள் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, இரவு பகல் பார்க்காமைக்கு அதிகாலை நேரம் எழும்பி எங்கள் மத்தியில் வந்து உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கிற அந்த அப்பாவுக்காண்டி நான் நன்றி செலுத்துறேன். அவர் அப்பா உங்களுக்குரியவர். நீங்க அப்பா என்று கூறும் பொழுது நீங்க அப்பா எங்களுக்கு சுகம் கொடுக்கிற தகப்பனா இருக்கிறீங்க அப்பா. நீங்க உங்களோட வல்லமை நிறைந்த கரத்தின் மூலமாக அப்பா அவருக்கு உங்களோட அவர் பலவீன நேரங்களில் உங்களோட பலனை கொடுத்து உங்களோட சத்துவத்தை கொடுத்து அவரை வழி நடத்தும்படியாக ஜபிக்கிற அப்பா. என்ன விதமான பலவீனமான நேரங்களிலும் உங்களுடைய பலனை மற்றும் அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக அவர்கள் ஒரு புதிதான வல்லமை கிருபையும் சத்துவத்தையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இயேசுவின் நாமத்தின் மூலம் நாங்கள் எதை கேட்டாலும் எங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன தகப்பனே, எங்களுக்கு நீங்க கேட்கறதுக்கு அதிகமாக கொடுத்து வர்ற கிருபைகளுக்காகவன்றி நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா நீர் குருடருடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவலில் இருந்து இருளில் இருந்து இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்து விடுவிக்கிற தகப்பனே, இப்போ இந்த பெலவீன நேரத்தில் பாஸ்டர் உங்களுடைய இயேசுவின் நாமத்தின் மூலம் விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா உங்களுடைய இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. அவர் மறுபடியுமாக எங்கள் மத்தியில் வந்து உங்களோட வார்த்தையை பயந்து கொள்வதற்கு ஒரு புதிதான பலனை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். யாவற்றையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அவங்களோட ஊழியம் செய்கிற ஒவ்வொரு தேவையிலையும் உங்களோட கரத்தில் கொடுத்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். அப்பா மறுபடியாக ஆண்டவரே வந்திருக்க ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா மக்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் அக்னி பற்றி எரிய செய்யும் ஆண்டவரே. அப்பா அனலும் இல்ல குளிரும் இல்ல இல்லாமல் இருக்கு ஆண்டவரே. அவர்களை உங்களுடைய அபிஷேகத்தினால் நிரப்பி உங்களுடைய ஆவியின் மூலமாக நிரப்பி அவர்களை ஒரு புதிதான வல்லமையும் புதிதான பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து இந்த மாலை நேரம் இந்த காலை நேரம் அவர்கள் இருந்தாலும் அப்பா யாவரையும் உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க ஐயா. உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு ஒரு பலனையும் சத்துவத்தையும் கொடுங்க. உங்களுக்கென்று எழுந்து பிரார்த்திக்கிற ஊழியக்காரர்கள் இன்னும் சோர்வடைந்து இருந்தாலும் நீங்க அவர்களையும் எழுப்பியானவரே. உங்களுக்கென்றே எழுந்து பிரகாசிப்பதற்கு ஒரு புதிதான ஜப ஆவியையும் புதிதான ஜப சிந்தனையும் கொடுத்து அப்பா உங்களை தரித்திருத்து உங்களுக்குரிய வாஞ்சியா இருப்பதற்கு அவர்களையும் புதிதான கிருபியை கொடுத்து அவர் யாவரையும் வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். யாவற்றையும் உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இன்றைக்கு உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு தந்த கிருபைக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவளே பலத்தினாலும் இல்லை பராக்கிரமத்தினாலும் இல்லை யாவற்றை உங்கள் கிருபையின் மூலமாக நடத்தி வருவதற்காக நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவேன் என்று கூறிய அவருக்கும் ஜபித்து ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். என் பிதாவே நன்றி, இயேசுவே நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றாக ஜபித்தீர்கள், பாரத்துடன் ஜபித்தீர்கள். கர்த்தர் உங்களுடைய ஜபங்களை கேட்டிருக்கிறார். எல்லாருடைய பாட்டுகளையும் ஆராதனைகளையும் அவருடைய செவி கேட்டிருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தை எல்லாரும் பெற்றுக் கொள்கிறார்கள். God bless you, Sister Dolly. Amen.
4: Amen. God bless you too.
1: Amen. அடுத்ததாக நான் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களாக ஜபித்து முதலாவது செய்தியை கொண்டு வர போகிறேன். I would like to now pray for all those that are listening. Nithya Velicham at this moment, from Nithya Velicham as we depart into the next message that would come from myself. My name is Sister Anjini Alangaramani, who would bring forth the first message right after I pray for all of the fathers that are celebrating Father's Day and all of the listeners that are now listening as well. So, Lord, we thank you once again, Lord, for all of the fathers that are celebrating with a beautiful poem that has been coming through, Lord, to bless them as well, Father, and all of the praises and adoration and thanksgiving that are going before you, Lord, in remembrance of, Lord, the leadership you have given to them, Lord, such a way in which, Lord, oh God, that you have called them out, Lord, for the leaders of the home, Lord, for such be such a blessing, Lord, to their families, Lord, as you have called them out, oh God, with much wisdom and power and the guidance of the Holy Spirit upon their lives, Lord, especially of the household of faith, Lord, that belong to your kingdom, oh God. I thank you, Lord, for your protection over them and leading and guiding them each step of the way, Lord, with the mighty power of your resurrection resting upon them, Lord, through the guidance, I pray, each step of the way with your wisdom alone, Lord Jesus, will be their portion and their strength, Lord, as they continue, Lord, to look unto you, the author and the finisher of their faith, to lead their families and guide them each step of the way with you being in them, Lord, despite of the circumstances in their life, in Jesus' name. And I also pray, Lord, for all of the listeners, Lord, that are listening at this time, Father, no matter what their circumstances are, no matter what they are dealing with it at this time, Lord, oh God. I pray, Lord, that you would minister to them, Lord Jesus. Only you see them, you hear them, Lord, where they are at, Lord, their distresses, their calamities. It might be a mountain experience or a valley experience. It does not matter, Lord. To you, Lord, they are your children. They belong to your kingdom, Lord. And to those that still do not know you, they are crying, Lord, oh God, to see there's a God who cares for them. There's a God who loves them. And Lord, you are that God who created them in your image, Lord. Yeah, Lord, and you are the one who wants them, Lord, to find you and know you. Even as they are knocking, Lord Jesus, you said, Lord, even as you are knocking on the hearts of their doors, Lord, oh God, that they would open up their hearts, receive you as their Lord and their Savior. Even as the word went forth, Lord, oh God, that, Lord, you are the one, Lord Jesus, who said, Lord, that you will be with us, that when we are weary, Lord, and when we walk, Lord, and we are sometimes, Lord, we are faint in our faith, and also, Lord, we faint, we feel, Lord Jesus, the way that we can feel weak, Lord, in the ways that the things of the world can come and crush them, Lord, but you are above everything. You are made at the head and not the tail, above and not beneath, and highly favored of the Lord. This is the promise of God from Deuteronomy. Therefore, I send forth that very word upon them, Lord, in Jesus' name. And also, Lord, for all of those that are sick in bed, Lord, you would touch them, set them free, completely heal them, I pray in Jesus' name as well. And all those that are, Lord Jesus, at this time wanting monetary funds, Lord, however they might have lost their jobs and wanting to pay their bills, or however it might be, Lord, in their own situations across the land and the seas, Lord, in many countries, Lord, where people might be, Lord, struggling, Lord Jesus, even to survive at this time, I pray the God of the harvest, the God who had promised, the God of Abraham, Isaac, and Jacob, is the same God, even through the New Testament, when Jesus said, I bless you abundantly. And that is the blessing, Lord, we seek after. And we know you are a God who blesses when we seek your kingdom first. All these things shall be added unto us, you promised, O God. And my God shall supply all your needs according to his riches in glory through Christ Jesus, according to even you have given us that promise, Lord, Philippians 4:19. So we pray and decree and declare that upon each and every one of them, I pray in Jesus' name. Amen and amen. At this time, I would like to go into the message as the Lord has instilled upon my own heart. This is a kind of a very interesting subject where it's not much spoken about, and it is to do with, I would relate the verse that I'm going to also mention pertaining to Mary and Joseph, especially in the life of Joseph, as, the Lord espoused, and enabled for Joseph to come and be the husband of Mary. And he was the one who was the earthly father for the supernatural, conception of Jesus to come into Mary. And then when, right through the time she conceived, up to the time, the birth took place, the Lord gave Joseph, and Jesus was still in Mary's stomach being, conceived. But it was Joseph, through the guidance and the power and the wisdom of God, coming through the Heavenly Father, through dreams, guiding him all the way, right?